0: வரி கட்டுறது விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil there.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kabadi kabadi kabadi kabadi kaatha scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பாட்டி வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.
1: பாட்டி நான் வெளில போயிட்டு வரேன் பாட்டி.
2: இடக்க நான் சாப்பிட்டு போமா கொஞ்சம்.
1: இல்ல பாட்டி, நான் வெளில போய் பீஸா வாங்கிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
2: இந்த பிசா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டானக்கா உடம்புக்கு கெடுதல், வயசுல ப்ராப்ளம் தான் உண்டாகும். நான் நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போட கண்ணா.
1: என்ன பாட்டி, நான் பீஸா சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி.
2: பிசா எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றேன்னு திருப்பி திருப்பி அதையே ஏமா சொல்லிட்டு இருக்க.
1: ஆனா என்ன பாட்டி, நல்ல டேஸ்டா இருக்குல்ல, எப்பயாவது ஒரு தடவை தானே சாப்பிடுறேன்.
2: என்ன டேஸ்ட், அதுல கண்டதெல்லாம் போட்டிருப்பா, அதெல்லாம் டேஸ்டாமா? நான் ஆத்துல நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போமா.
1: அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க வீட்டுல பண்ண சாப்பாடுல?
2: நான் நல்லா உனக்கு இலை வாழை இலை போட்டு நல்லா சமையல் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு போ.
1: சரி, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நான் வந்து சாம்பார், ரசம், பொரியல், காய கூட்டு, பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன் கண்ணா.
1: என் பாட்டி, எப்பயுமே நீங்க இவ்ளோ வெரைட்டி எல்லாம் பண்ணுவேலா?
2: தினம் இவ்வளவுதான் பண்ணுவோம். தினம் ஒரு கீரை சத்தா உடம்புக்கு நல்ல சத்து, அதனால டெய்லி ஒரு கீரை, ரெண்டு காய், ஒரு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும்டாக்கண்ணா. அப்பதான் உடம்புக்கு நல்ல இதுவா இருக்கும்.
1: சாதாரண யாராவது வீட்டுக்கு வந்தா அப்ப என்ன
2: வீட்டுக்கு வந்தானா, அப்ப வந்து வாழை இலை போட்டு முதல்ல வந்து சக்கரை போடுவோம். சக்கரை என்னன்னாக்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழைப்பழம் போடுவோம். அந்த வாழைப்பழம் வந்து டைஜஷன் ஆகும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கப்புறமா வந்து சாதம், நெய், சாம்பார், கீரை, ரசம், அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல், இதெல்லாம் பண்ணுவோம். வீட்டில் விருந்தாடிங்க வந்தானா எக்ஸ்ட்ராவாக வந்து அப்பளம், வடை, இது மாதிரிலாம் பண்ணுவோம்.
1: என் பாட்டி, எதுக்கு பாட்டி பாயசம்? அதான் சக்கரை கொடுக்குறேன்ல ஸ்வீட்டுக்காக.
2: ஸ்வீட்டுக்காக பாயசம் தான். பாயசம் வந்துட்டு வருவாளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுத்தாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்போவுமே யாரையான சாப்பிட கூட்டா ஒரு ஸ்வீட்டோட தான் சாப்பாடு போடணுமா.
1: என் பாட்டி, பாயசம்ன்றே பாயசம் எதுக்கு பண்றேன்? அதான் ஸ்வீட்டுக்காக தானே சக்கரைன்னு போடுறீங்க முதல்ல.
2: வீட்டு வந்து ஆரம்பத்துல சக்கரை போடுறதுமா, பாயசங்கிறது கடைசியா கொடுக்கறது. அந்த பாயசம் எதுக்கோனாக்கா அது வெல்லம் போட்டு பண்ணுவோம். வெல்லம் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுல வந்து சக்கரை ஒண்ணும் இருக்காது. அதனால பாயசம் வந்து வெல்லத்தை போட்டு பாயசம் பண்ணி அவளுக்கு இனிப்போட கடைசியா சாப்பாடு முடிச்சு இனிப்பு கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம். அதனால பாயசம் பண்றோம்.
1: இத்தனை லஞ்சுக்கு சாட்டா நீங்க அப்புறம் என்ன சாப்பிடுவேன்?
2: இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னாக்க கார்த்தால வந்து 11 மணி 11:30 சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா திருப்பியும் வந்து தோட்டம், மாடு அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு வந்து ஒன்றும் டயர்டுலாம் ஒன்றும் தெரியாது, நல்லா ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறதுண்டு எங்களுக்கு நல்ல பிரிஸ்காகவும் இருக்கும் உடம்பு.
1: அப்பா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த நடுவுல அப்படிலாம் எதுவும் சாப்பிட மாட்டீங்களா?
2: நடுவுல உங்களை போல இந்த காலம் மாதிரி நாங்க நொறுக்கு தீனி, காஃபி, டீ ஒன்னும் சாப்பிட மாட்டோம். ஆனா காத்தால எழுந்தக்க கொஞ்சம் மாதிரி பசியா இருந்ததுனாக்க ராத்திரியே சாதம் வடிச்சு அந்த தண்ணிய குத்தி வச்சிருப்போம். அதுல வந்து காத்தால இருந்து கொஞ்சம் மோரை குத்தி உப்பு போட்டு அந்த நீராகாரம்னு சாப்பிட்டோம்னாக்க எங்களுக்கு அது 11 மணி வரைக்கும் பசியே இருக்காது. அது வந்து உடம்புக்கு நீராகாரம் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு நல்ல ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது.
1: அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப இந்த காலத்துலதான் நாங்க நடு நடுவுல சாப்பிட்டு நாங்களே எங்க வயத்தை
2: கேட்டுக்கிறோம். சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. இது மாதிரி நாங்க சாப்பிடுற மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கலாம்.
1: சரி பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சாதம் சாதம் நம்ம இவ்வளவு சாப்பிடுறோமே, அந்த சாதத்துல அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு?
2: அது பெனிஃபிட்னாக்க நாங்க வந்து அந்த காலத்துல எங்க வயல்லயே வந்து நெல் இருக்கும், நாங்களே ஆத்துல வந்து கைக்குத்தல் அரிசின்னு போட்டு அந்த கைக்குத்தல் அரிசியை பாலிஷ் பண்ணாம சாப்பிடுவோம். உடம்புல நல்லா சத்து இருந்தது. இப்ப வந்து எல்லாரும் வந்து மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரிசிய வந்து பாலிஷ் பண்ற வெள்ளையா இருக்கணும்னு பண்ற தொண்டு என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுறது. அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் சத்தே இல்லாம எப்பப்பார் உடம்பு உடம்புன்னு நீங்க டாக்டராத்துக்கு போயிட்டு இருக்கங்க. நாங்களும் எப்படி இருக்கோம், நீங்களும் எப்படி இருக்கு பாருங்க.
1: என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டே? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனா வரிசையா இந்த ஆர்டர்ல தான் சாப்பாடு பரிமாறணும்னு அவங்க போடுவாங்கல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
2: அது காரணம்னாக்க ரெண்டு இது இருக்குமா. அதுல வந்து முதல்ல வந்து பரிமாறத்துக்கு வந்து சாதம், நெய் அந்த மாதிரி போட்டானாக்க அவ வந்து நிதானமா சாப்பிடறதுக்கு ஒத்துரும். குழம்பு, ரசம் அந்த மாதிரி ஒரு டை இருக்குமா. முதல்ல குழம்பு குத்தணும், அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் போடணும், அதுக்கப்புறமா வந்து ரசம் பாயசம் வடை இதெல்லாம் போடணும். இதுதான் கல்யாண சாப்பாடுனாக்க இதெல்லாம் தான் மெயின்.
1: அப்பா, நம்ம வாழைலா சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னு நீங்க சொல்லிதான் பாட்டி தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட். என் பாட்டி, இப்ப காய்கறிக்கெல்லாம் எரு போடணும்னு சொல்லிதான் நான் அத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணா?
2: அந்த காலத்துல நாங்க வந்து எங்க தோட்டத்திலேயே மாடு 4-5 மாடு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாடோட சாணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா போட்டு வச்சிருப்போம். அந்த சாணி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல அந்த செடிகளுக்கு எல்லாம் அதை தான் எருவா போடுவோம். அதை தவிர வந்து தோட்டத்துல வந்து ஒரு குழி பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம இருக்கிற காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா வந்து அந்த இது தோட்டத்துல இலைகள் இருக்கும், அந்த இலை எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு வைப்போம். போட்டு வச்சாக்கா 2 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் லேசாக மண்ணை போட்டு தண்ணி தெளிச்ச மண்ணுக்கு அதுலேயே மண்புழு வரும், அந்த தான் வரும். அது ஒரு 4 மாதம் அந்த மாதிரி மேலே மேலே போட்டு வச்சோன்னாக்கா அது நல்ல எருவாகும். அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் போடுவோம். இந்த காலம் மாதிரி வந்து இந்த கெமிக்கல்லாம் போட்டு நாங்கள் காய்கறிகள்லாம் பயிரிட மாட்டோம். அதனால என்னன்னாக்கா உடம்புக்கு நல்ல சத்தோடு இல்லாமல் எந்த விதமான வியாதிகளும் வராது. அந்த கெமிக்கல் கடக்கிற துண்டு தான் வியாதிகள்லாம் வருது. அது சுயமாகவே அந்த எருவெல்லாம் நம்ம போடுற துண்டு காய்கறிகள் டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்குமா.
1: பாட்டி, நீங்கள் அப்போவே சொன்னாங்கல்ல 5-6 நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி தான் வீட்டில் வச்சுப்பீங்க.
2: ஆமாம்,
1: ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமா பாட்டி?
2: அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்னெல்லாம் அந்த காலத்தில் வந்து மாம்பழம் வந்து பலாப்பழம் அந்த மாதிரி தான் தோட்டத்தில் இருக்கும். எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காலம் போல் பலவிதமான பழங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அந்த பழங்கள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க அந்த காலத்தில் வந்து இந்த தர்பூசணி அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேறு விதமான பழங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே நல்லா நம்ம தோட்டத்தில் நல்லா எருவில் வளர்த்துண்டு நல்லா அந்த முலாம்பழம் அதெல்லாம் வந்து நல்ல சத்து நல்ல உடம்புக்கு நல்ல இது கொடுக்கும்.
1: என் பாட்டி, இப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் பெப்சின் அப்படிலாம் இருக்கே, அந்த மாதிரி நீங்கெல்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கா? அந்த மாதிரி
2: அதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் இருக்கும், அதனால அந்த வாழைக்காயை மாத்திரம் பறித்து சிப்ஸ் பண்ணுவோமே தவிர வேறு அந்த காலத்தில் வந்து வேறு இந்த மாதிரி சிப்ஸ் இந்த ஜங்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோமோ. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணி 11:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுவே எங்களுக்கு நல்ல ராத்திரி 7 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம்.
1: அப்பா, நீங்க சொல்றத கேக்குறப்பே எனக்கு நீங்க வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி போடணும் போல இருக்கு. எனக்கு நீங்க நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்களா?
2: நான் பண்ணி அனுப்புறேம்மா.
1: சரி சரி, நீங்க அப்ப வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனா பாட்டி, நீங்க இப்படி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழையில சாப்பாடுல இத்தனை சத்து இருக்குன்னே தெரியுது. என்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்.
3: எவ்வளோ வீட்டில் இந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லியோ இல்லை பாட்டி தாத்தா சொல்லியோ நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றோம்? நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளுக்காக பார்த்து பார்த்து காய்கறியெல்லாம் வாங்கி மெனக்கட்டு செஞ்ச சாப்பாடோட ருசி வேற எதில் கிடைக்கும்?
0: இப்போ கேட்டதுலேருந்து தான் தெரியுது, அந்த காலத்திலேயே நம்ம வீட்டு சாப்பாடை விட வேற எந்த உணவும் மேல் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் இந்த வாரம் முழுவதும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பாட்டி ஆன் MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயே ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி வழங்கும்
2: தினம் தினம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
3: உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது
4: MOP சமுதாய வானொலி 107.8.
1: ஹலோ, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் தான். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட வந்து நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேச வராங்க நம்ம RJ பவித்ரா. சொல்லுங்க பவித்ரா.
5: ஸோ நீங்க சொன்ன மாதிரியே ராஜி, இப்போ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஈவன் எனக்கே வந்து நிறைய டைம் வந்து இந்த டிப்ரெஷன் வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா தனியாக இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ தனியாக இருந்தேன்னா என்ன ஆகும்னா அந்த டிப்ரெஷன் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் டிப்ரெஷனாக இருக்கேன் நான் நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணிக்குவேன். பேரண்ட்ஸ்னு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதாவது நம்ம மனசில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு வந்து அந்த டிப்ரெஷன் போன மாதிரியும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தனியாக இல்லாமல் யார்கிட்டையாவது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மனசு ஃப்ரீயாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும்.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க RJ பவித்ரா. இதை தொடர்ந்து நம்ம கிட்ட வந்து பேச வந்திருக்காங்க RJ லாவண்யா. சொல்லுங்க லாவண்யா.
6: ஹலோ ராஜி. இப்போ வந்து பவித்ரா வந்து நிறைய டிப்ரெஷன் பத்தி சொன்னாங்க. டிப்ரெஷன் வந்து இப்போ எல்லா ஏஜ் குரூப் பசங்ககிட்டயும் இருக்கு. அதுலயும் மெயினா வந்து இந்த யூத் பசங்க எல்லாம் வந்து டிப்ரெஷன் ஆகுறாங்க. வேலை கிடைக்கலன்னா டிப்ரெஷன், படிக்க முடியலன்னா டிப்ரெஷன், மார்க் எடுக்கலனா டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் இருக்கு. பெரியவங்க எப்படியோ அதை ஹேண்டில் பண்ணி வந்துடுறாங்க, ஆனா அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி வர்றதில்ல. நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் டிப்ரெஷன்ல இருக்கும் போது, அது உங்களுக்கும் சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் டிப்ரெஷன்

0: இருக்கும்போது ஜாப்பனீஸ் மியூசிக் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஜென் மியூசிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மாதிரி யூடியூப் லிங்க்ஸ் வரும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா மியூசிக் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் அந்த மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பீஸ் உங்களுக்குள்ளேயே வந்து அது இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும், சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்து என்ன வேலை பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும் போது இந்த மியூசிக்கை போட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இதை அப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன் அப்படியே தானாக பறந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென் மியூசிக் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னும் போது, எதனால் தூக்கம் வரலைன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் இருந்தால் தூக்கம் வராது, நம்ம ஏதாவது நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு தூக்கம் வராது, அதுக்கும் இவங்க வந்து தனியாக அதுக்கான ஒரு மியூசிக் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கில் என்ன இருக்கும்னா இந்த ட்ரெயின் ட்ராப்ஸு, மலை துளிகளோட சத்தம், அதுக்கப்புறம் காற்று சத்தம், அந்த மாதிரி நேச்சுரலாக வந்து அந்த சத்தம் இருக்கும். அந்த எல்லாமே க்ரியேட் பண்ணி ஒரு ஒரு லாங் ஃபெச்சாக 6 hours கிட்ட இருக்கும் அந்த மியூசிக். மேக்ஸிமம் 1 hour, சின்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 hour, பெருசுனா வந்து பெரிய வீடியோஸ்லாம் வந்து 8 hours கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன், அப்படியே ஆன் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைனா மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மியூசிக்கை சைடில் போட்டிங்கன்னா கூட அது ரொம்ப உங்களுக்கு பீஸ் தரும். ஜப்பான்லலாம் வந்து இந்த மசாஜ் சென்டர்ஸ், இந்த அக்குபஞ்சர்லாம் பண்ணுவாங்கள்ல, அங்கெல்லாம் இந்த மியூசிக் போட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வருதுன்னு நீங்களே சொல்வீங்க.
1: ஸோ நம்ம ஆர்ஜே லாவண்யா வந்து ரொம்ப அழகாக மியூசிக்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து டிப்ரெஷன்லேருந்து நம்ம ரிலீஃப் பண்ணலான்னு அழகாக சொன்னாங்க. ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம கூட பேச வராங்க ஆர்ஜே தீர்த்தா.
2: ஹலோ, நான் உங்கள் தீர்த்தா பேசுகிறேன். நீங்கள் இப்போ டிப்ரெஷனில் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை பண்ணலாம். அப்படி நீங்கள் உங்கள் ஹாபீஸ் பண்ணும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களோட ஹாபீஸில் தான் இருக்கும். ஸோ வந்து உங்களோட மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு புக் படிக்க பிடிக்கும்னா நீங்கள் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது. அப்படி நீங்கள் புக் படிக்கும்போது உங்களோட அந்த புக்கில் தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர நீங்கள் வந்து எதனால் நீங்கள் டிப்ரெஷன் ஆனீங்களோ அந்த தாட் வந்து உங்களுக்கு வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து உங்கள் அந்த படிக்கிற புக்கில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. சேமே வந்து நீங்கள் ஷாப்பிங் கூட போகலாம், உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குக் கூட பண்ணலாம். இப்போ பாட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு சத்தமாக பாடலாம். அப்படி நீங்கள் சத்தமாக பாடும்போது உங்கள் டென்ஷன் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் இல்லைனா எம்ப்ராய்டரி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்களோட ஹாபீஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணி நீங்கள் வீட்டில் நிறையா இந்த மாதிரி ஷோகேஸில் கூட வைக்கலாம்.
1: ஸோ நம்ம ஆஜி தீத்தா வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, நம்ம டிப்ரெஷன் கம்மியானது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாபீஸையும் டெவலப் பண்ண மாதிரி இருக்குது. தேங்க்யூ தீத்தா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கூட பேச வராங்க ஆர்ஜே பூஜா. சொல்லுங்கள் பூஜா.
3: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். இப்போ நான் டிப்ரெஷன் கம்மி பண்ணணும்னா இப்போ நான் தூங்குறதை பற்றி பேச போகிறேன். தூக்கம்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தூங்குறது. இப்போ யாருன்னா டிப்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணலாம், பட் தூங்குனா மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக அந்த டிப்ரெஷனை பற்றியே மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
1: ஸோ நம்ம ஆர்ஜே பூஜா வந்துட்டு தூங்குறதுலே வந்து டிப்ரெஷன் கம்மியாகும்னு சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு தூங்கினா போதும்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி தூங்கியே வந்து டிப்ரெஷன் கம்மி பண்ணலான்னு சொன்னது வந்துட்டு பூஜா, ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பேச வராங்க ஆர்ஜே புவனேஸ்வரி.
4: ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே புவனேஸ்வரி பேசுகிறேன். எனக்கு லைஃப்பில் பெருசாக எதுவும் டிப்ரெஷன்லாம் இருந்ததில்லை, பட் ஏதாச்சும் நெகட்டிவாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட்றதை விட அந்த நேரத்தில் இன்னும் ஜாஸ்தி டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் எங்கேஜாக இருந்தோம்னா டிப்ரெஷனை இன்னும் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிப்ரெஷன்றதை வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மெச்சூரிட்டி மூலமாக தான் அதை ஓவர் கம் பண்ணோம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்காமல் சிம்பிளாக யோசித்து அதை விட்டு வெளியில் வரதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா டிப்ரெஷன் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபிசிக்கும் இன்னும் ஃபிட்டாக இருக்கும்.
1: ஸோ நம்ம ஆர்ஜி புவனேஸ்வரி வந்துட்டு அழகாக வந்து சொல்லியிருக்காங்க, யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணனா வந்துட்டு டிப்ரெஷன் கம்மியாகும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பேச வராங்க ஆர்ஜி பவித்ரா. சொல்லுங்கள் பவித்ரா.
5: ஹாய், நான் பவித்ரா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஒரு வீட்டில் வந்து ஒரு சண்டை நடந்துச்சுன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. மற்ற பேர்னா வெளியே போய் அவங்களோட வேலைக்கெல்லாம் போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அதே யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே டிப்ரெஸ் ஆகுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க கோவிலுக்கு போய் தான் வந்து அவங்களோட டிப்ரெஷனை வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவாங்க. கோவிலே ஒரு 1 hour 2 hour அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியே வராங்க. இது மாதிரி நம்மளும் வேணால் நம்மளுக்கு பிடிச்ச பிளேசஸ்க்கு, அதாவது பீச், பார்க்கு, இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகிறது, இது மாதிரி நம்ம வெளியே போய் நம்மளோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர ஒரு ஐடியா தான்.
1: ஸோ நம்ம ஆர்ஜி பவித்ரா வந்து இப்போ ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாங்க, கோயில் ஆர் சம் பீச் ஆர் பார்க் அந்த மாதிரி போனீங்கன்னா வந்து உங்கள் டிப்ரெஷன் கம்மியாகும்னு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அண்ட் அனுபவம் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஆர்ஜி பவித்ரா. நெக்ஸ்ட் நம்ம கூட பேச வராங்க ஆர்ஜி நந்தினி.
6: ஹாய், நான் உங்கள் ஆர்ஜி நந்தினி. என் லைஃப்பில் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயத்துக்காக தாங்க. ஒன்று வந்து என்னென்னா, நான் எங்கள் வீட்டில் எப்பவுமே நான் தனியாக தாங்க இருப்பேன். எல்லாருமே வந்து ஜாப்க்காக போயிடுவாங்க. ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன். இந்த யாருமே நான் இப்போ நான் யார் கூடயாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணணும், யார் கூடயாச்சும் நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் முடியாது. அப்போ என்னோட அம்மா என்ன ஐடியா யோசிச்சாங்கன்னா, எனக்கு ஒரு பெட் வாங்கி கொடுக்கலாம், பெட் வாங்கி கொடுத்தா நான் அந்த பெட் கூட என்ன இன்ட்ராக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெட் வாங்கி கொடுத்தாங்க. அதோட பேர் கூட டாலுன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு மோஸ்ட் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லணும்னா அந்த என்னோட டாலுவை தான் நான் சொல்வேன். இதுதான் என்னோட இப்போ நான் எப்படி நான் ஓவர் கம் என்னோட டிப்ரெஷன் எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுனா இது மூலமாக தான் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இருக்கிற காமன் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இது தாங்க. என்னென்னா, ஒன் டே நம்மளுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுங்க. ஒன் டே இல்லை, ஒரு ஒரு ஆஃப் டே நம்மளுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும், ஒரு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சினாலும் நம்மளுக்கு அப்படியே மென்டல் மாதிரி எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எப்படியாச்சும் நம்ம ஃபேஸ்புக் போகணும், வாட்ஸ்அப் போகணும், இன்ஸ்டாகிராம் போகணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக போய் இப்போ நம்ம யார் கூட பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட டேரெக்டாகவே போய் பேசலாம். இல்லை அவுட்டோர் கேம்ஸ் நாச்சும் நம்ம விளையாட ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸில் தான் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவுட்டோர் கேம்ஸ்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ அவுட்டோர் கேம் தான் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான். இதுதான் என்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கிற விஷயங்கள். நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: ஸோ நம்ம ஆர்ஜி நந்தினி வந்து சொன்னது மிகவும் கரெக்டு. எப்படின்னா வந்து இப்போ ஒரு நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம விளையாடுறத விட அவுட்டோர் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடினா நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். தேங்க்யூ ஆர்ஜி நந்தினி. நெக்ஸ்ட் நம்ம கூட பேச வராங்க ஆர்ஜி ஈஸ்வரி.
7: வெல்கம் நேயர்களே, நான் உங்கள் அஜய் ஈஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நேயர்களே, நம்ம கூட டாக்டர் விஎஸ் நடராஜன் அவர்கள் ஆன்லைனில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து முதியோர் நல மருத்துவராக இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றதுனாலையும், அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சார். என்ன விஷயம் நடந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு அதனால அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க சார். ஸோ இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஏற்படுது, எப்படியெல்லாம் வருது அப்படின்றத பத்தி நீங்க சொல்றீங்க?
8: இப்போ நான் முதியோர் நல மருத்துவர் முறையில நான் முக்கியமா 50 இயர்ஸ் வாழ்க்கை பாக்குறேன். பல காரணங்கள வரும். உதாரணமா வந்து உங்களுக்கு பல நோய்கள்னாலே மனச்சோர் வரும். சிவியர் பார்க்கின்சன் டிசீஸ், உதர்வாதம், பக்கவாதம், இல்ல டிமென்ஷியா மறதி நோய், இல்ல தாங்க முடியாத வலி, எங்க உடம்புல வலி இருந்தாலும் அந்த வலி நாள் போட்டு இருந்ததுன்னா அது டெய்லிஸ் மன அழுத்த வலி விடும். இல்ல பெட் சோறு, இல்ல இயலாமை, ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இயலாமை, அதாவது டிசபிலிட்டி, தன்னுடைய தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. அப்படி என்னப்பா நாமளும் கஷ்டப்படுறோம், ஃபேமிலிக்கு நான் பாரமா இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு மன அழுத்தத்துக்கு போயிருவாங்க. இப்படி பல டிசீஸ்னால நாள்பட்ட நோய்கள்னாலே மன அழுத்தம் வரும். ரெண்டாவது வந்து பைனான்சியல் ப்ராப்ளம், ஏழ்மை நிலையில் உள்ள முதியவர்களுக்கு இந்த மன அழுத்தம் ஈஸியா வந்துடும். நம்மளுக்கு கையில காசுலயே பணம் இல்லையே, பணம் இருந்தா அப்படி நல்லா பாத்துக்குவாங்க, என்ன அப்படி பாத்துக்குவாங்க, இது ஒண்ணு இல்லையா, அது மாதிரி வரலாம். அது வந்து எல்டர் அபியூஸ், வீட்டுக்குள்ள வந்து முதியவர்கள் சரிய மதிக்கிறது இல்ல, அவங்கள ஒரு பாரமா நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல ஃபேமிலியை தாங்கிட்டு இருந்தவங்க சுமை சுமை தாங்கியா இருந்தவங்கள இன்னைக்கு இளைய சமுதாயினர் அவங்க சுமையா பார்க்கிறாங்க. இதனால உங்களுக்கு மனச்சு ஒரு மன அழுத்தம் வரும், டிப்ரெஷனால வரும், பினான்ஸ் ப்ராப்ளம்னால வரும், அப்புறம் வந்து நோயினால வரும். இப்படி பல காரணங்கள், சிலருக்கு வந்து எந்த காரணமும் இருக்கு,
1: சரி சார், அப்போ இப்ப நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து மன அழுத்தம் வராம தவிர்க்க முடியுமா சார்? அதுக்கு நம்ம என்ன மாதிரியா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்?
8: ஏதாவது ஒரு புக் எழுதுறது, புக் படிக்க, சம் ஹாபி மஸ்ட் டேக் இட். ஏன்னா அந்த ஹாபி தான் உங்களுக்கு கடைசி வரை போடவே இருக்கும்.
1: கட்டாயமா சார்,
8: இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம மன அழுத்தம் வராம பாதுகாத்துக்கணும்.
1: சார், இந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனையா இருக்குமா, இல்ல கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு பல வாரங்களுக்கு, பல மாதங்களுக்கு?
8: இது வந்து உடனே வர மாதிரி இருக்கு.
1: ஓ,
8: நாள்பட்டு வந்துட்டே இருக்கும்.
1: ஆமா சார்,
8: அது அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு தனி சிம்டம்ஸ் ஒன்னும் இருக்காது. மற்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹேபிட்ல வரும் பார்த்தோன்னா சிறிய தூக்கம் இல்லாம இருப்பாங்க, ஹைலி இரிட்டபிளா இருப்பாங்க.
1: ஓகே சார்,
8: இப்ப பார்த்தா தனிமையில் இருப்பாங்க. தே வில் ஆல் அவாய்ட் மூவிங் பீப்பிள் அதர்ஸ், தே வில் ஐசோலேட்டட், ஒரு யார்ட்டி கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க.
1: ஆமா சார்,
8: ஃபுட் கிட்டே குறைஞ்சிரும், அதனால வேற எடை குறைஞ்சிருவாங்க. இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்.
1: ஓகே சார், இதெல்லாம் நீங்க சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா சார்? மெயினா பாக்குற சிம்டம்ஸ்
8: இத பார்த்தவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும்.
1: ஓ,
8: ஆனா இதுக்குள்ள வேற காரணங்களுக்கு நம்ம கண்டு எதை எனி காசஸ் டு இன்டியூஸ் தி சிம்டம்ஸ், என்ன அது தகுந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம்.
9: ஆமா சார்,
8: கவுன்சிலிங் வச்சு கவுன்சிலிங் பண்ணி இந்த எல்போ இன் டெப்த்
9: ஓகே சார்
8: கேள்வி கேட்டு அது தகுந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆனா ஒரு வாட்டி டிப்ரெஷன் வந்து மன அழுத்தம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ரிலாக்ஸ் வராம இருக்கிற இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும், எதனால வந்து கண்டுபிடிச்சு அது தக்க வைத்தியம் பண்ணணும்னா ரிலாக்ஸ் வராம பாத்துக்கலாம். புதுமையர்களுக்கு சில பேருக்கு மன அழுத்தம் திவீர போகும்போது
9: வணக்கம்
10: ஆக்சுவலி நாங்கள் வந்து டென்ஷனை பற்றி மன அழுத்தம் பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து அதை எப்படி வந்து க்யூர் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து ஒரு க்வெஸ்சன் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அது சரௌண்டிங்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் தான் காரணமாக இருக்கு. ஸோ அந்த சரௌண்டிங்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம அடாப்ட் பண்ண முடியும். ஸோ அதை தவிர வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம வந்துட்டு நம்ம டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றி
8: சொல்லணும். மனச்சோறு காரணம் எங்கிட்ட உடம்புல எந்த நோயும் இல்ல, அட்மாசு இவங்கள வாழ்கின்ற ஈஸியா போயிடும்.
9: என்ன
8: ஆயிரம் கேள்வி கேட்கறத விட நான் யாருனாலும் பாதிக்கப்பட்டேன் அவங்ககிட்ட கேளுங்க, ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் கூப்பிட்டு பேசுங்க, என்ன மாதிரி ரீசன்னால நான் இந்த நிலைக்கு வந்துட்டு கேளுங்க, அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா இது அதுதான் ஈஸியஸ்டே
10: நோய்கள்லாம் வந்து வர்றது காரணமான ஒரே விஷயம் வந்துட்டு மன அழுத்தம் தான். பிசிக்கலா இல்லாம மென்டலாவும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வர வர நோய்கள் என்ன சார்?
8: மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல்னால பைல்ஸ் அது மாதிரி மனச்சோர்வை ரொம்ப நாள் விட்டோம்னா டிமென்ஷியா மறதி நோயை மாறும். பல நோய்களுக்கு இது முன்னோடியே
10: பாதிக்கப்படுறது யார் சார் அதிகமா?
8: கரெக்ட் சொன்ன பெண்களுக்கு அதிகமா இந்த மனச்சூர் வர மாதிரி ரஃபா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பெண்களுக்கு அதிகம் வர மாதிரி நான் பாத்தீங்க, பெண்கள் வரலுக்கு எல்லாம் தாங்கிக்கிறாங்க, தாங்கிக் கொள்ள முடியாத நல்ல இந்த மனச்சூர் போறாங்க.
9: ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு வந்திருக்கிறது அவன் எப்படி சார் தெரிஞ்சுப்பான் நான் டிப்ரெஷன்ல தான்
8: இருக்கேன்?
9: அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது,
8: அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? உறவுல கண்டுபிடிக்க முடியும், பையன் முதல் மாதிரி இல்லையே, இந்த பொண்ணு முதல் மாதிரி இல்லையே, தனித்தனியா போயிரு, யார்ட்டு பேச மாட்டேங்கிற, கலகலப்பு இருக்க மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிறா, எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காங்க, டீட்டாச்சா இருப்பாங்க. டிவி போட்ட வேண்டாம், சவுண்ட் கொஞ்சம் வச்சா கூட ஏன் சவுண்ட் வால்யூம் வைக்கிறது, சவுண்ட் கட் பண்ணிருப்பாங்க. ஸ்மால் திங்ஸ் இரிட்டேட் தான்.
11: ஆமா
8: குண்டுன்ட்டு கொஞ்சமா குறையும். நைட்டு பூரா லைட் போட்டுட்டு அந்த ஃபேன் பார்த்துட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க.
11: ஆமா சார்.
8: இரிட்டபிலிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், லாஸ் ஆஃப் வெயிட், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிப்பாங்க.
11: மருந்து
8: கொடுத்து கவுன்சிலிங் பண்ணாவே தெரியும். பிராணாயம்

0: தியானம் மெடிடேஷன் எல்லாம் சொன்னா சரியாயிடும்.
1: ஓ அப்படிங்களா.
0: எல்லா டிஃபரெண்ட் பேஷன்ஸ் மெடிசன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது.
1: ஓ அப்படிங்களா சார்.
0: வித்வுட் ட்ரக் வி கேன் ட்ரீட்.
1: ஆ ஓகே சார். பட் சார் இதில் வந்து இன்னொன்று கூட சொல்கிறாங்களே சார், இந்த டிப்ரெஷனுக்கு வந்து இந்த ஒமேகா 3 ஆசிட் வந்து லாக்காக இருக்கிறதுனால தான் டிப்ரெஷன் வருது அப்படின்னு சில பல வதந்தங்கள் எல்லாம் இருக்கு சார், அது உண்மைங்களா? ஆ சார்
0: அது ஒரு தியரி மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நாட் டெஃபினட் ப்ரூஃப் பண்ணல.
1: ஓகே சார். ஸோ இப்போ டிப்ரெஷன், இப்போ பல பேர் நம்மளோட ஷோவை கேட்டுட்டு இருக்காங்க சார், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இப்போ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்காக ஒரு யூஸ்ஃபுல் டிப்போ, இல்லை டிப்ரெஷன் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா சார்?
0: டிப்ரெஷன் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது, இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்ச காலம் இருந்தால் தான் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணது முக்கியம். ஏழிற போகிற ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். டாக்டர் எக்ஸாம் பண்ணி பார்த்துட்டு எதுனா காரணம் வந்து கண்டுபிடிப்பாரு. நம்ம முதல்ல சொல்லுவாங்க நோயினால வருதா, இல்லை வேற ஒர்க் டென்ஷனால வருதா, ஃபேமிலி ப்ராப்ளம்னால வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மறுபடியும் ரிலாக்ஸ் வராமல் ஒரு கருத்து கொள்ள முடியும். இது இல்லாமல் பேசிக்கலாம் எல்லாரும் நல்லா மென்டல் ஹெல்த் வேணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் வெரி குட். இந்த பிளட் சுகர் ஸ்க்ரீனிங் ப்ரூவ் பண்ணி இந்த மென்டல் டிப்ரெஷன் வராமல் தருது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். எந்த யோகா எல்லா யோகாவுக்கும் இந்த பெனிஃபிட் உண்டு, அது ஒரு பிராணாயத்துக்கு உண்டு, மெடிடேஷன் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. இதெல்லாம் ரெகுலர் பண்ணிட்டு இருந்தோம்னா டிப்ரெஷன் வராமல் வரும் கருத்து கொள்ள முடியும்.
1: எஸ் சார். அண்ட் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சூசைடெல்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க சார். இப்போ 10th 12th அந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்கள் கூட அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கலாங்க சார். அதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது அவங்களோட டிப்ரெஷன் தான் சார். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ஓ
0: எமோஷனல்
1: ஓகே சார். ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா சார்? எஸ் ஷோர் சார்.
0: ஏர்லியர் டயக்னோஸ் பண்ண ட்ரக்கே வேண்டி கிடையாது, இவன் லேட்டர் டயக்னோஸ் பண்ண கூட ட்ரீட் பண்ணி கம்ப்ளீட்டாக பிரிங் பேக் டு நார்மல்.
1: ஓகே சார், ஷோர் சார். ஸோ தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நேயர்களுக்காக நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. டிப்ரெஷன் எப்படிலாம் நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி சார்.
0: நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க நன்றி சொல்கிறேன்.
1: ஓகே நான் தேங்க்யூ நான்
2: தேங்க்யூ சார்
1: தேங்க்யூ சார். ஸோ நேயர்களை இவ்வளோ நேரம் நம்ம வந்து முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவரோட காலில் இணைஞ்சிருந்தோம். அவர்கிட்ட வந்து நம்ம இந்த மன அழுத்தத்தை பத்தின காசஸ் சிம்டம்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்னதுலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துன்னு பாத்தீங்கன்னா அவரோட சுத்தி இருக்கவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் அவருக்கு சொல்லணும், இந்த மாதிரி உனக்குள்ள பல சேஞ்சஸ் ஏற்படுது, அதை நாங்க ஃபீல் பண்றோம் உணர்றோம். ஸோ நீ உன்னை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கோ, இல்லைன்னா உன்னோட உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை தேடி நீ போ அப்படின்றத வந்து அவரை சுத்தி இருக்கவங்க தான் அவருக்கு சொல்லணும். இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து அவைலபிளா இருக்குங்க. இப்போ சின்ன வியாதியில இருந்து பெரிய வியாதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி மன அழுத்தத்துக்குமே வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு கவுன்சிலிங் மாதிரியான வேதாங்க அதை சால்வ் பண்றதுக்கு. ஸோ சில கவுன்சிலர்ஸ், இப்போ நீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஒரு நாள் மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ரெண்டு நாள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களால முடியும், அதை சின்ன வயதில் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். இல்ல நான் கண்டினியூஸா ரொம்ப நாளுக்கு இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறேன், பல வாரங்களா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கவுன்சிலரை போய் பாருங்க, ஒரு கவுன்சிலிங் போங்க, ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகளை சொல்லுங்க, ஒரு சொல்யூஷனை தேடுங்க. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, டு பிரிங் த சேஞ்ச் பி த சேஞ்ச். நம்ம என்விரான்மெண்ட்ல நீங்க சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே ஒரு முன்னாடி எடுத்து வைங்க, அந்த சேஞ்ச் உங்களுக்குள்ளேருந்து நீங்க ஆரம்பிங்க, ஸோ தட் அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்குள்ளேயும் அந்த சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டிப்ரெஷன் மன அழுத்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கோங்க, சின்ன விஷயமா இருக்கட்டும் இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும். அந்த டிப்ரெஷன் இருக்குன்னு அப்படியே விழுந்து அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகாம அதோட கன்க்ளூஷனை தேடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் விஷயம். நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச சாங் கேக்குறதோ இல்லன்னா உங்களுக்கு சாப்பிடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறதோ இல்லன்னா உங்க பிடிச்சவங்க கிட்ட பேசுறதோ இல்ல வெளியே போய் ஷாப்பிங் போறதோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சும்மா டம்பா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்க வந்து சொல்யூஷனே தேடாதீங்க. ஏன்னா சொல்யூஷன் வந்து நம்ம இருந்த இடத்துல கிடைக்காது, நம்ம அதை தேடிதான் போகணும், அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும்.
2: ஸோ ஈஸ்வரி சொன்னதை மாதிரியே எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா வந்துட்டு இப்போ பிளஸ் டூ அண்ட் டென்த் ரிசல்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம பயத்தினால டிப்ரெஷன் ஆகிறது ஒரு ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் லைஃபை எப்பவுமே வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி எல்லாம் ஓவர்கம் பண்ணி வர்றது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வழிகள் வந்து நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கடந்து போக முடியும். ஸோ ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டா வந்து ஒரு டிப்ரெஷன் வரும். சோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம தள்ளி போடாம வந்துட்டு முடிச்ச வரைக்கும் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சாலே நமக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும். ஸோ முன்கூட்டியே வந்துட்டு எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணாலும் நம்ம வந்து கடைசி நேரத்தில் ஐயோ இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகி ஐயோ இது பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்ப வேஸ்டான விஷயம். ஸோ எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம பண்ணுற சில பேர் நிறைய பேர் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா புகை மது. ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏண்டா பண்ணும் அப்படின்ற நிலைமையிலும் வந்துட்டு சில பேர் பண்ணுறாங்க. ஸோ காபி டீ அதுவும் வந்துட்டு ஒரு ட்ரக் மாதிரி தான். ஸோ அதையும் கம்மி பண்ணுறது வந்துட்டு நல்லது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு மெடிடேஷன் யோகா இது எல்லாமே நம்மளோட டிப்ரெஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ அண்ட் மோர் அண்ட் மோர் ஓவர் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு மற்றவங்கள மேலே வந்து கோவப்படுறதோ இல்லை நம்ம மேலே நம்ம கோவப்படுறதோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவங்கள மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை நம்மளே சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம்னு நினைக்கிறேன்.
1: ஸோ எப்பவுமே நல்ல நல்ல விஷயத்தையே கேளுங்க, நல்ல நல்ல விஷயத்தையே மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, நீங்களும் நல்ல விஷயத்தையே ஃபாலோ பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஈஸ்வரி.
2: அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ராஜேஸ்வரி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி, வணக்கம். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம்,
4: வணக்கம்,
3: வணக்கம்.
4: தினம் தினம்
3: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
4: உங்களுக்காக

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio. Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 100

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும்போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர.
4: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8.
5: Alone at home, wondering what I'm going to do with my life, unemployed, watching cartoon to pass the time, free my mind of the stress, but they never go away, unemployed, hoping for that call, that email, even the last message that say I'm good enough, I'm worthy.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து

0: இருக்காம ஒரு வீட்லேருந்தே பண்ற ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து எப்பெல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாம சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணா எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்பெல்லாம் ஷாப்பிங் போறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு, நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8.

உணவே மருந்து. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. MOP சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு உத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்னு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒன்னு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலையும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒன்றத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து. இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா, இந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான் இந்த
ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார் ரசம் காய் பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள் கிடைக்கிற ஃபுட்ஸ் இதையிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள் எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி எந்த வகையான காய்கறி பத்தி இன்னைக்கு

0: ஹலோ வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நேற்றுக்கு நம்ம டாக்டர் ரொம்பவே அழகா விரிவா எல்லா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவை அழகா பட்டியல் போட்டு 9 விதமா பிரிச்சு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அதை எப்படிலாம் நம்ம சாப்பிடணும், எந்த நேரத்துல எதை சாப்பிடணும்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்க.
1: வணக்கம். நேத்து வந்து நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு சொல்லிட்டேன், உங்களோட உணவை வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி சேர்த்து சாப்பிடணும், மீல் ஸ்கெட்யூல், மீல் காம்போசிஷன் நேற்று சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் மீல் ஸ்கெட்யூல் பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எப்படி சேர்த்து சாப்பிடணும், இந்த 9 எப்படி ட்ரா பண்ணிவிட்டு, ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எப்படி ட்ரா பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளாக், இட் இஸ் கால்ட் பயாலாஜிக்கல் கிளாக். நமக்குள்ளே ஒரு கடிகாரம் ஓடிட்டே இருக்கிறது. அது நம்ம வந்து எப்போ உருவாக்கணும் அப்போலேருந்து அது ஓட ஆரம்பிச்சிருக்குது இல்லையா. வி ஆர் டிக்கிங் அவே ஃபார்வர்ட். ஸோ இந்த கிளாக்கை வந்து எந்த விதமான நம்ம வந்து அதை செட் பண்ணுறதுன்னா, இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சன், சூரியனோட சூரியாஸ்தம், சூரியோதயம், அது ரெண்டு வச்சுட்டு தான் நம்மளோட உடம்பும் அதே மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலம்பரை 6 இந்த சன் ரைசஸ் அந்த கணக்கில் நீங்கள் கூட எழுந்துக்கணும். ஸோ தட் இஸ் வெட் வி கால் அஸ் பெட் டைம் மார்னிங். காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் அ பெவரேஜ். ஓகே, அண்ட் இந்த ஃபுட் குரூப்ஸில் கணக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கேன் ஹாவ் அஸ் அ பெவரேஜ் இஸ் ஒன்லி மில்க் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது பால். நீங்கள் டீ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை காஃபி டேஸ்ட்காக ஆட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்சது எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இது வந்து உங்களுக்கு அது இட்ஸ் ஒன்லி அண்ட் அடிஷ்னல் போனஸ். டீ காஃபி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுக்காக, இல்லை வேறு ஏதாவது பவுடர் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு தன மாதிரி இருந்தானா, அதுக்கு டோசேஜ்க்கு தன மாதிரி குடிக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து 2 tablespoons டோசேஜ் சொன்னால் நீங்கள் 1 teaspoon 2 teaspoons போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ முக்கியமான நீங்கள் குடிக்க வேண்டியது பால்.
0: மேடம், டீ காஃபி வந்து டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிங்க இல்லையா. இப்போ இந்த டீ காஃபி ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கும் மில்க் குடிக்கிறவங்களுக்கும் என்ன, எப்படி சத்து போகும், அதாவது பாலில் இருக்கிற சத்து குறையுமா அந்த மாதிரி?
1: ஆமாம், நீங்கள் டிகாக்ஷன் அதிகமாக பிளாக் டீ பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது வயிறுக்கு ரொம்ப இருக்க உடம்பு பட்டினியாக இருக்குது. ஸோ முக்கியமான குடிக்க வேண்டியது பால். பாலில் வந்து நீங்கள் இந்த டோஸ் இஸ் 200 ml. 200 ml பாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கெட் இன்னஃப் ஆஃப் எவ்ரி திங், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், எல்லா 6 உங்களுக்கு அதில் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடம்பு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, எல்லாமே கொஞ்சமாக லிக்விட், ஏன்னா தண்ணி தான் அதிகமாக இருக்குது பாலில், மீது எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங் வித் மில்க் ஃபர்ஸ்ட். இது வந்து வித்தின் 15 minutes. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, காலம்பரை எழுந்த உடனே ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக என்ன, அப்போ என் சிஸ்டம் க்ளீன் ஆகிடுறதுன்னு. அவங்களுக்கு அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்வேன், நாளைக்கு கூடவே 1 tablespoon டிட்டர்ஜென்ட், ஒரு ப்ரஷ்ஷும் அல்ல உள்ள தள்ளி விடுங்க, அப்போ ரொம்ப சுத்தமாக ஆகிடுவீங்க. நோ, இட் இஸ் நாட் த்ரூ தேட் தட் யூ க்ளீன். தண்ணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட், பட் இட் ஹஸ் டு பி டேக்கன் அட் த ரைட் டைம்.
0: டாக்டர், அப்போ வெறும் வயத்தில் 1 tumbler தண்ணி குடின்னு சொல்றது வந்து தப்பான
1: தப்பு? அது தேவையில்லை. நீங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சது பிறகு யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் சிஸ்டம் வித் அ நியூட்ரியன்ட் விச் இஸ் அ லைட்டர் திங் ஆன் யுவர் டைஜஷன். இது வந்து பண்ணது பிறகு நெக்ஸ்ட் 2 hours கழிச்சு, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டைமிங் ஆஃப் த சைல்டு. சைல்டுக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா 6 எழுப்பி விட்டீங்கன்னா கரெக்டாக 8 அவ சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஸ்கூல் போய் ஆகணும். ஸோ தே நீட் 2 hours. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை 7:30 ஏந்துக்கும் 8 ஸ்கூல் போகிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து குளிப்பாட்டணும், அவனுக்கு எழுப்பிட்டு பால் குடிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாமே அது கூடவே வேற ஸ்கூலில் நாளைக்கு இன்னைக்கு டெஸ்ட்னா அம்மா வந்து கூடவே நீ அது சொல்லிடு, நீ சொல்லிடு, அது எல்லாமே எப்படி முடியும் குழந்தைக்கு? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வி நீட் 2 hours கேப் ஃபார் த என்சைம்ஸ் அவர் ஸ்டமக் டு ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர் டு ரிசீவ் ஃபுட். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட், நிறைய குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுவும் தப்பு. ஸ்கூல் ஏன்னா சூப்பர்விஷன் தேவை, நிறைய ஸ்கூல்ஸ் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் குழந்தை அப்படியே அமுச்சுடுங்க நம்ம பார்த்துக்குறோம், தப்பு. பிகாஸ் த மதர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் மிஸ்ஸிங். எவ்வளோ நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுத்தாலும் த சூப்பர்விஷன் ஆஃப் த மதர், குழந்தை எவ்வளோ சாப்பிட்டா, எதுக்கு சாப்பிட்டா, இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது யார்? ஒரு டீச்சர் 30 குழந்தை கவனிக்கிறது முடியாது, ஆனால் ஒரு தாய் வந்து அவன் குழந்தை கவனிக்கிறதுக்கு கட்டாயம் முடியும். நம்ம கன்செப்ட் சுத்தமாக மாறி இருக்கு. வீட்டில் வந்து வியர் அ நியூ வென் வி வேர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, பாட்டி அது கவனிக்கும். அம்மா சமைச்சி போடுறா, பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிட்டான்னு பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாமே அம்மாவும் வேலைக்கு போகிறான், அப்பாவும் வேலைக்கு போகிறான், அப்படின்னா வி ஆர் வெரி ஹாப்பி டு லீவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் ராங். வி ஹவ் டு சூப்பர்வைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன கொடுக்கணும்னா, வி ஹவ் காட் அ ஃபண்டாஸ்டிக் காம்பினேஷன் நம்ம சவுத் பொறுத்த வரைக்கும், இட்லி சாம்பார் சட்னி. நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன், சாம்பார் இஸ் யுவர் பாண்ட், யூ ஹவ் டூ ஒயிட் ஸ்வான்ஸ் இட்லி, த ஸ்வான்ஸ் பெக்கட் த ஃபுட் விச் இஸ் சட்னி. ஆனால் இப்போ ஷார்ட் கட் இட்லி, ஃப்ரைட் இட்லி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நேத்தோட மிச்சம் இட்லி இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வறுத்து கொடுத்தாச்சு, அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. மிளகாப்பொடி போட்டுட்டு தடுவிட்டு கொடுத்தாச்சு. ஐ கால் மிளகாப்பொடி கன் பவுடர் தட் ஷூட்ஸ் த ஸ்டமக். இல்லை அவங்க வந்து வெறும் அவனுக்கு வெறும் தேங்காய் சட்னி கொடுத்தா போதும், இல்லை இந்த சட்னின்னா சாப்பிடவே மாட்டான், அப்போ சாஸ் தடவி சாப்பிட்றான், இல்லை சர்க்கரை போட்டு கொடுக்குறோம், இல்லை தயிர் போட்டு கொடுக்குறோம். ஆல் தி ஷார்ட் கட்ஸ் ஆர் ஓன்லி ஃபார் த டங், உடம்புக்கு வந்து அது பாதிக்கிறது.
0: தேங்காய் சட்னி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அதுல ஏதாவது நல்ல சத்துக்கள் இருக்கா? அது அவங்க
1: டெஃபினெட்லி டெஃபினெட்லி டெஃபினெட்லி அதனாலதான். பட் அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சாம்பார்லேயே தேங்காய் திருவி போட்டியாச்சு, சட்னியும் தேங்காயில தான் பண்ணியாச்சு, எல்லாமே தேங்காய், ஆனா வேற எதுவுமே நம்ம தொடறது இல்லை. அதனால தேங்காய் கட்டு பேர் வாங்குறது தவிர தேங்காய் நல்லது. யூ ஹாவ் டு லுக் அட் அதர் வெரைட்டிஸ் ஆல்சோ, அண்ட் அதுவும் சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இட்லி சாம்பார் சட்னி அந்த கணக்கு. ஒரு கரண்டி ஊற்றி ஒரு இட்லினா ஒரு கரண்டி ஊற்றி ஒரு தோசை. எனக்கு வந்து இட்லிக்கு பதிலாக தோசை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சாம்பார் சட்னி இல்லாத சாப்பிட்றது தப்பு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த 2 hoursல ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தப்பம் உப்புமா பொங்கல், நான் 6 ஐட்டம் சொல்லிட்டேன். வெரைட்டி கிடைக்கலையா? அது கூடவே சாம்பாரில் உருளைக்கிழங்கு சாம்பார், வெங்காயம் சாம்பார், முழங்கி சாம்பார், அதிலே வெரைட்டி இருக்குது. ஸோ டெய்லி இது சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யூ கெட் வெரைட்டி. இந்த 2 hours கழிச்சு அடுத்து பை 10 o'clock, எனி ஸ்கூல் ஹேஸ் அ பிரேக் ஃபார் 10-15 minutes. ஓகே, ஆஃபீஸில் கூட இப்போல்லாம் உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க. ஏன் அந்த டைமுக்கு? வி ஹவ் யூனிவர்சலி அண்டர்ஸ்டுட் தட் தட் டைம் வி நீட் சம்திங். ஒன்லி திங் வாட் யூ ஆர் டேக்கிங் இஸ் பிகம் ராங். அந்த 10 மணிக்கு வி நீட் சம்திங் வாட் இஸ் நோன் அஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் பேஸ்ட். எலிக்சர் ஆஃப் லைஃப்னா என்ன? தண்ணி, வாட்டர் பேஸ்ட். யூ கேன் டேக் ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம். ஆர் யூ ஈட் அ ஃப்ரூட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர், பட்டர் மில்க்,
0: மோர் குடிக்கிறது.
1: அந்த டைமுக்கு மோர் வந்து இட் இஸ் பெட்டர் அவாய்டட், பிகாஸ் மோர் வந்து உங்களுக்கு இட் இஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்லீப். ஸோ 10 மணிக்கு யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ் அண்ட் அப், யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்லீப். ஓகே, பட் இப்போ வந்து அது ஒரு தப்பான பழக்கம்ல, எல்லாமே அந்த டைம்ல மோர், மோரோட முக்கியத்துவம் என்னன்னு மறந்துட்டு அதை ராங் டைம்ல
0: பயன்படுத்துறாங்க.
1: இட் மேக்ஸ் யூ த லாக்டோஸ் இஸ் கன்வெர்டட் டு லாக்டிக் ஆசிட் வென் யூ மேக் கன்வெர்ட் மில்க் இன் டு கர்ட்ஸ், அண்ட் தென் வென் யூ மேக் இட் அஸ் மோர், தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு ரிலாக்ஸ் யூ. டூ யூ வாண்ட் டு கெட் ரிலாக்ஸ் அட் 10 o'clock அண்ட் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் அட் தட் டைம்? ஆமாம். So instead you take a fruit, because fruit na you get sugar, fruit sugar, so it gives you some energy. So in the time la kolandukku vande namba fruit ga andha mari edavadhu kuduthu thanni kudikka vechoma illa fresh fruit juice kudikka vechoma, that is a good thing. I alternately give lemon barley, barley arisi kanji aatam panni adila lime juice, ginger juice, salt, pepper, sugar, jeeragam powder andha mari potte namba paanagam pandrathu. Evlo varieties namba naatla nariya varieties irukku, adala maranditom. ஆனால் வி ஆர் வில்லிங் டு டேக் எனி திங் தட் கம்ஸ் ஒன்லி அஸ் அ பாட்டில்ட் ஆர் அ பேக் திங். ஓகே, தென் இளநீர். எவ்வளோ சம்மர் சீசனில் எப்போவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பேப்பரில் வந்துடுறது, யாருமே இது தொடரது இல்லை, ஆனால் எவ்ரிபடி கோஸ் ஃபார் த ரொம்ப வெயில்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் வில்லிங் டு டேக் ஏரேட்டட் வாட்டர்ஸ், பட் தேர் நாட் வில்லிங் டு டேக் கோகனட் வாட்டர். பட் தட்ஸ் நேச்சுரல் நார்மல் திங். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோகனட் வாட்டர் இஸ், சப்போஸ் நீங்கள் மரூன் ஆயிட்டீங்க, யூ நீட் அன் ஐவி ஃப்ளூயிட், இட் இஸ் அ காட் பேக்ட் ஐவி ஃப்ளூயிட். நீங்கள் நேராக பிளட்டில் கொடுத்தா கூட இன்ஃபெக்ஷன் வராமல், அந்த அளவுக்கு அது வந்து இட்ஸ் அ லவ்லி திங். ஸோ இதே வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி அதை குடிக்க வச்ச பிறகு சூரியன் வந்து நம்ம தலை மேலே நேராக 12 மணிக்கு இருக்குது. அதனால தான் ஸ்கூலில் லன்ச் டைம் இஸ் பிட்வீன் 12 and 12:30. பெரியவங்க ஆகிட்டு நம்ம வந்து அதை கெடுத்துட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி கூட லன்ச் சாப்பிட்ற ஆள் இருக்காங்க, பட் அது பிரயோஜனம் இல்லை. தே ஈட்டிங் அட் த ராங் டைம், த பாடி இஸ் கோயிங் டு மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ் இட். 12-12:30 அந்த லஞ்ச் டைமில் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஃபார் உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணம் போனால் தான் ஏழு மேலே எல்லா வெரைட்டி போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஆனால் நியாயமாக தட் இஸ் த ரைட் காம்பினேஷன். ஏன்னா நீங்கள் எல்லா வெரைட்டி கிடைக்கும், அளவு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. சாதம் நான் வந்து நார்த் இந்தியன், ஆனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கல்யாணம் போனால் நான் அசந்துட்டு பார்ப்பேன். என்னன்னா ஏழு மேலே அப்படியே தள்ளி போடுவாங்க. ஐ யூஸ் டு சே மவுண்டன் ஆஃப் ரைஸ் இஸ் புட் ஆன் த பிளான்டன் லீஃப். ஓகே, ஆனால் அப்புறம் கவனிச்சுட்டு பார்த்தேன், மவுண்டனாக யாரும் சாப்பிட்றதில்ல. நெய்ய நிறுத்த வேண்டாம், ஏன் அடுத்த வாட்டி போட விடுங்க, மேலேருந்து ஊற்றுவாங்க. அது வந்து ஒரு வாய் அளவுக்கு தான் உங்களால் அதுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, த ஒயிட் ஆஃப் ரைஸ், அரோமா ஆஃப் த கீ, டிரான்ஸ்பேரண்ட், தட் இஸ் அ ஃபேட், கார்போஹைட்ரேட் ஃபேட். அந்த மஞ்சளாக கொஞ்சம் பருப்பு பக்கத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, யூ மிக்ஸ், தட்ஸ் அ ப்ரோட்டீன், தட்ஸ் யுவர் ஆப்பிடைசர், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்பிடைசர். உடம்புக்கு சொல்கிறோம், இந்த காம்பினேஷனில் நான் இப்போ சாப்பாட்டு கொடுக்க போகிறேன், நீ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரெடியாயிரு. நம்ம நாட்டில் சூப் போல் கொடுக்கறது இல்லை, இந்த சூப் போல் குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பசியே இருக்காது சாப்பிட்றதுக்கு.
0: ஆமாம் மேடம், அது என்னது அப்படி சூப் குடித்தா நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் சூப் பவுலில்
1: குவான்டிட்டி சாப்பிட்டா உங்களுக்கு பசியாக. இன்ஸ்டன்ட் நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு தான மாதிரி தான் நம்ம இந்த காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் பருப்பு, தட் இஸ் யுவர் ஆப்பிடைசர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் ஆஃப் ரைஸில் ஒரு சின்ன நம்ம நடுவில் ஒரு வேலி பண்ணுறோம், அதில் ஒரு கரண்டி சாம்பார் தான் ஊற்றுறாங்க. அண்ட் யூ மிக்ஸ் ஒன்லி தட் மச் ரைஸ் தட் இஸ் ரிக்வயர் ஃபார் த சாம்பார். யூ டோன்ட் டேக் தட் மச் ஆஃப் சாம்பார் டு ஃபினிஷ் ஆல் த ரைஸ். ஓகே, ஸோ யூ ஈட் ஆஃப்டர் ஆப்பிடைசர் ஒரு மவுத்து, யூ ஈட் த சாம்பார் ரைஸ். ஓகே, தென் அடுத்து ரசம். ரசம் பிரிங்ஸ் அவுட் த க்ஷத்ரிய யூனியன். ஓகே, சீக்கிரமாக சாப்பிடலன்னா அது வந்து ஏழு, இட் வில் ரன் அவுட் ஆஃப் த லீஃப். ஓகே, ஸோ யூஆர் டூயிங் ஆன் த ஸ்பாட் ஜாகிங், யூ விப்பிங் அப் யுவர் திங். அண்ட் ரசமில் என்ன இருக்குது, நான் சொன்னேன் உங்களுக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு. ஸோ ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன்.
0: ஆனால் மேடம், ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், பாடி ஸ்ட்ரென்த்.
1: இட்ஸ் ஒன்லி வென் யூ ஈட் ரசம். ரசம் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். Okay, and then last you eat with thayir sadam. But the original rice white, the last rice is also white, but it is thayir sadam. நீங்கள் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க, சிஸ்டமுக்கு வந்து அப்படியே உங்கள் வயிற்று உள்ள இருக்க ஃபயர் வீசி அக்னி தானே சொல்கிறோம் வயிற்றோட இது. ஸோ யூ கூலிங் த சிஸ்டம் பை ஆடிங் கர்ட் ரைஸ்.

0: நடுவில் வந்து நீங்கள் வந்து பலவிதமான வெரைட்டி காய்கறி சாப்பிட்றீங்க, பச்சடியும் சேர்த்துட்றீங்க, அப்பளமும் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி சிப்ஸு சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டு சேர்த்துக்கிறீங்க, எது சேர்த்துட்டாலும் எவ்ரி திங் இஸ் இன் அ டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றீங்க.
1: மேடம், தயிர் சாதம்னால தான், மோர் சாதம்னால தான் நிறைய பேர் வந்து தயிர் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மோராக்கி கடைஞ்சு
0: கொடுங்க. ரைட் ஹேண்டில் நான் 100 ரூபாய் காயின் கொடுக்குறேன், லெஃப்ட் ஹேண்டில் 100 ரூபாய் நோட் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆஸ்க் யூ த க்வெஸ்சன், விச் இஸ் ஹெவியர்?
1: எவ்ரிவன் வில் சே காயின் இஸ் ஹெவியர்.
0: காயின் இஸ் ஹெவியர் இல்லையா? பட் ரெண்டுமே 100 ரூபாய் தானே. தயிர் வந்து வில் அலோவ் த ரைஸ் குவான்டிட்டி டு பி லெஸ் அண்ட் இட் ஸ்மாலர் குவான்டிட்டி பட் ஹெவியர். அதே மோர் ரசம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டு காம்பன்சேட் டு தட் திங் அது வந்து பறந்துடும். ஸோ யூ நீட் டு ஈட் மோர் ரைஸ். ஸோ இட் இஸ் சேஃபர் டு ஈட் லெஸர் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட் தட் இஸ் ஹெவி இன் ஸ்மால் குவான்டிட்டி ரதர் தேன் ஈட்டிங் சம்திங் விச் இஸ் லைட் அண்ட் யூ ஈட் ஓவர் ஈட். பிகாஸ் அப்போ பொரி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ பொரியும் நீங்கள் அப்படியே உட்காந்து காலி பண்ணலாம். பட் 1 கிலோ அரிசி போன கணக்கு தானே அது இல்லையா? பட் நீங்கள் அது கூடவே பொட்டுக்கல்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் 1 கிலோ சாப்பிட மாட்டீங்க,
1: கொஞ்சம் தான் சாப்பிடும். ப்ரோட்டீன் சத்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும்.
0: ஸோ காம்பன்சேட் ஆகுறது இல்லையா? தட் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு பி லுக்ட் அட். வெறும் ஒரு ஐட்டம் மட்டும் பார்த்து அது வந்து தப்பு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஃபுட் இஸ் குட் ஃபுட், நோ ஃபுட் இஸ் பேட் ஃபுட். இட் இஸ் ஹவு யூ யூஸ் இட் தட் யூ மேக் இட் பேட். நல்லதுக்கே நம்ம தப்பை பயணம் பண்ணனா அது இட் பிகம்ஸ் பேட்.
1: கரெக்ட் குவான்டிட்டியில் எடுத்தா எவ்ரி திங்
0: மாடரேஷன்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ தென் திஸ் இஸ் வாட் யுவர் லஞ்ச் இஸ், அ பேலன்ஸ்ட் லஞ்ச். இது 12 மணிக்கு முடிச்சிங்கன்னா பை 2-2:30 அகேன் அதே கணக்கு. ஜஸ்ட் அ வாட்டர் பேஸ்ட் திங், யூ கேன் ட்ரிங்க் எனி, ஈவன் பிளெயின் வாட்டர் குடிச்சாலும் பரவாயில்ல. யூ ஹைட்ரேட்டிங் யுவர் சிஸ்டம்.
1: ஸோ இந்த டைம் தட் இஸ் கால் லெமன் ஜூஸ் அண்ட் ஆல் இஸ் குட்
0: பாசிபிள். எஸ் தட் கம்ஸ் ஆஸ் யுவர் 2 o'clock இஸ் கால்ட் ஆஸ் this was 10 o'clock is mid morning, okay? So bedtime morning breakfast, mid morning lunch, this is mid noon, அப்புறம் tea time.
1: Okay, but lime juice அப்படின் எடுத்துட்டீங்கன்னா 90% வந்து எல்லாருமே கூல் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் வெளியில வச்சு கூல் இல்லாம இருந்தா டேஸ்ட்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலா குடிக்கிறது வந்து அந்த 2 o'clock கரெக்ட்னு நினைக்க.
0: நோ ப்ராப்ளம், பிகாஸ் இட் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் லஞ்ச் நோ அண்ட் த சன் வாஸ் அட் இட்ஸ் மேக்ஸிமம். ஓகே, தென் அட் 4 o'clock டீ டைம். டீ டைம்னு சொன்னா கூட இட் இஸ் அ மேஜர் பிரேக் பிட்வீன் யுவர் லஞ்ச் அண்ட் யுவர் டின்னர். ஓகே, ஸோ அதுக்கு பேலன்ஸ்டாக கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சு குழந்தை வந்து ஸ்கூலில் என்ன சாப்பிட்டான்னு தெரியாது, வீட்டை வந்து சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்ற தோசை என்ன. நோ, டீ டைம் இஸ் நாட் அ டைம் டு கேட்ச் அப் ஆன் யுவர் லஞ்ச். டீ டைம் இஸ் காட் ஓன்லி திஸ் காம்பினேஷன்: 1, மில்க் பேஸ்ட் பெவரேஜ், ஆல் ரைட். 2, ஃப்ரூட். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் மேக் இட் அ மில்க் ஷேக் ஃபார் அ சைல்டு. 3, அது கூடவே ஒரு கைப்பிடி. குழந்தைனா குழந்தை கைப்பிடி, பெரியவங்கன்னா பெரியவங்க கைப்பிடி. பெரியவங்க கைப்பிடி நான் குழந்தைக்காக சொல்லலை, குழந்தை கைப்பிடி நான் பெரியவங்கக்காக பரவாயில்லை ஒத்துக்கிறேன். ஓகே, பட் இந்த கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பயிரோ சுண்டலோ
1: ஸ்ப்ரௌட்ஸ்,
0: ஓகே, பட்டாணி, வேர்க்கடல, ஆல் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நான் சொன்ன பாருங்க இந்த நேரத்துக்கு வரும். அது ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, கைப்பிடி அளவுக்கு சொல்கிறேன்னா கடிச்சு பாருங்க, you will not want to finish that kaipudi illaya ena inge unga jaw la unga temples and the rendu area la neenga romba kadichinga na unga or tightness or vali varum
1: podum thonidu
0: see automatically namba odamukulla or mechanism irukke enna podum solradhukku adhe neenga popcorn eduthu ukkaranga
1: porun thonadhu
0: thonadhu purinjadha so there is a limit inbuilt limit in the combination பருப்புலேருந்து இந்த சுண்டலோ வேர்க்கடலேருந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அது கூடவே பழம் சேர்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், ஓகே, அது கூடவே பெவரேஜ். ஸோ அது ஒரு மினி மீல் ஆகிடுறது டு சஸ்டெயின் யூ டில் டின்னர். ரைட், இப்போ வந்து டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? நம்ம ஃபேவரட் சீரியல் பற்றி பார்த்து சாப்பிடணுமா? 10 மணிக்கு கிடையாது. சன்செட் சன்ரைஸ் 6 o'clockனா சன்செட் 6:30 அந்த கணக்கில் தானே வருது. 12 hoursல சன்செட் ஆகிடும். 6:10க்கு சன்ரைஸ் ஆச்சுன்னா 6:10க்கு சன்செட் ஆகும். சன்செட் டைமில் அதுக்கு மேக்சிமம் யூ கேன் ஸ்ட்ரெச் இட் பை 1 hour டு 1.5 hours. ஸோ பை 7:30 யூ ஹாவ் டு ஃபினிஷ் மேக்சிமலி, யூ ஸ்ட்ரெச் இட் டு 8 o'clock. இஃப் யூ ஹாவ் யுவர் டின்னர் பிட்வீன் தட் டைம், வெதர் you are a child or an adult, it is much easier because in the next 2 hours digest. You can go to bed. And if you sleep 4 hours post sunset, you get before 10 o'clock, if you sleep even 2 hours, it is refreshing sleep that sustains growth and health. நீங்க 12 மணிக்கு அப்புறம் 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட உங்க உடம்புக்கு அது வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ பிகாஸ் யூ ஹவ் கரப்டட் யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் சம்மரைஸ் த மீல் ஸ்கெட்யூல். பெட் டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங் லஞ்ச், மிட் நூன் டீ டைம், டின்னர், பெட் டைம் நைட். அது ஒன்று இன்னும் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் இட் தட் யூ நீட் டு டூ பிஃபோர்? நான் 8 மணிக்கு சாப்பிட்டா நைட்டு 10 மணி தூங்குறேன்னா பசி அடிக்கும். தட் இஸ் வாட் பீப்புள் திங்க். பட் இஃப் யூ ஈட் பேலன்ஸ் டயட் அண்ட் குட் குவான்டிட்டி, இல்லை டைஜஷன் வில் நாட் ஹேப்பன் தட் ஏர்லி. ஓகே, பட் நம்ம நிறைய ஷார்ட்கட் பண்ணுறாங்க. நைட்னா வெறும் ரசம் சோர், வத்தல் வச்சுட்டு, இல்லை அப்பளம் வச்சுட்டு, இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்கட் பண்ணுறோம். தப்பு, நோ ஷார்ட்கட்ஸ் இன் யோர் டின்னர். கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே மத்தியானம் தயிர் பொறை போட்டிங்கன்னா புளிக்காத தயிர் சாயந்தரம் செட் ஆகிருக்கும். அதில் கொஞ்சம் வெந்நீர் கலந்துட்டு மோர் ஆகிட்டோன்னா இட் இஸ் அட் அ ரூம் டெம்பரேச்சர். நான் ஏன் இந்த டெஃபினிஷன் சொல்கிறேன்னா நிறைய பேர் நைட்டு குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால சொல்கிறேன். புளிக்காத மோர் ஆகிட்டிங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், கருவேப்பிள்ளி, கொத்தமல்லி, பெருங்காயம் லேசாக மிக்சியில் அரைச்சிட்டு அதில் நீங்கள் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா it works as a medicine on 3 counts. It is a digestive, it's a sleep inducer, it is a muscle relaxant. So naaliki kaalamra neenga walking ponona you will be ready because your muscle has relaxed at night drinking buttermilk.
1: Okay,
0: so paal kudikkiradhu namakku thevilla, namma more kudichikala, ena we are in the tropics. It is the people in the west where they have, but they were also talking about milk or milk based beverage illiya. Instead of drinking hot chocolate or something and keeping yourself very bright and awake, it is better you relax and sleep. So this is the summarization. I told on the first day food groups, that is meal composition. The second day I have told you on the meal schedule. Endha maadhiri idhila seethittu eppadi saapnu, endha nerathil saapnu, adoda mahathvam enna na. So there are no don'ts in my list. Na saapidu koodadhenu sonnana prachna aidum. அப்போ உங்க மனசுல வந்து அந்த வேர்ம் வந்து அப்படியே குத்துட்டே இருக்கும்.
1: ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி
0: நான் எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, எதெல்லாம் சாப்பிடணும் அது வந்து எம்ஃபசைஸ்
1: பண்ணிருக்கேன்.
0: நீங்க வேற என்ன பண்ணணும்னு நினச்சிங்களா, இது கட்டாயம் சாப்பிடணும், இது சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே தோணாது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பீப்புள் வில் ஆஸ்க் மீ, சரி நீங்க அரிசி கோதுமை இது சீரியல்ல சொன்னீங்க, ஆனா நம்ம நூடுல்ஸ், வெர்மிசெல்லி, மேக்கரோனி, பாஸ்டா, இப்போ அதெல்லாம் புது பேர் வந்திருக்கு, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த சீரியல்ஸ். ஸோ அது சேர்த்துக்கணும்னா இதே காம்பினேஷன் ஆஃப் வாட் யூ ஆட் டு த திங் அண்ட் ஹவு யூ ஈட் இட், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பீட்சா, ஐ அலவ் சில்ட்ரன் டு ஈட் பர்கர். எப்பாவது ஐ டெல் தேம் நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா உங்க பர்த்டே ஒரு நாளுக்கு நான் கொடுப்பேன். That comes once a year. Yeah, if you're very good, then you can celebrate dad's birthday, mommy's birthday, brother's birthday, sister's birthday, tata birthday, party birthday, then so many birthdays. Then you have Rama's birthday, Krishna's birthday, you have Christ's birthday. எவ்வளவு birthday இருக்கு நம்ம நாட்டுல, birthdayக்கு பஞ்சமே கிடையாது. But the I try to make the child understand that your routine food basic must remain standard. All these other things are part of your enjoyment that comes not at the expense of your health. It is not the other way around. Daily vandu Coca-Cola kudikkiradhu, Limca kudikkiradhu, edho or beverage kudikkiradhu, adhu or palakkam aayiduchu kulandhai, edho or bottle drink na kudikkanum, na chips saapanum, na pastries and puffs saapanum, appra enkitta vandu saapat neramla pasi illenu solanum, adhu thappu.
1: Rombave sariya sonninga doctor. என்ன நேரில் இவ்வளோ நேரம் டாக்டர் ரொம்பவே அருமையாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தர் எப்படி அவங்களுடைய சாப்பாட்டு ஸ்கெடியூலை வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தோங்க, ஆனால் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஜென்ரலைஸ்டாக இருக்கும் இல்லையா? இது வந்து நார்மலாக அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக நம்ம வானொலிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 651-21333 அதாவது 651-21333. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நாளைக்கும் இதே நிகழ்ச்சி தொடருங்க நம்ம டாக்டர் வர்ஷா கூட. மீண்டும் சந்திப்போம். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.
3: தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி தரக்கட்டி

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்போ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி.
2: மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சு

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நம்ம இந்தியாவோட நேஷனல் கேம் ஹாக்கி. எதனால இந்தியாவோட நேஷனல் கேம் ஹாக்கின்னு சொல்றாங்கன்னு தெரியுமாங்க? 1928 வர இந்தியன் ஹாக்கி டீம் 8 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுலயும் கண்டினியூஸா 6 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு சில்வர் மெடல், 2 பிரான்ஸ் மெடல வின் பண்ணிருக்காங்க. இதனாலதான் நம்ம ஹாக்கி கேம் இந்தியாவோட நேஷனல் கேமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஏன் நான் ஹாக்கி கேம் பத்தி பேசுறேன்னா, நம்ம ஸ்டுடியோல ஒரு ஹாக்கி பிளேயர் இருக்காங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்க தான் நான் இன்னைக்கு ஹாக்கி கேம் பத்தி பேசுறேன். அவங்க பேர் என்னன்னா கனிமொழி. அவங்க அப்பா பேரு சம்பந்தம். அவங்க அம்மா பேரு வசந்தா. அவங்க நம்ம எம்ஓபியோட பெருமைக்குரிய வீராங்கனை ஆவாங்க. அவங்க 9 இயர்ஸா ஹாக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க 2 சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி மைசூர் கர்நாடகால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 4 நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர், இந்த 4 மாநிலங்களுக்கும் சென்று பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மற்றும் தமிழ்நாடு இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் மதுரை காரைக்குடியில 2 வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸும் வின் பண்ணிருக்காங்க. அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹலோ கனிமொழி.
1: ஹாய்.
0: உங்களுக்கு எப்படி விளையாட்டுல ஆர்வம் வந்தது?
1: சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதே விளையாடணும்னு நிறைய ஆசை. அப்போ ஹாக்கினா என்னன்னு எனக்கு தெரியாதப்போ, அப்ப ஸ்கூல்ல மத்தவங்க விளையாடும் போது பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஹாக்கினே தெரியாம போய் நேம் கொடுத்த விளையாடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் பண்றது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 7th ஹாக்கி பிளேயரா இருக்கேன். 7th ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போதே நான் நல்லா விளையாடுறேன்ட்டு என்ன மெயின் டீம்ல எல்லாம் இறக்கிட்டாங்க. அதாவது 10th பிளேயர்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவேன். அப்பத்திலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஹாக்கினா. என்னை விட எங்க வீட்டுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க.
0: உங்க ஆர்வத்தை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாக்கலாம்.
2: ஹாய், நான் புவனேஸ்வரி பேசுறேன். ஹாக்கி நம்மளோட நேஷனல் கேம்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஹாக்கியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஹாக்கினா முன்னாடி நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருக்குமே ஹாக்கினா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ உள்ளவங்க யாருக்கும் ஹாக்கி அவ்வளோவா தெரியறதில்ல. ஹாக்கி நம்மளோட நேஷனல்ஸ் கேம். ஹாக்கியில் மொத்தம் 18 பிளேயர்ஸ். 18 பிளேயர்ஸில் மெயின் பிளேயர்ஸ் உள்ளே விளையாடுறவங்க 11 பிளேயர்ஸ். 7 பிளேயர்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டு. முன்னாடி எப்படின்னா 16 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ வந்து 11 பிளேயர்ஸ் உள்ளாடுவாங்க, 5 பிளேயர்ஸ் வெளில இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது இன்ஜூரி சப்போஸ் இவங்களுக்கு முடியலன்னா அவங்க உள்ளே இறங்குவாங்க. ஆனால் இப்போ ரூலில் வந்து 11 பிளேயர்ஸ் உள்ளே விளையாடுவாங்க, 7 பிளேயர்ஸ் வெளில இருப்பாங்க. 18 பிளேயர்ஸ் இப்போ பொசிஷன் படி பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர்ஸ், டிஃபென்ஸ் அஃபென்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபார்வர்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. டிஃபென்ஸு ஸ்கோர் ஆப்போனன்ட்டு ஸ்கோர் பண்ணுறத டிஃபெண்ட் பண்ணணும். கோல் கீப்பர், நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாடும் போது சென்டர் ஆஃப் பொசிஷன் இருந்தேன், டிஃபென்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே காலேஜ்லாம் வந்த பிறகு என்னை பொசிஷன் மாற்றிட்டாங்க. ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் நல்லா விளையாடுவேன், அந்த பொசிஷன் செட் ஆச்சு. பட் இங்கே வந்து அந்த பொசிஷன் செட் ஆகலை. அதுக்கப்புறம் கோல் கீப்பர் பண்ணேன்.
2: தேங்க்யூ கனிமொழி.
3: ஹாய், நான் ஓவியா. மோஸ்டாக கேர்ள் சைல்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் வர்றதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் இருக்கா இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
1: மேக்ஸிமம் கேர்ள்ஸ் வந்து யாரும் அவ்வளோவா விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னோட ஊர் வில்லேஜ் தான், அங்கேருந்தா வந்து அங்கே மேக்ஸிமம் வேறு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இதாக தான் எங்கள் பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் போக இஷ்டம் இல்லைனா கூட அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப. அவங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் இப்போ இந்த காலேஜில் விளையாடுறேன். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஒவ்வொரு மேட்ச்க்கு போகும்போதும் தோத்துட்டு வந்தால் கூட திரும்ப என்கரேஜ் பண்ணி திரும்ப வின் பண்ணலாம் அப்படின்னு சப்போர்ட்டிவாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவாங்க. எல்லா மேட்சஸ்க்கும் அனுப்புறது, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தனியாக 10th தான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ். 10th படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் வாங்கினேன். எனக்கு நேஷனல்ஸ் விளையாடணும்னு ரொம்ப ஆசை 8th. அப்போலாம் நான் ஸ்கூல் படிக்கிறேன், சின்ன பிள்ளை அப்படின்றதுனால அவ்வளோவா நேஷனல்ஸ்லாம் அவ்வளோவா கிடைக்காது. பிளேயர்ஸ் பொறுத்தா எடுப்பாங்க. ஆனால் 10th படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் சந்தோஷப்பட்டதை விட எங்கள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் அவங்க தான் நான் ரொம்ப பெரிய பிளேயராக வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க பேரண்ட்ஸ்.
0: எந்த ஊர்லேருந்து வரீங்க கனிமொழி?
1: நான் என்னோட சொந்த ஊர் திருவாரூர்.
0: அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட தைரியம் இருந்துச்சு இங்கே சென்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உங்க விளையாட்டு துறையில ஈடுபடணும்ன்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சு?
1: எனக்கு நான் வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன், இங்கே படிக்கிறது எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ். பட் நான் ஸ்டே பண்ணியிருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ட்டு ஒரு இன்ஸ்டியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க கேம்ஸ் டெவலப் பண்ணுறது தான் அவங்களோட அந்த இன்ஸ்டியூட்டில். எனக்கு ரொம்ப பெரிய பிளேயர் ஆகுனா இன்னும் கேம் இம்ப்ரூவ் பண்ணும், சொந்த ஊர்லேயே இருந்தால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கோச்சஸ் யாரும் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போது சாய்க்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அங்கேருந்து தான் அடுத்து இங்கே இங்கே காலேஜில் இந்த காலேஜ் சின்ன ஸ்கூல் படிக்கும்போது பேப்பரில் பார்க்கும்போது எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஹாக்கி நிறைய பிளேஸ்மெண்ட் யூனிவர்சிட்டிலாம் ஓவரால் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்லாம் எடுப்பாங்க. அப்போ நானும் அந்த காலேஜில் படித்தா என் ஃபோட்டோவும் வரும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் எம்ஓபியில் படிக்கணும்னு ஆசை. அப்போயே கோச் மூலியமாக இங்கே ஜாயின் பண்ணேன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அங்கே வந்ததுலேருந்தா இங்கே சென்னையில் ஃபஸ்ட்டு என்னை வந்தப்போ யாருக்குமே தெரியாது, ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் தான் தெரிஞ்சு.
0: ரொம்ப பெருமையாக இருக்குது கனிமொழி இதை கேட்கும் போது.
4: ஹாய், நான் ஆர்த்தி. நீங்க ஃபர்ஸ்ட் நேஷனல்ல விளையாடும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ.
1: நேஷனல்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, பட் கிடைச்சப்ப எனக்கு தான் கிடைச்சதா அப்படின்றது நர்வஸா இருந்துச்சு. எப்படி விளையாட போறோம், ஸ்கூல் லெவல் ஸ்டேட் லெவல் விளையாண்டுட்டு நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் பார்க்கும்போது பயமாவும் இருந்துச்சு. ஆனா கோச் சப்போர்ட் ரொம்ப தைரியமா விளையாடணும், எதுக்குமே யாரையும் என்னைக்குமே நமக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்கள பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுனால. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நர்வஸா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள இறங்கும் போது ரொம்ப பயந்தேன், அடிபட்டுருமோ. மற்ற பிளேஸ் வெளியே நம்ம ஸ்டேட்டை விட அதர் ஸ்டேட் பிளேஸ் எல்லாமே மோஸ்டா நம்மளை விட ஹைட் அண்ட் வெயிட்ல இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது பயமாவும் இருக்கும். பட் ஆனால் நம்ம விளையாடும் போது நமக்கும் ரெண்டு கை, நமக்கும் ஒரு ஸ்டிக், அவங்க வச்சிருக்கிறது நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பிளேயிங் கிட்ட தான் அவங்களும் வச்சிருக்காங்க. நம்மளை விட யாருமே கிடையாது, நம்ம தான் நமக்கு அப்படின்ற தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பயப்படாம விளையாட ஆரம்பிச்சேன்.
5: ஹாய், நான் அபிநயா பேசுகிறேன். உங்களோட இன்ஸ்பயர்ட் பர்சன் ஹாக்கி ஃபீல்டில் யார்?
1: இப்போ ஹாக்கிக்கே எல்லாருக்குமே இன்ஸ்பயர்ட் பர்சன்னா தயன் சந்த் தான். அவங்க தான் ஹாக்கியோட ரொம்ப எல்லாருக்குமே ரோல் மாடல்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய பிளேயர். அவங்க இருந்த வரலுமே இந்தியா மெடல் அதிகமாக பண்ணுது. ஹாக்கிக்கே அவங்க தான் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்க எப்படின்னா அவங்க ஸ்டிக், அவங்க விளையாடுற கேமை பார்த்து அதர் டீம்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டிக்கில் மேக்னெட் தான் வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு உடச்சி பார்த்தாங்க ஸ்டிக்கை வாங்கி. ஏன்னா பால் அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க, அவங்க போனாலே மேக்ஸிமம் கோல் ஸ்கோரிங்கே நிறைய பண்ணுவாங்க. அதனால அவங்க ஸ்டிக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணாங்க விளையாடக்கூடாது அப்படின்லாம். அப்போ உடச்சி பார்க்கும்போது எதுவுமே இல்லை, மேக்னெட் இருக்கோ அப்படின்ட்டு பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய பிளேயர், அவங்கள பார்த்தும் இந்த மாதிரி கேம் வரணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸிமம் நிறைய பிளேயர்ஸ் பார்க்கும்போது அவங்கவுங்க கேம் பார்க்கும்போதும் இவங்க ஒருத்தர் பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வரல, நிறைய பிளேயர்ஸ் நம்மளோட மோஸ்டான பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டருந்தும் ஒவ்வொரு ஸ்கில்லு பிடிச்சி கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கில்லும் ஒவ்வொரு மேட்ச்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கில்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கில் நம்ம பண்ணி பார்க்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்கில் கொண்டு வரணும், அவங்க ஸ்டைலில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நெதர்லாந்து கோல் கீப்பர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டாக்மேன்னு. அவங்க வந்து கோல் போஸ்ட்டை விட ஹைட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஹைட் வரணும், அவங்கள போல விளையாடணும். அவங்கள மாதிரி கோல் கீப்பர் எங்கேயுமே கிடையாது அவ்வளோவா. இப்போ நம்ம ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டில் அவ்வளோ இந்தியா கோல் கீப்பரை விட அந்த கோல் கீப்பர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கள மீறி உள்ளே கோல் போகாது, அவங்க ஸ்டைல் வரணும். அவங்க மேக்ஸிமம் மேட்சஸ் பார்த்தனாவே அவங்க மேட்சஸ் அவங்க ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தா கற்றுப்பேன்.
6: தேங்க்யூ. ஹாய், நான் பவித்ரா. நீங்கள் இப்போ யூஜி முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க?
1: என்னோட ஆசை, என் ஊரில் அதிகமாக கோச் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால என்னோட ஆசையே சின்ன வயசுலேருந்து என்ஐஎஸ் படித்து நான் ஒரு கோச்சாகி நல்ல டீம் உருவாக்கணும் அப்படின்றது தான். இப்போ பிகாம் முடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட்டு பிஜியும் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக என்ஐஎஸ் படிக்கணும், ஏன்னா நான் அச்சீவ் பண்ண என் ஊர்லேருந்து நான் அதிகமாக அச்சீவ் பண்ணதில்லை, இங்கே வந்ததுலேருந்து அச்சீவ் பண்ணுறேன். அப்போ என் ஊர் பசங்க நல்லா அச்சீவ் பண்ணணும், அதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு கோச் ஆகணும், அதான் என்னோட ஆசையே. நான் ஃப்ரீயாக கோச்சிங் பண்ணி அவங்க என்னோட டீம் திருவாரூர் டீம் பெஸ்ட்டாக மெடல் பண்ணணும், ஸ்டேட்டில் ஒரு நல்ல எல்லாத்துலேயுமே வருவோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அங்கேருந்து வரும்போது, ஆனால் பிளேஸ்மெண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் நான் கோச் பண்ணி வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, ஏன்னா என் ஊர் ஃபஸ்ட்டு வரணும், அதுவும் நான் கோச் பண்ணி டீம் வரணுன்றதுனாலே எனக்கு கோச் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை.
0: நீங்கள் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட்.
1: தேங்க்யூ.
7: ஹாய், என் பேர் பவித்ரா. ஸோ நீங்கள் எம்ஓபியில் படிச்சிருக்கீங்க, ஸோ எம்ஓபியை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா?
1: ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய ஃபோட்டோஸில் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்க அதுல நானும் வரணும், அந்த காலேஜ் எல்லாத்துலயுமே ஓவரால் டிராஃபிக் பண்ணும்போது அதுல நானும் வந்தா இன்னும் கேம் இம்ப்ரூவ் ஆகி அதுல நானும் பிளேஸ் பண்ணலால, அதனால சூஸ் பண்ணது. எஜுகேஷன்லயும் சரி நல்லா இருக்கும். இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு இங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு கேம்ஸ் எம்ஓபில, அதனாலதான் சூஸ் பண்ணது. பிளேயர்ஸுக்கு நிறைய ஃப்ரீ சீட் தராங்க, ஹாஸ்டல்ஸ்
5: சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
1: இப்ப நேஷனல் லெவல்ல பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா ஃப்ரீ சீட்டு அப்படி கொடுக்குறாங்க, எஜுகேஷனும் கொடுக்குறாங்க, கேமுக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து குவாலிட்டியான கோச்சஸ் அவங்கள வச்சு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல்ஸ்லயும் ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ட்ரைனிங் எப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கோச்சிங் கொடுக்குறாங்க. எல்லா மேட்சஸ்க்கும் இந்த மேட்சஸ் தான் போகணும் அப்படின்றது கிடையாது, எந்தெந்த மேட்சஸ் நாங்கள் அதை பற்றி சொல்கிறோமோ அது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அடுத்த தடவை ஜெயிக்கலாம் அப்படின்னு வின் பண்ணால், ஆனால் மேக்ஸிமம் நம்ம எல்லா மேட்சுமே வின் பண்ண தான் செய்கிறோம். இப்போ கூட யூனிவர்சிட்டி சென்னையிலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலே ஓவரால் ட்ராஃபி கேம்ஸ் அண்ட் அத்லட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம தான் வாங்கியிருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால தானே பிளேஸ் பண்ண முடியுது நம்மளால.
5: ஹலோ, என் பேர் சுமன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தால் படிப்பு கம்மியாயிடும், கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும்னு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: மேக்ஸிமம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸை விட ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு தான் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். அவங்க தான் அதில் இப்போ கேமில் எப்படி இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணும் வித்தின் செகண்ட்ஸில் முடிவெடுக்கிறது, அப்படி இருக்கும்போது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அதிகமாக இருக்கும்போது அதே எஜுகேஷன்லேயும் இருக்கும். மற்றவங்களோட அதிகமாக இல்லைனாலும் ரெண்டுத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், எஜுகேஷன் இதனால எதுவும் பாதிக்காது.
8: ஹாய், நான் ராஜி பேசுகிறேன். இப்போ வந்து நீங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து நேஷனல் கேமுக்காக நார்த் இந்தியாலாம் போனோன்னா உங்களுக்கு ஃபுட்டு கல்ச்சரே மாறும், ஸோ அது வந்து உங்களோட விளையாட்டுக்கு எவ்வளோ பாதிக்கும்?
1: இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது. ஆனால் எனர்ஜி ட்ரிங்க் இப்போ மேட்ச் விளையாடும் போதெல்லாம் ஆஃப் டைமில் எனர்ஜி ட்ரிங்க், குளுக்கோஸ், எலக்ட்ரால் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் வேற மாதிரி ஃபுட் கல்ச்சர் இருக்கும்போது இப்போ நமக்கு ட்ரெயினில் போகும்போதே அதிகமாக நம்ம ஃபுட்டு கிடைக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ மேட்ச்க்கெலாம் எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும்.
8: ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டாலே வந்துட்டு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், அதனால வந்து நீங்கள் எப்படிலாம் ஃபுட்டு எடுத்துப்பீங்க, ஃபுட் டயட்டில் இருப்பீங்களா? அது தவிர வந்து மேட்ச் போகும்போதுலாம் உங்களோட ஃபுட் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்?
1: இப்போ ப்ராக்டிஸ் டைமில் வர மாதிரி இருக்கும் ஃபுட் கண்ட்ரோல், மேட்ச் டைமில் வேற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸில் வந்து நார்மலாகவே ஆனால் நான்வெஜ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் வெளியில் ஆயில் ஐட்டம்ஸ் அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட்ஸு. இப்போ நான் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் சாயிலேயே இன்ஸ்டியூட்லேயே எல்லாமே எனர்ஜியான ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸு, மார்னிங் ப்ராக்டிஸ் போகும்போதும் சரி ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிட்டு வரும்போதும் டயட் கண்ட்ரோல்னால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றமோ அவ்வளோக்குள்ள நான் இப்போ நமக்கு வந்து கிராம் கணக்கில் தான் கொடுப்பாங்க ஹாஸ்டல்ஸ்லலாம் ஃபுட்டு, அந்த மாதிரி தான் பிளேஸ் கண்டினியூ பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுலே அந்த எவ்வளோ எவ்வளோ ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற போலயே நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. மேட்ச் டைமில் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்றது நிறைய இருக்குது, அதில் மேட்ச் டைமில் தான் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் டைமில் கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோவா தெரியாது, மேட்ச் டைமில் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா தான் விளையாட முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது.
8: ஸ்போர்ட்ஸ்க்காக நீங்கள் ஃபிட்டாக இருக்க என்னெல்லாம் பண்ணுறீங்க?
1: வீக்லி 7 டேஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ட்ரைனிங் இருக்கும். இப்போ ஆனால் எவ்ரிடே மார்னிங் 15 மினிட்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் டைம் எனக்கு என்னென்னா 5:30 மார்னிங், 5:30 போனோன்னா 15 மினிட்ஸ் வார்ம் அப் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ், ஒவ்வொரு நாளைக்கு எப்படின்னா எண்டூரன்ஸ், ஸ்பீட் ஒர்க் அவுட், வெயிட் ட்ரைனிங், ஜிம்முக்கெலாம் போவோம். இப்போ எண்டூரன்ஸ்னால் 45 மினிட்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணணும். இப்போ இதிலே ரவுண்ட்ஸ் கவுண்டிங்கும் இருக்குது. 45 மினிட்ஸில் இப்போ 15 ரவுண்ட்ஸ் ஓடலாம், அதே 20 ரவுண்ட்ஸ் கூட ஓட சொல்லுவாங்க. ஸ்பீட் ஒர்க் அவுட் இருக்கும், ஸ்டெப்பிங் பண்ணுறது, பவர் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 3 ஹவர்ஸ் ஆனால் ப்ராக்டிஸ் டைமு.
0: கனிமொழி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பிரேக் அப்புறம் பேசலான்னு இருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
9: ஹலோ அம்மா, ஆ வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு தாம்மா வரேன்.
0: வெல்கம் பேக் டு MOP ஸ்டார் நிகழ்ச்சி. ஹாக்கி வீராங்கனை கனிமொழி கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கனிமொழி, நீங்க வந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர் இந்த மாதிரி நேஷனல்ஸ் போய் விளையாடும் போது உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும்ல, சோ அந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ண முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் போகும்போது, டென்த் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் போனேன். அப்போ வந்து மகாராஷ்டிரா, அது ரொம்ப எப்படின்னா பாலைவனம் மாதிரி. பாலைவனத்துக்கு நடுவில் தான் ட்ரெயினே போவோம். ஃபுட்டு 3 நாள் ட்ராவலு, அப்போ ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப பிளேஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பிடாம இருந்து ஒன்லி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அப்படி தான் வந்துச்சு, ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல. அது ஒன்று. அப்புறம் மேட்சஸில் நிறைய இருக்கும். அப்புறம் ஒரு மேட்ச் சத்தீஸ்கர் போகும்போது ட்ரெயின் மிஸ் ஆச்சு. அடுத்து வேற ட்ரெயின் பிடிச்சி தான் போனோம். அது ஒன்று, அவ்வளோதான்.
2: ஹாய், நான் புவனேஸ்வரி. நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிடுவீங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா?
1: இப்போ நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறதுனால ஃபேமிலி பேரண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபெஸ்டிவல் டைமில் அதுவும் 1-2 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ன்றதுனால அதிகமாக லீவ் இருக்காது. ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் பேரண்ட்ஸ் பார்ப்பேன். இப்போ ஹாஸ்டலில் வந்து மொபைலும் யூஸ் கிடையாது, அதனால ஹாஸ்டல் மொபைலுக்கு தான் ஃபோன் வரும். எப்பயாவது தான் வரும். அப்போ மட்டும்தான் பேரண்ட்ஸ்ட்டு பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் வெளியிலலாம் யாரும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மட்டும்தான். அவங்க கூட தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் டைம்லேயும் காலேஜ் வரும்போது அப்போ பிளேயர்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
5: நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஹாக்கி தவிர?
1: ஹாக்கி தான், ஹாக்கி மேலே தான் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் ஹாக்கி மேட்ச் போகும்போதே வேறு ஏதாவது ஓப்பன் டோர்னமெண்ட், கபடி டோர்னமெண்ட்டுக்குலாம் போவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஹாக்கியில் இருக்கும்போதே டென்னிஸ் விளையாடணும்னு நிறைய ஆசை. பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அந்த கேமு, அது விளையாடணும்னு ஆசை. ஆனால் ஹாக்கியில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட்டு.
5: சில பேர் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக டென்னிஸ் ஸ்விம்மிங்லாம் போனாங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பீங்களா?
1: அதெல்லாம் எதுவும், வெயிட் ட்ரைனிங், ஸ்பீட் ஒர்க் அவுட் அதுதான் பண்ணுவோம், வேற எதுவும் கிடையாது.
7: ஹாய், நான் பவித்ரா. உங்கள் ஸ்போர்ட்ஸ் கேரியரில் பெஸ்ட் மொமெண்ட், மறக்க முடியாத மொமெண்ட் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: காலேஜ் படிக்கும்போது தான் ஒரு மேட்ச்ல பெஸ்ட் மூமெண்ட்னா அதுதான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரையிலுமே நான் வேற சென்டர் ஆஃப் பொசிஷன் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். காலேஜ் டீம்லேயும் கோல் கீப்பர் இல்லை, ஹாஸ்டல் டீம்லேயும் கோல் கீப்பர் இல்லை அப்படின்ட்டு நான் கோல் கீப்பர் பொசிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது கோல் கீப்பராக ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒன் வீக் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுக்குள்ளேயே ஒரு மேட்ச் வந்துருச்சு. அப்போது வந்து பண்ணுறியா அப்படின்ட்டு எங்கள் கோச் கேட்டாங்க. கோல் கீப்பரே பண்ணுறியா இல்லை பொசிஷன் பண்ணுறியா அப்படின்ட்டு. கோல் கீப்பர் இல்லாதனால சரி நான் கோல் கீப்பரே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டோர்னமெண்ட் போகும்போது என் கோச் வரல, நான் இல்லைனாவே நீ நல்லா பண்ணுவ, அந்த மேட்ச்ல நீ எப்படி பண்றதுல தான் அடுத்த ட்ரைனிங் உனக்கு இருக்கு. அப்போ நான் முடிவு பண்ணது என்னன்னா, எந்த டீம்ட்டையுமே ஒரு கோல் கூட வாங்கக்கூடாது, ஸ்கோர் பண்ணவே கூடாது எந்த டீமும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அதானா, பயமும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1 வீக்ல கோல் கீப்பரா ட்ரெயின் ஆகி போய் மேட்ச்ல நிக்கிறதுக்கு. ஆனா அந்த டோர்னமெண்ட்ல நம்ம காலேஜ் தான் வின் பண்ணோம், ஒரு கோல் கூட மற்ற டீம்கிட்ட வாங்கவே இல்லை. அது பெஸ்ட் மூமெண்ட். அப்புறம் அதே இல்லை, அடுத்த ஒரு மாசத்துல காலேஜ் டோர்னமெண்ட் வந்துச்சு, ஜோன் இன்டர் ஜோன் வந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஆனதுனால, அந்த டோர்னமெண்ட் வந்ததுனால சரி அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்ல பண்ண டோர்னமெண்ட்டே நல்லா பண்ணிட்டோம், இந்த டோர்னமெண்ட்லேயும் எந்த காலேஜ்கிட்டையும் ஆப்போனண்ட்டே நம்ம கோல் வாங்கக்கூடாதுன்ட்டு இன்டர் ஜோன் ஜோனில் எந்த டீம்கிட்டையுமே ஒரு கோல் கூட வாங்கலை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் 1 மந்த்துக்குள்ள ட்ரெயின் ஆகி எந்த டீம்கிட்டையுமே கோல் வாங்காமல் யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வாங்கின ஒரே கோல் கீப்பர் நான் மட்டும்தான். அப்புறம் அதே சிக்ஸ் மந்த்தில் செகண்டரி படிக்கும்போதே என் கோச்சு மற்ற பிளேயர்ஸ்கிட்டலாம் சொன்னது, கனிமொழி இன்னும் 6 மாசத்தில் நான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 கோல் கீப்பர் ஆக்கி காட்டுறேன்றது. 6 மந்த்தில் சீனியர் நேஷனல்ஸுக்கு செலெக்ஷன் வந்துச்சு, அதில் செலக்ஷன் கிடச்சிச்சு, நேஷனல்ஸ் போவேன் எனக்கு. ஆனால் அந்த நேஷனல்ஸ் நான் போகலை. அப்போ செமஸ்டர் எக்ஸாமினேஷன்றதுனால அந்த மேட்சுக்கு போகல. ஆனால் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கோல் கீப்பராக எங்கள் கோச் சொன்ன மாதிரியே 6 மாசத்தில் நான் செலெக்ஷன் வாங்கினேன். அதான் என்னோடய பெஸ்ட் மூமெண்ட்டு ஹாக்கி ஃபீல்டுலேயே, என்னோடய கெரியர்லேயே தான்.
0: ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெஸ்ட் கோல் கீப்பராக ஆவீங்கன்னு சொல்லிட்டு எம்ஓபி சிஆர்எஸோட வாழ்த்துக்கு. நீங்கள் என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்கீங்க கனிமொழி?
1: ஸ்கூல் படிக்கும்போது நிறைய டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கேன். 7th படிக்கும்போதே ஃபஸ்ட் டைம் மேட்ச்குள்ளே இறங்கும்போது எங்கள் டீம் ஸ்கோர் பண்ணவே இல்லை. நான் இன் பொசிஷன் விளையாண்டேன் உள்ள, அப்போ நான் கனெக்ட் பண்ணதுனால தான் அந்த மேட்ச் வின் பண்ணோம், கோல் ஆச்சு. ஒரு 1-0 தான் வின் பண்ணோம். அப்போ டோர்னமெண்ட் பிளேயர்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி மேட்ச்சு, இப்போது திருநெல்வேலியில் ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட் நடந்துச்சு.

0: சீனியர் நேஷனல்ஸுக்கு செலெக்ஷனு. அந்த டோர்னமெண்ட்டில் சென்னை வந்து செகண்ட் பிளேஸ் தான் எடுத்தோம். ஆனால் பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு கொடுத்தாங்க அந்த கோல் கீப்பர்லேயே. அப்புறம் நேஷனல்ஸுக்கும் செலெக்ஷன் கொடுத்தாங்க, அதுவும் அந்த அவார்டு ஒன்று. அது அந்த நேஷனல்ஸும் இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம்ன்றதுனால அந்த நேஷனல்ஸும் போகவே இல்லை. என்னோடய ஆம்பிஷன்லேயும் ஆம்பிஷனில் சீனியர் நேஷனல்ஸ் போகணும்னு ஆசை ஒன்று, ஏன்னா அது வந்து ஃபார்ம் டூ. ஆனால் கிடைச்ச ரெண்டு தரமே சீனியர் நேஷனல்ஸ் போகவே இல்லை.
1: ஓகே, நிறைய சீனியர் நேஷனல்ஸ் இந்த மாதிரி நேஷனல்ஸ்லாம் உங்களால் போக முடியலன்னு சொன்னீங்க, எக்ஸாம்ஸ்னால தான் போக முடியலன்னு சொன்னீங்க. ஸோ எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸும் எந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு காலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது?
0: இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது மேட்சஸ்க்கு காலேஜில் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க எக்ஸாம் டைமில். இப்போ இம்பார்ட்டன் மேட்ச்னா எக்ஸாம் நெக்ஸ்ட் டைம் கூட எழுதிக்கலானோ என்கரேஜ் பண்ணி மேட்ச் விளையாட அனுப்புவாங்க. இது ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம்ன்றதுனால எழுதித்தானே ஆகணும், அதனால சீனியர் நேஷனல்ஸ் போகவே இல்லை. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எக்ஸாம் டைம்ஸில்.
2: ஹாக்கிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க?
0: எல்லா கேம்ஸுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நிறையவே என்கரேஜ் பண்ணுறாங்க ஹாக்கிக்கு. இப்போ தான் எல்லோரும் கேம்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க. பிளேயர்ஸுக்கு ஜாப் மட்டும்தான், இப்போ உமன்ஸுக்கு அதிகமாக ஜாப்லாம் கொடுக்கறது கிடையாது, மென்ஸுக்கு மட்டும்தான் ஜாப்லாம் நம்ம சவுத் சைடில் இருக்குது. நார்த் சைடில் மட்டும்தான் உமன்ஸுக்கு ஜாப் இருக்குது. அதனால் நிறைய இப்போ நிறைய டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க, கேஷ் அமௌண்ட்லாம் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ தான் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஜாப்பும் அலாட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
3: உங்க லைஃப்ல வந்து எப்பயாச்சும் ரொம்ப டிப்ரெஸ்டா, லைக் என்ன லைஃப்டா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா அதை விட்டு எப்படி மீண்டு வந்தீங்க?
0: எக்ஸாம் டைம்ல மேட்ச் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்ப மேட்சுக்கு போக முடியல அப்படின்றது இதாகும். எக்ஸாம் எழுதுறதா இல்ல மேட்சுக்கு போறதானே நிறைய குழப்பமா இருக்கும். அப்ப எக்ஸாம் எழுதுறது தான் அப்படின்னு தோணும். அப்ப எக்ஸாம் டைம்ல இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் மேட்ச்.
1: உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ இந்த கேம்ல வந்து எதுவும் ஜாப் அதெல்லாம் கிடையாது, ஆனாலும் எக்ஸாம் எழுதியாவது ட்ரை பண்ணியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றத என் பேரண்ட்ஸோட ஆசை. நானும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், ஆனால் பிளேயரா இருந்து வாங்கணும் அப்படின்றது என் பேரண்ட்ஸோட இது.
1: லட்சியத்தை நீங்க நிறைவேற்றுறதுக்கு எம்ஓபி சிஆர்எஸ்ஸின் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இருக்க ஹாக்கி பிளேயருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
0: ஹாக்கி யாருக்குமே இப்ப தெரியறது இல்ல, அத ஹாக்கி பிளேயர்ஸ் தான் தெரிய வைக்கணும். அதனால நம்ம ஒரு சில மேட்ச்ல தோத்தா கூட அடுத்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம். ஹாக்கி இப்ப மத்த கேம்ஸ் மாதிரி ஹாக்கியும் எல்லாருக்கும் தெரிய வரணும்னா அது ஹாக்கி பிளேயர்ஸ் ஒவ்வொரு மேட்சும் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒலிம்பிக் போயிருக்காங்க இப்போ ஹாக்கி டீமு. அதே போல் ஒவ்வொரு மேட்சும் எல்லா ஹாக்கி பிளேயர்ஸும் நல்லா விளையாண்டு வின் பண்ணால் மற்ற கேமுக்கு மேலேயும் இதுவும் ஒரு எல்லாருக்கும் பாப்புலராக ஹாக்கியும் தெரியும்.
1: நீங்கள் சொன்னது நம்ம அப்கமிங் ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கனிமொழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும்
2: தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
3: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே சுமன். இன்னைக்கு உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்னென்ன பிடிக்கும், அவங்களுக்கு யாராவது சாங் டெடிகேட் பண்ணாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்
5: நான் புவனேஸ்வரி பேசுறேன்.
3: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
5: எனக்கு தல அஜித் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: ஏன் பிடிக்கும்?
5: சின்ன வயசுல இருந்தே அவரே பார்த்து பழகிட்டதுனால அவர் எது பண்ணாலும் பிடிக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஆக்டிங், அவர் பைக் ஓட்டுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இப்போ தலையை பற்றி சொல்லணும்னா, அவர் சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக்டராக இருக்கார். அண்ட் அவர் இன்னும் அந்த சிம்பிளிசிட்டியை மறக்கலான்றது தான் அவரை பற்றி இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். இப்போ ரீசெண்டாக விஜய் அவார்ட்ஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா அதில் அஜித்துன்னு சொன்னபோது தான் ஜாஸ்தியாக சவுண்ட் இருந்தது. தோ அது வந்து விஜய் டிவியாக இருந்தாலும் அந்தளவுக்கு அஜித் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தலையை பற்றி, அவரோட பேஷன் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அவருக்கு பைக் மேலே இருக்கிற பேஷன் தான், பைக் ரேசிங். அவர் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பைக் ரேசர்னு. அதுக்கப்புறம் அவரோட சிம்பிளிசிட்டி தான். யூஸ்வலாக ஹீரோஸ்னாலே எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வரணும், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வரணும் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே ஒன்று செட் ஆகிருக்கு. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு என்னோட ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தலை இருப்பார். அதுக்காக நிறையா கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருந்தாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் அவரோட ஆட்டிடியூடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் 5-6 இயர்ஸ் பேக் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியே இதுக்கப்புறம் அஜித் வந்து நடிக்க மாட்டார், அவர் ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படி இப்படி நிறையா ட்ரால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் சீக்கிரமே அவர் அந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு திரும்பி ஆக்டிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்து முன்னாடி நடித்ததை விட இன்னும் பெஸ்ட்டாக நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்த படம் பரமசிவன், பில்லா, அதெல்லாம் தலையாக தேட்டரில் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைலு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இன்னும் பூஸ்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நடித்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் யூஸ்வலாக ஆக்டர்ஸ் பண்ணுற மாதிரி அவர் இன்னும் அவரை இன்னும் எங்கே வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்காம அவரோட ஒயிட் ஹேரையே அவர் வந்து ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைலாக மாற்றினார். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹீரோவாலையும் அதெல்லாம் பண்ண முடியாது, வேறு யாருக்கும் அது சூட்டும் ஆகாது. தலை மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைலில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டேக்கு May 1 வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் அந்த கோயம்பேடில் ரோஹிணி தேட்டரில் வந்து 4 ஸ்க்ரீன்ஸில் 4 தலை படம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு. ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கு 250 மெம்பர்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட 4 ஸ்க்ரீனுக்கு எப்படியும் ஒரு 1000 பேர்கிட்ட அங்கே இருந்தாங்க. பாய்ஸ் மோஸ்ட்லி பாய்ஸ் தான் இருந்தாங்க. பட் அதுக்காக நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் போயிருந்தேன். பர்த்டே அன்னைக்கு தலைப்படம், தலை பர்த்டே எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு ஒரே தலை ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருந்திருக்கோம். பாலாபிஷேகம், அதுக்கப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி ரொம்ப மக்களமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே தலையோட சிம்பிளிசிட்டி அண்ட் அவரோட டிட்டர்மினேஷனால தான் அவர் கிடச்சிருக்கு. தலை சாங்ஸில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மங்காத்தாவோட ஓப்பனிங் சாங் ரொம்ப இஷ்டமான சாங். அண்ட் அதை நான் தலைக்கே டெடிகேட் பண்ணுறேன். வி ஆல் லவ் யூ தலை.
3: இப்போ உங்களுக்காக அஜித் நடித்த மங்காத்தாலேருந்து ஒரு சாங்

0: இப்போ அடுத்ததா யார் இருக்காங்க?
1: ஹாய், நான் ஆர்ஜே ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
1: எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: எல்லா பெண் குழந்தைகளுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் தான் பிடிக்கும். அது வந்து அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா அப்பாவாக இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா விட எங்கள் அப்பா தான் என்னை ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. எங்கள் அம்மா ஏதாச்சும் வேணாம், இல்லை அவளை கூட்டிகிட்டு போகாதீங்க, இல்லை அது மூவிலாம் வேணாம் அவளுக்கு அப்படின்னோன்னு எங்கள் அப்பா தான் என்னை ஃபஸ்ட்டு மூவிலாம் கூட்டிகிட்டு போவார். இதான் தேட்டரு, இதான் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் எனக்கு கூட்டிகிட்டு போனது எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. ஈவன் நான் வந்து ஏசி பஸ்ஸில் கூட போகல, அப்பா அப்பா போகணும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட ஒரு ஆசை ஏதாச்சும் சொன்னாலும் அது வந்து நடத்தி முடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் எப்பயுமே எங்கள் அப்பா தான் எனக்கு தனி ஸ்பெஷல். ஃபோ 3 இயர்ஸ் வரைக்கும் நான் பேசினதே இல்லை. ஸோ பேசாமல் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பேன், எனக்கு வார்த்தையே வராது. எங்கள் அப்பா வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டது கூட இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனை தான் நான் வந்துட்டு கூப்பிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா. அண்ட் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ பேச மாட்டாளே, வெறும் அம்மா அண்ணன் அப்பா அம்மா இந்த 3 வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் இவளுக்கு ஏதாச்சும் பேச்சு திறமை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வந்துட்டு ஒரு பால்வாடி ஸ்கூலில் போய் சேர்த்து, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வந்து உட்காந்து எனக்காக வந்து ஒரு ஃபுல் 2-3 ஹவர்ஸ் என்னை வந்து உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் பண்ணது எங்கள் அப்பா தான். அண்ட் மோரோவர் வந்துட்டு நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஏன் 10th ஸ்டாண்டர்ட் 9th வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் மேம் வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விடுவார் மார்னிங்கு, விட்டுட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டு தான் போவார் சீக்ஸில். ஸோ அந்த யார் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு ஸ்மைல் இருக்கும், என்ன எங்கள் அப்பா எனக்கு கிஸ் பண்ணாரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஹோல் டே வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாகவே போகும். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்டேருந்து இதுவாகிடுச்சு. அது வந்து பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வந்துட்டு கிஸ் பண்ணுவார். சம்டைம்ஸ் வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையெல்லாம் போட்டு பேசுவார் நல்லா. ஸோ ஆனால் அதை விட ஒரு நல்ல ஸ்பெஷலான என்னென்னா, இந்த காலேஜ் முடிஞ்சு கூட என்னை இப்போ வரைக்கும் கொண்டு வந்து மார்னிங் விடுறதும் சரி கூட்டிகிட்டு போகிறதும் சரி எங்கள் அப்பா தான். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு என்ன பேஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு விமன்ஸை எப்படி மதிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டதே எங்கள் அப்பா கிட்டே தான். ஏன்னா வந்துட்டு அவர் சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், ஏன்னா எல்லாம் மனுஷனோட இது தானே. அந்த தப்பையும் தாண்டி ஆஃப்டர் மேரேஜ் அவர் எவ்வளோ தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அவர் ஒய்ஃபுக்காக அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆனார். அதே மாதிரி அவர் இப்போ வந்துட்டு சமூக சேவை செய்யணும்னு தான் இப்போ வரைக்கும் அவர் ஒரே குறிக்கோள். அவருக்காக எதுவுமே அவர் வந்துட்டு எடுத்துக்க மாட்டார். இன்னும் வந்துட்டு இப்போ யாராச்சும் வந்துட்டு ரோட்டில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு 90% பீப்புள் வந்துட்டு கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருப்பார். ஆனால் அது நடந்துச்சுன்னா ஒரு துடிக்கிற இதயம் வந்து எங்கள் அப்பாட்ட நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல் டே நடந்த கதையை அப்படியே சொல்லுவார். அவர் மனசு தொட்ட கதையெல்லாம் ரொம்ப என்கிட்ட ஷேர் பண்ணுவார். சம்டைம்ஸ் எனக்கே இரிட்டேட் ஆகிடும், அப்பா போய் தூங்குறி அப்பா அப்படின்றதான் நான் சொல்லிவிடுவேன். 9:10 ஆனாலே போதும் எங்கள் அப்பா ரேடியோவை ஆன் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருப்பார் ஏதாச்சும் நல்லதை பற்றி பேசுவார். இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நான் வந்து தத்துவத்தெல்லாம் பேசிகிட்டே இருப்பார். எனக்கும் கேட்டு அவரை மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசையும் வந்துருச்சு. ஆனால் அந்த ஆசையை இப்போ வேணாம், சரி இப்போ நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுற வயசு, அதுக்கப்புறம்ப்பா உன்ன மாதிரி சமூக சேவராக நான் ஆகிறேன்ப்பா, ஆனால் இப்போ வேணாம்ப்பா, உனக்கு 40-50 ஆயிடுச்சுலப்பா, நான் அப்போவே நான் இல்லைடா இப்போ நீ வந்து கற்றுக்கிட்டா தான் அப்போ வந்துட்டு நல்லா வருவேன் அப்படின்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு நிறைய சொல்லுவார். இப்போ வந்துட்டு அவர் வந்து சமூக சேவை ஆன ஒரே காரணம் வந்துட்டு அந்த ஓம் சக்தின்னு ஒரு கிளாஸ் மட்டும்தான். இப்போ அவர் வந்துட்டு மார்னிங் எப்பவுமே வந்துட்டு 5:30 போயிட்டு அங்கே வந்துட்டு போய் சேவை பண்ணுவார். லைக் வந்துட்டு தியானம், மெடிடேஷன், நம்ம மனுஷனாக பிறந்தது ஏன், எதுக்கு, நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த யுகம் என்ன, அந்த இதை பற்றிலாம் பேசுவார். மனுஷங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லுவார். என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு, நான் வந்துட்டு ஒரு 1 மந்த் போயிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து எப்படின்னா ஒரே ஒரு டைலாக் வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறது ஒரே ஒரு டைலாக், அது வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீ என் அம்மாம்மா. ஸோ அப்படி சொல்லும்போது அப்பா ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு பில்டப் பண்ணுவேன். ஆனால் அது சொல்லும்போது அவர் சொல்லுவார், நம்ம வந்து ஒரு மனுஷனாக பிறந்தோன்னா அதுக்கு வந்துட்டு 3 பேருக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை தரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க அம்மா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மரியாதை தரணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்காக பிறந்தவ நம்ம ஒய்ஃப், ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தேர்ட் வந்துட்டு நம்ம மூலியமாக பிறந்தவ பொண்ணு, அது பொண்ணா இருக்கலாம் இல்லைன்னா வரப்போற மருமகளாகவும் இருக்கலாம். ஸோ மூணு பேரும் நம்ம வந்துட்டு மதிச்சா நல்ல வாழ்க்கையை நம்ம வந்துட்டு லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எங்க அப்பா. ஸோ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டது எங்க அப்பா மூலியம்தான் எனக்கு. ஸோ அவர் தான் என்னோட வெல் விஷர், என்னுடைய பிடிச்சவங்களும் ஸ்பெஷல் பர்சன், எல்லாமே எங்க அப்பா தான்.
0: சூப்பர் ராஜேஸ்வரி, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. சாங் யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? எந்த சாங் டெடிகேட் பண்ண விரும்புறீங்க?
1: எங்க அப்பாவுக்கு தான் வந்துட்டு சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த தங்க மீன்கள் வந்து ஆனந்த யாழ் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. ஸோ அந்த சாங்கே நான் டெடிகேட் பண்ணுறேன்.
0: உங்களுக்காகவும் உங்க அப்பாக்காகவும் தங்க மீன்கள் படத்துல இருந்து ஆனந்த யாழை பாட்டு இப்போ

0: அடுத்தது
1: நான் பவித்ரா.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க?
1: எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, பெண் குழந்தையாக பிறந்தா வந்து அப்பா மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்கன்னு. அது வந்து இப்போது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பட் நான் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட். எனக்கு அம்மானா வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடவே தான் இருப்பேன், அம்மா கூடவே தான் படுத்துப்பேன். வேறு எங்கேயாவது எங்கள் அம்மா கோவிலில் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது எங்கேயாவது போயிட்டால் கூட ஆள ஆரம்பிச்சிருவேன், அவ்வளோ அட்டாச்சிட்டேன் அம்மா கூட. ஸோ அம்மா வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆனால் பட் சில டைம் வந்து நம்ம கோவத்தில் இருப்போம், நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ சில டைமில் அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க இப்படி பேசணும்னு, பட் நம்மளால் பேச முடியாது. சில டைம் நிறைய டைம் வந்து நான் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் நடந்துட்டதில்லை. நிறைய டைம் வந்து நான் திட்டி கூட இருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட கொஞ்சம் திட்டிட்டு தான் வந்தேன். பட் அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்பா இல்லை. அப்பா இல்லாத இடத்துல வந்து அம்மா தான் இப்போ வந்து, ஸோ அப்பா இல்லாத இடத்துல வந்து அம்மா தான் வந்து இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக எங்களை பார்த்துக்குறாங்க. அது வந்து நான் இல்லை, எவ்வளோ நிறைய வீட்டில் வந்து அப்பா இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் சில டைம் வந்து அது நமக்கு தெரியாது, நம்ம கோவத்தில் இருப்போம், திட்டிடுவோம். பட் வந்து இப்போ நான் பேசும்போது தான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு. அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு நிறைய ஆசை இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணாக நான் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றணும். எனக்கு அம்மா எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்காக வந்து நிறைய பண்ணியிருக்கான். அவனோட சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய இன்னும் கூட வந்து அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் இன்னும் கூட வந்து எங்கள் சந்தோஷத்துக்காக வந்து அவன் ஒரு வாழ்கிற ஒரு ஒருத்தனா அது எங்கள் அண்ணன் சொல்வேன். நமக்கு நம்மளை எதிர்பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயம் இருக்கும். பட் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து ஒரு இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி தான். ஃபேமிலி அம்மா அப்பா தான் வந்து நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போனாலும் சரி எங்கள் அம்மாவை வந்து நான் கண்டிப்பாக வந்து விடவே மாட்டேன். நான் இல்லை எல்லாருமே வந்து அப்படி தான். ஸோ விடவே மாட்டேன்.
0: டோன்ட் வரி பவித்ரா. சாங் யாருக்காக டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்க? எந்த சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்க?
1: ஸோ எங்கள் அம்மாவுக்கு தான் நான் சாங் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். வியாபாரி படத்துலேருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் பாட்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
0: பவித்ராக்காக அவங்க கேட்ட பாட்டையே ப்ளே பண்ணலாம்.

0: அடுத்து நம்ம ஈஸ்வரி பேச போறாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், நான் ஈஸ்வரி பேசுகிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் அந்தூரியானா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, அவங்க ரோல் மாடல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபைடான பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட். ஏன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்டாக அப்பா அம்மா பிடிக்கும், அவங்களை பிடிக்காமலே யாரும் இருக்க முடியாது, ஏன்னா அவங்களால தான் நம்ம உலகத்துக்கு வந்தோம். ஆனால் ஃப்ரெண்டுன்றது வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்டு நம்மளா தேர்ந்தெடுக்கிறவங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத மாதிரியே தான் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணாத பல விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். நம்மளை பற்றி நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தெரியும். நம்ம பேரண்ட்ஸை விட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தெரியும். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட் அந்தூரியானா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் ஏன் இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அப்பா அம்மா வந்து என் கூடயே இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்ட் என் கூட இல்லை. நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் சோஷியல் குரூப்லலாம் கனெக்டடாக இருப்பீங்க அப்படின்ற. சோஷியல் குரூப்பில் கனெக்டடாக இருக்கிறது வேறு, நம்ம வந்து நம்ம லைஃப் லாங் ஒன்லாம் ட்ராவல் பண்ணுறது வேறு. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம கூடயே உக்காந்துட்டு நம்ம பக்கத்து பெஞ்ச்மேட்டாக இருந்து பழகின ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நான் காலேஜ் வந்து நான் ஆர்ட்ஸ் குரூப் சேர்ந்துட்டு அவன் இன்ஜினியரிங் குரூப் சேர்ந்துட்டான். ஸோ தட் எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் கட் ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயாச்சும் தான் பேசுவோம், வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் நாங்கள் சாட்டிங் ஆர் பேசுறது எல்லாமே கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து சில பேர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி சில பேரில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் வந்து அந்தூரியா. ஸோ அதனால தான் நான் அவளுக்கு அந்த சாங்கை டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்காக எந்த பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து நண்பன் படத்துலேருந்து வரேன், என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சான் அந்த பாட்டை டெடிகேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஹோல் லாட்டாக சொல்கிறது வந்து அந்த ஒரு படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சங்கர் வந்து ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அந்த பாட்டை என்னோடய ஃப்ரெண்ட் அந்துரியாக்காக டெடிகேட் பண்ணுறேன்.
0: நண்பன் படத்துலேருந்து என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சான் ஈஸ்வரியோட ஃப்ரெண்ட்காக டெடிகேட் பண்ணுறோம்.

0: அடுத்து நம்ம ஆர்த்தி பேச போறாங்க.
1: ஹாய், நான் ஆர்த்தி பேசுறேன். எனக்கு பிடிச்சவங்க எங்க அம்மா. எல்லாருக்குமே அம்மா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நான் எப்பயாவது ஸ்கூல்லேருந்தோ இல்லை காலேஜ்லேருந்து லேட்டாக வந்துட்டேன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ஐயோ இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு எதிர்பார்க்கறது அம்மா தான். அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலேஜில். ஸ்கூலில் நான் சைக்கிளில் போவேன், இன்கேஸ் நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்பாவை விட்டு ஸ்கூல் வரைக்கும் வந்து என்ன ஆச்சு இன்னும் வரலையே கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வச்சா இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ரொம்ப சொல்கிறது எங்கள் மம்மி தான். எனக்கு தெரியல இப்போ கூட யாரெல்லாம் அம்மா கையால் சாப்பிடுவாங்கன்னு. நான் இப்போ கூட எங்கள் மம்மி கையால் தான் சாப்பிடுவேன். நேற்று கூட ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால எங்கள் அம்மா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. ஸோ இப்போ கூட சொல்லுவாங்க சின்ன வயசு சின்ன குழந்தை மாதிரி நான் இன்னொன்று கூட்டிகிட்டு இருக்கேன், எப்பவுமே உனக்கு ஊட்டுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பேசிக்காக நாங்கள் தெலுங்கு, ஸோ அவங்களுக்கு தமிழ் அவ்வளோ வராது கொஞ்சம். அதனால் நாங்கள் கலாய்ப்போம் நான் அப்பா தங்கச்சிலாம் சேர்ந்துட்டு. இதனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் மூணு பேரும் ஒரு சைடு, நான் மட்டும்தான் எப்பயுமே தனி, என்னை எப்பயும் கலாய்ச்சிட்டே இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இதில் ஜாலிக்காக தான் நாங்கள் அதை பண்ணுறோம், அதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லவும் விரும்புகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக லவபலாக இந்த மாதிரி அம்மா எனக்கு கலைப்பாங்களான்னு தெரியல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயே நீயே சாங் ஃப்ரம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துலேருந்து நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணேன்.

0: 고마.
1: 어,

ஓகே. என் பேர் லாவண்யா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட தங்கச்சி. அவள் பேர் வந்து ரித்திகா. அவள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஏன் அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எல்லா விஷயத்துலேயும் வந்து என்னை கேர் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவள் தான். நிறைய டைம் நான் அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேன், கத்தியிருக்கேன், நிறைய டைம் அவளை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிக்க மாட்டேன் சில விஷயங்கள்லாம். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப கத்துவேன் அவளை. ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப காமாக அதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தான். நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன், எந்த கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, ஒரு மோட்டிவேஷனாக பேசி, இல்லை லாவன் உன்னால் முடியும், நீ பண்ணு, உனக்கு அதுக்கான எல்லா இதுவும் இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவள் தான். நேற்று கூட நான் ரொம்ப முடியாமல் போய் படுத்துட்டேன். எனக்காக நான் அவள் வந்து அப்போ தான் டியூஷன்லேருந்தே வந்தாள். நான் ரொம்ப தலை சுற்றுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். போயிட்டு தோசை சுட்டு நீ வா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னை படுக்க வச்சு அப்படி பண்ணா. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. எப்போவுமே அக்கா தான் எல்லாமே பண்ணுவாள். ஆனால் வந்து எனக்கு வந்து என் தங்கச்சி தான் எனக்காக வந்து நிறைய டைம் எனக்கு முடியல, நான் வந்து லைக் ஏதாவது ஒர்க்காக இருக்கேன் அப்படின்னா அவளே போய் குக் பண்ணிட்டு அவளே எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவாள். என்னை எதிர்பார்க்கவும் மாட்டாள். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு அக்காவாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற, எப்போவுமே நீ உன் வேலையை தான் பார்க்குற, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, அப்படிலாம் இல்லை. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நான் இன்னொரு அம்மா மாதிரி தான். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப, ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவள் வந்து கொஞ்சமும் கஷ்டத்தை காட்டிக்காமல் ஒரு நல்லா லீட் பண்ணிட்டு ஏதோ எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோன்னா அதுக்கு அவள் தான் காரணம். என்னோட வேர்ல்டு அவள் தான், என்னோட லைஃபே அவள் தான். ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து படித்து ஒரு ஒர்க்கு போயிட்டு அவளுக்காக தான் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவளுக்காக வந்து கற்பூர பொம்மை ஒன்றுன்னு ஒரு அம்மா பாட்டு, அது அவளுக்காக நான் டெடிக்கேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.

0: நேர்களே, இப்போ டெடிகேட் பண்ண சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதனால அவங்க ரிலேஷன்ஷிப் பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் என நம்பி இந்த ஷோவை முடிக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுமன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வணக்கம்,
2: வணக்கம்,
1: வணக்கம்.
2: தினம் தினம்
1: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
3: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
1: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
2: MOP சமுதாய வானொலி 107.8.
3: வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் வந்து பிஸியா லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி எல்லாரும் வந்து சைலண்டா இருக்காங்க. சில பேர்லாம் இதுக்காகவே வந்து பீச் பார்க் எல்லாம் போய் லாஃபிங் தெரப்பி எல்லாம் பண்றாங்க. சோ உங்களை எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நான் உங்கள் ஆஜய் ராஜேஸ்வரி.
4: ஹாய், நான் உங்கள் ஆஜய் பவுத்ரா.
3: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. சோ இப்ப நான் என் ஃப்ரெண்டு பவி வீட்டுக்கு போறேன். ஹாய் பவி.
4: ஹாய் ராஜி,
3: எப்படி இருக்க பவித்ரா?
4: நல்லா இருக்கேன். நான்
3: என்ன பவித்ரா சிரிச்சுட்டே இருக்க?
4: ஆமாண்டி, இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. காலையில ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்க ஐயர் வழக்கம் போல சொல்ற டைலாக் தான். மாப்பிள்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி எடுத்து கட்டுங்கன்னு சொன்னாரு.
3: அதுக்கு என்ன, அது யூஸ்வலா எல்லாரும் சொல்றதுதானே?
4: ஆமா, அதுக்கான மாப்பிள்ள சொன்னது என்ன தெரியுமா? தாலிய கட்டினாலே நல்ல நேரம் முடிஞ்ச மாதிரிதான் சொல்லிட்டாரு.
3: ஐயோ, சம சிரிப்பு தாண்டி. கல்யாணத்துலதான் காமெடின்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமே லைஃபே காமெடியா தாங்க இருக்கு. இதே மாதிரி என் ஆபீஸ்ல

0: என் ஃப்ரெண்டும் இப்படிதான் புலம்பிட்டே இருந்தான். என்ன ஆச்சுன்னு நான் போய் கேட்டேன். அவன் சொல்றான், பொண்ணு பார்க்க கிளி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கேட்டேன், அதுக்கு என்னடா இருக்கு இதுல அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், பேசியதே திருப்பி திருப்பி பேசி கழுத்து அறுக்கிறாடி.
1: இதே மாதிரிதான் என் ஆஃபீஸ்லயும் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. என் ஃப்ரெண்டோட ரைட் ஹேண்ட்ல ஒரு மச்சம் இருந்துச்சு. அதுக்கு நான் அவன் கிட்ட, ஏய் இது இருந்தா நல்ல வைஃப் கிடைப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், அது சூடுக்காயும் அது வச்சதே அவதான்னு சொல்லிட்டான்.
0: சம காமெடி போ.
1: இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனோட அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைன்னு சொல்லியிருந்தான். சரி, நீ உன் அம்மா பின்னாடி நின்னியா இல்லைன்னா உன் ஒய்ஃபுக்காக நின்னியான்னு கேட்டதுக்கு அவன், இல்லை நான் பயந்துக்கிட்டு வீரோ பின்னாடி போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
0: இப்படி ஆஃபீஸில் தான் காமெடி நடக்குதுன்னு பார்த்தா நம்ம வீட்லேயும் சம காமெடி நடக்குது பவி.
1: ஏன், என்னாச்சு?
0: இதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்துடுச்சு. நானும் எங்கள் அம்மாவும் அதை பார்த்துட்டே இருந்தோம். நான் நினச்சேன் எங்கள் அம்மா நியூட்டன் மாதிரி ஏதோ யோசிக்கிறாங்க அப்படி. அப்புறம் பார்த்தா காலையில் சட்னி அரைச்சி வச்சிட்டாங்க.
1: என் வீட்லேயும் என் தம்பி ரொம்ப ஒரு பெரிய காமெடி பண்ணான். அவன் ஃபார்முலாவில் விரலில் எழுதி வச்சுருந்தான். ஏன் இப்படி எழுதி வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு அவன், எங்களோட டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். இன்னொரு வாட்டி என்னோட தம்பியோட ஆன்சர் ஷீட்டை பார்த்தேன். ஒரே ஒரு சிங்கிள் சைட் தான் எழுதி வச்சுருந்தான். ஏன்டா இப்படி எழுதி வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு அவன், சிங்கம் தான் சிங்கிள் பக்கம் எழுதும், பண்ணி தான் பக்கம் பக்கமாக எழுதும்னு டைலாக் விடுறான்.
0: இதே மாதிரி தான் பவி, என் பக்கத்து வீட்டு பையன் விளையாடிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு நாளைக்கு மாரல் எக்ஸாம்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவனை கூப்பிட்டு கேட்டேன், டே உன் புக்கு எடுத்துட்டு வாடா, க்வெஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு. நானும் கேட்டேன், புத்தர் சொன்ன மாதிரி ஐம்புலங்களையும் அடுக்கினா என்ன ஆகும்னு. அவன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா?
1: என்ன சொன்னான்?
0: ஆம்புலன்ஸ் தான் வரும்னு திமுறா சொல்கிறான். இதே மாதிரி தான் அங்கே ஸ்கூல்லேயும் ஒரு காமெடி நடந்துச்சு. அதில் ஒரு சார் வந்துட்டு ஒரு பையன்கிட்ட கேட்டாரு, ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, தென் ஏ ஈக்குவல் டு சி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடான்னு அந்த பையனை கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐ லவ் யூ சார், யூ லவ் யுவர் டாட்டர், ஸோ ஐ லவ் யுவர் டாட்டர்.
1: ஆஃபீஸ், ஸ்கூலு, வீடு இதில் மட்டும் காமெடி நடக்கலாம், பஸ்ஸில் கூட காமெடி நடக்குது.
0: அப்படி என்ன நடந்துச்சு பஸ்ஸில்?
1: நான் போன பஸ்ஸில் கண்டக்டர் கத்துனாரு, நான் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பட்டன் நிற்காமல் போய்கிட்டே இருக்கியேன்னு. அதுக்கு அந்த டிரைவர் வந்து, நானும் பிரேக் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வண்டி நிற்காமல் போய்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு.
0: ஸோ வீட்டில் ஆஃபீஸ்லாம் வந்து சரியான காமெடி நடக்குது. இதே மாதிரி ஏரோப்ளைனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அஞ்சு பேர் அந்த ஏரோப்ளைனில் போயிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒருத்த மட்டும் சின்ன பையன், மற்றவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் பெரியவங்க. ஏரோப்ளைன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிப்பேர் வந்துச்சு. அங்கே நாலே நாலு பேராஷூட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒருத்தன் என்ன பண்ணால், ஒரு பேராஷூட் எடுத்துட்டு நான் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டான். ஸோ செகண்ட் பர்சன் என்ன பண்ணார், நான் வந்து விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குதிச்சிட்டாரு. ஸோ தேர்ட் வந்த பர்சன், நான் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சிறுவரும் முதியவரும் இருந்தார். அங்கே இருந்ததே ஒரே ஒரு பேராஷூட்டு தான். ஸோ அந்த முதியவர் சொன்னார், தம்பி நீ போய் குதிச்சுடு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நீ வாழ வேண்டிய பையன் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், பெரியவரே முன்னாடி குதிச்சவர் பேராஷூட்டுன்னு நினச்சிட்டு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு குதிச்சிட்டாரு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு பேராஷூட்டு இருக்குது, வாங்க நம்ம போகலாம். ஸோ எல்லோரும் வந்து சுயநலமாக இருக்காமல் பொதுநலம் கருதி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சிரிக்க வைங்க, அதுவே நல்லது. ஸோ இந்த நல்ல கருத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே ராஜேஸ்வரி.
1: நான் உங்கள் ஆர்ஜே பவுத்ரா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம்,
3: வணக்கம்,
2: வணக்கம்.
3: தினம் தினம்
2: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
3: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: எம்ஓபி சமுதாய வானொலி.
5: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா இந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிசு போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்கறாங்களாம். இப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள்னு சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
3: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
4: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
5: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
6: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
2: ஸோ இப்போ உங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ்.
6: சரி, ஓகே.
2: ஸோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்காங்க.
3: ஓகே, புத்திசாலிங்களா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
3: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி படிக்கணும். இதுனா நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடாக அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னிக்கோவர். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
4: வந்தனா சொன்ன மாதிரியே தான், மேக்ஸ்னா மகடிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது. மோரோவர் மேக்ஸில் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு எல்லாருமே கட்டாயமாக மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
5: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ்ல மக்கடிக்க தேவையில்லை. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இதை படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோன்னு தெரியும். அது ஒரு வாட்டி பார்த்திருந்தாலே போறேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். ஸோ அந்த பிரச்சனை இல்லை.
6: அதேதான் நானும் மேக்ஸ் பிடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
3: ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா, எல்லாருக்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் சேரும், வேற எதுலையுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
2: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 above இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லேயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மற்ற சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப்ப சப்போஸ்
3: இப்ப வந்து நினைச்சிட்டு
2: ஓகே, சோ இப்ப வந்து அதே மாதிரிதான், இப்போ வந்து சொன்ன மாதிரியேதான் அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களாம் மற்ற சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்கள வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது, அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வந்துச்சுன்னா
3: முழு சம் வந்து 10 mark சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, ஒன் பிளஸ் ஒன்ல கூட நம்ம தப்பு பண்ணலாம், கடைசி ஸ்டெப் பக்காவும் ஒரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா எம்சிக்யூனா அது முழுசா ரெண்டு மார்க் அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
4: கண்டிப்பா வந்தா நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட த்ரீ பிளஸ் டூ வந்து நம்ம சிக்ஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்தபடி லைஃப்ல அடுத்தபடியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
5: ஒரு சம்ல தப்பு பண்ணா அடுத்த சமோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல ஆன்சர் வரல, ஐயோ சிக்ஸ் மார்க்ஸ் சம் ஆன்சர் வரல, அடுத்த சிக்ஸ் மார்க்ஸ் சம் ஆன்சர் வராது, அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
2: கண்டிப்பா வருஷா நானும் அதை ஒத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க, மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்போ வந்து என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், சூப்பராக விளையாடிட்டே இருப்பான், ஆனால் மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊத்த முடியும்.
3: இதே ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
2: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும், அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
3: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவான். நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம், அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா இருப்போம். சோ அதுல இருந்து பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
2: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
5: கூட
2: புரியலங்கறதுனால அது கஷ்டம்னு சொல்றாங்க.
3: இல்லைன்னா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
2: சரி, ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி, அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் பத்தி, அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளவு நேரம் பேசினதுலேயே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்போ வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இப்ப சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸை வந்து ஒரு ஃபன் லவ்விங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரு டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். வணக்கம் மேம்.
7: வணக்கம்.
2: ஓகே, இப்ப வந்து நாங்க உங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்க என்ன விஜயலட்சுமி ராமன்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில கணக்கு ஆசிரியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேல இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போறோம். எதை பத்தினா, கணக்கு, கணக்கை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே. கணக்குனா ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கை எப்படி கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சுக்கிறது, இதை பத்திலாம் நாங்க பேச போறோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
3: நான் உங்க வந்தனா.
4: நான் உங்க ஹேமா.
5: வர்ஷா.
2: ஸ்ருதி. அண்ட் எங்களோட விஜய் மேம்.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்போ நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ் கொஞ்சம்

0: பள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கறத முதல்ல ஆராயலாமா? உங்களுக்கு டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
0: பாட்டு,
1: பஸல்ஸ், ஆர்ட் வர்க், ஸ்கிட், நாடகம்,
0: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது? இருந்தா உங்களுக்கு எப்படி மேக்ஸ் கிளாஸ்லயா?
2: மேக்ஸ் கிளாஸ்லனா பிளாக் போர்டு, சாக், டஸ்டர்,
1: ஜியோமெட்ரி
2: பாக்ஸ், பிளாக் நோட்,
3: டிவைடர், நம்பர், வேர்வை, டென்ஷன் இதெல்லாம் கூட இருக்குமா?
0: எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நம்ம பிளே கிரவுண்ட்ல கூட மேக்ஸ் விளையாடலாம்.
3: மேக்ஸ் விளையாடலாம்ங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. எப்படி நீங்க மேக்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க?
0: ஏதாவது ஒரு கான்செப்ட் கேளுங்களேன். நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும்?
2: மேக்ஸ்ல ஃபார்முலா,
0: ஃபார்முலா,
3: ஃபார்முலா, கரெக்ட்.
0: ஏதாவது ஒரு ஃபார்முலா கேளுங்களேன். நம்ம பதில்
4: ஃபார்முலா ஸ்கொயரோட ஃபார்முலா,
2: ஏ பிளஸ் பி ஏரியா ஃபார்முலா,
3: ஏரியா ஃபார்முலா,
2: ஏரியா ஃபார்முலா,
0: ஏரியா ஃபார்முலா, ராம்பஸோட ஃபார்முலா எனக்கு வேணும். நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன். என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ. Half the product of the diagonals lead to the area of the rhombus, but the base into height is the parallelogram. Area quite sumptuous. எப்படி இருக்கு ஆரம்பம்?
3: ரொம்ப அழகா இருக்கு. நீங்க டக்குனு சொல்றச்சு ராம்பஸோட ஃபார்முலா, ஆஹா என்ன கேக்குறாரு அப்படி நினைச்சிட்டு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யார் ராம்பஸோட ஃபார்முலா இருந்தாலும் என்ன கேளுங்க என்ன கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
0: ஓ, இத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது ஒரு இனிய ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
2: டான்ஸ்லயா? டான்ஸ் இப்போ மேக்ஸ் டு ஸ்டெப்ஸ், அது மட்டும் தான் ஐ மீன் ஓட்டமேயா இருக்கு.
3: சோ எப்படி மேக்ஸ் ஆடலாம்னு சொல்லுங்க.
0: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
4: கண்டிப்பா.
0: ஓகே, 1 இருந்து 10 முடிய கூட்டுத்தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
3: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள 4, 19, 8.
2: உளராத உளராத உளராத, 1 இருந்து வாணி.
3: ஓ, 1 2 3.
0: நீங்க இருக்கிறது நம்ம 6 பேர் இருக்கோம். நம்ம 1 6 கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். 2 பேரா சேருவோமா?
3: எப்பவுமே
0: ஒருத்தர்லாம், ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்தானே வருது. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்?
2: 3
0: பேர் பேர் இருக்கும். நம்மளுடைய நம்பர் வந்து
1: 1 2.
3: ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா?
1: 1 2 3 4 5 6.
0: சோ இந்த 6 வந்து பேர்ஸா மாறும் பொழுது 6/2, 3 பேர்ஸ் வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யாரு கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க.
2: நான் உங்களோட.
0: ஏன் கூட? உங்களோட நம்பர் என்னமா?
1: 4
0: 5 சேர்ந்தா 9. அது மாதிரி 9, 3 பேர் ஆஃப் 9 நம்மளால கொண்டு வர முடியுமா?
3: நானும் 6 1 சேரணும், 5 2 சேரணும், 3 4 சேரணும்.
0: ஆஹா,
3: 7 வரும்.
0: சபாஸ்,
3: இருந்தே மேக்ஸ் வந்துருச்சு பாரு.
0: இப்போ நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
1: 3 7.
0: 3 7 சார் எவ்வளவு?
1: 21.
0: அப்ப 1 to 6 ஓட கூட்டி பாருங்களேன். ஆன்சர் வந்தா
1: 7 + 6 + 5 = 21.
0: இதையே நம்ம ஸ்டெப்ஸோட போட்டு முதல்ல 1 to 6 முடிய நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 2 கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் சச் வே தட் ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துன்னு வந்தோம்னா நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் n ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்ஜிப்ரா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு n சொல்லிட்டே இருக்கோம்ல அந்த அல்ஜிப்ரா, அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. n நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
2: n/2
0: வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டு வர வேண்டிய நம்பர் என்ன? ஒவ்வொரு பேரும் கொண்டு வர நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். அப்ப n-உம் 1-உம் சேருது. n+1 n/2 into n+1 is the sum of the first n natural numbers have we got
3: exactly.
2: it summation
0: இப்ப நம்ம சொல்லலாமே 10 வரையும் என்ன வர போறது எத்தனை பேர் இருக்க போறது
2: 55 சூப்பர் மேம்
0: சோ இந்த விதத்துல நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தோமா
5: ஆடினோம்
0: மேக்ஸ் ஆடினோ மேக்ஸ் பாடினோ
4: கொண்டாடினோம்
0: கொண்டாடுவோம் ஒரு சின்ன கணக்கு கொடுக்கலாமா எல்லாருக்கும்
2: சின்ன
0: விஷயத்திலேயே ஆரம்பிப்போம் எல்லாரும் டூ டேபிள்ஸ் சொல்லுங்க டூ ஃபோர் ஆரம்பிங்கம்மா
1: டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்
0: நம்ம ஃபோர் டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க
1: ஃபோர் எயிட் டுவெல்
0: 16, 20, 16, 24, 20, 24, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16, 16
3: அடியாவது வாங்காம இருந்திருப்பேன்
2: நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இந்த மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருந்தா எல்லாருமே சென்டம் தான் இல்லையா?
3: இதே மாதிரி எக்ஸாம் இருந்தா
0: எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோன்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப் காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும், அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோர்ஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன், எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி, ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளே இன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம் பாட்டம் பசில் கொண்டாட்டத்தில் கடைசியில் அதில் தான் முடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது, அதில் ஸ்கிட் இருக்கலாம், வெளியில் போய் விளையாடலாம், ப்ளே கிரவுண்டில் விளையாடலாம், இல்லை இன்டோர் கேம்ஸாகவும் மேக்ஸை விளையாடலாம், பேசும்பொழுது மேக்ஸை கொண்டு வரலாம். சின்ன விஷயங்கள் அம்மா உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸை டெர்மினாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸை எடுத்துன்னு வா, கியூபாய்ட் பாக்ஸுக்குள்ளே போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனலில் தண்ணி விடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அம்மாக்களும் பண்ணணுன்றதுக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம உபயோகப்படுத்துகிற கணக்கை நம்மளுடைய வழக்க வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் எளிமையாக புரியும், ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்க மனசில் ஈஸியாக நல்ல முறையில் பதியும். அந்த பதிவு செய்யறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்.
5: ஸோ நீங்கள் சொன்னீங்க மேக்ஸை படிக்கணும் போடணும் அப்படின்லான்னு. ஸோ மேக்ஸ் எப்படி கொண்டாடுறது, உங்களோட இன்ஸ்டியூட்டில் எப்படி நீங்கள் மேக்ஸை கத்துருவீங்க, என்ன மாதிரி அவங்கள லைவ்லியாக அதை பண்ணுவீங்க அது சொல்லுங்கள்.
0: ஒவ்வொன்றுமே அதில் விஷுவல்ஸ் இருக்கும். மேக்ஸ் லேப் கான்செப்ட் இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் நிறைய ஸ்கூலில் டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போகும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னென்னா, மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணுன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரலை. ஆனால் என்னோட ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது. இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நூற்றி நம்மளே சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்டு 60 கூட்டு 40 அது கூட 9 அடுத்து 1 சொன்னால் 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்களில் ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துக்கிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்களில் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய இன்றைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
2: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்கள் நேயர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக. ஸ்கூலில் நல்லா விளையாடிட்டு இருந்தோம், அதெல்லாம் வேறு. ஆனால் நானும் ஒரு பாட்டி, 54 ஆகிடுது. ஆனால் என்னோட வயசு கண்டிப்பாக இதை கேட்குற எந்த நேயராக இருந்தாலும் அவங்கள விட நான் சின்னவங்கிறத நீங்களே இந்த கதைக்கு அப்புறமா ஒத்துப்பீங்க. நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு 2.5 ஒரு பேத்தி இருக்குது. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா ஒரு ஜெம்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். எத்தனையோ விதங்களில் இன்றைக்கி தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சுவாரஸ்யங்களில் அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஒரு பால் ஜெம்ஸ் பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாலை ஓப்பன் பண்ணின உடனே கீழே விழ போகிற ஜெம்ஸுக்காக இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்பட போகிறதுன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே நடந்தது. என்னன்னா, அந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணின உடனே, அந்த பாலை ஓப்பன் பண்ண உடனே கீழே விழுந்த ஜெம்ஸ் அவள் லட்சியம் பண்ணலை. ஆனால் அவள் மனசில் தோணினது என்னென்னா, ரெண்டு கையிலையும் அவள் வச்சுட்டு இருந்தது அந்த பாலோட ரெண்டு பாகங்கள். அவள் சொன்னது என்னென்னா, பாட்டி ஒரு ஸ்பியரை ஓப்பன் பண்ண உடனே 2 ஹெமிஸ்பியர் எனக்கு கிடைச்சிடுது. அதுதான் எனக்கு தோணினது. ஏன்னா இந்த வயசில் நான் அவகிட்ட நடந்துக்கிட்ட முறையில் என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனால் நான் அந்த குழந்தை கூட நான் பேசி சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூபாய்டு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதில் ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனால் அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, அது ப்ராக்டிஸ் பண்ணதில் தான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு.
5: ஸோ இந்த மாதிரி உங்கள் பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னால தான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்கள் கிளாஸில் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது.
0: கண்டிப்பாக.
2: சரி, ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களோ இல்லைன்னா ரிசைன் பண்ணவங்களோ இல்லை விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு +2 குழந்தைங்க, 10th குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது, இப்போ வந்து உங்க உங்க பேத்திக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க பேத்தியோட நீங்க நின்று இருக்கலாம், ஆனா நீங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
0: இதுலயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடென்ட்டை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன் டே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு என்ன ஹரி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். ஹரி என்ன பண்ணா, என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேறு எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதியிருக்கேன். அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசில் நிற்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னான், விஜய் மேம் கிளாஸில் இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 into 12 போடணும்னா அந்த 1 and 2 தனித்தனியாக எழுதிக்க, 1 plus 2 நடுவில் போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியாக எப்படி 100 and 3 into 103 அது மாதிரி வந்தோன்னா 106 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு, அந்த மாதிரி. அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லேயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை, இது நீங்கள் சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியாக எழுதி பார்த்தேன், ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதின்னு வந்தேன். இது இந்த 1 year நான் கற்றுண்ட ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹரி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர் ஒலிம்பியாட்ல ராஃபல் ஸ்கூல்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு அமெரிக்கால அந்த பையன் இருக்கான். இன்னைக்கும் இந்தியா வரும் பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போற அதே நிலையில அந்த பையனும் இருக்கான். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் த மதர் இஸ் ஆல்சோ லெக்சரர் இன் ரெப்யூட்டட் காலேஜ் ஹியர். அண்ட் த சேம் வே அதே அடுத்த அதே நிலையில் செகண்ட் அவனுடைய பிரதரும் போகணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசையாக இருந்தது, அது நிறைவேறுக்கு. இதை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் ரூம் அனுபவங்களும் கண்டிப்பாக இது எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூலை விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்தில் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில் வந்தேன். ஆனால் இன்னைக்கு அவன் 2 வயசாகி அவங்க அம்மாவே பார்த்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில் எல்லாரும் இது நீ படித்தது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், அண்ட் குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமேல் எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் இது.
2: ஓகே மேம், நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பற்றியும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்கள் கிட்ட தெளிவாக விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பற்றி நம்ம இன்னும் நல்லா கணக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அக்ஷயா.
3: நான் உங்கள் வந்தனா.
5: வர்ஷா.
6: ஸ்ருதி.
7: நான் உங்கள் ஹேமா.
8: வண்டி ஒரு

0: போடுங்க, சேஃபா இருங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்க எல்லாருமே இங்க வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பத்தி ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸ்ல என்ன டஃப்பான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்கலாமா? மேக்ஸ்ல என்னக்கா உங்களுக்கு டஃப்பான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதா எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினா ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா சொல்லி வரீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுலே டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
5: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
6: லோகஸ்ட் உடனே பயந்து ஓடுறீங்க எல்லாரும். இல்ல, கதவை திறக்க வேண்டாமே, நம்ம இங்கேயே அத ஒரு விளையாட்டா கொண்டு வந்துடலாமா?
4: விளையாட்டா வச்சு விளையாட்டா?
3: எப்படி மேம்? ஐயோ, அது ஒரு என்னன்னு சொல்லுவேன்,
4: புரியாது. புதிர்
3: அது கூட புரியலையே எனக்கு.
6: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: என்னன்னா, நாங்க எல்லாம் ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோம், மேம் நடுவுல நிக்கிறாங்க. மேமுக்கு இந்த சைடு யார் நிக்க போறாங்க?
6: எல்லாருமே என் பக்கத்துல நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? நான் டீச்சருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே.
5: நான் இங்க நிக்கிறேன்,
3: நான் கரெக்டா, எல்லாம் கரெக்டா டிஸ்டன்ஸ் இருக்கு.
2: ஓகே ஃபைன்.
6: ஓ, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? நானு
4: நடுவுல,
6: நடுவுல நிக்கிறேன். அப்ப என்கிட்ட இருந்து ஸ்ருதிக்குள்ள டிஸ்டன்ஸும் என்கிட்ட இருந்து ஹேமாக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கா?
4: இருக்கே மேம்,
6: இருக்கா? ஆமா, நீங்க என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? சர்க்கிள். ஓகே, நான் நிக்கிறேன், எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். இப்ப ஃபயர் ஆன் தி
5: மவுண்டன்,
6: ஃபயர் ஆன் தி
5: மவுண்டன்.
6: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப். ஓகே, வந்தனா இவர் அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானதுப்பா, முடியவே இல்லை, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
4: ஓடுறேன்,
6: ஓடுறேன். ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க?
4: சர்க்கிள்,
6: சர்க்கிள்.
4: இப்போ லோகஸ் மேம்,
2: சர்க்கிள் தானே?
4: லோகஸ் மேம்,
5: சர்க்கிள்,
4: சர்க்கிள்,
6: லோகஸ், லோகஸ், லோகஸ்னு சொல்லிட்டா கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
5: ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு,
6: அவ ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு,
4: சேர்ந்து ஓடி
2: ஓடி இருக்கலாம். ஆமா.
6: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு, இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
4: நான் நிக்கட்டுமா?
6: எங்கயோ ஓடிட்டு இருந்தா எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ, எங்க நிக்கிற பாப்போம்.
5: சரி, நின்னுட்டேன்.
6: இப்ப எங்க நிக்கிற நீ?
5: அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறேன்,
6: நடுவுல நிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா?
5: ஆமா மேம்.
2: இல்ல, முன்னாடியும் போலாமே,
6: முன்னாடியும் போலாமா?
5: மிட் பாயிண்ட்
6: பின்னாடியும் போலாம்,
2: முன்னாடியும்
6: போலாம்,
2: முன்னாடியும்
6: போலாம். அப்ப சைடுல போக முடியாது, முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலயும் போற அவளுடைய பாதையை ஒரு வரைஞ்சு பாருங்களேன், என்ன கிடைக்குதுன்னு. ஒரு மூவிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த லோகஸ் ஃபார்ம் இஸ் அ
5: பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்.
6: வாவ்,
3: மேக்ஸ் கத்துட்டேன். வாங்க வாங்க வாங்க எல்லாரும். இப்ப பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியல, என்னையும் சரிதான். இப்ப ரொம்ப அழகா அவங்க புரிய வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல மேக்ஸ்ல நம்ம என்னமா இருக்கு, மேக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு புதிராத எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேச நிறுத்தினா யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
2: சார் ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது ஜாமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட். அதனால வந்து இப்போது எனக்கு ஓரளவு லோக்கஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்தும் எனக்கு அந்தளவுக்கு விளங்காமல் இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாகவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
3: நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே கற்றுட்டோம்.
7: இப்போ உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லைனா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
6: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் 8 கிளாஸஸ் பெர் மந்த், 1250 பெர் மந்த் சார்ஜ் பண்றேன் நான். இது மேல் தட்டு மக்களுக்கு தான் ரீச்சபிளா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விதங்களில் அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்குது. ஆனால் இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்கள எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த, அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனால் அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால் எப்படி எளிய முறையில் கற்றுத்தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸை. ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதாக தான் இருந்தது.
3: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. A quantity goes with a quality தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு,
6: எல்லாமே என்னுடைய சென்டர்ல விஷுவல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் பசில்ஸ் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு உள்ளது இனிமையாக கிடைக்கக்கூடிய பாடல், அடுத்து டான்ஸு, அதுக்கடுத்து பசில். அவங்க விளையாடுறதுக்குள்ள இடம், அந்த வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாது, அந்த சென்டரில் ஃபர்னிச்சரே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆடணும் ஓடணும் விளையாடணும். ஆனால் ஆடி ஓடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட், அந்த ஒர்க் ஷீட்டில் அவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்ட கான்செப்டை கண்டிப்பாக அவங்க அந்த ஒர்க் ஷீட்டை என்னுடைய உதவி இல்லாமல் அதை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துட்டு அதை கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கூல்லையும் பயன்படுத்துற மாதிரி இது அமையும்.
5: ஒர்க் ஷீட் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க, நீங்க அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் உங்க இதில் தருவீங்களா?
6: நல்ல கேள்வி. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இது அம்மாக்கும் அப்பாக்கும் உள்ள ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எங்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆனா அம்மா அப்பா செய்யறத இவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா கூட போய் விளையாடுற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ராஜெக்டா இருக்கும் இங்க உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வேணும், அவ்வளோதான், 5 வேணும். அது எந்தெந்த விதத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிறத அம்மா கூட விளையாடலாம். குழந்தை எப்படி கிடைக்கும், அவங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சாமான், ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன், நீ எத்தனை எடுத்துப்ப, ஸோ தட் நம்ம 5 வேணும். அது அந்த 5 அவங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், 5 ஆப்ஜெக்ட்ஸ் அம்மா எடுத்துக்கணும், எடுத்துட்டு நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், அப்ப மீதி எத்தனை இருக்கு அது யாருக்கிட்ட போறது. அதே மாதிரி 2 எடுத்துட்டேன் என்ன வரும், அது எங்க போகும், அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு இடத்துல உட்காந்து தலையில அம்மா குட்டுற மாதிரி இருக்காது, அம்மாவுக்கு குழந்தை சொல்லித்தர மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் இருக்கும்.
2: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஆடி ஓடி விளையாடி இந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவிங்கா இந்த மேக்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏஜ் லிமிட், ஐ மீன் எந்த வயது உட்பட்ட குழந்தைங்க உங்களோட சென்டர்ல படிக்கிறாங்க?
6: என்னோட சென்டர்ல இப்ப இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மத்த எல்லா விளையாடுகளையும் சேர்த்திருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம பேசினாலும் அல்டிமேட்டா மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையா புரியற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது 4-14 முடிய.
7: மேம் இப்ப நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
6: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு, அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடிய வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி.
7: மேம் எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்காக சொல்ல முடியுமா?
6: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட், அண்ட் இட்ஸ் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் பை கிளாஸ் 1-3 பை மைசெல்.
7: ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த புத்தகங்களோட பேர் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா போய் அதை வாங்கி பயன்பெறுங்க.
2: இப்ப வந்து ஒரு சினாரியோ மேம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு மேம் ஒரு ஈஸியான சம் கேக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 444 divided by 5, இந்த மாதிரி 444 divided by 5 இது மாதிரி நீ டிவைட் பண்ணினா இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு பையன் ராம்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராம் எழுந்துரு 444 divided by 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறது ஒரு 10th class அந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கு. அப்போ அந்த பையன் ரொம்ப முழிக்கிறான், அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். டிவைட் பை ஃபைவ் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4 அப்படிங்கிறது நமக்கு வந்து 6th standard சொல்லி கொடுக்குறாங்க, ரிமைண்டர் எப்படி போடுறது அப்படின்னு
6: புரியுது, இது நமக்கு சொல்லி கொடுத்தாங்கிறது வேற, ஆனா எவ்வளவு உள்வாங்கி இருக்கோங்கிறது தான்.
2: அதுதான் அதான் என்னோட க்வெஸ்டன். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல, மேக்ஸ் டீச்சர் அப்படின்னாலே அவங்க சம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இப்ப எனக்கு 1+1=2 இது எனக்கு புரியலன்னா 1+1=2 அப்படின்னு தான் அது வேற வேற மாடுலேஷன்ல சொல்றாங்களே தவிர, ஏன் 1+1=2 அப்படிங்கறதோட அந்த கான்செப்ட சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கும் டைம் இல்ல, மாணவர்களுக்கு அவங்களை பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல, மாணவர்களுக்கும் அவங்களோட சின்ன கிளாஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்காததுனால புரிஞ்சுக்கிற அந்த சக்தியும் இல்ல. சோ கான்செப்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கத்துக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்?
6: இது பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 4+4 reminder ஈஸியா இப்ப நம்ம சொல்லிட்டோம், அதுவும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டோம், இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லாதது நீங்களுமே கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு சின்ன விஷயம், இதே இது கண்டிப்பா பேரண்ட்ஸும் பண்ணலாம், டீச்சர்ஸும் பண்ணலாம், அவங்களே செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கலாம். அந்த 5th table பாரு, எண்டிங் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் தானே, அதை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும், 5-0, 5-0, 5-0, அதுக்கு நடுவில் உள்ள ஒரு நம்பர்களை எடுத்து பாருங்க, நடுவில் உள்ள நம்பர்களை எடுத்து பார்க்கும்போது என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம், 5க்கு கீழே உள்ள நம்பர்கள் தான் வரலாம். அந்த 5க்கு கீழே உள்ள நம்பர்கள் 6 வகுக்கும் போது என்ன வருது,
2: 6
6: கீழே 5 போயிடுது. இதை வந்து நம்ம டிவிஷனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்ங்கிற உண்மையை கொண்டு வந்தோம்னாலே இது நல்லா விளங்கிடும். 6 5 கழிச்சிட்டோம்னா மீதி 1, அதுதானே இங்க உள்ளது. 10 எடுக்கும் பொழுது 5 2 தடவை கழிக்கிறோம், அதனால 0 வந்துருது. 11 எத்தனை தடவை கழிக்கிறோம், கழிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன வருது, இதை நம்ம மாடுலோ கான்குரன்ஸ் வரையும் நம்ம கான்குரன்ட் மாடுலோ வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டேபிள்ஸை கொடுக்கும் பொழுது அதுல உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்றோம், நீங்க சொல்றது ரொம்ப உண்மை, ஏன்னா நிறைய கணக் டீச்சர்ஸே முழிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு கடைசி நம்பரை மட்டும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாரு, 2 வகுக்கும் பொழுது எது மீதிங்கிறத நம்ம சொல்றோம், அதை மட்டும் செக் பண்ணா போதுங்கிறோம். ஏன், ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி உள்ளத எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம், 32 அப்படின்னா 30+2, அந்த 30

0: பேசிங்க, அவங்க விளையாடுற மாதிரி நம்ம கொடுத்தோன்னுச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் மனசில் பதியுதோ அது பின்னாடி ஜிஆர்இக்கோ ஜிமேட்டுக்கோ தனியாக ஒரு கிளாஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆறுலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிய உள்ள போர்ஷனை கரெக்டாக நம்ம படிச்சிட்டோன்னா தனியாக கண்டிப்பாக கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளாஸில் படித்ததை ரீவிசிட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்கூல் மேத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1: கண்டிப்பாக மேம், இப்போ நீங்கள் அக்ஷயாக்கா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க கான்செப்டை மக்கடிக்கிறதுக்கு காரணம் பசங்க மட்டும் இல்லைல்ல மேம், அவங்க டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணால் நல்லா இருக்கும்ல மேம். இப்போ எல்லா டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி ஃபன்னாக லவ்விங்காக மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேட் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் மேக்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸில் நடத்துறீங்களா?
0: கண்டிப்பாக நடத்திட்டு இருக்கேன். கேந்திரிய வித்யாலயா, காலிபர் அகாடமி, டிஏவி பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பாண்டிச்சேரியில் இது மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சென்டருக்கு வர தனிப்பட்ட முறையிலையும் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் பயன்படுறாங்க. இது ஒரு ஒரே நாளில் வந்தது கிடையாது. இத்தனை வருஷமாக 35 வருஷமாக கிளாஸில் ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுடைய தவறுகள் என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வேற வேற முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டியிருக்கு.
2: நீங்க டீச்சர்ஸ்க்கு கதை தரத பத்தி பேசினீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா மார்க் வாங்கணும். அது ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்டை வேற எப்படி எல்லாம் படிக்க வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள படிக்கிறவங்கிற ஹேபிட் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்?
3: அப்பா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு பையன் மேக்ஸ் படிக்கணும்னாலே எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு வயத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ்னாலே எஸ்கேப் ஆக பார்க்குற குழந்தைகளை எப்படி மேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, மேக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஃபன் லவ்விங் ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறத எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது?
0: குழந்தைங்கள நீங்கள் மேக்ஸ் படின்னு சொல்லாதீங்க, நீங்கள் அவங்க கூட விளையாடுங்க, அவங்க கற்றுக்கணும் கான்செப்டை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய கிளாஸில் ஜென்ரலாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம், அதுவும் மறுபடியுமே சொல்கிறேன் நான், இந்த சாப்டர் அந்த சாப்டர் அது மாதிரி சாப்டர் நேமெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இப்போவும் மறுபடியும் ஒரு சின்ன உதாரணத்துக்கே போகலாமா?
2: போகலாம்.
0: வர்ஷாவை பார்த்தா ரொம்ப துள்ளலோட இருக்காங்க.
2: மேக்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும், அதனால ஒரு துள்ளலோட இருக்கேன்.
0: சரி, துள்ளலோட இருக்க, நீ மாடிப்படி ஏற போறமா? ரெண்டு படியா ஏறிப்போ? எந்தெந்த படியில எல்லாம் நீ போற?
2: ரெண்டாவது படி, அப்புறம் நாலாவது, ஆறாவது, எட்டாவது. ஹே, 2 tables வருதுல?
0: ஆமா ஆமா. ஏ, வர்ஷாவை பார்த்த உடனே இங்க ஏன் ஹேமா துள்ளி குதிக்கிறா? நீ அவளோட ஜாஸ்தி நடந்துருவியா?
2: கண்டிப்பா. அவ எப்படி நடப்ப?
0: ஒரு படிய சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும்தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி?
2: 12th படி.
0: ஆஹா, ஐயப்ப சுவாமிய சரணம். ஓகே, ஆறாவது படி 12, 18 போகும்போது என்ன வருது அங்க?
3: 6 tables
0: வருது. அதுல முதல் படி எது?
3: ஆறாவது.
0: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ், முதல் படி
3: லீஸ்ட் காமன் மல்டிபிள்
0: பின்னாடி வரும் குழந்தை, அவன் கணக்கு கத்துப்பான். நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க, குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க.
1: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஆர்ஜே ஹேமா,
2: வர்ஷா,
3: அக்ஷயா,
1: ஸ்ருதி,
2: வந்தனா,
0: இவர்களுடன் விஜி மேம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட். டியூஷன்

0: சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
1: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா குறையே சொல்லலை. உறுதியாக அவங்களுடைய மனசு என்னன்னா இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோடு ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேட்கறது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு எந்த நேரத்தில் புரியலையோ அதை விஷுவல்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள அதாவது ஜென்ரலாக அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனால் இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர் ஐ ஃபர்கெட், ஐ சி ஐ ரிமெம்பர், ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறது. அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்கள். ஆனால் இதே இதில் கண்டிப்பாக லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயோ அவங்களால மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும். ஒவ்வொரு சம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் 1000 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 0.0001% மேட்டர்ஸ் அங்கே மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசில் கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது x+1/x2 போடும்பொழுது x2+1/x2 மட்டும் நிற்கிறது, அந்த 2 எங்கே போச்சுன்னு தெரியலையே, அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
0: ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்க மேம், தேங்க்யூ.
2: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர். இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ போடுறது கிடையாது, மேக்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸை ரொம்ப ஃபன் லவ்விங்காக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும் அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ் அதாவது அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலுமே கூட நாங்கள் கற்றுக்கிட்டது நிறைய, அதாவது நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பாடத்தையே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இவங்க இது எல்லாத்தையுமே எங்களுக்காக சொன்ன விஜி மேம்க்கு நன்றி. இப்போ நீங்கள் வந்து இந்த கலந்துரையாடலில் பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. மேக்ஸ் ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கறது, மேக்ஸ்னாலே அலறி ஓடுற குழந்தைக்கு எப்படி வந்து மேக்ஸ் ரொம்ப இது வந்து மேக்ஸ் எதுவுமே கிடையாது இது ஒரு ஃபன் லவ்விங் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத எப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறது, குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் தனியாக படின்னு சொல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போதே மேக்ஸை வந்து ரொம்ப விளையாட்டாக எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி நீங்க நிறைய கேள்வி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இவங்களை ரொம்ப ஃபாண்டாக விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டு இருந்தோம். இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி ராமன். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அந்த நம்பர் சொல்கிறேன், 9/8/8/4/2/1/6/2/1/3 இந்த நம்பருக்கு நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டர்ல உங்களோட குழந்தையும் நீங்க சேர்க்கலாம். இதை பத்தி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தியும் விஜய் மேம் பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512 6512133 இஸ் த நம்பர் டு டயல். இந்த கலந்துரையாடல் இதோட இங்க இப்ப முடியுது. விஜய் மேம்க்கு எவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறது தெரியல. எங்களால வந்து எந்த அளவுக்கு நன்றிய வெளிப்படுத்த முடியுமோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். மேக்ஸ பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு காட்டினதுக்காக
1: விஜய் மேம்
0: தேங்க்யூ.
1: என்னுடைய மாலை இனிய மாலையாக முடிந்ததற்கு காரணம் என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடானு நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
2: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஷி அக்ஷயா.
3: நான் உங்க ஹேமா.
4: வர்ஷா.
5: ஸ்ருதி.
6: வந்தனா.
7: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லங்க வெள்ளக்கட்டி, அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படி வேப்பங்காயில வெள்ளக்கட்டி.

0: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தெரியல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது

0: புலியேட்டு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. பிரவுஸ் பண்ண தேவை நெட்டு, பாட்டுக்குள்ள இருக்கும் நெட்டு. இந்த உலகத்துல பிடிச்சதை கிடைக்க வைக்கிற மக்களும் இருக்காங்க, கிடைச்சத பிடிச்சதா செய்யற மக்களும் இருக்காங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க டாபிக் பீல ஸ்டார்ட் ஆகி என்ன முடியற ஒண்ணு. கெஸ் பண்ணுங்க பாக்கலாம், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேஷன். பேஷன்ங்கிறது பிரியாணியில இருக்கிற உப்பு மாதிரி பாஸ், அது இல்லாட்டி வாழ்க்கையே சப்புன்னு போயிடும். திருவள்ளுவர் சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு. நம்ம எண்ணங்களும் கனவுகளும் எப்பவுமே உயர்ந்ததா தான் இருக்கணும். அந்த உயர்ந்த சிந்தனைகளை விடாம முயற்சி செஞ்சுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ன்றது கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. இதுல அந்த உயர்ந்த எண்ணங்களை தான் நான் பேஷன் சொல்றேன். பிடிச்ச விஷயத்த விடாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி நிச்சயம். நம்ம ரஜினி சார் சொல்ற மாதிரி, ஏன் வழி தனி வழி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட பர்சியூ பண்றப்போதான் அது ஒரு ஹாபியா மாறுது. இத தொடர்ச்சியா முயற்சி பண்றப்போதான் அது உங்க பேஷனா மாறுது. இன்னும் சில பேர் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பேஷனை தன்னோட ப்ரொஃபஷனா மாத்தி சக்சஸ் ஆகுறதையும் நம்ம பாக்குறோம். இப்படி பேஷன் குறித்து உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் மக்களே. அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நம்மளோட இணைந்து இருக்காங்க MOP வைணவ கல்லூரி தோழிகள். வாங்க விவரமா அவங்க கிட்ட பேசலாம். வெயிட். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் அவங்களை அறிமுகப்படுத்தணும் இல்லையா? கேர்ள்ஸ் எல்லாரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஹலோ, நான் காயத்ரி ஃப்ரம் ஜர்னலிசம்.
3: ஹலோ, நான் பிரீத்தி ஃப்ரம் BCOM ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்.
4: வணக்கம் நேயர்களே, நான் மாயாஸ்ரீ ஃப்ரம் ஜர்னலிசம்.
5: ஹாய், நான் பாவனா ஃப்ரம் BCOM ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்.
6: நான் சல்மா ஃப்ரம் ஜர்னலிசம்.
7: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் BCOM FNT.
8: ஹாய், நான் எஸ் அபிராமி ஃப்ரம் BSc சைக்காலஜி.
9: வணக்கம் நேயர்களே, நான் காயத்ரி BCOM FNT.
10: ஹாய், நான் பிரார்த்தனா ஃப்ரம் BSc எலக்ட்ரானிக் மீடியா.
11: ஹாய், நான் ஜெயந்திகா ஃப்ரம் BCOM ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்.
12: ஹாய், நான் தேஜஸ்ரீ ஃப்ரம் MA கம்யூனிகேஷன்.
1: ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாஷன் இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
13: நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும். மற்றவங்களுக்காக வந்து ஐயோ நம்மளுக்கு செட் ஆகுமோ, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவோ இல்லை எதுக்காகவோ நம்மளோட கிவ் அப் பண்ணிக்காம நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த விருப்பத்தோட செய்யறது தான் பேஷன் நான் நினைக்கிறேன்.
14: சேம், நானும் அதான் நினைக்கிறேன். உள்ளத்தோட லவ்வோட பண்றது தான் பேஷன் நான் நினைக்கிறேன்.
15: எனக்கு பேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஒர்க்ல இருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது தான் பேஷன்.
16: சேம் காயத்ரி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த பண்ணும்போது டைம் போறதே தெரியாது. அவ்வளோ வந்து ஒரு பிடிச்ச அந்த விஷயத்த பண்றதை தான் பேஷன் நான் சொல்றேன்.
17: சேம், எனக்கும் வந்து எப்படின்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களே இல்லை இவங்க நம்மளுக்கு சஜஸ்ட் பண்றாங்க நம்மளுக்கு இது வருமா அப்படின்னு நம்ம மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்காம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நமக்கு எது பிடிக்கும் நமக்கு இது வருமா வராதான்னு நம்ம யோசிச்சு பண்றது தான் நான் பேஷன் நான் நினைக்கிறேன்.
18: நான் பேஷனை வந்து ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டோட லவ்வோட செய்யறது தான் பேஷன் நான் நினைக்கிறேன்.
8: அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து பிடிச்சி செய்யறதா நானும் பேஷன் நினைக்கிறேன்.
19: என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு தான் போவேன். எனக்கு டயர்டானாலும் நான் டான்ஸ் கிளாஸ் போவேன். எனக்கு டயர்டானாலும் எனக்கு இந்த பெயிண்டிங் முடிச்சே ஆகணும். இன்னைக்கு என் மனசுக்கு இதை ஆனந்தம் தருதுன்னு பண்றதெல்லாம் பேஷன்.
1: எல்லாரும் உங்க கருத்துக்களை ரொம்ப அழகாவே சொன்னீங்க. உங்களுக்காக நான் இப்போ ஒரு கேள்வி வச்சிருக்கேன். பிடிச்ச வேலையை செஞ்சா லைஃப்ல வேலை பாக்குற ஃபீலிங்கே இருக்காது. இது கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரா இருக்க அந்த பேஷனே ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். நம்ம பேஷனும் சரி நம்ம ப்ரொஃபஷனும் சரி சங்கமம் ஆகி ஒரே பாதையில போறது வரமா இல்ல ரயில்வே ட்ராக் மாதிரி பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் டச் ஆகாம இருக்கிறது பீஸா?
19: என்ன கேட்டா பேஷன் ப்ரொஃபஷன் ஒன்னா சேர்றது அட் டைம்ஸ் உண்மையாவே நல்லாதான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அது அமையறது இல்லைல்ல. இப்போ ப்ரொஃபஷன் எடுக்கும் போது அதுல ஃபைனான்ஸ் நம்மளோட லைஃப் இதெல்லாமே வருது. பட் என்னோட பேஷனுக்காக நான் பண்றேன் எனக்கு இது எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நம்ம லைஃப் அதுல கேம்பிளா வர முடியாதுல. அப்போ அந்த பட்சத்துல நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்னு எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கிறேன். அது போக என் பேஷன் என்னோட சைட் ட்ராக்ல இருக்கட்டும். நான் என் பேஷன் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா என்னோட ப்ரொஃபஷன் என் லைஃப்ல ஒரு ஹோல்டாவே இருக்கும் அப்படின்னும் போது எதுக்குமே யாருக்குமே பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போகும் நான் ஃபீல் பண்றேன்.
1: அருமையா பேசுனீங்க மாயா. நம்ம ஜோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க.
17: அதாவது நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியுது. வந்து நான் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா, ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டுமே தனித்தனியாகவும் இருக்கலாம், இல்லை சேர்ந்தே இருக்கலாம், அது ஒருத்தரோட கருத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு தெரியும் என்னால் இந்த பேஷனை சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம பேஷனை கூட ப்ரொஃபஷனாக மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அனலைசேஷன் தான் இந்த இடத்துல தேவைப்படுது. என்னால் இது முடியும், நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சக்சீட் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஷனுக்கும் நம்ம ப்ரொஃபஷனாக மாற்ற முடியும்னு தான் நான் நினைக்கிறேன்.
13: என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் அப்படின்றது வந்து எப்படின்னா, நம்ம விருப்பத்தோட செய்யறதா ஒரு பேஷன். ஆனால் வந்து நம்ம விருப்பத்தோட தான் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்மளோட வாழ்க்கையை பற்றி கேர் பண்ணிக்காம, பரவாயில்லப்பா நம்ம விருப்பம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னும் இல்லாமல், இதே சமயத்தில் நம்ம பேஷன் நம்மளுக்கு வரும் நல்லா சக்சீட் ஆகும் அதனால அப்படின்னு தெரிஞ்சிருந்து, நம்மளோட பியூர் ப்ரெஷர்னால நம்மளோட சொசைட்டி ப்ரெஷர்னால சே நம்ம வேணாம், நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்லாம் வச்சு இது வராது வேணாம் விட்டுறாங்க அப்படின்னு சொல்றது, அதுவும் ஒரு விதமான இதுதான். நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு இருக்க பட்சத்தில் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க, நம்ம கண்டி எதுக்காக கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
15: ஜோ சொன்னது கரெக்டு தான், நம்ம ஒரு விஷயத்தை இது என் பேஷன், பட் ஆனால் நான் இதை ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போனால் சக்சீட் ஆவேன் நினச்சி பண்ணுறது கரெக்டு தான். பட் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேஷனை ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்ம அது ஒரு பேர்ன் அவுட்டாக ஃபீல் ஆகலாம். இப்போது எனக்கு வந்து வரையறதுக்கு பிடிக்கும், நான் நிறையா வாட்டி ஐயோ நான் சும்மா இருக்கேன்ல, நான் கொஞ்சம் வரைஞ்சால் நல்லாயிருக்கும், டைமை கில் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து எனக்கு இந்த டைமை இப்போ கில் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து வரைய எடுக்கிறேனே தவிர இப்போ எனக்கு வரையலாமா அப்படின்னு தோணி நான் வந்து வரைய எடுக்கலை. ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் திடீர்னு எனக்கு ஏதோ வரையணும்னு தோணுது, அப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு பின்னாடி. ஆனால் ஒரு பேப்பரையும் பென்னையும் எடுத்து நான் வந்து வரைய ஆரம்பிக்கிறேன், அது எவ்வளோ நேரம் போனாலும் எனக்கு தெரியாது, நான் கொஞ்ச நேரத்துலேயே கூட அழகாக வரைஞ்சி முடிச்சிடலாம். என்னை பொறுத்த அது வந்து எனக்கு வந்து பேர்ன் அவுட்டாக கொடுக்கல, ஏன்னா அது வந்து நான் பேஷனாக தான் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் இதே வந்து நான் இப்போ இதை நான் வரைஞ்சே முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னால் வரைய முடியல, அது எனக்கு வந்து ஒரு ட்ரபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: காயத்ரி சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து நம்ம பேஷன், நம்ம பிடிச்சது ஒன்று பண்ணுறோம், அதுவே வந்து நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷராக மாறிடக்கூடாது. அப்புறம் அந்த பேஷனுக்கு வந்து ஒரு வேல்யூவாக இருக்காது, அதை அன்லவ் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
9: நானும் அதான் சொல்கிறேன், காயத்ரி சொன்ன மாதிரி இப்போது பேஷன் ப்ரொஃபஷன் ரெண்டுமே வேறு. ப்ரொஃபஷன்னா நம்ம கம்பல்சரி, சில பேர் அது விருப்பத்தோடு பண்ணுவாங்க, சில பேர் விருப்பம் இல்லாமல் பண்ணுவாங்க, சில பேர் ஃபேமிலிக்காக யோசிப்பாங்க. ஆனால் பேஷன் அப்படின்றது நம்ம லவ் பண்ணி நம்ம அதுக்கு பிடிச்சி என்னதான் டயர்டாக இருந்தாலும் இது என்னோட பேஷன், இதை நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் ரியல் சென்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு எனக்கு வரைய தோணுதான் நான் வரைகிறேன். இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு டயர்டாகவே இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கும், இது என்னோட பேஷன் அப்படின்ற வர இன்ட்ரெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தோணுது.

0: என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். மிச்சவங்க பேசுறது கேட்கறது, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணேன் அந்த கோர்ஸையே. அதனால எனக்கு என்னோட பேஷனும் சரி என்னோட ப்ரொஃபஷனும் சரி ரெண்டுமே சேர்ந்துருச்சு. அதனால நான் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. எனக்கு
1: இப்போ அபிராமி சொன்னதுக்காக நான் திருப்பி கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பேசுறது பிடிக்கும், மற்றவங்க பேசுறது கேட்க பிடிக்கும், எல்லாமே ஓகே. பட் உங்களுக்கு இது ப்ரொஃபஷனாக வரும்போது தினமும் காலையில் எழுந்து போய் நீங்கள் உட்காந்து ஒரு 10 பேரோட கதைகளை கேட்கும்போது அட் டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராதா? சே, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுகிறேன், அவன் என்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், ஓகே. நான் இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கும்போது தினம் தினம் யார் யாரோ அவங்களோட டெய்லி லைஃபோட பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் என்னோடது யார்கிட்டயும் சொல்ல முடியலையே, என்னால் இது எதுவும் மூவ் ஆன் பண்ண முடியலையே, எனக்கு இது ப்ரெஷர் ஆகுதுன்ற ஒரு ப்ராப்ளம் வராதா அந்த கேஸில்? இப்போ அதே மாதிரி சொன்னாங்க, இப்போ காயத்ரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் ஏதோ எடுக்கிறேன் வரைகிறேன், அது எனக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கில் வருது, எனக்கு ஏதோ ஒரு முறை ஒரு ஸ்பார்க் வரும், எனக்கு இதை வரையணும்னு தோணும், நான் ஒரு பேப்பர் எடுப்பேன், வரைவா முடிஞ்சிடும், அதுவே என்னோட ப்ரொஃபஷனே. நான் அதை அப்படி ஏற்றனா எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்னோட ஃபைனான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக நான் தினம் தினம் ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு பிடிக்கலனாலும், கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் வரலனாலும், கிரியேட்டிவ் பிளாக் ஏற்பட்டாலும், என்ன ஆனாலும் நான் தினமும் ஒரு பெயிண்டிங் பண்ணாதான் நான் என்னோட டே டு டே லைஃபை மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி கேஸில் ஐ ஃபீல் லைக் பேஷனும் ப்ரொஃபஷனும் ஒன்றா சேர்ந்துதுன்னு வரும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் மாற வாய்ப்பு இருக்கு.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க மாயா. நேயர்களே, நம்ம மாயா சொன்ன மாதிரியும் நம்ம ஜோ சொன்ன மாதிரியும் எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, செல்ஃப் அனலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில நமக்கு இது சூட் ஆகுமா சூட் ஆகாதாங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுங்க. நம்ம பிரீத்தி சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. உங்களுக்கு அதுல என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் இல்லாம ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது ராஜா. முக்கியமா நான் இங்க சொல்ல விரும்புற ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காயத்ரியும் சல்மாவும் அட்ரஸ் பண்ண விஷயம் பேர்ன் அவுட் அண்ட் ப்ரெஷர். சில சமயங்கள்ல பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து செய்யும் போது அது ஒரு பேர்ன் அவுட்டா இருக்கலாம், ஒரு டெட்லைன் வச்சு செய்யும் போது அது ஒரு ப்ரெஷரா ஃபீல் ஆகலாம். இதை நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ இதை கொண்டே நான் அடுத்த க்வெஸ்சனுக்கு போறேன். இன்றைய மாடர்ன் உலகத்துக்காக ஒரு கேள்வி. மக்களே, நம்ம கிட்ட இருக்கிற திறமைய உலகத்துக்கு காட்டுறப்போ எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு வெப்பன் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோசியல் மீடியா தாங்க அது. ஆனா இது நம்ம திறமைய பாலிஷ் பண்ணுதா இல்ல பனிஷ் பண்ணுதா? இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாதான் நமக்கு ரெக்கக்னைசேஷன்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம ரியல் டேலண்ட்டை வளர்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வெறும் ஷோ ஆஃப் பண்ணி நம்ம வளர்ச்சிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
3: சோஷியல் மீடியா வந்து நம்ம வந்து அந்த சைடில் ஒரு ஷோ ஆஃப்னு பார்க்கும்போது அது அப்படி. ஆனால் சில பேர் வந்து அவங்க பேஷன் வளர்க்குறதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எம்ப்ராய்டரி கற்றுக்கணுன்னா கூட யூடியூப் வீடியோஸோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ எதையோ பார்த்து கற்றுக்கும்போது சோஷியல் மீடியான்றது ஒரு பேஷனுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன்.
4: ஸோ பேசிக்கலி நான் வந்து ஐ எம் அ ஹோம் பேக்கர். அப்படி பார்த்தா எனக்கு சோஷியல் மீடியா தான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து நான் பேக் பண்ணுறதுலாம் போஸ்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ரீச் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தா பேஷனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவும் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
0: சல்மா சொன்ன மாதிரியே வந்துட்டு நிறைய வந்து சின்ன சின்ன பட்டிங் ஆர்டிஸ்ட் பட்டிங் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வச்சு நிறைய பேர்லாம் வளர்ந்துருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்குமோ சோஷியல் மீடியா வந்துட்டு பேஷனை வந்து ஊக்குவிக்க ஒரு காரணமாக இருக்குன்றத வந்து நான் நம்புகிறேன்.
1: ஐ திங்க் ரோஷினி, சல்மா அண்ட் அபிராமி எல்லாருமே சேர்த்து தான் நான் ஒரு சம்மரியாக தான் சொல்கிறேன். நம்மளோட பேஷனை வளர்க்குறதுக்கான ஒரு மீடியமாக சோஷியல் மீடியா வேலை செய்து தான். என்னோட ஆர்ட் ஒர்க் நான் போடுறேன், மற்றவங்களோட லைக்ஸ்க்காகவோ ரெக்கக்னிஷனுக்காகவோ அப்படின்றத தாண்டி என்னோட மன திருப்திக்காக நான் போடுறேன். அவங்க ஒரு வேளை அது நன்னா இல்லைன்னு சொன்னாலோ இல்லை ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாலோ நான் அது எதையுமே என்னோட மனசுக்கோ என்னோட தலைக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பெருமிதம் பட்டோ இல்லை ஐயோ இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் பேஷனை சோஷியல் மீடியாவில் போடுறதுன்றது ஒரு ஆபத்தான செயல் தான். ஆனால் அதே மாதிரி வரும்போது சில பேர் இருக்காங்க ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவே, அதாவது அவங்களுக்கு அதில் ஏபிசிடி கூட தெரியாது ஆனால் வந்து நான் இது ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சோஷியல் மீடியா கிக்காக அவங்க வந்து இதுதான் என்னோட பேஷன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது வேஸ்ட். ஸோ டூ வே பிளாட்ஃபார்மாக தான் நான் இதை நோட் பண்ணுறேன்.
5: எனக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க், இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கு பேஷனாக வந்துட்டு இருந்தது ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் பார்த்த வரைக்கும். அதை வந்துட்டு அவங்க ஒரு பிஸ்னஸாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ சோஷியல் மீடியாவில் தான் அவங்க பிஸ்னஸே வந்துட்டு இப்போது ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நான் பார்த்த வரைக்கும் அது சோஷியல் மீடியா நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இதுவாக ஒரு அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன்.
3: நானும் இவங்க சொன்ன எல்லா கருத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் சொல்ல போகிறேன். அஃப்கோர்ஸ் நிறையா சிங்கர்ஸ், டான்சர்ஸ், கோரியோகிராஃபர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அவங்க பாடுறத போஸ்ட் பண்ணியோ இல்லை டான்ஸ் ஆடுறத போஸ்ட் பண்ணியோ தான் மீடியாவில் வந்து, ஐ மீன் சினிமாவில் வந்து அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாமும் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். சேஃப் இன் த சென்ஸ், நீங்களே உங்களை வந்து டிப்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அதுக்கு அஃப்கோர்ஸ் குட் கமெண்ட்ஸும் வரும், அஸ் வெல் அஸ் பேட் கமெண்ட்ஸும் வரும். நம்ம தான் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கணும். இந்த பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணணும். அதே சமயத்தில் அது குட் கிரிட்டிசிசமாக இருந்தால் அதை நம்ம எடுத்து கரெக்டும் பண்ணிக்கணும். ஸோ சோஷியல் மீடியா நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுறது தாண்டி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோன்னு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான், ஸோ இப்போ சோஷியல் மீடியான்றது வந்து இவங்க சொன்ன மாதிரி தான் நானும் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து அது நிறைய பேருக்கு ஒரு லைஃபை ஒரு பாதை, அதாவது ஒரு வே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அவங்க வந்து எங்கேயோ ஒன்றுத்தில் லேக் ஆகி நிற்பாங்க. நம்ம என்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே, நமக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஓகே எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து அவங்க எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், அதுக்காக நம்ம எங்கே இது பண்ணணும், அப்படி பண்ணாலுமே வந்து அவங்க சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணணும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் மட்டும்தான் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுமா காண்டி, ஆல் ஓவர் தமிழ்நாடு அது மாதிரிலாம் வந்து எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. பட் இது மாதிரி நம்ம இது மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம போடும் போது அது வந்து இந்தியா முழுக்க போய் சேரும், ஏன் உலகம் முழுக்கமே போய் சேரும்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ரெகக்னேஷனை மற்றவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஓ இவங்களுக்கு நல்லா வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு எங்கேயோ போனவங்களும் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியான்றது நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான், இது நிறைய பேரோட லைஃபை எங்கேயோ கொண்டு போயிருக்கணும்னு நான் சொல்லுவேன்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரீத்தி. எல்லாரும் சொன்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையில சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையும் நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகளையும் தேடி தந்திருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் பேக்லாஷ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்குன்னு. அதே போல இதுலயும் பல கெட்ட விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில சோஷியல் மீடியால இருக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க கீபோர்ட் வாரியர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதை ஒரு டிப்ரெஷனாக கொண்டு போகாமல் வாழ்க்கையில் அடுத்த படியாக கொண்டு போகணும்னு நான் விரும்புகிற நேயர்களே, இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். கண்டதையெல்லாம் கற்கிறவன் பண்டிதனும் இல்லை, செய்வதையெல்லாம் செய்கிறவன் புத்திசாலியும் இல்லை. நண்பர்களே, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறத விட மற்றவங்களுக்கு நம்மளை எப்படி பார்க்க பிடிக்குது அப்படின்னு யோசிக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. இத திருவள்ளுவர் அவர் ஸ்டைல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சொல்றாரு, எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் என்ன சொன்னாலும் எதை பண்ணாலும் அதுதான் உண்மையானு ஆராய்ஞ்சு நம்ம பேஷனை சூஸ் பண்றது தான் ரியல் அறிவுன்னு அவர் சொல்றாரு. இப்போ என்னோட கேள்வியும் இதுதான், நம்ம ட்ரூ பேஷன் நம்ம மனசுல இருந்து தான் பிறக்கணுமா, இல்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் பியர் பிரஷர் மூலமாவோ நம்ம மேல ஃபோர்ஸ் பண்ணப்படுதா? யூத்ஸோட பேஷன் இப்போ ஒரிஜினல் ஸ்கெட்சா இல்ல மத்தவங்களால பார்த்து பண்ண கார்பன் காப்பியா?
6: ஸோ இப்போ இருக்கிற பேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னால ஓ இது ட்ரெண்ட் ஆகுது அதை நம்ம ஃபாலோ, அதுவும் நம்மளோட பேஷனாக இருந்தால் நம்மளும் இதே மாதிரி ட்ரெண்ட் ஆக்குவாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்குது. ஆனால் நான் பர்சனல் சாய்ஸாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேஷன்றது சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம வரக்கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியாவை பார்த்து மற்றவங்களோட வழியிலே போனால் நம்மளை நம்ம எப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி இதுதான் நம்மளோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷனை நம்மளை ஃபுல்லாக ஈடுபடுத்தி நம்ம தனி வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா அதை சோஷியல் மீடியா இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளும் ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா, எல்லாரும் போற பாதையில நம்ம போகாம நம்ம ஒரு தனியான பாதையில போயிட்டு நம்ம ட்ரெண்டிங் ஆகிறது தான் நான் உண்மையான பேஷனோட நோக்கமா நினைக்கிறேன்.
7: பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இப்போ அவங்க வந்து ட்ரெண்டிங்காக பண்றாங்க, இது வந்து என்னோட பேஷனே இல்லை, ஆனா அவங்க எல்லாருமே பண்றதால நானும் பண்றேன் அப்படின்றாங்க. ஆனா இப்போ அவங்க பண்ணதாலதான் அவங்களுக்கு அது வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதை நான் வந்து ஒரு எய்தர் பாசிட்டிவாகவும் சொல்கிறேன், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாகவும் சொல்கிறேன். நமக்கு என்ன வரும் அப்படின்றத யோசிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. எல்லாருமே பண்ணுறாங்களே, நம்மளும் எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணுறதால அந்த எஃபர்ட் போடுறதால தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நமக்கு இது வரும் அப்படின்றது. இப்போ அவங்க எஃபர்ட்டே போடாமல் எனக்கு வேறு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் இருக்கும், புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அது மாதிரி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன்.
1: காயத்ரி அல்லாத சொன்னீங்க, பட் அட் டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, என் மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க அதை பண்ணுறாங்கன்றதுக்காகவே நானும் அதை பண்ணுறேன் அப்படின்னா, அது உண்மையாகவே பேஷனா இல்லை வெறுமை ஷோ? அதான் ஏற்கனவே அவங்க கேட்ட கேள்விக்கான இதுதான், ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுறதா? நான் பண்ணுறதால தான் நான் அதை கற்றுக்கிறேன், சரிதான், ஆனால் அது என் மனசுக்கு திருப்தி கொடுக்குதா? இப்போது எனக்கு பாட்டு பாட வரும், டான்ஸ் ஆட வரும், டிராயிங் வரும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதோ இல்லை புக்ஸ் படிக்கிறதோ, இதில் எது என் பேஷன்னு நான் தான் சூஸ் பண்ண முடியும். 6 மாதத்துக்கு ஒரு முறை சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் புக்ஸ் படித்தா வரும், சம்டைம்ஸ் டான்ஸ் ஆடுறதுன்னு வரும், சம்டைம்ஸ் பாட்டு பாடுறதுன்னு வரும். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் என்னோட பேஷன் மாற்றிக்கிட்டா அது என்னோட உண்மையான பேஷனாக இருக்குமா, இல்லை வெறுமை போகிற போக்குக்கு எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்? அது
7: சில பேர் ஷோ ஆஃப்காக பண்ணுவாங்க, சில பேரை வந்து அதே பேஷனாக கண்டினியூ பண்ணுவாங்க.
1: அஸ் லாங் அஸ் நம்ம கிளாரிட்டியோட எடுத்துக்கிட்டு என்னோட பேஷன் இது, அதை நான் இதுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த டான்ஸர் ஆடுறதை பார்த்து ரொம்ப பிடிச்சதான் நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன், இல்லை இவங்க ரொம்ப அருமையா பாடுறாங்க இவங்கள மாதிரி எனக்கு பாட கத்துக்கணும்னு அதனாலதான் பாட்டு கத்துக்கிறேன், இவங்க ரொம்ப அழகா வரைகிறாங்க எனக்கும் சீனரிலாம் இப்படி வரையணும், எனக்கும் வந்து மோனாலிசா மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணணும், கேலரியில மாட்டணும், இப்பெல்லாம் ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னா, இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களோட பேஷனை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு. பட் சோஷியல் மீடியாவில் யாரோ 4 பேர் பண்ணுறாங்க, நானும் வந்து எனக்கும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வருது, நானும் ரீல்ஸ் பண்ணி போடுறேன், அதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு வரும்போது, அது கொஞ்சம் உண்மையாகவே உங்களோட பேஷனான்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்.
6: சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ வந்து எல்லாருக்குமே அது பொருந்துமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து எப்படின்னா எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எனக்கே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சோஷியல் மீடியாவில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், தெரியாதது நிறைய இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது பார்க்கும்போதோ நமக்கு வந்து ஓகே இது இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரையல் நிறர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணும்போது ஓகே நம்ம ஃபெயில் ஆனாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சும்மா இல்லாமல் ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால சோஷியல் மீடியா பார்த்து எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு நிஜமாவே பேஷன் இருக்கும்போது அது எனக்கு வந்து ஒரு நல்ல அவுட் கோ வரும். சப்போஸ் இல்லை எனக்கு நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அது ஏற்றுக்கவும் செய்யணும். ஸோ அதனால சோஷியல் மீடியா அப்படின்றது என்னை பொறுத்திருக்கும் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியா வச்சு அவங்க வந்து முன்னேறுவாங்க, ஒரு சில பேர் சோஷியல் மீடியா ஆப்வியஸ்லி நம்ம இப்போ கமெண்ட்ஸ் ஒரு விஷயம் பேசணும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் டூலாக கூட இருக்குது, நமக்கு என்ன வரும்ன்றது இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எனக்கு என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலயமா தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணுறது மூலயமா தான் எனக்கு என்ன வரும், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா தோன்றது. ஸோ அதனால சோஷியல் மீடியா ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வே வி யூஸ்.
8: ரொம்ப கரெக்டு தான் ஜோ சொன்னது. இதுக்கு நான் வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்று வச்சுருக்கேன். என்னன்னா, நான் வந்து இந்த 11th 12th முடிச்சு ஒரு லீவ் இருக்கிற டைமில் அப்போது இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நான் நினச்சேன், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நானே நினச்சிக்கிட்டேன், நம்மளுக்கும் ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும்ல, ஸோ ஒருவேளை நம்மளோட பேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்குமோ, இவ்வளோ பேர் போடுறாங்களே, ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு பேஜ் ஆரம்பித்து போடலாம் அப்படின்னு நினச்சி நானும் ஆரம்பித்தேன் ஒரு பேஜை. ஒரு என்கிட்ட இருந்த 2-3 ஃபோட்டோஸை வந்து அந்த பேஜில் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த பேஜை கண்டினியூ பண்ணணும், நம்மளும் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பெரிய ஆளாக வரணும் இப்படிலாம் நினைச்சேன். பட் ஆனா அதுக்கப்புறமா அந்த பேஜ் இப்போ எங்க இருக்கு அந்த பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியாது. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா ப்ரெஷர்னால தான். நான் வந்து எல்லாரும் அப்போ என்கிட்ட யாராவது உனக்கு என்ன பேஷன் கேட்டால் என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படி ஒரு நான் தேடல இருக்கும் போது தான் நான் இதை பார்த்தேன், இதை ஆரம்பிச்சேன், ஆரம்பிச்சது மட்டும்தான். இப்போ அதை கண்டினியூ பண்றேனாலாம் இல்லை. மேபி இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஃபோட்டோ எடுப்பேன் அது ஓகே, பட் அது என் பேஷன் நினைச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா கிடையாது. அதுதான் நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் அதுதான் பேஷன். கொஞ்ச நாள் இந்த வீராப்பா சுத்துறது, அதுலயே சுத்துறது பரவாயில்ல, அதனால டைம் வேஸ்ட் பண்றது, வேற வேலையை பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க, ட்ரையல் நேரம் ரொம்ப நல்லது தான், பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எரர் வந்துருச்சுன்னா ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம், அதுலேயே இருக்க வேணாம் அப்படின்னு இருந்தால் பெட்டராக இருக்கும்னு என்னோட பாயிண்ட்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க காயத்ரி. இதே மாதிரி என் வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள் இருக்குது. நானும் பல விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கேன். நமக்கு இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, நம்ம இதில் ரொம்ப டேலண்டட் போல், வி ஆர் வெரி மல்டி டேலண்டட். இந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணது என்னமோ 3 மாத கோர்ஸுக்கு, ஆனால் 3 நாள் கூட என்னால் தாங்க முடியல. நான் ரொம்ப ஆர்வமாக தான் போனேன், ஆனால் டெய்லி என்னால் போக முடியல. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நமக்கு இதில் உண்மையான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். அடுத்த விஷயமா டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். நமக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் ரொம்பவே பிடிக்கும், நம்ம செம்மையாக தைச்சிருவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற சொன்னேன், உனக்கு ஒரு குர்த்திடி, உனக்கு ஒரு குர்த்திடி, உனக்கு ஒரு பேண்ட்டிடின்லாம் நான் வாக்கெலாம் கொடுத்துருந்தேன். பட் தென் நான் அந்த லெவலுக்கு கூட போல, கர்சீஃப்லேயே நிப்பாட்டிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவங்கள் இருக்கா?
9: கண்டிப்பாக கீர்த்தி, என் வாழ்க்கையிலும் அப்படி ஒன்று இருக்குது. சின்ன வயசில் எல்லாருமே கண்டிப்பாக இந்த 2 மலை, ஒரு சூரியன், 4 மரம், ஒரு வீடு வச்சு ஒரு டிராயிங் பண்ணியிருப்போம். நானும் பண்ணேன். என்ன, என் கூட இருந்த பசங்களை விட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். உடனே, நீ ரொம்ப நல்லா வரைகிற மாயா, நீயும் ட்ரை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்னை மோட்டிவேட் பண்ணி டிராயிங் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் அந்த ஆயில் பேஸ்டில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அதை பிளெண்ட் பண்ணி, ஓகே எனக்கு இது வந்துடும், எனக்கு இது வரும், எனக்கு வருன்றதாலே எனக்கு இது பிடிக்கும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் ஒரு 2 லெவல் போனேன், முட்டி முட்டி போனேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, இல்லை எனக்கு வந்து எப்பயாவது போர் அடித்தா எடுத்து வரைகிறதுக்கு மட்டும்தான் செட் ஆகுமே தவிர, தினந்தோனே இவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் வச்சு பண்ண முடியாது. அவர் திடீர்னு பென்சில் ஸ்கெச்சஸ் பண்ணுங்கன்னு வரு, ஆயில் பேஸ்டர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு வாங்கம்மா, இந்த காடு மலை மேடுகள்லாம் இமேஜின் பண்ணுங்கம்மா. சார் எனக்கு இவ்வளோலாம் வராது, சரி இன்னைக்கா ஒரு நாள் போர் அடித்தா வரைவேன் அவ்வளோதான். அதே மாதிரி திருப்பி ட்ரை பண்ணது தான் வயலின் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ரொம்ப ரீசெண்டாக பண்ணது, காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர பிரேக்கில் எனக்கு ரொம்ப வருஷமாக வயலின் கற்றுக்கணும்னு ஆசைமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு போராடி போய் கிளாஸ் தேடி கண்டுபிடிச்சி நான் அதுக்கு ஆக்சுவலி முயற்சி எடுத்தேன். எனக்கு உண்மையாகவே அது கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் 6 மாதம் போனேன், எனக்கு அதில் கொஞ்சம் சரியாக வரலன்ற ஃபீல் இருந்தது. நானும் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், அது எப்படி வராமல் இருக்கும், மனசில் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் காலேஜில் கொஞ்சம் ஒர்க், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், நான் ஃபுல் டைம் டான்ஸராகவும் இருக்கேன், அப்போ அதோட கிளாஸ் டைமும் எல்லாம் கிளாஷ் ஆகணுன்ற வரும்போது சரி ஓகே கொஞ்சம் வயலின் எடுத்து ஓர வைப்போம். வச்ச ஓரம் 4 மாசமா ஓரமாகவே தான் இருக்கு, நான் இன்னும் எடுக்கவே இல்லை.
2: பரவாயில்ல மாயா, நான் மட்டும் தான் நிறைய பல்ப் வாங்கியிருக்கேன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
9: ஏன்னா நம்ம பல்பு வாங்கும் போதெல்லாம் கூட இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம், நீயும் ட்ரை பண்ண, நீயும் பண்ணலாமே, உனக்கும் எல்லாமே நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ நம்ம ஒரு ஆர்வத்துல வந்து நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது யோசிக்காமலே இவங்க சொல்றாங்கன்றதுக்காகவே நமக்கு வந்துரும்ன்ற ஒரு ஆர்வத்துல வந்து குதிச்சிருவோம் அதுக்குள்ள. அப்படி பண்ணாம இது உண்மையாவே எனக்கு வேணுமா, உண்மையாவே எனக்கு இது பிடிக்குமா, இது பண்ணா எனக்கு நிறைவா இருக்குமான்றத கொஞ்சம் தெல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம உள்ள இறங்கினோம்னா பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா போகும்னு நினைக்கிறேன்.
6: ஸோ இவங்கெல்லாம் பேசும்போது தான் வந்து என்னோட லைஃப்ல நடந்தது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது என்னன்னா, இப்போ நான் 11th 12th முடிச்சிட்டவனே வந்து இந்த காலேஜ் சேர்றதுக்கு இன்பிட்வீன் கேப்ல வந்து நான் சரி நம்ம ஏதாவது பண்ணலாமே, இந்த டைமை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீ போய் எனக்கு வந்து மெயினாக எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு அந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வேணா டைப் ரைட்டிங் ட்ரை பண்ணி பாரு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொன்னாங்க. நான் என்ன மா டைப் ரைட்டிங்லாம் இப்போ எங்கம்மா இருக்கு, இப்போலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக எல்லாம் போயிட்டாங்க, டைப் ரைட்டிங்லாம் எப்படிமா அப்படின்னு சொன்னதுக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு, ஒரு ஃபியூ மந்த்ஸ் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூ டேஸ் கூட போக மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட. பட் ஆனால் வந்து என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் போயிருந்தா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் நான் இந்த டைப் ரைட்டிங் வந்து ஒரு 2 நாள் போனேன். அது போ எப்பயுமே ஏபிசிடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏபிசிடி ஃபஸ்ட்டு வந்து A to Z போ, அப்புறம் Z A வரைக்கும் வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கை வலி ஏற்படுச்சு, இந்த விரலாம் ரொம்ப வலிச்சுது. எங்கள் அம்மா கிட்ட, நான் கம்ப்யூட்டர் போயிருந்தேன்னா இதெல்லாம் வந்திருக்காது, இப்போ உன்னால் வந்து டைப் ரைட்டிங்கில் போய் இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னா, நீ ட்ரை பண்ணுமா உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா போக போக சரி, நான் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கிட்டேன், இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதுன்னா இது பேஷனாக நான் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் விட்டுருவமா அப்படின்னதுக்கு ஓகே அப்படின்னாங்க. சரி நான் போனேன், போயிட்டு அதுக்கப்புறமா எனக்காக ஓனாக இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன், கண்டினியூ பண்ணிவிட்டு எக்ஸாமும் அட்டன் பண்ணேன், சீனியரில் வந்து 1st கிளாஸ் டிஸ்டிங்ஷன் முடிச்சுட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து எப்பயுமே.
2: ஸோ
6: ஸோ அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பேஷன் நம்மளுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து அது என்னன்னு சொல்லி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா, மற்றவங்க சொல்கிற போது அதை நம்ம கேட்டுக்கிட்டு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு ட்ரையில் தான் எல்லாருமே வரும். எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சிடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுதான் என்ன பர்சனலாக சொல்ல போனால், சில பேருக்கு அவங்களுக்கு அவங்களோட பேஷன் என்னன்னு தெரியும், சில பேருக்கு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொசைட்டியோ இருக்குது. அது எந்த மாதிரி யூட்டிலைஸ் நம்மளுக்கு வருமா வராதான்னு சொல்லி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரியாக்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை சக்சீட் பண்ணலாம்.
9: ரொம்ப அழகாக சொன்னாங்க ப்ரீத்தி. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் என்னோட பேஷன் டான்ஸ். நான் ரொம்ப வருஷமாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை கண்டுபிடிச்சது இப்படி ரொம்ப சில்லியாக ஆரம்பித்தது தான். டிவியில் சினிமா பாட்டெலாம் வந்து ஆடிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் சரி ஓகே சும்மா இருக்க மாட்டான்னு கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான். எங்கள் அம்மா கிட்டே நான் வந்து தினந்தனம் புலம்புவேன், அம்மா நீங்கள் பாட்டு கிளாஸில் சேர்த்து விட்டுட்டீங்க, அவங்க காலையில 6 மணிக்கு வர சொல்றாங்க, 5 மணிக்கு வர சொல்றாங்க, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, ஈவினிங் ஸ்கூல் முடிச்சா வர சொல்றாங்க, அங்கேயே தான் இருக்க சொல்றாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் போய் இப்போ எங்க அம்மா ஏய் காலேஜ் போயிட்டு நீ இவ்வளோ லேட்டா வர, நீ எதுக்கு நீ கிளாஸ் போற, லீவு போடுன்னு சொன்னால் இல்லை நான் கண்டிப்பா போயே தீருவேன், எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் போகலன்னா எனக்கு நாளே போகாது அப்படின்ற அளவுக்கு அது அவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் உண்மையாவே உங்க பேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன்.
2: உங்க எல்லாருடைய கதையும் கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அப்புறம் ப்ரீத்தி நீங்க டிஸ்டிங்ஷன் வாங்கினதை கேட்டு எனக்கும் திருப்பியும் கத்துக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கு. ஃபெயிலான நானு பாஸ் ஆகி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ எல்லாருமே அவங்க பேஷனை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளவு நேரம் பேஷன் பேஷன் பேஷன் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆட்டத்துக்குள்ள ஒரு வார்த்தையை கொண்டு வரவா, ஹாபி. ஹாபியும் பேஷனும் ஒண்ணுதான் நினைக்கிறீங்களா? வித்தியாசம் இருக்குதானே? உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாபிங்கிறது என்ன, பேஷன்கிறது என்ன?
6: என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் அப்படி என்னன்னா ஒரு எமோஷனோட நம்ம ஒரு விஷயத்த செய்யறது. இந்த வேலை செஞ்சா என்னோட மற்ற வேலை கெடும் அப்படின்னு நான் இருந்துமே நான் எனக்கு பிடிச்சி செஞ்சா அது பேஷன். இல்லை எனக்கு இப்போ நிறைய டைம் இருக்கு, இந்த டைமை கில் பண்றதுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா ஹாபி. பேஷனுக்கு டைம் தேவையில்லை, மனசு இருந்தா போதும். ஆனா ஹாபிக்கு டைம் இருக்கும் போது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காயத்ரி சொன்ன மாதிரி தான், ஹாபின்றது வந்து நம்ம டைமை கில் பண்ணுறதுக்காக பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் பேஷன்றது நம்ம அதுக்காக டைம் எடுத்து பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில பேரோட வாழ்க்கையில் ஹாபியே வந்து பேஷனாக மாறி போன தருணங்களும் இருக்குது. இப்போது நம்ம வந்து சும்மாவே இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்க ஏதோ ஒரு ஹாபி எடுத்து அதுக்கப்புறமா ஓ இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு அதை வந்து அவங்க ஹாபியே பிடிச்சி அதை பேஷனாக மாற்றிக்கிட்டவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஹாபியே நிறைய ட்ரை பண்ணிட்டு எனக்கு இந்த ஹாபியே போதும்ப்பா இதை எனக்கு பேஷனாக ஆக்கணும்னு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேஷனை தனியாக தேடி போய் பர்சீவ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக ஹாபியை பேஷனாக மாற்றுறதா, இல்லை ஹாபி தனியாக பேஷன் தனியாக வச்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல நான் வந்து ஒரு முக்கியமான இதுவாக பார்க்குறேன்.
4: பேஷனை வந்து ஹாபியாக மாற்ற முடியாது, ஆனால் ஹாபியை வந்து பேஷனாக மாற்றிடலாம். நம்மளுக்கு வந்து பிடிச்சது வந்து பண்ணுறது தான் ஹாபி. அது வந்து லைஃப்பில் சீரியஸாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அதை உள்வாங்கி பண்ணுறது வந்து பேஷன். ஸோ இட் கோஸ் எனிவேஸ். ஆனால் உங்கள் பேஷனை வந்து ஹாபியாக மாற்ற முடியாது, அது ரொம்ப சில்லியாக போயிடும்.
10: இப்போது வந்து ஹாபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி, ஒரு ஃப்ரீயாக டைமில் வந்து நம்ம பண்ணுறது தான் வந்து ஹாபி. ஆனால் பேஷன் பொறுத்தவரைக்கும் அது ஐடென்டிட்டி மாரி, நம்ம அது வந்து ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி. இப்போ நான் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து போர் அடிக்குது அதனால அதை ட்ராயிங் பண்ணுறேன். ஆனால் பேஷன் அப்படி இருக்காது, அது நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் ஃபுல்லாகவே அதுக்குன்ட்டு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படின்னு நினைக்கிறேன்.
7: ப்ரீத்தி அண்ட் சல்மா சொன்ன மாதிரி எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லணும். ஹாபி வந்து பேஷனாக மாறி இருக்கு. அது என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ண பிடிக்கும். அது ஜஸ்ட் சும்மா 12th முடிஞ்சு வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ரியலாகவே அவள் பேஷனாக எடுத்து எல்லாருக்குமே பண்ணுறது, எனக்கும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ நான் போய் ஏதாவது ஒன்று இது வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவள் பண்ணி தருவாள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஹாபி வந்து பேஷனாக மாறி இருக்கு.
4: ப்ளஸ் இன்னொன்று சொல்கிறேன், ஹாபி வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தரும், பேஷன் தான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் பர்பஸ் தரும். உங்களை வந்து நீங்களே புரிஞ்சிக்கலாம், உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஹாபி வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனால் பேஷனில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது தட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதை சீரியஸாக மூவ் ஆன் பண்ணுறது தான் வந்து நம்மளோட பெரிய எப்படி சொல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த். அந்த பேஷன் வந்து கான்ஃபிடன்ஸ் ஃபோக்கஸோட வந்து நம்ம மூவ் பண்ணணும்.
5: இதை நான் வந்துட்டு ஹாபிக்குள்ளே வருமானு எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லாரும் இது பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீயாக வீட்டில் எனக்கு வந்துட்டு போர் அடித்தது அப்படின்னா எனக்கு நானே வந்துட்டு மேக்கப் போட்டுப்பேன். அப்போ எனக்கு நல்லா வரும். எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா அது வந்துட்டு சொதப்பி விட்டுரும். அதை வந்துட்டு எனக்கு பேஷனாக ஆக்கணும்னு ஆசை இருந்தது. அந்த மேக்கப் வந்துட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு தோணியிருக்கு. தோணி நான் அதை பற்றி விசாரிச்சுலாம் வந்துட்டு வச்சுருந்தேன், ஆனால் கற்றுக்கல.
2: நீங்களாச்சும் விசாரித்து தான் வச்சுருக்கீங்க. நான் பியூட்டிஷியன் கோர்ஸே பண்ணேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு மேக்கப் எனக்கு போட்டுக்க பிடிக்காது. யாராவது உங்கள் முகத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு விடுவேன்.
8: தேஜஸ் சொல்லும் போது தான் எனக்கும் ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து வீணாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து. ஆனால் நான் எப்படிப்பட்டேன்னா, எனக்கு ஏதாவது வேணும்னா நான் கேட்க மாட்டேன். என்னை யாராவது கேட்கணும் அப்போ தான் ஆமாம் வேணும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த ஆசை சின்ன வயசில், ஏதோ ஒரு 7-8 வயசில் வந்த ஆசை, இன்னுமே நான் அது கற்றுக்கவே இல்லை. அதுக்காக ஒரு சர்ச் கூட நான் பண்ணல. இதுலேருந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பேஷன் ஹாபி ஏதாச்சும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். ஐயோ எனக்கு இது வரவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேபி நான் அப்போ வீணா கத்துட்டு இருந்தா இப்போ நான் வீணா பிளேயராக ஆகியிருக்கலாம். எனக்கு அது ஒரு பேஷனாக மாறி இருக்கலாம். அதை தான் சொல்ல வரேன், அது ஒரு பேஷனாக மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ அது பேஷனாகவும் இல்லாமல் ஹாபியாகவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் எஃபோர்ட் போடாதது தான் காரணம். ஸோ உங்களுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எஃபோர்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் அது பேஷனாக வருதா இல்லை ஹாபியாக வருதா இல்லை ஒன்றுமே வராமல் போகுதான்னு தெரியும்.
2: காயத்ரி இப்படி சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பேஷன்னு நம்ம நிறைய விஷயத்த நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்த பர்சியூ பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கலாம். சொல்லப்போனால் சின்ன வயசில் நமக்கு அது ஞாபகம் வராமல் லேட்டர் ஆன் ஒரு ஏஜில் நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம பேரண்ட்ஸை பிளேம் பண்ணலாம், நம்ம பார்ட்னரை பிளேம் பண்ணலாம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட பிளேம் பண்ணலாம். ஏமா எனக்கு தான் அறிவில்லை, நீயாவது சொல்லித்தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு தோணிருக்கலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா?
4: எனக்கு வந்து ஈவிஎஸ் வந்து நல்லா வரும், அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து சூப்பராக வரும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் டாக்டர் ஆயிடுவேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ இதுதான் என் பேஷன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ 11th 12th வாண்டடாக போய் நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்னு சயின்ஸ் குரூப் எடுத்து கெமிஸ்ட்ரிக்காக ஒரு கஷ்டப்பட்டேன், ஃபிசிக்ஸ்க்காக ஒரு கஷ்டப்பட்டேன், மேக்ஸ்க்காக ஒரு கஷ்டப்பட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணணும் அந்த விஷயம் அப்படியே வந்து நான் வெறுத்துட்டேன். ஆனால் அகெயின் நான் வந்து காலேஜில் வந்து பயோடெக்னாலஜி எடுத்தேன். அகெயின் ஏன்டா நான் இதை எடுத்தேன்னு வந்து என்னை யோசிக்க வச்சிச்சு. தென் எல்லாமே வந்து என் லைஃப்பில் அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு கடைசியில் வந்து ஒரு மீடியா கோர்ஸில் வந்து உட்காரணும்னு என் லைஃபே வந்து என்னை தீர்மானித்து இங்கே உட்கார வச்சிருக்கு. ஸோ இப்போது ஜேர்னலிசம் பண்ணுறது வந்து ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ரேடியோவில் உட்கார்றது கூட எனக்கு ரொம்ப என்ஜாயாக ஹாப்பினஸாக பண்ணுறேன்.
2: இதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது சல்மா. எனக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையே நான் வந்து ஒரு 11th 12th படிக்கும் போது தான் கண்டுபிடிச்சேன். நான் அப்போ தான் என் அப்பா அம்மா கிட்டே கேட்குறேன், நான் தான் வரைவேன், நல்லா வரைகிற குட்டி, அழகாக வரைகிற அப்படிலாம் சொல்கிறீங்களேம்மா, என்னை சின்ன வயசுலேயே டிராயிங் கிளாஸில் சேர்த்துருக்கலாமேமான்னு நான் நிறைய கதறியிருக்கேன். பட் தென் இப்போ பரவாயில்ல, நீங்கள் எப்படி இப்போ மீடியா கோர்ஸில் ஜாயின் பண்ணதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் விஸ்காம் ஜாயின் பண்ணதை ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சப்ஜெக்ட்ஸ்லேயே டிராயிங் வரதுனால இப்போ நான் பேசிக்ஸ்லேருந்து அதை கற்றுக்கிறேன். என் பேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னோட டெஸ்டினியே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
11: ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் சொன்னீங்க நான் சின்ன வயசுலேருந்தே இதை கற்றுக்கிட்டேன், அதனால் எனக்கு இது வந்து இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற விஷயம் சின்ன வயசில் எதுவுமே கற்றுக்காமல் இருந்தது தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ஹோம் ஒர்க் பண்ணுறது, விளையாடுறது இப்படியே போயிடுச்சு. எனக்குன்னு தனியாக இந்த மாதிரி கிளாஸ் போகிறதோ இல்லை நம்ம அந்த வயசில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அப்போ என் உலகம் ரொம்ப சின்னது. ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது விளையாட்டு மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன விளையாட்டு தான். ஸோ அதனால் நான் பெருசாக எந்த கிளாஸும் போனது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் டியூஷன் கூட நான் அந்தளவுக்கு போனது கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஒருவேளை நம்ம சின்ன வயசுலேயே ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா, ஒருவேளை நமக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்.
9: ஜோ சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு காலத்தில் இதுதான் நம்ம டெஸ்டினியோன் அப்படின்னு தோணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேயில் நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம கிளாஸில் நம்ம ஹீட்ல நமக்கு கூட காம்படிஷன்ஸ் இருந்திருக்காது. ஒரு ரிலேவோ இல்ல ஒரு 100 மீட்டர் டேஷோ ஓடிருப்போ நமக்கு கொடுத்திருப்பாங்க ஒரு கோல்டு மெடல். அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நின்னதுக்கு அப்புறமா வாங்குறோம், நம்மளும் உசேன் போல்ட் ரேஞ்சுக்கு வளர்றோம், நம்ம தான் ஸ்போர்ட்ஸ். இனிமே எல்லாமே ஏதோ ஒரு ஸ்கூல் பிடி பீரியட்ல ஒரு பேட்மிண்டனோ ஒரு பாஸ்கெட் பாலோ விளையாடிருப்போம், ஒரு 2 கோல் ஷூட் பண்ணிருப்போம், ஒரு மேட்ச் வந்து சூப்பரா போயிருக்கோம், நம்ம வின் பண்ணிருப்போம். அந்த பெல் அடிக்கிற டைம்ல ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்ம வின் பண்ணிட்டு இருப்போம். உடனே அடுத்த நாள் பிடி வரதுக்குள்ள அடுத்து நான் தான் ஃபுல்லாக வந்து கேம்ஸில் எக்ஸ்பர்ட் ஆக போகிறேன், என்னோட டெஸ்டினியே வந்து ஸ்போர்ட்ஸ் தான். அப்புறமா ஒரு கட் பண்ணால் லாக்டவுன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிரவுண்டு பக்கத்தில் வந்து ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், ஏதாவது லிஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொன்னால் மட்டும் வரேன், இல்லைனா எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு.
0: எல்லாரும் சொல்லும் போது தான் எனக்கும் ஞாபகம் வருது. நானும் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி விட்டதுனால கிளாசிக்கல் டான்ஸ் அந்த கிளாஸ் சேர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சும்மா நிற்க கூட மாட்டேன், சும்மா தட்டிட்டு ஆடிட்டு அப்படி தான் இருப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துச்சு, கோவிட் வந்தோடனே அந்த கிளாஸ் அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூவே பண்ணல. இப்போ வரைக்கும் நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுட்ருப்பேன், ஏன் நீ கண்டினியூ பண்ண வைக்கல, கண்டினியூ பண்ணால் நான் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை ரிக்ரெட் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபியூச்சரில், இல்லை இதுக்கப்புறம்.
12: சேம் அபிராமி சொன்ன மாதிரி தான், என்னை வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து வீட்லேயே வச்சுருக்க மாட்டாங்க, எதனா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போலாம் வந்து அம்மா கிட்டம்மா எனக்கு வந்து நான் உங்ககூடயே இருக்கேம்மா, எனக்கு கிளாஸ்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களையும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்லேயே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 5th 6th படிக்கும்போது எங்கள் அக்கா வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஹேண்ட்பால் டீமில் சேர்ந்துருந்தான். அப்போ போய் வந்து அது என்ன அவளை மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன், நானும் போய் சேருவேன். எப்படி அவள் வந்து ஒரு 12th படிக்கிறா 11th படிக்கிறா அவள் சேர்ந்துருந்தா. அப்போ வந்து சின்ன பசங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரமாலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, 5th வந்து போய் டீம்லாம் சேர்க்கறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க. அது என்ன அவளை மட்டும் சேர்க்குறேன். அப்போ வந்து அந்த மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி நீ வா நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு போய் சேர்த்து ஒரு 2 இயர்ஸ் வந்து டீம் இது இல்லாமலே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நல்லா அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே நீ வந்து நல்லா விளையாடுற அப்படின்னு அவங்க வந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. பட் என்னாச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுன் வந்துருச்சு. அவ்வளோதான், லாக்டவுன் வந்தோடனே அவங்களுக்கு வந்து வேறு பர்சனல் இதனால அவங்க வந்து ஒர்க் விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேஷனோ வந்து ஹேண்ட்பால் விளையாடணுன்ற ஒரு இதையோ நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு யாரும் அப்போ இல்லை. ஸோ வந்து அப்படியே ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன். 12th மேட்ச்லாம் போனேன், பட் அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் போட்டு ஆடல.
9: ரோஷினி சொன்ன மாதிரி ஐ திங்க் லாக்டவுன் டைமில் தான் நிறைய பேர் நம்மளோட பேஷனை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆர் சர்ச் டுவர்ட்ஸ் பேஷனில் தொலைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி எல்லாருமே நானும் செஸ் கற்றுக்கிறேன், நான் டுவலிங்கோவில் கோர்ஸ் பண்ணுறேன், நானும் கற்றுக்கிறேன்னு வராங்க. நான் வந்து இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் அப்படி விளையாடி ட்ரெடிஷ்னல் ரொம்ப பழைய காலத்தில் இந்த தாத்தா பாட்டி கூட விளையாடின மாதிரி செஸ் கற்றுக்கிட்டேன். என் கிளாஸில் யாருமே செஸ் விளையாட மாட்டாங்க, ஸோ எனக்கு பார்ட்னரே கிடையாது. ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வெளியில் போகணும், இல்லை ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் ஏதோ வைக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஏதோ செஸ்ஸு கேரம் வந்து எல்லாருமே விளையாடுவாங்க. எனக்கு சுத்தமாக கேரம் சுட்டு போட்டாலும் வராது, நானும் ட்ரை பண்ணேன், சரி எல்லாருக்கும் கேரம் வருது நம்மளும் கற்றுப்போன்னு. சுத்தமாக எனக்கு கேரம்ல அந்த காயின் லைட்டாக கூட டாஸ் பண்ண வரல, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் செஸ் எனக்கு நல்லா வந்தது. இந்த இதே மாதிரி ஒரு டீச்சர் என்னை வந்து ப்ரொமோட் பண்ணி, சரி ஓகே நீ வா நான் வந்து உன்னை சீனியர் கூட விளையாட விடுறேன், நீ அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணு, வெளியில் மேட்சஸ் போகலாம் அப்படின்னு அவங்க என்னை டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. அதே மாதிரி லாக்டவுன் ஆச்சு, அப்புறம் அவங்க கொஞ்சம் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் கைட் பண்ணுவாங்க என்னன்றது இல்லை, அண்ட் நானும் வந்து 10th 11th 12th போயிட்டேன், அது அப்படியே லாஸ்ட் ஆயிடுச்சு.
13: மாயா நீங்க இன்னொரு கூஃபி ஜென் மாதிரி, நீங்க கூடிய சீக்கிரம் அவர் கூட வந்து செஸ் மேட்ச் விளையாடணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
9: நான் ஒரு விஸ்வநாத் ஆனந்த் ரேஞ்சுக்கு யோசிச்சேன், பட் பரவாயில்ல கூஃபி ஜென்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
2: டான்ஸ் சேலஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல மாயா, ட்ரை பண்ணுங்க.
9: கண்டிப்பாங்க ட்ரை பண்ணலாம், நம்ம ஆடுறது தான் டான்ஸ்,
2: இப்போ மாயா சொன்ன மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில வந்து அந்த காலகட்டம் ஒரு பெரிய மேஜர் ரோலா பிளே பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து கோவிட் டைமா இருக்கட்டும், இல்ல 10th 12th இப்படின்னு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நிறைய பேர் அவங்க பேஷனை எழுந்ததை நான் பாக்குறேன். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு?
9: நான் என்னோட 10th போர்டு எக்ஸாம்க்கு நடுவில் தான் என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். ஒன்றரை மாதம் நான் ஸ்கூலுக்கே போகலை. பை த டைம் நான் ஸ்கூல் போகும்போது ஸ்போர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் நான் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட டீல் பண்ணது எப்படின்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்னோட அரங்கேற்றம் இன்விடேஷன் ஒன்றா கொண்டு போய் கொடுத்துட்டு, மேம் நான் நாட் அவைலபிள் ஃபார் த நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட என் ஸ்கூலில் யாருமே பார்க்கல. நிறைய பேர் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நான் போவே அஸ் இன் வராததால ஒரு வேலை ஸ்கூல்லாம் மாறி போயிட்டாலோ இல்லவே இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தென் என் அரங்கேற்றம் முடிச்சுட்டு நான் வரும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி

0: சண்டை போட்டு எங்க அம்மா நீ ஐதர்வே இதை எடுத்து ஒரு யூஸுமே இல்லை, நீ வந்து ஆர்ட்ஸ் தான் படிக்க போறேன்னு கிளியரா இருக்கேன், இப்போ ஜேர்னலிசம் பண்ற ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அப்போ வந்து இல்ல நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல பயோமேக்ஸ் தான் படிப்பேன் வீராப்புக்கு எடுத்தேன். அப்போ அந்த நான் ஸ்டேட் போர்டில் படிச்சதால 11th and 12th போர்ட்ஸ் ப்ரெஷர் வரும்போது டான்ஸ் கிளாஸோட சீசன் மேட்ச் ஆகும். அதாவது டிசம்பர் டு பிப்ரவரி மார்ச் வந்து பீக் டான்ஸ் சீசன், உங்களோட எல்லா கச்சேரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம்ல மட்டும்தான் நடக்கும். அண்ட் போர்டு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் இது எல்லாமே அதே டைம்ல தான் நடக்கும். ரொம்ப லாஸ்டா ஃபீல் பண்ணனா டான்ஸ் தேவையா நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது உனக்கு நீ போகணுமா படிப்பை விட உனக்கு என்ன டான்ஸ் அவ்வளோன்னு இருக்கும்போது இல்ல நான் டான்ஸை விட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னால இதை மேனேஜ் பண்ண முடியும், நான் இதை புஷ் பண்ணி பண்ணுவேன், ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தது அட் டைம்ஸ் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. யோசிக்கும் போது இவ்வளோ புஷ் பண்ணிக்கணுமா நம்ம, ஒரு வேளை மற்றவங்க சொல்கிற மாதிரி பிரேக் எடுத்துக்கலாமோ பரவாயில்லையோ, இந்த சீசன் போனால் என்ன அடுத்த சீசன் வரதானே போகுது நம்ம அதே கிளாஸில் தானே இருக்க போகிறோம் அப்படின்லாம் யோசிக்கும் போது இல்லை இல்லை இது இது பண்ணா அதாவது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட அகாடமிக் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுறது டான்ஸாக தான் இருந்தது. ஸோ நான் அதை என்ன பண்ணாலும் விடாமல் போயிட்டே இருந்தேன் அண்ட் ஐம் ஸ்டில் டூயிங் இட். ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம ஐ மீன் கஷ்டம் கொடுக்கறதும் அதுவா இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை விட்டு வெளியில எடுத்துட்டு வரதும் அதே இதுவா தான் இருக்கு. ஸோ நான் அதை அப்படிதான் பாக்குறேன்.
1: மாயா பயோமேக்ஸ் சொல்லும் போது தான் எனக்கும் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் என்ன சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆர்ஸ் தான் என்னோட எய்ம், அதெல்லாம் தாண்டி என்னோட பேஷன்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 9th 10th இல்லாமல் நான் கொஞ்சம் நல்லா தான் படிப்பேன், அதனால எல்லாரும் என்னை மோட்டிவேட்டும் பண்ணாங்க.
0: ஐ திங்க் எல்லார் வாழ்க்கையிலுமே டாக்டர் ஆகுதுன்றது ஒரு பேஷனாக ஒரு காலத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
1: எல்லாருக்கும் அது ஒரு ஏமா இருந்திருக்கு, ஆனா நான் வந்து அது ரொம்ப நான் பேஷன்னே நினைச்சுக்கிட்டேன். நான் வந்து இல்ல நான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு பொறுமை ஜாஸ்தி, ஸோ நீ வந்து டாக்டர் ஆனா நல்லா ஷைன் ஆவ. என்னோட பயோ டீச்சர் எல்லாமே என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. வீட்லயும் எனக்கு பெரிய ப்ரெஷர் இல்ல, நீ தான் எடுக்கணும் அதான் எடுக்கணும். அதுவும் நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டுமே சொன்னதுனால அவங்களும் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு நான் 10th முடிச்சா இதுதான் எடுப்பேன்னு. அவங்களுமே ஒரு கன்க்ளூஷன்ல தான் இருந்தாங்க. ஸோ நான் பயோமேக்ஸ் எடுத்தது பெருசா யாருக்கும் ஒரு ஷாக்கா இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு, பட் அது அவங்களுக்கு பெரிய இதுவாக இல்லை. இப்படி நானே என்னை தப்பாக புரிஞ்சுண்டு 11th வந்து கெமிஸ்ட்ரியில் சல்மா சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன், 12th ரொம்ப கஷ்டப்பட்டேன். 12th தான் தோணுச்சு நம்மளுக்கு வந்து பேஷன்னு நம்மளே தான் நினச்சிட்டு இருக்கோமே தவிர அது நம்ம பேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஜேர்னலிசம் படிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறேன், நல்ல வேலை அதை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்.
2: ஐ திங்க் நிறைய பேருக்குள்ள எனக்கு தான் கெமிஸ்ட்ரி மேல ஒரு ஈடுபாடு இல்லை நினைக்கிறேன்.
0: எனக்கும் கெமிஸ்ட்ரி வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன்.
2: இங்க நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு
3: வந்து கெமிஸ்ட்ரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு
2: இங்க, ஏன்னா அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா என்ன மாதிரி சில பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கும் மிச்ச சப்ஜெக்ட்ஸை தாண்டி.
0: இல்லைங்க நீங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜான்ரில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: எனக்கு அப்போ ஒண்ணு தோணுச்சு, மாவுல இருந்து தோசை ஊத்தலாம், தோசைல இருந்து மாவு ஊத்த முடியாது.
0: என்ன மாதிரியா ஒரு அனாலஜி, அவங்க கூட நீங்களும் சேர்ந்து இது எல்லாத்தையுமே மகாபலிபுரத்துல ஒரு கல்வெட்டுல பதிச்சு வச்சுட்டு கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா எங்க வாழ்க்கைகளை ஒளிமயமாக்குறதுக்கு உதவியா இருக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகலாம். ஒரு குட்டி இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது உங்கள் MOPCRS 107.8.

வெல்கம் பேக் மக்களே, நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. பாஷன் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், இப்ப தொடர்ந்து பேசலாம்.

0: அடுத்த கேள்வி. மக்களே, நம்ம ஊர்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு. படிப்பு 20 வயசுல, வேலை 30 வயசுல, ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல, பேஷன்னா கூட சின்ன வயசுலயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கு. இதுக்கு நம்ம அவையார் சொன்ன ஒரு செம்மையான விஷயம் சொல்றேன் பாருங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டதும் சரி கத்துக்கிட்டதும் சரி ஒரு பிடி கைமண் அளவுக்கு தான். இன்னும் கத்துக்க வேண்டியது இந்த பறந்து விரிஞ்ச உலக அளவுக்கு இருக்கு. பல பேர் நினைக்கிறாங்க 60 வயசுல பேஷனை கண்டுபிடிச்சா அது டூ லேட் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே பேஷனுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கா என்ன? சிம்பிளா சொல்ல போனோம்னா பேஷன்ங்கிற வண்டிக்கு ஏஜ் ஒரு ஃபியூவல்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன?
1: என்ன கேட்டா நிச்சயமா இல்ல. எந்த வயசுல வேணாலுமே ஒருத்தர் அவங்களோட பேஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஒரு வயலின் கிளாஸ் போனேன்னு சொன்னேன். அங்க வந்து நான் பார்த்த ஒரு விஷயம், நான் என்னோட ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வாழ்க்கைக்கு முன்னாடி அங்க ஒரு 17 வயசுல போய் வயலின் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் போகும்போது நானே லேட் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா அங்கே வயலின் கற்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை பேபி வயலின் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு 7 வயசு கூட இருக்காது, அவர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த பொண்ணு வாசிக்கிற, அந்த பொண்ணு என்னோட இன்னும் நல்லாவே வாசிக்கிறா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சே, நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ, இதை நம்ம வேற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணோம், பட் நமக்கு இப்போ இது விருப்பப்பட்டதை ட்ரை பண்ணலான்னு வரும்போது ரொம்ப லேட்டோ, நமக்கு இது வராதோ அப்படின்னு யோசிக்கும்போது, ஒர்க்கிங் உமன் ஒருத்தவங்க அவங்களோட பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயின்னு இருக்கான், இவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டிஸ்பைட் அவங்களோட பிஸி ஷெட்யூல், அவங்க வந்து அந்த டியூஸ்டே ஈவினிங் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த சார்கிட்ட டவுட்ஸ் கேட்டு, சார் எனக்கு இது வரல, இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வயசு அந்த இடத்துல ஒரு தடையாகவே இருக்கிறது இல்லை. அஸ் லாங் அஸ் நீங்கள் விருப்பப்பட்டு எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் வயசோ இல்லை ஜெண்டரோ அது எதுவுமே ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒன்று ஞாபகம் வருது மாயா. என்னோட டான்ஸ் கிளாஸ்லேயும் ஒரு ஆண்டி, இப்போ அவங்களுக்கு கரண்ட்டாக ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 50 இயர்ஸ் கப் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களா வாலண்டியர் பண்ணி, அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கலாம், அவங்க பசங்களை பார்த்துக்கணுமா இருக்கும், அவங்களுடைய மாமியாராகட்டும் மாமனாராகட்டும் அவங்க கணவர் ஆகட்டும் எல்லாரையுமே பார்த்துக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். டிஸ்பைட் ஆல் தீஸ், அவங்க எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பேஷனை பர்சியூ பண்ணணும்னு இவ்வளோ வயசு கழிச்சும் அவங்க நினைக்கிறாங்கன்றது எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு.
1: இதே மாதிரி எங்கள் கிளாஸ்லையும் இன்னொன்று ஒன்று இருக்குது. ஒரு மதர், அவங்க அவங்களோட பொண்ணும் அவங்களும் ஒரே கிளாஸில் இருக்காங்க, ஒரே பேச்சில் டான்ஸ் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்களோட வாழ்க்கை சூழல் அவங்களோட அந்த 8 வயசுல 10 வயசுல அவங்களால கற்றுக்க முடியல. ஸோ அவங்களோட பொண்ணும் அவங்களும் சேர்ந்து வண்டியில் கிளாஸ் வருவாங்க. நான் எப்போவுமே பார்ப்பேன், சே 4ஆம் கிளாஸ் வரும்போது என் கூட எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நிறைய மதர்ஸ், இப்போ வந்து கிளாஸில் வந்து மதர்ஸ் குரூப் ஒன்று இருப்பாங்க, பசங்க குரூப் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மதர்ஸ்லாம் அந்த பசங்களோட சேர்த்துட்டு எல்லாருமே கிளாஸ்லேருந்து கிளம்புவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கற்றுக்குறாங்க அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேன்.
2: இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபேமஸ் பியூட்டி பிராண்ட் ஒன்று, அதை வந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஃபவுண்டருக்கு வந்து ஷி வாஸ் 50 ஐ திங்க் 50 ஆர் 50 பிளஸ், எனக்கு அது கிளியராக தெரில. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆமாம், கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது தான். ஒரு சில பேர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு சில பேர் அதை லேட்டராக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் பட் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும், அதை நான் நம்புறேன், நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். பிகாஸ் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும், அது கண்டுபிடிக்கிற டைம் லிமிட் வேணா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர பர்பஸ்ன்ற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன்.
3: மாயா சொன்ன மாதிரியே எங்க அம்மா கூட வந்துட்டு, எங்க அம்மாவுக்கும் 45 பிளஸ் ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு ஏஜ். அவங்க வந்து ஒரு டீச்சர், அவங்களும் நிறைய ஒரு 2-3 டிகிரி வந்து பர்சியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது நான் 11th 12th படிக்கும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சைக்காலஜி பிடிச்சி, எங்கள் அம்மா வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தாங்க. அந்த அவங்க டீச்சராகவும் இருந்துட்டு எங்களுக்கு அம்மாவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து படித்து இப்போ டிகிரி அவங்களும் வாங்கிட்டாங்க. அதனால எனக்கும் எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு தான் நானும் சொல்ல விரும்புகிறேன்.
4: எனக்கு வந்து ஒரு ஆன்டி ஒருத்தவங்க தெரியும். அவங்க வந்து எப்படின்னா, இப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லேடிஸ் வந்து படிக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ்லேயே வந்து மேரேஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்புறமா வந்து அவங்க அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு டிகிரி எடுத்து அவங்க படித்தாங்க. படித்து எம்ஏ யோகா படித்து, யோகாவுக்கு படிச்சுட்டு அப்புறம் ஹிந்தியில் பண்டிட் முடிச்சு இப்போ வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டே அவங்க வந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ அந்த டைம்ல வந்து அதை வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க போயிருக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்காக வந்து அந்த ஒரு விஷயம், ஒரு பேஷனுக்காக அவங்க ஒரு கிளாஸ் ஆரம்பித்து இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூட் நடத்துகிற அளவுக்கு வந்து அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ ஏஜுன்றது அது எப்பயோ சொல்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம எப்போ நம்ம பேஷன் நோக்கி போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும்.
5: ரோஷினி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆண்டி கதை தெரியும். அது வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து எனக்கிட்ட சொன்னாங்க. என்னன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தான் 18 இயர்ஸில் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன விஷ்னா பாட்டு பாடணும், ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்றது அவங்களோட விஷ். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் தான், பட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து அது செட் ஆகலை, வேண்டாம் இவங்க ஈவினிங் டைமில் ஏதாவது பாடுறதா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி வேண்டாம் இது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு சில்ட்ரன் ஆகி ஒரு டாட்டர் இருக்காங்க, அந்த டாட்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நீ வந்து போய் பாடுமா உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களோட பொண்ணு சொன்னதால கேட்டு இப்போது அவங்க நல்லாவே பாடுறாங்க இப்போ.
6: ஸோ நான் வந்து 10th படிக்கும் போது எனக்கு வந்து மேக்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டியூஷன் போயிருந்தேன். அவங்க வந்து முன்னாடி ப்ளே ஸ்கூல் வச்சுருந்தாங்க அந்த மேமு. ஸோ வந்து அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ப்ளே ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க ரெண்டு பேரும் அதில் ஒருத்தவங்க வந்து டாக்டர் படிக்கிறதுக்காக ஃபாரினுக்கு போய் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபாரினுக்கு போய் அங்கே படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க சின்ன பையன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க அந்த மேம் வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாமே இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறது அந்த படிக்கிறது இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நான் கூட நினச்சேன் எப்படிடா இது. அப்போ வந்து என்னென்னா இப்போ நம்ம வயசில் இருக்கவங்க காலேஜ் வந்து எக்ஸாம் எழுதி இல்லை கரஸில் போட்டாலுமே நம்ம எக்ஸாம் எழுதுறதுன்றது வேறு விஷயம். ஆனால் அவங்க வந்து அவங்களோட பையனே வந்து இப்போ ஒரு டாக்டர் டிகிரி முடிக்க போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்து இப்போ தனியாக வந்து காலேஜுக்கு வந்தோ இல்லை கரஸ்லேயோ அவங்க வந்து அது மாதிரி ஒரு டிகிரி போட்டு படிக்கணும் அப்படின்ற போது எப்படியா இருந்தாலும் அந்த சொசைட்டி வந்து அவங்களை எப்படி பார்க்கும், எப்படி ஜட்ஜ் பண்ணும், நீங்கள் இந்த வயசில் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி அங்கே வைக்கும். ஆனால் நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, நான் வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ நம்மளுக்கு நம்ம ஸ்டடீஸ்ன்றது வந்து இப்போ சொசைட்டி பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா இது வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை கேலி பண்ணுற மாதிரியோ அப்படின்னு தான் இருந்துச்சு. நம்மளுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யாரோடைய பிரச்சனையோ வந்து உங்களோட பிரச்சனையாக நீங்கள் போட வேணாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த ட்ராக்ல உங்களோட பயணத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஆனால் இப்போது அப்போலாம் வந்து அவங்களை கிண்டல் பண்ணவங்க இப்போ வந்து வா நீங்கள் இப்படி உங்களோட பையனே வந்து டாக்டர் முடிச்சாலுமே நீங்க இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்க ஸ்டடீஸை அப்படின்னும் போது அவங்க அப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்த சொசைட்டில இப்ப அவங்கள பார்த்து வா உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது, நாங்கெல்லாம் வந்து இப்போ உங்களை மாதிரி உங்களோட வழியை வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே ஒரு விஷயம்தான், நம்ம நம்மளுடைய ட்ராக்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்களுடைய எப்படி சொல்கிறது ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு பிறந்துட்டு இருக்கும் அப்படின்னா இப்போ இவங்கள வச்சு நான் பண்ணேன்னா அந்த கிளாஸ் இது கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்கும். உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறதுக்காக யார்கிட்டையுமே வந்து உங்களுடைய இதுவை நீங்கள் எதுவும் தள்ளிக்க தேவையில்லை. நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஆர்வத்தை கற்று அதை ஃபினிஷ் பண்ணிட்டவுடனே இந்த உலகமே உங்களை இழந்து பேசினது அப்புறமா இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஆம்பிஷனாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
3: ப்ரீத்தி சொன்னது வந்து ரொம்ப கரெக்டு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் பர்த்டே அப்படின்னு சொல்லிக்கணும். பேஷன் வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கா, மேபி ஃப்யூச்சரில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டினால அது டிலே ஆகலாம், ஆனால் உங்கள் ஹார்ட்டில் வந்து அந்த ஃபயர் இருந்தால் அந்த பேஷனை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதை ஏன் நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு லிட்ரேச்சர் ஸ்டோரி இருக்குது, லக்ஷ்மி அவங்க தான் ஆத்தர், ஆனால் பேர் மறந்துட்டேன். அவங்க 80 இயர்ஸில் வந்து அவங்களோட அம்மா பற்றி எழுதுனாங்க. அவங்க 80 இயர்ஸாக இருக்கும் போது அவங்க அம்மா பற்றி எழுதுனாங்க. அதில் வந்து அவங்க அம்மா வந்து வீணாக கற்றுக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, அவங்க கற்றுக்குனாங்க, அவங்க பண்ணாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மதர் இன் லா, ஹஸ்பண்டு இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு போராட்டங்கள் இருந்துச்சு. சரி நம்மளால தான் முடியல, பசங்களுக்காச்சும் நம்ம சொல்லித்தரலான்னு பசங்களுக்கும் சொல்லி தந்தாங்க. இது போக அவங்க பேக்கிங் குக்கிங்னா அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வீணாவை வந்து எடுக்க முடியலையே, அந்த ஒரு ப்ரெஷர்னால ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீணாவை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க அந்த வீணாவோட ஸ்ட்ரிங்ஸே உடைச்சிட்டாங்க. அந்த பேஷன் அவங்க உள்ள எவ்வளோ வெறி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களே,
1: அந்த வீணாவோட ஸ்ட்ரிங்ஸே வந்து அவங்க உடைச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த பேஷனுக்கான அழகு தான் அது. அவங்க அதை விடலை, அவங்க பொண்ணை காலேஜ் படிக்க வச்சாங்க, எல்லாரையும் மியூசிக் கற்றுக்க வச்சாங்க, பேக்கிங் ஸ்கில்ஸ் கற்றுக்கினாங்க, அண்ட் ஃபைனலி அவங்க மதர் இன் லா ஹஸ்பண்ட் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அவங்களே வந்து அந்த வீணாவை மறுபடியும் எடுத்தாங்க. ஸோ சொசைட்டி வந்து ஒரு தடையாக இருக்கலாம், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு தடையாக இருக்கலாம், பட் உங்கள் பேஷன் வந்து ஒரு எனர்ஜி. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், இட்ஸ் ஒன்லி ஃபார் பர்த்டேஸ். பேஷன் அப்படி இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம், எல்லாரும் உங்களை கொண்டாடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் நீ பண்ணாதேன்னு உங்களை கீழே போட்டு மிதிப்பாங்க, பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை கொண்டாடுவாங்க.
2: அருமையாக சொன்னீங்க சல்மா. இதே மாதிரி எனக்கும் நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க 18 இயர்ஸில் லவ் பண்ணி மேரேஜ் ஆகி அந்த மேரேஜ் ஒரு ஃபெயிலியராக போய் ரெண்டு குழந்தைங்களோட ஒரு டிகிரி கூட இல்லாத நிலமையில் தன்னோட பேஷனை பர்சியூ பண்ணி இப்போது அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் டாப் பொசிஷனில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டாப் ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஹெட்செஃபாக இருந்துட்டு 25 இயர்ஸாக இருந்தாங்க. ஆனால் தனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா தோசை தான். ஸோ தோசை வெரைட்டி தான் பண்ணணுன்றதுக்காக அந்த ஜாபே ரிசைன் பண்ணிட்டு தன்னோட பேஷனை வந்து பர்சியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அது ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டிருப்போம். இது எல்லாத்தையுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நம்ம பேஷனை நம்ம கண்டிப்பாக பர்சியூ பண்ணணும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பின்னாடி 4 பேர் இருந்தா முன்னாடி போக முடியும் அப்படின்ட்டு ஒரு பழமொழியை கேட்டிருப்போம். இப்படி உங்களோட வாழ்க்கையில பேஷன் பயணத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
1: இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னீங்க, பட் அதே 18 வயசு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரு டிகிரி இல்லாமல் ரெண்டு குழந்தை பெற்று மேபி ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறதோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போது அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணாங்க அவங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்கள். ஓகே, லவ் மேரேஜ் இஸ் நாட் சம்திங் லைக் தப்பு, பட் ஃபேமிலி நீங்கள் தைரியம் கொடுத்தீங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க, சொசைட்டி நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோ உனக்கு படிப்பு வராது, உனக்கு படிப்பு வேணாம் அப்படின்லாம் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கும்போது யார் மேல நீங்கள் பிளேம் போடுவீங்க? நம்ம யார் மேலேயும் பிளேம் போட முடியாது. அப்படி இருக்கும்போது பேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கும். உனக்கு தெரிஞ்ச கலையோ உனக்கு தெரியாத கலையோ வந்து நீ வந்து கற்றுக்கணும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ லைஃப்பில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ பர்சனலி நம்ம பேஷன்னு ஒன்று ஃபாலோ பண்ணி நம்ம கீழே விழுறதும் நம்ம பார்க்குறோம், பேஷன் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சொசைட்டியில் வந்து எப்போவுமே நம்மளை வந்து இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லாமல் நீ பண்ணு உனக்கு வரும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, நிறையா கிளாஸ்க்கு போகிறாங்க பசங்க, இப்போ வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல் மைண்டாக தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் சொசைட்டிலாம் வந்து நிறையா தாட்ஃபுல்னஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த காலத்தில் இல்லாமல் இப்போது வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
4: ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே பெரிய சப்போர்ட்னு நான் நினைக்கிறேன். என்னதான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதெல்லாமே அஃப்கோர்ஸ் முக்கியம்தான், பட் இதுதான் வந்து ஹியூஜ். இப்போது ஒருத்தங்க ஒரு பேஷன்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ ஷைன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எத்தனையோ செலிப்ரிட்டிஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, நான் இதை பண்ணும்போது பின்னாடி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு காலேஜில் படிப்பு சொல்லி கொடுத்தா, நான் மார்னிங் வந்து டான்ஸ் கிளாஸோ பாட்டு கிளாஸோ போயிட்டா, இப்போ சிங்கர் சொல்கிறாங்கன்னா நான் ஃபுல்லாக பாடினே தான் இருந்தேன், ஆனால் வீட்டுக்கு போனால் நைட் எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே சொல்லி தருவா, நான் படித்த டிகிரி வாங்கினதுக்கு என் ஃப்ரெண்டு தான் காரணம். அது என்ன அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க? சப்போர்ட் சப்போர்ட்னா ஒரு பேஷனையும் என்னால் பர்சீவ் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் என்னோட எஜுகேஷன் இல்லை மற்ற இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொடுக்கறது அந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறதே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான்
2: நானே ஸ்கூலில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஷைன் ஆவாங்க, அதே சமயத்தில் நல்லாவும் படிப்பாங்க. அவங்க நல்லா படிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களோட எஃபர்ட்ஸ், பட் அவங்களுக்கு அவங்க இல்லாத டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் என்ன நடத்தினாங்க, என்ன ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு, இல்லை எக்ஸாம்னா நீ அந்த கிளாஸில் இல்லையே இதுதான் இப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸையும் பர்சீவ் பண்ண முடியுது, அந்த எக்ஸாம்லையும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. அதே மாதிரி ஃபேமிலி, நீ படிக்கணும் படித்தா மட்டும் போதும்னு அப்பா அம்மா விட்டுட்டான்னா அவங்க ஆசைப்படுற அந்த ஒரு ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசைப்படலாம், அவங்க அப்பா அம்மா அதுக்கும் போய் கொண்டு போய் விட்டு வீட்டுக்கு வந்தானா நைட்டு காலமுக்கி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு நீ டயர்டாக இருப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி, இதுவும் சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்லாம் இல்லைன்னா நம்மளால பேஷன் இல்லை, எந்த விஷயத்தையுமே சக்சீட் பண்ண முடியாது.
7: ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், அந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம், பட் ஏதோ டைமில் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருது இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம எதிர்பார்க்கறது நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கணும், நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஆப்வியஸ்லி இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம் என் ஃபேமிலி என்னை பத்திரமாக பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை. ஸோ இப்போ ஐ திங்க் நம்ம ஃபேமிலி வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கெரியர்னு வந்தால் நம்ம கெரியருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்
1: ஸோ காயத்ரி சொன்ன பாயிண்ட் தான் நான் திருப்பி ரீஎம்பசைஸ் பண்ணுறேன். என்ன அவங்க சொன்னதில் ஒரு ஃபுட்பால் அந்த மாதிரி சொன்னாங்க, என் ரியல் லைஃப்பில் அது டான்ஸாக இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸ் கிட்ட டான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட மேஜர் சப்போர்ட் என் ஃபேமிலி தான், வெறும் என் அப்பா அம்மா இவங்க மட்டும்தான். அரங்கேற்றம் பண்ணலாம், 8 இயர்ஸாக கற்றுக்கிறேன், அரங்கேற்றம் பண்ணலாமா அப்படின்னு வரும்போது எங்கள் வீட்டில் ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, உனக்கு உண்மையாகவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ இதை விருப்பப்பட்டு பண்ணுறியா, உனக்கு இது வேணுமா, நீ தெளிவாக சொல்லு, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், ஆமாம் எனக்கு இந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை லைஃப் லாங் பர்சியூ பண்ண போகிறேன், இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்கள் பாருங்கள். நான் இவ்வளோ தான் சொன்னேன், எங்கள் வீட்டில் அந்த அரங்கேற்றம் பண்ணதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபைனான்ஷியலி ஆர் டெக்னிக்லி எல்லாமே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நின்று பண்ணாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ சைட் என்னோட பேஷன் நான் பர்சியூ பண்ணணும்னு சொன்னதில்ல, அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் ஒரு வேலை இல்லாமல் இருந்திருந்தா இப்போ இதே அளவுக்கு இதே இன்ட்ரெஸ்டோட நான் இந்த டான்ஸை பர்சியூ பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். இப்போ ஒரு ஒரு முறை எனக்கு இதை வேண்டாம், இதை கொஞ்சம் சரி எல்லாருமே பிரேக் எடுக்கிறாங்கல்ல, நம்மளும் ஒரு 3 இயர் கேப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம், தினமும் சாயங்காலம் எப்போ கேட்டாலும் டான்ஸ் கிளாஸ் இருக்குது, என்னால் வர முடியாது, ஹேங் அவுட் பண்ண முடியாது எல்லாமே சொல்கிறோமே, சரி நம்மளும் கொஞ்சம் ஏதாவது பிரேக் எடுத்துக்கலான்னு வரும்போதெல்லாம் என் ஃபேமிலி அவங்களோட ஒர்க், அதாவது எங்கள் அம்மாவோ அப்பாவோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டு திருப்பி பிக்கப் பண்ணி ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து விஐபி படத்தில் சொல்கிற மாதிரி டைலாக் டைலாகாக சொல்லிகிட்டே போகலாம், இவ்வளோவும் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை, அதாவது இதில் நம்ம உழைப்பு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியோட உழைப்பும் இருக்குது, அவங்களோட இன்புட்டும் இருக்குது. நான் காலையில் ஒரு 6 மணிக்கு கிளாஸ் போகிறேன், நான் அதுக்கு 5 மணிக்கு எழுந்துக்கிட்டா அதில் நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் எழுந்துப்பாங்க, என்னை காஃபி போட்டு கொடுப்பாங்க, எங்கள் அப்பாவும் எழுந்துக்காரு என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு, ஒரு சண்டே நான் ஒரு கிளாஸ் போகிறேன் இல்லை ஒரு ரிஹர்சல் போகிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த குடும்பமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி கமான் போங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ நம்ம ஒரு நாள் கிளாஸ் வரல, ஏதோ நான் ப்ரோக்ராம் போகிறேன், நான் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன், எனக்கு இந்த கிளாஸில் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னா, ஏ நீ போயிட்டு வாடி, நீ என்ஜாய் பண்ண, நீ ஃபுல்லாக ஃபன் பண்ணி ஆடிட்டு வா, உனக்கு நோட்ஸ் தானே நாங்கள் தரோம், உனக்கு கிளாஸ் தானே நாங்கள் சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதெல்லாம் இன்னுமே கூட நம்ம பேஷனை இன்னும் ஒரு விகரசா பர்சீவ் பண்றதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்குது.
8: நீங்க டான்ஸ்னு பேசுறப்போ எனக்கு தோணுது மாயா, நானும் கடந்த 13 வருஷமா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்கு, பட் தென் என்னோட டான்ஸ் கிளாஸ் வந்து வில்லிவாக்கம் இருக்கு. எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது, இப்பதான் நான் 18 ஆனேன். ஸோ இத்தனை வருஷ காலமா என்னை கூட்டிட்டு போய் விடுறதா இருக்கட்டும், பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு திருப்பி கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே எங்க அப்பா தான் பண்ணாரு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த 13 வருஷமும் என்னை பிக்கப் ட்ராப் பண்ணி ஒரு வாட்டி கூட என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி சொல்லி காட்டினதே கிடையாது. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும், கண்டிப்பாக செலவாகும். எஸ்பெஷலி டான்ஸ்னால் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு டான்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஸோ ஃபைனான்ஷியலியும் சரியும் இமோஷ்னலியும் சரி எல்லா வகையிலுமே என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. சில சமயங்கள்ல எக்ஸாம் டைம்ல ப்ரோக்ராம் வந்திருக்கும், நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா மாயா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எக்ஸாம் லீவ் போட்டுட்டு போகணும்னா கூட எந்த பேரண்டா இருந்தாலும் திட்டுவாங்க, பட் என் வீட்டில் என்ன ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்துச்சு 27 அன்னைக்கு. எனக்கு 26 அன்னைக்கு நான் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு பாண்டிச்சேரியில ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்பவுமே எந்த ஒரு சாதாரணமான ஒரு பேரண்டா இருந்தாலும் நீ போக வேண்டாம், எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ண, டுவெல்த் போர்ட்ஸ் தான் உனக்கு எல்லாமே முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் தென் என்னோட வீட்டில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. மோர் தேன் தட், இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசிட்டு இருந்தோம், ஆனால் அதே அளவுக்கு அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்க்கு ஒரு குரு, அதாவது சம்டைம்ஸ் டீச்சருடைய சப்போர்ட்டுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. என்னோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கா?
1: நீங்கள் சொன்ன மாதிரி குருவோட சப்போர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு டான்ஸ் வேணும், ஆனால் போர்டு எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் மேம் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி, இல்லை இவ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் ஆடணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் வீட்லேயும் விட்டாங்க. டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு நடுவில் ஜான்வரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஃபெப்ரவரி பெர்ஃபார்மன்ஸ், மார்ச்சில் போர்டு எக்ஸாம், இன் பிட்வீனில் வந்து போர்ட் ப்ராக்டிக்கல்ஸ் இதெல்லாம் நடக்கும். என்னோட ஸ்கூல் மார்க்லாம் வந்து அவ்வளோ சூப்பராலாம் இல்லை. எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆக போகுது, இவளை வேற நம்ம திருப்பி டான்ஸுன்னு அனுப்புகிறோம், இவள் படிப்பாளா, டுவெல்த்து ஏதாவது ஆயிடுமா. என்னோட மார்க் உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப மோசமாக இருந்தது. என் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுக்கும் என்னோட போர்ட் மார்க்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப இவங்க ரெண்டும் ஒரே ஆள்தான் டவுட் பண்ணுற அளவுக்கு என்னோட மார்க் ரொம்ப வேரி லெவலில் இருக்கும். ஸ்கூல்லையும் நிறைய பேர் கேட்டாங்க, என்னத்துக்கு 12th படிக்கிற பொண்ணெல்லாம் நீங்கள் அனுப்புறீங்க, எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, தேவையே இல்லையே அப்படின்லாம் நிறைய சொல்லும் போது எங்கள் வீட்டில் எதையுமே கேட்டுக்காம, பரவாயில்ல உனக்கு விருப்பம் இருக்குல்ல, உனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, பண்ணு, வரதை பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், தலையை விட்டாச்சு இதுக்கப்புறம் என்னவா, எல்லாமே சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த தைரியம் கொடுத்தாங்க. நான் அவங்க கொடுத்த அந்த தைரியத்துக்கு நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாதம் உட்காந்து ஃபுல்லாக படித்தேன், எனக்கு நல்ல மார்க்ஸ் வந்தது, வேண்டிய கோர்ஸ் எனக்கு கிடைச்சிது, நான் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மிக மிக இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசிகிட்டே போகலான்னு நினைக்கிறேன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும் போது.
8: என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு மாயா. நான் சிஎஸ் குரூப் தான் படித்தேன், சிஎஸ் வித் மேக்ஸ் 11th and 12th. பொதுவாக இந்த குரூப் எடுக்கிற எல்லாருமே எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இன்ஜினியரிங்.
8: கரெக்டாக சொன்னீங்க மாயா. இதே கேள்வி தான் எல்லாருமே என்னை கேட்டாங்க. என்னோட போர்ட் மார்க்ஸ் வந்தப்போ என்னோட டீச்சர்ஸ்மே என்னம்மா எந்த காலேஜ் அப்ளை பண்ணுற இப்படின்னு கேட்டப்போ என்னை சப்போர்ட் பண்ணி பேசின பல டீச்சர்ஸ் இருக்காங்க. என்னோட கெமிஸ்ட்ரி மேமாக இருக்கட்டும், என்னோட மேக்ஸ் மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் விஸ்காம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ இதுதான் என் பேஷன் சொல்லிட்டு அதை மதித்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. நீ ஏன் இன்ஜினியரிங் எடுக்கல, நீ ஏன் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு கேட்ட ஒரு கூட்டத்துக்கு நடுவில் எனக்கு நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருந்தாங்க. சொல்லப்போனோன்னு என்னோட டான்ஸ் டீச்சர் இதுக்கு ஒரு பெரிய காரணம்னு நான் சொல்லுவேன். என்னோட மிஸ் என்னை எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணாங்க, நீ டான்ஸ் மட்டும் பர்சியூ பண்ணக்கூடாது, உனக்கு மிச்ச விஷயங்களையும் நீ இன்ட்ரெஸ்ட் காட்டணும், உனக்கு விஸ்காம் பிடிக்குதா அதை பண்ணு, எது பிடிக்குதோ பண்ணுன்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் நேயர்களுக்கு சொல்கிறதும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் பேசுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலனா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க, கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய அந்த சப்போர்ட்டை அவங்க கொடுப்பாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மக்களே இப்போ நம்ம பேச போறது பாஷனுடைய இன்னொரு பக்கம். பாஷன் இஸ் அ பிரிவிலேஜ். பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல, மேபி ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், சமுதாய பிரஷர்னால இருக்கலாம், நமக்கு உயிரா நினைக்கிற அந்த பாஷன் நம்ம கையை விட்டு போற நிலைமை வரும். இதுதான் வள்ளுவரும் சொல்றாரு, உள்ளம் உடைமை, உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரியலான சொத்து நம்ம மன உறுதி தாங்க, அதாவது வில் பவர் தான். மற்ற எல்லாமே வரும் போகும், ஆனா மனசுக்குள்ள இருக்க அந்த ஃபயர் மட்டும்தாங்க. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை திருப்பி மீட்டு கொண்டு வரதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கு. ஸோ இப்படி உங்க லைஃப்ல பல சிச்சுவேஷன்ல நீங்க ஃபேஸ் பண்ணி உங்க பாஷனை தொலைச்சிருக்கீங்களா? இல்ல அதை கத்துக்கவோ இல்ல அதை ட்ரை பண்ண கூட எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, இந்த சொசைட்டியும் சரி இல்ல என்ன சுத்தி இருக்கவங்க அதுக்கு அனுமதிக்கல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
3: ஸோ ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நான் ரொம்ப கேட்பேன், எங்க அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், நான் வந்து இப்படி ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாச்சும் போகணும், ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்பேன் வீட்டில். பட் அவங்க வந்து சொசைட்டி ப்ரெஷர்னால பொண்ணெல்லாம் அனுப்ப வேண்டாம். இன்ஸ்டட் என் அண்ணனை வந்து அமிச்சாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அமிச்சாங்க, பேட்மிண்டனுக்கு அமிச்சாங்க, எல்லா இடத்துலையும் அமிச்சாங்க. பட் என்னையை வந்து ஓகே ஷீஸ் அ கேர்ள் அப்படின்னு வந்து எங்கேயும் எந்த இடத்துலையும் வந்து அனுப்பலை. அண்ட் என்னோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. எந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியோ இல்லை, கரிக்குலமும் இல்லை. ஸோ கற்றுக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கினா தானே, ஒரு விஷயத்த பற்றி தெரிஞ்சுக்கினா தானே நம்மளுக்கு வந்து ஓகே இதுதான் நம்ம பேஷன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ ஸ்டடீஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அப்போது அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் என்னோடய பேஷன்னு நான் வந்து என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டேன். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸு, பயாலஜி, சயின்ஸ் குரூப், டாக்டர் இதுதான் என் பேஷன்னு என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டேன். ஸோ மேபி சொசைட்டியும் ரீசனாக இருக்கலாம் என்னை அனுமதிக்காததுக்கு.
2: நானும் சல்மா சொன்னதுக்கு சிமிலராக தான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோடது. அவள் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அண்ட் ரொம்ப நல்லாவும் பண்ணுவாள். அவளுக்கு நல்லாவும் வரும், நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாள். எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டனாகவும்லாம் இருந்திருக்கா. ஆனால் அவள் அது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் பண்ணா, அந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வர காம்படிஷன்ஸ் அது மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணா. அதுக்கப்புறமா அவள் அதை கண்டினியூ பண்ணலை. இப்போ வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, மேபி அதுக்கப்புறமா டாக்டர் பர்சீவ் பண்ணுவா எல்லாம். நான் அவகிட்ட ஒரு நாள் கேட்டேன், நீ ஏன் வந்து இதை தனியாக வந்து ஒரு கிளாஸ் போயோ இல்லைனா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே, உனக்கு வந்து அந்த அந்த கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கு, நீ ஏன் அதை யூஸே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டப்போ சொன்னால், அதெல்லாம் எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஏதோ இது ஸ்கூலோட போயிடுது. அவள் பாதி நேரம் அவங்க வீட்டில் கூட அவள் ஸ்போர்ட்ஸில் தான் இது பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாள். அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது இவள் ஸ்போர்ட்ஸ்க்காக தான் வந்து இவ்வளோ நேரம் ஸ்கூலில் இருக்கான்னு. ஏன்னா அவங்க வீட்டில் விடலை, அதனால் அவள் வந்து ஸ்கூலோடையே அதை நிறுத்திட்டாள். இப்போ அவள் நினச்சா கூட இப்போயும் அடிக்கடி ஃபீல் பண்ணுவாள், சே நான் ஸ்போர்ட்ஸ் ஆடி இருக்கலான்னு. ஆனால் அவங்க வீட்டு இதனால அவளை ஸ்போர்ட்ஸை பர்சீவ் பண்ண வைக்க முடியாமல் இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால பாவம் இவளோட பேஷன் வந்து பாதியிலே கட் ஆயிடுச்சு.
9: சேம் காயத்ரி சொன்ன மாதிரி தான். இப்போது நான் வந்து அந்த 10th ஸ்டாண்டர்டில் ஸ்போர்ட்ஸ் பர்சீவ் பண்ணோம் நினச்சிருந்தா நான் பர்சீவ் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மேம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. பட் அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நான் திரும்பி போய் ரீஜாயின் பண்ணும்போது அந்த மேம் இல்லாததுனால இன்னொருத்தவங்க இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த மேமும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு தரலை. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு இதுவே வந்து அதுக்கப்புறம் என்னுடைய 12th வரைக்கும் நான் இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஸ்டேட் போகணும் அந்த லெவலுக்குலாம் வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமலே அந்த ஸ்போர்ட்ஸோட இது போயிடுச்சு.
3: இப்போ எல்லாருக்கும் நான் சொல்கிறது ரிலேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, இது ரிலேட்டடாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து இன்செக்யூராக இருப்பாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், நானும் இன்செக்யூர் பர்சன் தான். நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அது வந்து அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு அது பண்ணணும்னு ரொம்ப தோணும். ஆனால் அவங்க வெளியே கேட்குற பேச்சோ இல்லை வந்து அவங்க ஓவர் திங்க் பண்ணி இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு ரொம்ப இன்செக்யூர் ஆகி பண்ணாமல் இருப்பாங்க. மேபி ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து அவங்க கான்ஃபிடென்ஸை வந்து லோ பண்ணி விட்டுருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பண்ணி விட்டுருக்கலாம். அதனால வந்துட்டு நிறைய பேர் இன்செக்யூர் ஆகி வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பேஷனை பர்சியூ பண்ணாமல் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை பேர் இன்செக்யூர் ஆக்கினாலும் நீங்களே அவங்கள இன்செக்யூர் ஆக்கிட்டாலும் அந்த இன்செக்யூரிட்டினால வந்துட்டு உங்களோட பேஷன் அது வந்து ஒரு பேரியராக வைக்காமல் நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்துட்டாச்சும் உங்கள் பேஷனை பர்சியூ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
5: நான் வந்து காயத்ரி சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டு பற்றி அந்த ஸ்டோரி, என்னோட ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவள் ஷேர் பண்ணியிருந்தா ஏன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், போத் ஃபாதர் அண்ட் மதர் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, அவள் வேலையாக தான் செஞ்சுக்கணும். இப்போ ஒரு துணி இருக்குது, எல்லா துணியும் அவங்க துவைப்பாங்க. இப்போ அவளோட இது மட்டும் தனியாக வைக்கிறது, நீ சாப்பிட்டு தட்டு நீ கழுவு அந்த மாதிரி. அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அந்த மாதிரி அவள் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இவள் மட்டும் தனியாக இருக்கா. ஆக்சுவலாக இவள் வந்து ஒரு அத்லெட். அவளுக்கே வந்து அவள் எப்போ தெரியும்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க, 200 மீட்டர் அந்த மாதிரி மீட்டர்லாம் வச்சிருந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அப்போடய அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அப்புறம் வந்து எங்கள் பிடி மேம்லாம் ட்ரெயின் பண்ணி அப்போ தான் தெரிஞ்சது ஒரு அத்லெட். அவள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஆனால் அவங்க வீட்டுக்கு தெரியாது அவள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி போகிறா அப்படின்றது. அவங்க வீட்டுக்கு தெரியாது இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கும்போது அவ வந்து ஜாலியா போய் சொல்லுவா, அப்பா நான் வந்து இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டார், ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. அவ லிட்டரலா வந்து எப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அவங்க எங்க பேரண்ட்ஸ் எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ ஒரு அத்லட்டுன்னு அவளுக்கு ரியலைஸ் பண்ண அந்த மொமெண்ட் தான் வந்து இப்பனா ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் பண்ணிட்டு இருந்தான், இப்ப காலேஜ் போயிட்டு அதை விட்டுருப்பான்னு நினைக்கிறேன்.
2: ஆக்சுவலாக இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் தாண்டி ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு கேரக்டர்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் இப்போ போய் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸாக அது வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கும் போய் ஏதோ விதத்தில் போய் தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, தேர் இஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னா ஓ சூப்பர் பண்ணுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இதெல்லாம் நீ ஏன் பண்ற உனக்கு இதெல்லாம் வராது நீ இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏத்துக்கிற ஏத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்றோம் அப்படின்னா நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இல்ல நீ இதை விட இதுதான் நல்லா பண்ற நீ எதை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் நம்மளை பத்தி தெரியும், நம்மளை பத்தி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு இருக்கலாம். ஸோ அதனால வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது நல்லது, இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
5: ஜெயந்திகா சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஓகே, ஜெயந்திகா சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ்னு ஒன்று இருந்தாங்க. இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்குறாங்க அதை பத்தி தெரியும் எனக்கு வருமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு வரவே வராதுன்னு டைரக்டா சொல்ற ஒரு பர்சன் அப்படின்றத நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன்.
2: ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க, நம்ம நிக்கிறோம்னா சரி நான் உங்க போட்டோ நம்ம அப்புறமா சொல்ல அதெல்லாம் உனக்கு வராது, ஃபேஸ் டு ஃபேஸ்
5: உனக்கு வரும் அதெல்லாம் உனக்கு வராதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
2: அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸே உடைஞ்சிரும், நான் எவ்வளவு ஹாப்பியா ஒரு விஷயம் நான் பண்றேன்னு வந்து நிக்கிறேன் நீ ஃபேஸ் டு ஃபேஸ் என்னால முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஒரு இடத்துல அச்சோ அப்ப நம்மளால ஜாய் முடியாதோ அப்படின்னு ஒரு ஒரு டக்குனு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுது.
1: ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இப்போ நான் பயோமேக்ஸ் படிச்சேன்னு சொன்னேன், எங்க ஸ்கூல்ல டான்ஸ் எல்லாம் போறேன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் டான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் அதை விடவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு, இன்னமும் போயிட்டே தான் இருக்கேன். ஆனா எல்லாருமே க்வெஸ்சன் பண்ணது இப்போ நீ டான்ஸ் போனதால தான் வந்து உனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. நான் என் மார்க் சொல்ல நான் சொல்லலாம், பட் நான் மோர் தென் 90% தான் ஸ்கோர் பண்ணேன், விச் இஸ் மோர் தென், அதாவது எனக்கு நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மார்க் கிடைக்கிறதுக்கு அது டீசென்ட் அளவு.
8: பரவாயில்லமாயா நீங்க சொல்லலாம், எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.
1: நான் 1 month படிச்சு நான் 92% ஸ்கோர் பண்ணேன், இதுதான் என்னோட மார்க் வந்தது. ஜோ அண்ட் காயத்ரி சொன்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு வருது. நான் சொன்ன மாதிரி பயோமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆர்ட்ஸ் அதுவும் ஜேர்னலிசம் தான் எடுக்க போறேன். நான் அப்ளை பண்ணதே வெறும் ஜேர்னலிசம் கோர்ஸ்க்கு மட்டும்தான், நான் வேற எதுவுமே போடல. அப்போ எல்லாருமே என்ன நிறைய பேர் கேட்டாங்க, நீ தான் நல்ல மார்க் தானே எடுத்திருக்க, நீ நல்ல மார்க் தானே எடுத்திருக்க, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, நீ தாராளமா மெடிசன் இன்ஜினியரிங் ஏதாவது ட்ரை பண்ணல, உனக்கு தான் படிக்க வருதுல, நீ ஏன் இப்படி போய் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ற, எங்க அம்மாவை வேற கூப்பிட்டு வச்சு நீங்க பாருங்க அவளை டான்ஸ் ஏத்துட்டு தான் நீங்க வந்து அவளோட கெப்பாசிட்டியை குறைச்சிட்டீங்க அப்படி இப்படின்லாம் நிறைய இது பண்ணாங்க. 10th போர்டு எக்ஸாம்க்கு அப்புறம் தான் இன்னும் மோசமா போச்சு, எங்க அம்மாவை ஸ்கூல்ல கூப்பிட்டு வச்சு அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க வேண்டியவங்க, நீங்க தான் வந்து டான்ஸ் கிளாஸ் போட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவளை வந்து படிக்க விடாம பண்ணிட்டீங்க அப்படிலாம் பேசினாங்க. பட் ஐ ஃபீல் லைக் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம் இல்ல நம்மளோட இன்புட் எந்த அளவுக்கு அதுல இருக்கு. நான் ஏன்னா எங்க வீட்டுல ஸ்ட்ராங்கா சொன்னேன், இல்ல என்னால இதை எக்காரணத்துக்கொண்டு விட முடியாது, எனக்கு இந்த மார்க் வேணும், நான் இவ்வளவுதான் படிப்பேன், எனக்கு இவ்வளவுதான் வரும், நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுங்க, நீங்க ஆன்சர் சொல்ல ரெடி ஆயிடுங்க அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்றதும் நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்றதும் தான் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். என்ன கேட்ட எல்லாருக்கிட்டயுமே நான் சொன்னேன், இன்ஜினியரிங் படிக்கிறாங்க மெடிசன் படிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க படிக்கிறாங்க, என்ன பிடிக்காத ஒன்று தான் நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ ஒருவேளை இன்ஜினியரிங் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணிருப்பேன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பா நான் என்னோட ஃபுல் மனதோட படிச்சிருப்பேனா இல்லையான்றது டவுட் தான்.
2: மாயா சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வில் பவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க நம்ம நம்புறாங்களா இவங்க நம்ம சொன்னா கேட்பாங்களா அப்படின்றது தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளே கேட்குறோமா, நம்ம நம்மளை நம்புறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வில் பவர் ரெண்டுமே இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன்.
8: எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வில் பவர் ஆகட்டும், ஃபேமிலியோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும், நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஷனுடைய அல்டிமேட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். அதாவது கடைசி கேள்வி, பேஷனை பத்தி தியரியா பார்த்தாச்சு, அதாவது மற்றவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் பிராக்டிக்கல் ரியாலிட்டி பத்தி பேசுவோமா? ஒரு ஃபேமஸ் டைலாக் சொல்றேன், ஆசை இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு அடம் பிடிக்க தெரியணும். ஒரு பேஷனை சேஸ் பண்ண வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதாது, நிறைய கட்ஸ் வேணும். சோ சொல்லுங்க, உங்க பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு அந்த பாதையில நீங்க செஞ்ச பிகெஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஆர் ஏதாவது கிரேசி வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா?
9: சரி ஓகே, என்னோட பேஷன் சொல்லணும்னா இந்த டைப் ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். முன்னாடி வந்து இப்போதைக்கு, அதாவது நான் சின்ன வயசுலலாம் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த நேரத்தில் நான் தேடிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒன்று கிடச்சிது அப்படின்னா அது இந்த டைப் ரைட்டர் இதுதான். ஸோ நான் போயிட்டு, அதாவது என்னன்னா, நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது எப்படின்னா அங்கே போகணுமா அப்படியாவது ஒரு லேசினஸ் வந்துடும். இப்போ இங்கே வந்து ஒரு எப்படின்னா ஒரு 15 days வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறமா செமஸ்டர் எக்ஸாம் இது மாதிரிலாம் போகும்போது அங்கே வந்து அவரும் டெஸ்ட் மாதிரி அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவார். ஸோ இது மாதிரி ஆகும்போது இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா சில நேரத்தில் என்னையே அறியாமல் நான் போகணுமா, வீட்லேயே இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் அந்த லேசினஸ்ஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதுவும் ஒரு மேஜரான சாக்ரிஃபைஸ், நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மேஜரான சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயமே அந்த லேசினஸ் தான். ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம பர்சீவ் பண்ணுறோம் அந்த பேஷனை, நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னாடி நம்மளோட லேசினஸ்ஸை நம்ம கொஞ்சம் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி என்னோட லேசினஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி போனேன். அதுக்கப்புறமா நான் வந்து இது மாதிரி காலேஜ்லேயே நிறைய இது மாதிரி ஒரு ஈவெண்ட் அது மாதிரி கலந்துக்கிட்டால் நான் வந்து 6:00 என்னோட கிளாஸ் டைமிங் இருக்கும். ஆனால் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பஸ் கிடைச்சி நான் போகிறதுக்கே வந்து 5:45 ஆகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அந்த கிளாஸ்க்கு தான் போகணும். கிளாஸ்க்கு போய் அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் 8:30 ஆகிடும். அதுக்கப்புறமா காலேஜ் வந்து உடனே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் உடனே தூங்குற மாதிரி இருக்கும். எனக்கு என்னென்னா வீட்டில் இருக்கிற ஒரு டைமிங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா மேஜரான ஒரு ரிலாக்ஸேஷனே வந்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். அப்போ அந்த ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, காலேஜ் காலேஜ் விட்டால் இந்த இது டைப் ரைட்டிங் கிளாஸ் அதுக்கப்புறமா வந்து எங்கணும் அப்போ தான் நம்ம நாளைக்கு காலையில் எழுந்துக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் இருக்கும்போது, ஓகே நம்ம இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளோட லைஃப் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அம்மாவும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் அது வந்து சப்போர்ட் சரியாக கிடைக்காததுனாலையோ, அவங்களோட சுச்சுவேஷன் அது மாதிரி அமைஞ்சதுனாலையோ அவங்களால அதை பர்சீவ் பண்ண முடியல. பட் எனக்கு அப்படி இல்லை, எங்கள் அம்மா வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியாத நீ பண்ணு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த லேசினஸ்னால எதையோ வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மெயினான இன்டென்ஷனில் நான் இப்போது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த இதை பர்சீவ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கேன், பண்ணி முடிப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
8: சுப்ரீதி, டைப் ரைட்டிங் பத்தி பேசுனீங்க, உங்களோட கனவு என்ன, உங்களோட ஆம்பிஷன் என்ன, அதுவும் உங்க பேஷன் சார்ந்து இருக்கா? உங்களுக்கு இதுல ஏதாவது மோட்டிவேஷன், இவங்கள பார்த்துதான் நான் இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
9: சோ இப்போ என்னோட ஆம்பிஷன் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து IAS தான் இருந்துச்சு, IAS தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தது. நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சின்ன வயசுலேருந்து எல்லாரும் என்னமா ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, அவங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் நான் வந்து எனக்காக இது பண்ணது, ஓகே நான் IAS ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து 10th வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன், IAS ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த டிகிரி எடுக்கும் போது கூட IASக்கு வந்து எந்த டிகிரி வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதுக்கப்புறம் எனக்கு அந்த CAலேயும் ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, சரி நம்ம ஏன் ரெண்டுமே பண்ணக்கூடாது, நம்மளோட வில் பவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணலனா தான் நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம காமர்ஸ் குரூப் வித் அக்கௌண்டன்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்போது நான் எடுக்கும் போது இப்போ நான் சின்ன வயசுல இருந்துமே சரி எங்கள் அம்மா வந்து ஒரு வழி துணியாக தான் இருப்பாங்களா கண்டி, இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அதனால தான் என்னவோ இது வரைக்கும் நான் கொஞ்சம் சக்சீடாக நான் வந்துட்டு இருக்கேன். இது வரைக்குமே எங்கள் அம்மா வந்து நீ பண்ணுற, நானே ஒரு சமயம் டவுட் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டாலுமே மா நான் பண்ணுறதெல்லாம் சரியா, நீ எதுவுமே வந்து எனக்காக எதுவுமே சொல்ல மாட்டேற, அதாவது வந்து இதுதான் நீ பண்ணணும், அதாவது நிறைய பேரண்ட்ஸ் நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து ஒரு சொல்லியிருக்காங்க இல்லப்பா எனக்கு இதான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அப்பாவோ வந்து இது பண்ண விட மாட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுக்காகவே நம்மளுக்குள்ள வந்து ஒரு டவுட் வரும், ஏமா நீ மட்டும் என்ன எதுவுமே கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும்போது அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ பண்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்னை ஃப்ரீயாக விட்டதுனாலயோ என்னவோ நான் இது வரைக்கும் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட மோட்டிவேட்டராக எங்கள் அம்மா வந்து எப்பயுமே இருப்பாங்க. நான் ஏதாச்சும் ஒரு மாதிரி தவழ்ந்து விட, அதாவது வந்து
6: வந்து என்ன சொல்றது, ஒரு சில சுச்சுவேஷன்ல நம்ம எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேட்டட் பீப்புளாவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்மளே அறியாம வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும், அப்போ நம்ம அம்மா கிட்ட பேசும்போது இல்ல நீ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பண்ணுவேன் நினைக்கிறேன், நான் நீ என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தை போதும், இது எல்லாமே நம்ம இது பிளாஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்றதுக்கு. ஸோ என்னோட மோட்டிவேஷனா என்னோட அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுல
8: ரொம்ப அழகா சொன்னீங்க பிரீத்தி. பாவனா, உங்க லைஃப்ல இந்த மாதிரி என்ன அனுபவங்கள் இருக்கு?
3: பிரீத்தி சொன்னாங்க உங்களுக்கு பேஷன் இருக்குன்ட்டு, ஆனா எனக்கு எந்த பேஷனும் இல்ல, தேடிட்டு இருக்கேன் என்னோட பேஷனை. சோ நீங்களும் தேடுங்க, இப்போ டைம் போல, இப்ப தேடினா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பேஷன்ல ஓடலாம்.
8: ஓகே பாவனா, உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரோஷினி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
9: எனக்கு வந்து 11th முடிக்க, அதாவது 10th முடிக்கும் போது மார்க் ஓகேவா இருந்தது, எல்லாரும் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடு அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து சயின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சயின்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், சயின்ஸ் இல்லாத ஒரு ஆப்ஷன் இன்னொன்னா என்ன சொல்லுவீங்க, காமர்ஸ் சொல்லுவீங்களா? ஸோ நான் போய் காமர்ஸ் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு எனக்கு காமர்ஸ் குரூப்பில் இருக்க ப்ரொஃபஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நார்மலாகவே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து இல்லை நீ சிஏ படி, சிஏ தான் ஒரே ஆப்ஷனு, சிஏ படி சிஏ படின்னு அப்போவே 11th 12th வந்து என்னை சேர்த்து விட்டுட்டாங்க நீ படி அப்படின்னு. பட் எனக்கு வந்து சிஏல இன்ட்ரெஸ்ட் அவ்வளோலாம் இல்லை. அம்மா சொல்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர், இது மாதிரி ரெண்டு குழந்தைங்க, அதான் பொண்ணு இருக்காங்க, ஒருத்தி வந்து எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், சூப்பராக படிக்க வைக்கணும்னு அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர்னால வந்து அதை ஃபுல்லாக என் மேலே நீ சிஏ படி பரவாயில்ல அப்படின்னு. பட் நான் வந்து என்ன பண்ணேன், 12th முடித்த உடனே ஒரு அட்டெம்ப்ட் எழுதினேன், பாஸ் ஆகலை. சரி திரும்பி அவங்களுக்காகவாச்சும் பண்ணணும் அப்படின்னு திரும்பியும் அட்டெம்ப்ட் எழுதுனேன், அதுவே பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டேன், ஃபுல்லாக ஒரு பிரேக் எடுத்துடலாம், நம்ம வந்து ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா தான் நம்மளால் முடியும், நம்ம வந்து வேறு எங்கேனா வேறு ஏதாச்சும் இது அதுன்னு பார்க்கும்போது. அப்போ தான் காலேஜும் சேர்ந்தேன், ஸோ அதுவும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, இதுவும் முடியல. சரி நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் காமர்ஸ் குரூப்பில் இருக்க நிறைய இதை பற்றி பார்க்கும்போது தான் சரி நம்ம லா படிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என்னாச்சு, இப்போ நான் வந்து 3 இயர் டிகிரி சேர்ந்தாச்சா, இப்போ நான் திரும்பி லா படிக்கணும்னா அது ஒரு 3 இயர், அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு இது இல்லை பரவாயில்ல நீ சிஏவே பண்ணு, திரும்பி லா படித்தனா அதுக்கும் நீ ஒரு 3 இயர் ஸ்பெண்ட் ஆகி அதுவே ஒரு 6 இயர் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஏன்னா வந்து என்னை படிக்க வச்சதுன்னு சொன்னாலே எங்கள் அம்மா தான் மோஸ்ட்டாக. அப்பா கான்ட்ரிபியூட் பண்ணதை விட எங்கள் அம்மா லோன் எடுத்து அது மாதிரி தான் நிறைய படிக்க வச்சுருக்காங்க. பட் அவங்களோட இதுக்கு சிஏ படிக்கணும் இருக்குது, பட் என்னுடைய இதுக்காக வந்து ஓகே நம்ம கொஞ்சமாச்சு லா பண்ணணும், அது சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் எடுக்கலாம், ஒரு லீகல் அட்வைஸராக இல்லை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு லைனில் போகலான்னு என்னுடைய ஆசை. பட் அந்த பேஷனை வந்து இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை, அதை இன்னும் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு கண்டிப்பாக அதை பார்க்கலாம்.
8: அழகாக சொன்னீங்க ரோஷினி, உங்கள் கனவுகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க காயத்ரி?
5: எனக்கு இது வரைக்கும் எந்த பேஷனும் இல்லை, ஆனால் இவங்க எல்லாம் சொன்னபோது எனக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும், இதுக்கப்புறமாச்சு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது.
7: நானும் கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாரும் மாதிரியும் தான். நான் எப்படின்னா, இப்போ அட்லீஸ்ட் வந்து டக்குன்னு ஒரு இப்போ ஒரு ஜோக்கில் கூட வரும், நான் வந்து படம் பார்த்தேன் உடனே டேரக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து இது பண்ண உடனே அது அதே மாதிரி தான் நானும் கிட்டத்தட்ட நானும். பிகாஸ் எனக்கு க்ளூலெஸ், நான் வந்து ரொம்ப க்ளூலெஸ், நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாத மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ தான் நான் ரீசெண்டாக இந்த ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப் ஒன்று போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் கண்டிப்பாக அதில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஜுவல்லரிஸ் பண்ணுறது, பீட்ஸ் வச்சு ஜுவல்லரிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் நான் அதையே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இது இது 100% ஒர்க் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணுறதை நிறுத்த மாட்டேன். இது சப்போஸ் இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னா கூட நான் வேற ஏதாவது பேஷன் ட்ரை பண்ணுறத தவிர கண்டிப்பாக ஸ்டாப் மட்டும் பண்ண மாட்டேன். ஐ நெவர் ஸ்டாப் ட்ரைங்.
8: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க ஜோசோக், அதே மாதிரி உங்க முயற்சிகள் உங்களோட தேடல்கள் தப்பா போய் முடியாம கண்டிப்பா உங்களுடைய ட்ரீம் கண்டிப்பா உங்களோட ஆசைகள் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். சோ அபிராமி, நீங்க என்ன சொல்றீங்க?
3: ஜோ சொன்ன மாதிரியேதான் எனக்கும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் சொன்னல, நான் என்னோட கிளாசிக்கல் டான்ஸோட இதுவை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பர்சியூ பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இப்போது நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இந்த செமஸ்டர் லீவில் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் பண்ணணும், எப்படியாச்சும் வந்துட்டு கிளாசிக்கல் டான்ஸாக சரி வெஸ்டர்ன் டான்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வந்து அதை நோக்கி போகலாம், அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கலாம், ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்றத நான் நினச்சிட்ருக்கேன்.
10: ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறணும்னு. ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் வந்து பேக்கிங், ஆன்லைனில் குர்த்தி சேலிங் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு செட்டில்டான பிஸ்னஸ் பண்ணணும்னு என்னோடய பேஷன் அதுதான்.
8: சொல்லுங்கள் மாயா, உங்கள் நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ஸ்பீக்கர் சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஆம்பிஷனுக்காக, உங்கள் பேஷனுக்காக நீங்கள் பண்ண சாக்ரிஃபைசஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஆம்பிஷனுக்காக சாக்ரிஃபைசஸ்னு நம்ம லிஸ்ட் போடும்போது தான் நமக்கு அது சாக்ரிஃபைஸ்னு ஞாபகம் வரும். ஏன்னா பல வருஷமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்மளே அறியாமல் ஒரு இப்போது எனக்கு பிடிச்ச டான்ஸுக்காக நான் சாக்ரிஃபைஸ்னு லிஸ்ட் போட ஆரம்பித்ததான் எனக்கு ஞாபகம் வரும். ஆமாம், நான் சண்டே தூக்கம் இல்லாமல் ரிஹர்சல் போயிருக்கேன், சண்டே காலையில் வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் போகிறேன், தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் போய் டியூஷன் போனாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னா நான் திருப்பி பேகை மாட்டின்ட்டு டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன் அப்படின்றதுலாம் இப்போ யோசிச்சா தான் நமக்கு சாக்ரிஃபைஸாக தோணுமே தெரியும். அப்போ அந்த பேஷனை பர்சீவ் பண்ணும்போது நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ மேபி நம்ம அதை சாக்ரிஃபைஸ்னு சொல்லும் போது மட்டும்தான் அது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குமே தவிர நமக்கு பழகின ஒன்றா தான் இருக்கும்.
8: அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு
1: அப்படியும் சொல்லலாம், கொஞ்சம் தப்பு இல்லையே, நமக்கு விருப்பப்பட்டதை பண்ணுறோம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீங்கள் சொன்னீங்க பேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ், ஐ 100% அக்ரி வித் இட். நிறைய பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் ரொம்ப தாராளமாகவே கிடைச்சிருக்கு. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்லையும் இதை நீ குவிட் பண்ணணுன்ற நெசசிட்டி ஆர் அந்த கம்பல்ஷனுக்கு நான் தள்ளப்படலை. எப்பவுமே என் பேரண்ட்ஸும் சரி, என் ஸ்கூல்லையுமே சரி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, சப்போர்ட் பண்ணுற பீப்புள் என் கூட எப்போவுமே இருந்திருக்காங்கன்னு வரும்போது பேஷன் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவிலேஜ். அண்ட் அந்த விதத்தை நான் வந்து த மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு பர்சனாக சொல்கிறேன்.
8: ரொம்ப அழகாக சொன்னீங்க மாயா. ஸோ காயத்ரி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க?
9: நானும் இங்கே நிறைய பேர் சொன்ன மாதிரி பேஷன் எனக்கு பெருசாக முன்னாடி இருந்ததில்லை. பட் இதை நான் பேஷன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரில. பட் இப்போ நான் வந்து ஒரு 2 ஹேபிட்டை வந்து என்னோடய பேஷனாக கொஞ்சம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த க்ராஷே, எல்லாரும் இந்த க்ராஷே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு வாங்கினேன், பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அண்ட் புக்ஸ், சின்ன வயசுலேருந்து எனக்கு புக்ஸ் படிக்கணும்னு ஆசை, நான் புக் வாங்குவேன், படிப்பேன். ஆனால் என்னென்னா ஒரு லீவில் வாங்கி படித்து லீவோடு முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கூலோ இல்லை காலேஜோ ஆரம்பித்தாலும் நான் அந்த ப்ராக்டிஸை விட்டுருவேன். பட் இப்போது வந்து நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி இது கண்டினியூ ஆகணும். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் பேஷன். பட் மேபி இதை விட இன்னும் எனக்கு நிஜமாகவே ரொம்ப இதுதான் பேஷன் நினைக்கிற திங் வரலாம், அதை நான் வந்து பர்சீவ் பண்ணலாம், அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோடய ஒரு கிளாஸ்மேட், அவர் வந்து சினிமா டைரக்டர் வரணுங்கிறது ஒரு பெரிய கனவு. அதை வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அதை வந்து அந்த பேஷனை விட்டுறக்கூடாது, அதை ப்ரொஃபஷனாக மாற்றணும்னு தான் ஆசைப்பட்டுருந்தாரு. பட் ஆனால் இப்போயும் அதை ஒரு பேஷனாக வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எப்போ லீவ் விட்டாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, இப்போ காலேஜ் படிக்கும் போதும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்னு ரொம்ப பேஷனாக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ், நிறையா டெஸ்ட் எக்ஸாம் எவ்வளோதான் இருந்தாலும் அதுக்கான டைமையும் கொடுத்து இதை பண்ணதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள், மாயா மாதிரி பேஷனட்டாக ஒரு விஷயத்த பண்ணுற பீப்புளெலாம் என்னை சுற்றி இருக்கும் போது கண்டிப்பாக நானும் ஒரு பேஷனை நோக்கி போவேன்னு நினைக்கிறேன்.
8: சூப்பர் காயத்ரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ என்னோட லைஃப்லேருந்து நான் ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ 5:00 வரைக்கும் எங்களுக்கு ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ எனக்கு டான்ஸ் கிளாஸ் வந்து 5:30. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி என்னோட வீடு வந்து, என்னோட வீடும் சரி என்னோட ஸ்கூலும் சரி பெரம்பூரில் இருக்குது, என்னுடைய டான்ஸ் கிளாஸ் வில்லிவாக்கம்ல இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே ட்ராவல் பண்ணி போகணுன்னா மினிமம் எனக்கு 20 மினிட்ஸ் தேவைப்படும். சில சமயங்களில் டிராஃபிக் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் லிட்டரலாக நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸ்கூல்லேருந்து வருவேன், யூனிஃபார்ம்லேயே வருவேன், வரும்பொழுதே எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார், வண்டியிலேயே உட்காந்து சாப்பிடுவேன், அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டு, கிளாஸில் போயிட்டு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்ப்பேன். இப்போ நான் நினச்சி பார்க்குறப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் எப்படி இருந்துச்சுன்றது என்ன நானே வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, மாயா சொன்ன மாதிரி அப்ப நமக்கு அது ஒரு சாக்ரிஃபைஸாவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேஷன் வந்து நம்மள மும்மரமா அதுக்குள்ளேயே நம்மளை வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கூட இந்த பேஷனை பற்றி பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நேயர்களுக்குமே ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும், பல இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியோடைய கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்த தேடுறோமோ அதுவே நம்ம அடையாளமாக மாறுது. நம்ம எந்த விஷயத்துல நம்மளுடைய ஆர்வத்தை காட்டுறோமோ அதுவே நம்ம ஆயுதமா மாறுது. இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றத தூக்கி வச்சுட்டு உங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏன்னா பிடிச்சதை செய்யறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன வேலையா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அதுவே ஒரு சரித்திரமா மாறும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல? இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். MOP-உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல, ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாதப்போ, எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து

0: அனுபவமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளாம் இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம லலிதகுமாரி சுய உதவி குழுவைச் சேர்ந்த திருமதி பாக்யம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி இவங்களை வந்து சந்திச்சு உரையாட போறோம். சுய உதவி குழுனா என்ன, அதுல வந்து என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு, சாதாரணமா வந்து ஒரு குழுல எப்படி சேர்றது, இந்த குழு மூலமா இணைஞ்சு என்னென்ன செய்யலாம், இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திருமதி பாக்யம், திருமதி இந்திரா, திருமதி தனலட்சுமி, உங்களை வந்து இந்த குழுவில் வந்து நீங்கள் எப்படி இணைஞ்சீங்க, இந்த லலிதகுமாரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க, இந்த தகவல்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: என் பேர் பாக்யம், அயலாத்தில் இருக்கிறாங்க. அங்கே வந்து என் ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குதுங்க. 12 பேர் சேர்ந்து ஒன்றா ஒரு கூடி ஒரு சிறு சேமிப்புனா என்னன்றது நாங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து 12 பேர் சேர்ந்து நாமளாக வாரத்துக்கு ஒரு 10 ரூபா,
0: 12 பேர் தான் குறைஞ்சபட்சம் சேரணும். அதுல
1: 12 பேர், 15 பேர்,
0: 15 பேர்
1: ரொம்ப இப்ப உள்ளகர பெண்கள்லாம் வெளியே வர்றது கிடையாது, அதுலயும் பர்மிஷன் கேட்டதை வெளியே அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு 12 பேர் நாங்க இணைஞ்ச அந்த இடத்துல
0: ஒரு குழுவா நீங்க
1: 12 பேர் இணைஞ்சோம். 12 பேர் இணைஞ்ச அப்போ அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு என்னென்ன, நம்ம வந்து நம்ம கையில நம்ம சம்பாரிச்சு நம்ம தைரியமும் வரணும்னா நம்ம ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் பண்ணுறதுக்கு 12 பேரும் 10 ரூபா ஒரு வாரத்துக்கு 10 ரூபா போட்டு பேங்க்ல போட்டிருந்தோம். அது ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு தொகை கிடைச்சிது. அந்த தொகையை வச்சு நம்ம வந்து குழந்தைக்கு மருந்து செலவுக்கோ இல்லை நம்ம அவசர செலவுக்கோ இல்லை டாக்டர் செலவுக்கோ நம்மளுடைய சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது திருப்பி மாதம் மாதம் தவணையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது. அதனால அந்த கட்டத்தினாலும் ஒரு பக்கம் அந்த குழுவாக அது மாதிரி நமக்கு பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால், சேவிங்ஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இந்த மாதிரி குழுக்கள் மூலயமா சில ட்ரைனிங்லாம் கிடைக்கிது நம்ம ஃப்ரீயாக. அந்த ட்ரைனிங் மூலம்
0: என்னென்ன ட்ரைனிங் கிடைக்குது உங்களுக்கு?
1: எங்களுக்கு டெய்லரிங் கிடைச்சிருக்குது, பியூட்டிஷியன் கிடைச்சிருக்குது, அப்புறம் வந்து ஜூட் பேக்ஸ் கிடைச்சிருக்குது, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கிடைச்சிருக்குது.
0: இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க?
1: மகளிர் திட்டம் மூலமா கிடைக்குது எங்களுக்கு, மகளிர் திட்டமா கிடைக்குது. இப்போ எனக்கு எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தொழில் தேவைன்றதை நாங்க அதை முடிவு பண்ணி
0: எல்லாரும் வந்து எல்லா ட்ரைனிங்கும் பயிற்சியையும் மேற்கொள்ளணுமா இல்ல எது உங்களுக்கு விருப்பமோ,
1: எங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ட்ரைனிங் மட்டும் தான் நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு வந்து ஜூட் பேக் ட்ரைனிங் எனக்கு தேவைப்பட்டது. அப்போ மகளிர் திட்டத்தின் மூலமா எனக்கு கேள்விப்பட்டு நாங்க போனோம், நானும் இந்திரா தல்லட்சுமி 3 பேர் போனோம். அப்போ என்னதான் பண்ணி பாக்கலாமே போய் பார்த்தா, அப்ப ஜூட் பேக், ஜூட் பேக் என்னன்னு அந்த தெரியாது அந்த இடத்துல எங்களுக்கு. போய் பார்த்தா
0: ஜூட் பேக் அப்படின்னா
1: சணல் பையை தயாரிக்குது. சரி போய் தான் பாப்போமே, அது நம்ம வீட்டுல எடுத்துட்டு என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்து எதனா பிசினஸ் பண்ணலாமே, சும்மா எதுக்கு இருக்கணும்ன்றக்காக நாங்க போனோம். போறப்பதான் இப்ப ஜூட் பேக் நாங்க, அப்போ மகளிர் திட்டம் மூலமா எங்களுக்கு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம பண்ணி தான் பாப்போமே, ட்ரைனிங் வந்துட்டோம் நம்ம சின்ன அளவுக்கு பண்ணலாமே அப்படியே எண்ணத்துல தான் நாங்க 3 பேரும் வந்தோம். 3 பேர் வீட்டுல பர்மிஷன் கொடுத்துதான் வந்தோம், ஏன்னா அப்பெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தோம் நம்ம. இப்போ வந்து எல்லாரும் பாக்குறோம், நம்ம மட்டும் ஏன் வீட்டிலேயே இருந்து இருக்கணும், நாமளும் ஒரு பைசா சம்பாதிக்கலாம் ஒரு எண்ணத்துல தான் வந்து குழுவில சேர்ந்து சேமிப்புல இருந்து அதுல இருந்து எடுத்து நம்ம பிசினஸ் பண்ண ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கோம் நாங்க. போனவொன்னு ஒரு சின்னதை யூனிட் மாதிரி ஆரம்பிக்கலாம், கம்மியான ஒரு அளவுக்கு தான் நாங்க போட்டு தனலட்சுமியும் இந்திராவும் சேர்ந்து.
0: எவ்வளவு முதலீடு போட்டீங்க?
1: 4000 தான் போட்டோம் நாங்க.
0: 4000
1: மட்டும் தான் போட்டீங்க.
0: 3 பேரும் சேர்ந்து, நீங்க 3 பேர் சேர்ந்திருக்கீங்க, ஆனா உங்க யூனிட்டுக்கு பேர் ஐவர் பேக்னு வச்சிருக்கீங்க.
1: பஞ்சபூதங்களுக்காக அது மாதிரி ஐவர் பேக்ஸ் வச்சிருக்க பேரு நாங்க.
2: சணல் பையன்றது வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுக்காக மெயின் கொண்டு வந்தது. அது வந்து நம்ம வந்து எப்படி அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அது இயற்கையை பாதுகாக்க அதை கொண்டு வந்தாங்க. அப்ப இயற்கைனா பஞ்சபூதங்கள் தான், அதனால நாங்க வந்து அந்த பஞ்சபூதங்களை இது பண்ற மாதிரி குறிக்கிற மாதிரி ஐவர் பேக்ஸ்ன்னு பேர் வச்சோம்,
1: பஞ்சபூதங்கள் பேர் வச்சிருந்தோம். அப்படி இருக்கப்ப நாங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங்லே அப்ப பேசுறோம், நாமளே இது மாதிரி வந்து சேர்ந்து பிசினஸ் பண்ண என்னன்னு ஒரு ஐடியா. அந்த 3 மாசம் ட்ரைனிங் கிடைச்சிச்சு, கிடைச்ச சின்னதா ஒரு யூனிட் மாதிரி எங்க யூனிட்ல எங்க என்ஜிஓல கொடுத்தாங்க. இப்போ அது பண்ணிட்டு இருக்கோம்.
0: பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, இந்த ஜூட்டை வச்சு என்ன பேக் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து டெய்லரிங் எப்படி பண்றது, எங்கெங்க வந்து மெட்டீரியல்ஸ் காமிக்கிறது, இந்த எல்லா முழு தகவல்களும் உங்களுக்கு அங்க கிடைச்சிச்சா?
1: அங்கேயே நாங்க கத்துக் கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஜூட் எங்க கிடைக்கும்.
0: நீங்க 4000 ரூபாய் முதலீட்டுல நீங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி 4000 முதலீட்டுல போட்டுட்டீங்க, அப்புறம் ஜூட் எல்லாம் எங்கிருந்து வாங்கினீங்க, அந்த தகவல்கள்லாம் திருமதி தனலட்சுமி நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம்.
3: இப்போ வந்து நாங்கள் வந்து ஆளுக்கு 4000 ரூபாய் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கிட்டோம் நாங்கள்.
1: வாங்கிட்டோம். அதுல வந்து நாங்க வந்து பவர் மிஷினா பவர் மிஷின் ஃபிட் பண்ணி அதை வந்து நாங்க வந்து பவர்ல வந்து கத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க வந்து இது பண்ணோம். ஏன்னா நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிக குறைவு. மெயின் சொல்லணும்னா எங்களுடைய உழைப்பு தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட். பைசாங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். உழைப்பு நாங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்ணதுனால எங்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு பயங்கர கான்பிடென்ட் எங்க மூணு பேத்துக்குள்ளற.
0: நீங்க மிஷின் வாங்கினீங்க, 4000 முதலீடு போட்டுட்டீங்க, முதல்ல எவ்வளவு பேக்ஸ் தயாரிச்சீங்க?
1: இப்போ எங்களை ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே எங்கள் என்ஜிஓவில் வந்து 100 பேக்கு. ஏன்னா உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு தான் நாங்கள் வந்து இதை வந்து
0: ஆர்டர் கொடுத்துட்டாங்க.
1: ஆர்டர் எங்களை கூப்பிட்டு
0: என்ன பேகு, ஸ்கூல் பேகா இல்லை கல்யாணத்துக்கு
1: பேகு குழுக்களுக்கு? ஏன்னா அப்போ வந்து எங்கள் என்ஜிஓவில் இருந்தது கிட்டத்தட்ட வந்து
2: 90 குழுக்கள்.
1: அப்போ வந்து எங்களுக்கு வந்து 110 பேக் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் நம்பிக்கை. இப்போ 90 குழு இருந்தாலும் நாங்கள் பேக் தைக்க முடிக்கிறதுக்குலாம் இன்னொரு 20 குழு வந்து எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க குழுவில் வந்து. ஏன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற லேடிஸுங்க வந்து இப்போ பிஸ்னஸ்ன்னு வந்தது எங்கள் குழு எங்கள் என்ஜிஓலையே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸுக்குன்ட்டு வந்து அதுவும் மிக குறுகிய காலத்தில் வந்து பேக் தைக்க கற்றுக்கிட்டு அதை வந்து பிசினஸாவே நாங்கள் எடுத்து
0: 110 பேக் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி வந்து நீங்க அவங்க சொன்ன டயத்துக்குள்ள உங்களால வந்து எந்த கஷ்டமும் இல்லாம அந்த பேகை தயாரிச்சு கொடுக்க முடிஞ்சுச்சா?
2: என்ன செய்யலாம் என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ நாங்க குழுல ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் வரும்போதெல்லாம் நாங்க போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கேட்போம், சார் என்ன சார் எங்களுக்கு ஏதாவது பிசினஸ் செய்யணும் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டே இருப்போம். அப்போ அவர் சொல்ல, இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் நான் ஏதாவது ட்ரைனிங் வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு ஜூட் ட்ரைனிங்னு சொன்னவனே நாங்கள் போயிட்டோம். அது சட்டுன்னு போய் ஜாயின் பண்ணிட்டோம், அது கற்றுட்டோம். கற்றுட்டு நாங்கள் வந்தவொடனே, சார் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு நான் ஒரு ரூம் ஃப்ரீயாக தரேம்மா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம். இன்ன வரைக்கும் எங்கள் குழுவில் வந்து நிறைய பேர் குழுக்களாக சேர்ந்துருந்தாலும் அந்த ஆர்வம் முதல்ல ஆரம்பித்து ஆர்வம் குறையாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: இப்போ வந்து முதல்ல ஆர்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி ஆர்டர் வந்துட்டே இருந்ததா, இல்லை நீங்கள் போய் ஆர்டர்ஸை வந்து வாங்கினீங்களா கடைகள்லாம் போய்?
2: ஃபஸ்ட்டு எங்கள் குழுக்களில் இருந்தவங்க தான் வந்து ஒவ்வொரு குழுக்களில் இருக்கவங்களும் நாங்கள் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு அவங்க வீட்டு மேரேஜுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100, 200 அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் பர்சஸ் நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு வந்தது தான் எங்களுக்கு முதலீடாக இன்னும் சொல்லணும்னா, நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு வந்த அந்த பேக்ஸு பர்சஸ் எல்லாம் வச்சுட்டு மணி பர்ஸு அந்த எல்லாம் பார்த்துட்டு தான் இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, எங்களோட குழந்தைங்களோட பர்த்டேக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்க குழுக்களை சேர்ந்த லேடிஸ் தான் எங்களுக்கு முதல்ல ஆர்வத்தை தூண்டினதும்
0: நல்லா உங்களோட கஸ்டமர்ஸ்.
2: ஆமா,
0: என்னென்ன மேடம் தயாரிக்க ஆரம்பிச்சீங்க முதல்ல இருந்து?
1: நாங்க வந்து இதாவது பென்சில் போடுற பவுச்சு, லேடிஸ் யூஸ் பண்ற பர்ஸு, அதாவது ஹேண்ட்பேக்ஸு, ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போற பேக்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் ஜூட்ஸ். ஜூட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அந்த வெரைட்டி ஆஃப் ஜூட்டில் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் வந்து நாங்கள் போட்டோம். கிட்டத்தட்ட எங்களுடைய பேக்ஸ் வந்து 70 மாடல்லேருந்து 80 மாடல் வரைக்கும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறோம்.
2: இன்னைக்கு எங்ககிட்ட 80 மாடல்
1: 80 மாடல் இன்றைய சூழ்நிலையிலும் எங்ககிட்ட வந்து 80 விதமான மாடல் வந்து ஜூட் பேக்ஸ் இருக்கு.
2: எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மகளிர் திட்டத்தில் பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ நாங்கள் அதில் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம்.
0: ஸோ நீங்க இன்னமும் அந்த இடத்துல தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டு
1: 6 மணி வரைக்கும் ஆர்டர் இருந்தாலும் சரி ஆர்டர் இல்லைனாலும் சரி ரெகுலரா நாங்க தச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க தச்சு அந்த மாதிரி அடுக்கி வைக்கிற பேக்ஸ் நாங்க வந்து ஸ்டாலுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டர் இருக்கும்போது ஆர்டர்ஸ் தான் நாங்க வந்து பாக்குறது. இன்னி வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து எங்களை தேடி வந்துட்டு இருக்குது. God is great.
2: அதே மாதிரி வந்து குழுக்கள்ல நாங்க 3 பேர் சேர்ந்து தான் ஜூட் ஆரம்பிச்சோம். ஐவர் பேக்ஸ்ன்ற பேர்ல பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க குழுலயே நாங்க 3 பேர் இல்லாம இன்னும் ஒரு 5 பேர் எங்க குழுல இருக்கவங்க தைக்கிறாங்க. ஜூட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.
0: நீங்க ட்ரைனிங்?
2: ஆமா, நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எங்களோட ட்ரைனிங்கால அவங்க வந்து தைக்கிறாங்க. இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நாங்க கட்டிங் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அவங்க தச்சுட்டு ரெண்டு நாள் ஆர்டருக்கு ரெண்டு நாள் முன்னாடியே, டெலிவரிக்கு முன்னாடியே எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வீட்டில் இருந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் மற்ற குழுக்களில் இருக்கவங்க கூட டெய்லரிங் தெரிஞ்சவங்க இருந்தால் எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க.
0: உங்கள் குழுக்களுக்குள்ளேயே இதெல்லாம்?
2: ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குழுவில் இருக்க லேடிஸ்க்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்க வீட்டில் கொண்டு போய் தச்சுட்டு கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தபடியே ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்சதுன்ற முறையில் நமக்கும் அது ஹெல்ப், எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால அந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். வெளியே இருந்த ஒரு சில லேடிஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னா அதுவும் நாங்க பண்ணி தரோம்.
0: நீங்க ட்ரைனிங் கொடுக்க
1: மேடம் சொல்லு. ஆர்டர் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, நாங்க ஸ்டாலிங் எல்லாம் போறோம். ஸ்டாலிங் போறதுனால நாங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம். தெரிஞ்சு வந்து தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க பேக் நல்லா இருக்குது, அறிமுகம் ஆகிறது உண்டு, எங்க விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு போன் பண்றது உண்டு. மேடம் இந்த மாதிரி பேக் வாங்க சார்னா எங்களோட பேக்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த பேக் நல்லா இருக்குமா, அந்த பேக் என்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்களே வந்து புக் பண்ணி போயிடுவாங்க எங்க பேக்குங்களை.
0: நீங்க முதல்ல போட்ட ஸ்டால் எங்க போட்டீங்க நீங்க?
1: நாங்க மகள் திட்டம்
2: போட்டோம். அது எம்ஓபி வைஷ்ணவா தான் ரெண்டாவது. நாங்க ரெண்டு வருஷமா ஸ்டால் போட்டு
3: ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்ட இடம் இதே எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் இந்த கிரவுண்ட்ல தான். ஏன்னா இங்க வந்து
2: ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்கும்,
3: ஒரு 1.5 இயர்ஸ் பேக். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நாங்க பாக்கல. ஏன்னா 2 days வந்து எங்களுக்கு வந்து இந்த காலேஜ்ல வந்து எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க ஸ்டால். நாங்க தச்சு வச்ச பேக்ல 90% பேக் வந்து அந்த 2 நாள்ல வந்து எங்களுக்கு வந்து எம்ஓபி காலேஜோட ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்கிற ப்ரொஃபஸரும் லெக்சரர்ஸும், ஏன்னா ஒருவேளை எங்க நாங்க பண்ண டிசைன் வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிச்சா, இல்ல நம்மளை நம்பி இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ் இங்க வந்திருக்காங்க, நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பொருளை வாங்கி அவங்களுக்கு பைசா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து
2: எல்லாருமே வந்து பேக் பிடிச்சுதான் வாங்கினாங்க. பேக் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நாங்க வந்து லோ குவாலிட்டி எதுவுமே போடல. ஃபர்ஸ்ட் அதுதான், கம்மியா இருக்கு ஜூட்டு, அதை போடணும் நாங்க யூஸ் உபயோகப்படுத்தல. விலை கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, நாம கொடுக்கறோம், திரும்பவும் நம்ம அந்த இடத்துல போய் ஸ்டால் போடணும். அப்ப நம்ம போடும்போது நமக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும். அதுக்காகவே நாங்க இன்ன வரைக்கும் எங்களோட அந்த லோ குவாலிட்டி ஜூட் எதுலையுமே இருக்காது, நல்ல குவாலிட்டியா போடுவோம். அதனாலயே எங்களுக்கு வந்து விரும்பி எல்லாருமே ஜூட் பத்தி தெரிஞ்சவங்க தைரியமா எங்க கிட்ட வாங்குவாங்க.
0: ஸ்டால்ஸ் போடுறீங்க, அப்புறம் வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்ப அதை தவிர நீங்களா வந்து புதுசு புதுசா கம்பெனிஸ்ல ஆர்டர்ஸ் வாங்குறது, இப்ப ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க, அந்த மாதிரியான வெளி மார்க்கெட்டிங் விற்பனைக்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து முயற்சி பண்றீங்களா?
3: நாங்க வந்து ஸ்டால்ஸ் போடுறோம். ஏன்னா ஐடி கம்பெனில இருந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா எங்களுக்கு வந்து ஸ்டால் வந்து அலாட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் நாங்க வந்து நிறைய ஸ்டால் போடுறோம்
0: மேடம். எங்களுக்கு
3: அதே மாதிரி பேங்க்குங்கள்லயும் எங்களுக்கு அதான் மகளிர் திட்டம் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமா எங்கெல்லாம் ஸ்டால் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஸ்டால் போடுறோம்.
1: ஆபீஸ் மூலியமாவும் கிடைக்கும், ஃபைல் ஆர்டர் எல்லாம் பண்றோம் நாங்க. ஆஃபீஸ் மூலமாக பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஃபைல் நல்லா இருக்காமா, நீங்கள் பண்ணி கொடுங்க, ஒரு 1000 ஃபைல், 500 ஃபைல் அந்த மாஃபாக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஃபைல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து அவங்க விரும்பி வாங்குறாங்க. இப்போ நாங்களாம் ஆர்டர் தேடி போல, மார்க்கெட்டிங் தேடி, அவங்களாம் இப்போ எங்களை தேடி வராங்க.
0: இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்து அது ரொம்ப பாராட்டி அவங்க வந்து இன்னும் பெரிய ஆர்டர் கொடுத்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க.
1: மகளிர் திட்டத்திலங்க கிட்டியில் இருக்கு மகளிர் திட்டம், அவங்க வந்து எங்களுக்கு வந்து 85 ஃபைல் கொடுத்தாங்க.
3: ஏன்னா மகளிர் திட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கிண்டியில் இருக்கிறது. அது வந்து கலெக்டர்ஸ் மாநாடு, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்க கலெக்டர்ஸ் மாநாடுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணி, இல்ல நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த 5 days கட்டாயம் எங்களால வந்து அந்த ஃபைல் பண்ணி கொடுக்க முடியாது. ஜூட் ஃபைல்னா அது வந்து ஜூட்லயே வந்து கேன்வஸ் ஜூட்டுங்கிறது ஒன்று, எங்களால வந்து பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிராகரிச்சிட்டாங்க. அந்த டயத்துல நாங்க வந்து சின்னதுலேருந்து எங்களை வந்து கூப்பிட்டு பேசினாங்க மகளிர் திட்டத்திலேருந்து, என்னம்மா உங்களால முடியுமா? முடியும் சார், பண்ணித்தரோம். ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து அவங்க கேட்ட மெட்டீரியல் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்தது. சரி நாங்கள் 3 பண்ணலாமா?
0: எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க?
3: 85 ஃபைல்ஸ். ஆனால் 85 ஃபைல்ஸாக இருந்தாலும் ஃபைலுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் ஜாஸ்தி, பேக் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து தைக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஜிப் எல்லாம் கொடுத்து வெளியிலே ஜிப்பு ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிட்டு, ஏன்னா கொஞ்சம் இப்போ நம்ம வந்து பேக் வந்து கிட்டத்தட்ட 20 தைக்கிற நேரத்தில் ஒரு ஃபைல் தான் நம்மளால் தைக்க முடியும். அந்த மாதிரி ஃபைல் அது அப்படின்னு அந்த 5 அவங்க கொடுக்குற 5 நாங்கள் 3 நிஜமா ஜென்ஸ் கூட அப்படி கஷ்டப்படுவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா காத்தால 6 மணிக்கு மிஷினில் உட்காருவோம். இத்தனைக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஏரியாவில் வீடு, எனக்கு வீடு வந்து வேலைச்சேரி, இவங்களுக்கு ஐநாவரம், அவங்களுக்கு அண்ணாநகர். நாங்கள் மூணு பேரும் கரெக்டாக அந்த எங்கள் யூனிட் இருக்கிற இடத்துல வந்து காத்தால 6 மணிக்கெல்லாம் வந்திருப்போம். நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து தப்போம் நாங்கள்.
0: நீங்கள் மூணு பேருமே?
3: நாங்கள் மூணு பேருமே. ஏன்னா அந்த அளவு வந்து, ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டதை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டாயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க சொன்ன நேரத்துக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே
0: கொடுத்துட்டீங்க.
3: நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து பயங்கர அப்ளாஸ். அதான் அந்த கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு பாராட்டினது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைம்மா, அந்த கலெக்டர் மீட்டிங்கில் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இங்கே கொடுத்த ஃபைல் வந்து ஹோல் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கிறது உங்களுடைய இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஏன்னா நாங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் செய்து கொடுப்பீங்களான்னு எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா லேடிஸ், ஏன்னா பெரிய பெரிய யூனிட்டே வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் மூணு பேர் மட்டும் எப்படி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க.
2: அதே மாதிரி திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. திருவான்மியூர் பேங்க்ல இருந்து எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. திருவான்மியூர் இந்தியன் பேங்க்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க போனோம். போனப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க டைமிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆர்டர் வந்து 1000 பேக்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க நான் எங்களோட போட்டு நாங்கள் சாம்பிள் காட்டினது பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 இது பண்ணிட்டாங்க. அதுக்கு டைமே கிடையாது, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் நாங்கள். அது ஒர்க் பண்ணி அதை நாங்கள் கொடுத்தோம். அது இந்தியன் பேங்க்கும் தேசிய மாம்பழ திருவிழாக்காக அது போக வேண்டியது. இங்கேருந்து நாங்கள் டிராவல்ஸில் லேட் ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் கரெக்டாக அவங்க சொன்னாங்க, 10 மணிக்கு ஃபங்க்ஷன், 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கேருந்தும் திருவனந்தபுரத்துலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க.
0: ஆனால்
2: என்ன கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், நாங்கள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம்னாலும் இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி எங்களோட வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் இவங்க சொன்னாங்க, தனலட்சுமி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும் இங்கே இருக்கோம்னாலும் கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணுறோம்னாலும் அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது அவங்களுடைய சப்போர்ட் இருக்கனால தான் எங்களால் ஜெயிக்க முடியுது. மெயின் அது உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நாங்க என்ன பண்ணோம், ஏன்னா நம்ம லேடிஸ் வந்து குழந்தைங்களை பாக்கணும், வீட்டுல பாக்கணும், எல்லாமே நமக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், தனியா சொல்ல வேண்டியது இல்ல. ஆனாலும் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் நம்மளால தைரியமா வந்து
3: வெளியே வர
2: செய்ய முடியுது,
3: வெளியே வரணும்,
2: ஜெயிக்க முடியுது. இந்த டைமுக்கு நம்ம கம்பெனிக்கு போய் ஆகணும் போது கண்டிப்பா போக முடியுது.
0: நீங்க இப்ப சொல்ற இந்த உற்சாகமா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு ரொம்ப உதவும். ஏன்னா அவங்களும் வந்து உங்க உற்சாகத்தை பார்த்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ஜூட் எல்லாம் சொன்னீங்க, எப்படி மார்க்கெட் பண்றோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த ஜூட் எங்கிருந்து வாங்குவீங்க நீங்க? மூலப்பொருள் அதுதானே உங்களுடைய மூலப்பொருள். அது எங்கிருந்து வாங்கிக்கிறீங்க?
1: வர வைக்கிற மேடம், கல்கத்தால இருந்து வர வைக்கிறோம். அது பேலர் இருக்க 200 மீட்டர் 250 மீட்டர் அது வந்து அங்கிருந்து நாங்க போன் பண்ணி சொல்லிட்டு அவங்க டிராவல்ஸ் அனுப்பிடுவாங்க. நாங்க டிராவல்ஸ் அனுப்பி நாங்க கொண்டு வந்துருவோம். பைசா கட்டி
0: எங்கெங்க ஜூட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? எந்த இருக்கு இப்ப வந்து ஜூட்ல வந்து பல வகைகள் இருக்கு இல்லையா? வெளிநாட்டுல வந்து பல்வேறு குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஜூட் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
1: முதல் ஸ்டார்டிங்ல சாந்தாணின்னு ஒன்று வரும், அது ஒன்று இருக்கு. ஆக்ஸ்போர்டுன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஜூட் கோன் ஒன்று இருக்குது. மூணு இருக்குது,
0: மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்.
1: ஆமா, மூணு இருக்கு.
0: என்ன வித்தியாசம் ஒன்னோட ஒன்று?
1: ஒன்று வந்து ஜூட் கோன்றது வந்து காட்டனும் ஜூட்டும் சேர்ந்து வரும், தறி நெய்யறது அது. ஜூட் கோவும் அப்படிதான். இந்த சாந்தாணி வந்து ஒரு சணல் மட்டும் வர்றது.
0: நீங்க வந்து எப்படி பேலர்ல வாங்கிப்பீங்களா?
1: 200 மீட்டர் 250 பேலர் வரும் மேடம். அதை நாங்க வந்து பார்சல் அனுப்பிடுவாங்க.
0: அது எவ்வளவு தேவைப்படுதோ அதை அப்பப்ப கட் பண்ணி
1: கட் பண்ணிப்போம்.
0: நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்கட்டாலேருந்து வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது கிடைக்கிறது இல்லையா?
1: கிடைக்குது மேடம்,
0: தமிழ்நாட்டிலே
1: கிடைக்குது.
2: ரொம்ப ரேர், ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம சப்போஸ் இந்த ரெட் கலர் ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம திரும்ப போய் அங்கே போய் ரெண்டு கம்பெனியில பார்க்கும்போது அந்த ரெட் இல்லை அப்படின்னா நம்ம
0: டெல்லியிலேருந்து வரவழைச்சு
2: சொல்லி, ஆமாம், அவங்க வர வச்சு தான் தருவாங்க. நம்ம கல்கட்டாலேருந்து வர வச்சு தான் தருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
0: இப்போ நீங்கள் 4000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிச்சின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய முதலீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பேங்க் மூலமாக கிடைச்சதா இல்லை உங்கள் சொந்த முதலீடை போட்டிங்களா? உங்கள் முதலீட்டை எப்படி நீங்கள் அதிகப்பிரிச்சுக்கிட்டீங்க?
2: கிண்டியில் தொழில் வணிகத்துறையில் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, இடிபி ட்ரைனிங். அதனால் ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்கள் போனப்ப அதுக்கு முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. அவங்க பார்த்துட்டு உடனே எங்களுக்கு வந்து சரி நீங்கள் வாங்கம்மா உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு லோன் மூணு பேருக்குமே
3: தெரியும் உங்களுக்கு நான் லோன் இது பண்றோம் கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் இன்னும்
2: அதே மாதிரி நாங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அந்த பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அது, அவங்களும் வந்து நீங்க நாங்க உங்களுக்கு லோன் தர தயாரா இருக்குமா, நீங்க லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: வாழ்த்துக்கள் மேடம். இவ்வளோ பல பெரிய பேங்க் வந்து உங்களை கூப்பிட்டு லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய உழைப்பையும் போட்டு சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் யூனிட் சொன்னீங்க, அதுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஜூட் இது வந்து யூனிட் போடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான தகவல்கள் சொல்லுங்கள்.
3: இல்லை அவங்களுக்கு வந்து டெய்லரிங் பேசிக் டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து என்னென்னா, டெய்லரிங் தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா டைம் பாஸுக்காக தயவு செய்து வேண்டானே நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா இங்கே டைம் பாஸ்க்கு கற்றுக்கிட்டு போகிறத விட உண்மையிலேயே அதை வச்சு அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து பைசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
0: தொழில் முனைவோர், அதாவது என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்
2: கண்டிப்பா.
3: ஏன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ்களுக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
0: செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுக்க நீங்கள் விருப்பமாக இருக்கீங்க?
3: ஆமாம், அவங்களுக்கு
0: எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்துருவீங்க. எல்லா வெரைட்டி
3: நிறைய இருக்கு.
0: எவ்வளோ மேடம் இது சார்ஜ் பண்ணுவீங்க? இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க?
3: 20% கிடைக்கும் நாங்களே மார்க்கெட்டிங் பண்றோம் நீங்களே
0: ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிப்பீங்களா, இல்ல தைச்சிட்டு ஆர்டர் பண்ணுவீங்களா?
4: இல்லம்மா, அப்படி தைக்கிறது முன்னாடி வரும், தைச்ச பிறகு வரும். இப்ப தைச்சு ஆர்டருக்காக வச்சுக்கிற சேல்ஸுக்காக இல்ல, ஆர்டருக்காக வச்சிருந்தா அவங்க அப்படியே கொண்டு பேலா கொண்டு போயிடுவாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தா பண்ணுவோம். எங்ககிட்ட
0: இப்ப நீங்க வந்து ஒரு பேக் வந்து கல்யாணத்துக்கு ஒரு டிசைன் பண்ணிடுறீங்க, ஒரு இப்ப வரும் அப்படின்னு நினைச்சு ஒரு 1000 பேக் பண்ணிடுறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து அது வந்து எதிர்பாராத விதமா கேன்சல் ஆயிடுது. இப்ப அந்த 1000 பேக் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு டிசைன்ல செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வேற ஒருத்தவங்களுக்கு அந்த அந்த டிசைன் புடிச்சிருந்தாதான் அது வாங்குவாங்க, அப்ப அது உங்களுக்கு தேங்கி போயிடும். அப்ப அது எப்படி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க?
4: இந்த மாதிரி ஸ்டால் இருக்கு, இப்ப வந்து இந்த கொழு வருது பாத்தீங்களா, அந்த கொழு டைம் அது சேல் ஆயிடும்.
2: எங்களோட விருப்பத்துக்கு நாங்க தைக்கிறது எல்லாம் அந்த இடத்துல சேல் ஆயிடும். ஆனா ஆர்டர்னு வர்றது அவங்களோட விருப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க, அதை அவங்க ஆர்டர் வாங்கின பிறகு அட்வான்ஸ் வாங்கின பிறகு நாங்க தச்சு தருவோம்.
0: இப்போ வந்து ஒரு பேக் வந்து இப்போ சாதாரண ஒரு ஹேண்ட்பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஜூட்ல தயாரிச்சிருங்க, அதை மேன்மேலும் அழகாக்குறதுக்கு வந்து எம்ப்ராய்டரி அது மேல இல்ல வந்து சமைக்க வச்சு தைக்கிறது அதெல்லாம் நீங்களே ஒரு ஒரு பேக்குக்கும் ஒரு விதமா செய்வீங்களா இல்ல அதுக்கும் தனியா ஆள் வச்சிருக்கீங்க?
4: கற்பனைக்கு ஏத்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் மேடம்,
0: தைக்கிறப்பே அது மாதிரி வச்சு பண்ணிடுவீங்க.
4: காலேஜ் பசங்க எதை லைக் பண்றாங்க அதை வச்சுதான் பண்ணுவோம்.
0: தொழில் வாய்ப்பு தான், வெறும் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க மிரர் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த ஜூட்லயும் வந்து அவங்க துணி மட்டும் நம்பிட்டு இருக்காம இந்த மாதிரி ஜூட்லயும் அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கு.
4: காலு மிதி கூட அந்த உள்ள நூல்ல பின்ற மாதிரி கொடுத்துருக்கோம்,
0: மிதி அடி கூட ஜூட்ல.
4: அதுல எம்ப்ராய்டிங் ஒர்க்னா அந்த உள்ள நூல்
3: வைக்கிற கிளிப்ல இருந்து காலுக்கு போற செப்பல் வரைக்கும் ஜூட்ல இருக்குங்க.
0: ஜூட்ல இருக்கு,
3: ஜூட்ல
4: இருக்குங்களா?
0: எது அதிகமா டிமாண்ட்? எது அந்த கல்யாண பைதானா இல்ல வந்து மினிமம் காஸ்ட் என்ன? அது ஒரு ஹேண்ட்பேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாயில இருந்து இருக்கு?
3: மினிமம் ப்ராடக்ட்
4: 300 ரூபீஸ் இருக்கு.
0: 5 ரூபீஸ்க்கு ஹேண்ட் பேக்
4: கிடைக்குதா? பர்ஸ் இருக்கு மேடம், பவுச்சர் பர்ஸ்ல இருந்து பவுச்சர்ல இருந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து இருக்கு எங்ககிட்ட. ஸ்கூல் பேக்கும் பண்றோம் நாங்க.
0: ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு மேடம் தயாரிப்பீங்க? உங்களுடைய மிஷின் இது உங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளவு சேல் இது பண்ணுவீங்க? எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க?
4: முகூர்த்த பையனா ஒருத்தருக்கு 100 பை தைப்போம்.
3: 100 பை முகூர்த்த பேக் அப்படினா கேரண்டியா நாங்க ஆளுக்கு 100 பை தைப்போம்.
0: அத தவிர நீங்க தனியாவும் டெய்லரிங் யூனிட் வச்சு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, வெளியிலயும் ஆர்டர்ஸ் கொடுத்து தைக்கிறீங்க.
3: அது இப்பெல்லாம் நாங்க வந்து மேரேஜுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேக்னு சொல்லிட்டு நாங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்க கொடுக்கற பேக் வெளி மார்க்கெட்ல கிடைக்காத மாதிரி நாங்க டிசைன் பண்ணி கொடுக்கறோம்.
0: தனித்தன்மையா இருக்கணும் அப்படின்னு.
3: அதனால வந்து எங்க கிட்ட வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ ஒரு 1 இயரா வந்து எங்க கிட்ட வந்து மேரேஜ் பேக்ஸ் ஆர்டர்ங்கிறது அதை பார்த்தா மேரேஜ் பேக்ஸ் மாதிரியே தெரியாது. ஹேண்ட்பேக் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட வந்து 100 இருக்கும். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குற டிசைனும் அந்த பேட்டர்னும் பிடிச்சிருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி பேக்ஸும் எங்கள்கிட்ட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது.
0: நன்றி மேடம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்க, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டீங்க, 4000 ரூபாயில் முதலீட்டிலேருந்து தொடங்கி பல்வேறு பேங்க்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து இது கொடுக்குறேன் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட உழைப்பில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய நிறுவனம் வந்து நல்லா வளர்ந்து இன்னும் பெரிய யூனிட் ஆகணும் அப்படின்னு மனசார நாங்கள் வந்து உங்களை பாராட்டுறோம், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களோட மட்டும் இல்லாமல் இன்னும் பலர் வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கத்துக்கிறதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு உதவினீங்கன்னா பல தொழில் முனைவோர் வந்து இதுல இருந்து உருவாவாங்க. அவங்களுக்கெல்லாமும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த துறை வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நேர்களும் இதை பயன்படுத்திக்குவாங்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஐவர் பேக்ஸ் சார்பா நாங்க 3 பேருமே MOB சமுதாய வானொலிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுள்ளாய் உள்ளுள்ளாயி குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
5: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா.
7: நான் சுனிதா.
6: சுனிதா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள வந்ததே லேட்டா, நான் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க. சொல்லு சுனி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால லேட்டா வந்த அப்படின்றத சொல்லு.
7: அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எதை பத்தி பேச போறோங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நானும் எப்படியாவது இன்னைக்கு ஷோக்கு டைமுக்கு வந்துடணும்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பின பவி. வண்டி எடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்ல வரேன் பாரு, ஒரே டிராபிக். இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. சரி ஓகே, மெயின் ரோட் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு சந்து வழி சன் சந்தா புந்து வந்துடலாம்னு சொல்லி சந்துக்குள்ள புகுந்தா குப்பை ரோடு கல்லு மண்ணு, ஐயோ செம கடுப்பாய். திரும்ப அங்கிருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு வாட்டி ஹிமாலயால ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்னும் சரி, நமக்கு செட் ஆகாது, டிராஃபிக்கே பெட்டர்ன்னு சொல்லி திரும்ப டிராஃபிக்கே வந்துட்டேன். உடனே வந்து அந்த கூட்டத்துல அப்படியே என்ன சொல்றது, நசிங்கி பிசிங்கி பிசிங்கி பிசிங்கி, உனக்கு தான் தெரியுமே வந்து சேர்த்துக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிடுச்சு.
6: மெயின் ரோட்ல வந்து டிராபிக்கா இருந்தது. சோ சந்துல வந்து எப்படியாவது ஷார்ட்கட்ல வந்துடலான்னு பார்த்தா அங்க குப்பை. சோ வர முடியல, திருப்பி மெயின் ரோட்லயே வந்துட்டா அப்படின்னு சொல்ற.
7: எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது, அதே மாதிரி கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அதனால நெக்ஸ்ட்
6: மியூசிக்.
7: மியூசிக் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், ஆனா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு.
6: இன்னைக்கு மூட் இல்லன்ற நீ.
7: அதேதான் அடுத்தது
6: பியூட்டி டிப்.
7: நினைச்சேன்
6: முன்னாடியே தெரியும்
7: இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் காத்து இருக்கோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு.
6: எனக்கு
7: எந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கறத விட இந்தியாவில கார்பேஜ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல அவங்க இது பண்றதுக்காக ட்ரை கிளீன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி பேசினா என்ன?
6: கண்டிப்பா பேசலாம். அண்ட் நீ சொல்ல சுனியா, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனேன் வச்சுக்கோயேன், நீ ஏதாவது கொஞ்சமா ஏதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா உனக்கு அங்க வந்து ஸ்பாட் ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்தியால எதனால நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதாவது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல?
7: எனக்கு என்ன தோணுதுன்னா மைட் பி பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், நம்மளோட ஜனத்தொகை இவ்வளோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற விஷயம்தான். சரி, மற்ற எல்லா கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், எங்கே ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸோட எக்ஸாம்பிள் சொல்லேன் பார்க்கலாம்.
6: அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் முக்கியமாக ஜப்பான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன்னா நீ அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் W2E and E2E ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
7: சாரி ரிப்பீட்டட்
6: அகைன், அதாவது வேஸ்ட் டு எனர்ஜி, எனர்ஜி ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இதுலேருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, அண்ட் குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி, சோ அது மூலமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு
7: அதாவது குப்பையிலேயே சம்பாதிக்கிறாங்க.
6: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தனா என்வாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன்ட்ரீஸ்லிமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதாவது தாய்பை அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்க குப்பைலாம், ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளோ குப்பை போடுறியோ அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
7: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி.
6: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனால் நீ குப்பை போட்டனா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
7: நினைக்கிறேன்
6: அது மட்டும் இல்லாம இந்த தாய்பே கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பலா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இத பண்ண உடனே நிறைய எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு மடங்கு, 1% 100%ல இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
7: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
6: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
7: அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அதை சொல்லு.
6: இந்தியாவில வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு?
7: ஓகே ஓகே எனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எந்த டிஸ்ட்ரிக்ட் நீயே சொல்லிடு.
6: ஓகே, எனக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நானே சொல்றேன். அண்ட் 60-70,000 ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். அண்ட் நாமக்கல்ல தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
7: ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் பவி ஸ்டாப். நீ நாமக்கல், நான் வந்துட்டு என்ன சொல்ற, தைப்பை ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான், இங்க இருந்தாலும் ஆளை கூட்டு பேசுன்னு சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற நாமக்கல், அங்கிருந்து யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
6: கண்டிப்பா, நீ இந்த மாதிரி கேப்பேன்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி நாமக்கல்லயே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க ஊர்ல எப்படி எல்லாம் வந்து இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் எந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க. நாமக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டல சுனிதா. சோ நாமக்கல்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க.
7: யார் பாது,
6: யாரு அப்படி நீ ஏதாவது ஒரு கெஸ்ட் வச்சிருப்பியே?
7: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
6: வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன்.
7: நன்றி.
6: மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
7: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்திய. மீரா என்ன, அந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
6: அப்படி சொல்ல முடியாது. ஸோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
7: யார்கிட்ட இருக்கு?
6: ஸோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அதுல
7: ஓகே ஓகே ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சினேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள்ல ஒரு நபர் வராங்க.
6: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
7: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்துருக்காங்க போல இருக்கு.
6: நேரடியா பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்க ஒரு
7: போறது
8: ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், நாமக்கல் நம்ம இந்தியாவே நாமக்கல் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இங்கே இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேரி ஓவர் ஆகி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
7: இதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுனே தெரியாது. ஸோ வில் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் வாட் இஸ் இட், என்ன அந்த ப்ராஜெக்ட்?
8: அது ஒரு பெரிய நிறைய பண்ணியிருக்காங்க சொல்ல போனால்.
7: அதனால்தான் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க.
8: கண்டிப்பாக, இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாரு.
6: ஓகே, அண்ட் இதில் வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அண்ட் யாரெல்லாம் இதில் வந்து?
8: கண்டிப்பாக, எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தங்களால் தனியாக செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்கள, அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மெயினாக காரணமாக இருக்காங்களோ அதில் அவங்களாதான் இந்த மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
7: எல்லாத்துக்கும் மேலே அங்கே பப்ளிக் அவங்களோட.
8: கண்டிப்பாக, எவ்வளோதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணுமே.
7: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
8: ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்ட்டாகவும் இல்லை, அது எம்ஃபசைஸ் பண்ணுறப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நான் எப்படின்னுலாம் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக பண்ணனால தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ணுற மாதிரியே போயிருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட அவ்வளோ இதை மீறினா சிவியராக இருந்துச்சு. மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீப் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 hours கிளீன் பண்ணாங்க, அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க.
7: கிரேட். அப்புறம்
8: அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் அந்த என்விரான்மெண்ட் கிளீனாகவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்று அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா, அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில ரெண்டு பேர் பங்கு சொன்னால அந்த இன்னொன்றில் வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
7: ஆமாம்,
8: அதில் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க.
7: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்,
8: பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும். ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ட்ஸே முளைக்காம அந்த மாதிரி
7: எல்லாம்.
6: அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
8: ஆமா, ஆனா இது நான் இந்த ரொம்ப பெருமை சொல்லுவேன், நாமக்கல்ல மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ தனியா, அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர்ஸ் கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ட்
6: பண்ணி
8: லேண்ட் ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட் எல்லாம் அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
6: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலெக்ட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட்.
7: ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பையை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா?
8: பண்ணிட்டாங்க. இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இப்ப இது எங்க லைஃப் லாங் இதை கேரி ஆன் பண்ண இந்த மாதிரி இப்ப இதனால எவ்வளவு நன்மை வருது, காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது.
7: கண்டிப்பா கண்டிப்பா.
8: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொல்ல ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க.
6: கண்டிப்பா.
8: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்த தோட்டமாக்கிட்டாங்க.
6: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
8: யாருமே அந்த சுடுகாடு அப்படின்னு பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே ஒரு தனி ஆளுங்க வராங்க.
7: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
8: அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகான பூச்செடிங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு அது யாருமே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டேன், யாராவது சொல்லணும், அப்பதான் தெரியும்.
6: வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது பரியல் கிரவுண்ட் தெரியும். இது வந்து
8: ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் இதை ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்க? இதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டா எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோட்ல வந்து எந்த விதத்துலயும் குப்பை தொட்டி குப்பை போடக்கூடாது. குப்பை தொட்டி அங்கங்க அலோட் பண்ணிருக்காங்க ஊர் ஃபுல்லா. ஸோ அங்க மட்டும்தான் பப்ளிக் டஸ்ட்பின்ஸ்ல மட்டும்தான் போடணும், வேற எங்கேயுமே போடக்கூடாது. போட்டா அதுக்காகவே ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க
7: எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ்லயா,
8: எல்லா ஸ்ட்ரீட் அப்படின்னா ஃபுல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு நிலம் ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீட் எங்கெல்லாம்
6: நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட்
8: பண்ணி அவங்க அவங்களோட வேலை என்னன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அதாவது நீ மட்டும் வெளியில குப்பத்தூர்ல போடாம கீழே போடணும்னா அங்கேயும் உனக்கு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா, இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு நடத்திட்டு இருக்கிறாங்க.
7: லைக் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும் தானா இல்ல ஜெயில் லைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா?
8: இல்ல அந்த அளவுக்கு இது போகல. லைக் ஃபைன் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம்
7: அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தான்.
6: ஸ்பாட் ஃபைன் சொல்லி நிறைய விஷயத்துக்கு எல்லாம் சொல்வாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க.
8: போட்டி திரங்க நீ என்ன ரீசன் வேணாலும் கொடுத்துக்கோனா தெரியாதனமா வந்துருச்சு, எதுவும் இல்ல உன் கையில இருந்து விழுந்துச்சு, நீ காசு கொடுக்கணும். இது ஒரு தடவை பட்டாலே அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க போடாத இந்த மாதிரி
6: ஒரு தனி அவேர்னஸ் வரும்.
8: அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மெயினா எங்க அதிகமா குப்பை ஃபார்ம் ஆகுது, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
7: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரி
8: அங்கதான் நிறைய ஆகுது. சோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியானா இவங்க முன்னாடி போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தோம் இந்த பண்ணி நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
6: சர்வீஸ் மாதிரி
8: சர்வீஸ் சார்ஜ் எக்ஸாக்ட்லி. ஆனா இது அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
6: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்
8: பண்ணணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு,
6: இட்ஸ்
8: an offense.
7: ஓகே.
8: சோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையில எல்லாம் பாத்திருக்கேன் இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கா, எங்க ஊர்லயும் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை எல்லாத்தையும் திட்டாங்க.
7: ஐயோ கையேந்தி பவன் இல்லன்னா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
8: உங்கள மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு இது பண்ணணும்.
7: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க.
8: அதான் இந்த கையேந்தி பாண்ட் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்
7: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாமே
8: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே குப்பையா அந்த
6: சாப்பிட்டு அந்த

0: அண்ட் அது இல்லாம அது வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன்,
1: அதுதான் ஒன் ஆஃப் தி ரொம்ப இருக்குல்ல அதிகமா
0: சோ லங் கேன்சர் சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கு.
2: ஓகே
1: சோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பண்ணிருக்காங்க, எங்குமே போட்டதும் இல்லை. இப்ப நீங்க நாமக்கல்லே பாத்தீங்கன்னா வெறும் ஷாப்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல வித்துட்டு போறதே இல்லை. நீங்க நானே சொல்ல நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது
2: புரியுது, தெருநாய்கள்,
1: தெருநாய்கள் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
2: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம
1: தினமும் செயல்படுற ஒரு விஷயம் இதுல ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் ரோட்ஸ் இதெல்லாம் தினமும் கிளீன் பண்ணிருப்பீங்க, அது பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இன்டர்வெல்க்கு ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு.
2: சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நாமக்கல்ல இது பண்ணிருக்காங்க இல்லையா,
1: வெரி சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்ட், அதான் ரொம்ப பெருமையா ஸ்டார்டிங்ல சொன்னேனே.
0: அண்ட் ஓகே சுனிதா, எனி மோர் டவுட்ஸ்?
2: எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டவுட் இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மற்ற ஸ்டேட்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
0: கண்டிப்பா வந்து இனிமே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேட்டடான ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதனால வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அண்ட் அவங்களால வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவா வந்து இண்டிவிஜுவலா அண்ட் அவங்களே வந்து ரெண்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சுது. அண்ட் சோ இந்த சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இனி எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டவுன்ஸ்
2: ஆல்ரெடி சின்ன சின்ன ஊருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அஞ்சாறு ஊர்ல ஆரம்பிச்சிட்டாங்க
0: இந்த மாதிரியும். அண்ட் நார்த்லயும் வந்து சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வந்து நாமக்கல் மாதிரி அந்த சிட்டிஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
2: கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மீரா, எனக்கு வந்து என்ன சொல்றது நாமக்கல்லை பத்தி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க, நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
1: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லணும். எங்க அதான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலயமா என்னால் பேச முடிஞ்சு இது நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றத விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
2: கண்டிப்பா ரொம்ப நன்றி.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதான்? நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உன்னை கலக்கிட்டாங்களா?
2: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
0: ஓரளவுக்கா?
2: ஆமா ஓரளவு தான், ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா உலக அளவுல நாட்டு அளவுல ஸ்டேட்ஸ் அளவுல இது வேற எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
0: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் அது?
2: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
0: அண்ட் சுனிதா நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டேன்னா?
2: சரி ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால குப்பையை தின தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
0: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க.
2: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: குப்பைய கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்க பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின்ல குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு நாங்க பிளாட்ல தான் இருக்கோம், அதனால காமனா கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
0: ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ஸோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின் எல்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பை எல்லாம் போடுறதுண்டா இல்ல ரெண்டுத்தையும்?
3: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து யாரும் பண்றதில்ல, எங்க பிளாட்லயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்றதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒண்ணு வந்து இடப்பற்றாக்குறை, ஏன்னா வந்து நாங்க இருக்கிறதே வந்து நான் சொன்ன மாதிரி பிளாட்ல, அங்க வந்து நீங்க பால்கனி அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து அந்த இடமே ரொம்ப சின்னது, அந்த இடத்துலதான் வந்து நாங்க குப்பை தொட்டி வைக்கிறனும் அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரன் அவங்க துவைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாமே அந்த இடம் தான். ஆனா

0: வந்து தனித்தனியா டஸ்ட்பின் வச்சு அதுல கொட்டி அது வந்து ஒண்ணு ஒரு காரணம் வந்து இடப்பற்றாக்குறை. இன்னொன்னு வந்து சொல்லணும்னா அவசரமா நம்ம குப்பையை போடும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தோணும், ஏதோ வந்து போடுற ஏதோ கீழே போடாம
1: வச்சுக்கிறோமே.
2: அதாவது உங்களோட இதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீடை கிளீனா வச்சிருக்கீங்க இந்த குப்பையும் இல்லாம.
0: அது ஆனா அவங்க சொல்ற மாதிரி பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் யோசிச்சு நம்ம போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்ல.
1: நினைக்கிறீங்க
0: கண்டிப்பா பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி குப்பை எடுத்துட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு போய் தனித்தனியா அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியா அவுட் சைட் சிட்டியில போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை யாரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா அதை ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து செய்யலாம். காலேஜ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜ்ல கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமா அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாவோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு தெரு நாடகம் வீதி நாடகமாகவோ இல்ல
1: ஸ்ட்ரீட் ப்ளே எல்லாம் எல்லாரையும்
0: இல்ல ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு. ஆனா நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி
1: வந்து தனியா போடுங்க இப்படி போடுங்க
0: சும்மா வேற ஒண்ணு எல்லாரும் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப அதாவது அந்தந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறவங்க பெரிய புள்ளிங்க செலிபிரிட்டிஸ் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எங்கெந்தோ யாரோ வந்து சொல்றதை விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்தந்த ஏரியால
1: இருக்கிறவங்க ஒரு ஃபேமஸான பர்சன்
0: அந்த மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன் நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
0: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்துட்டு இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருந்தோம் அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அது நம்மளுக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த
1: ஒரு விஷயத்த நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய நம்ம கேட்டா நம்மளும்
0: மனசுல பதியும் ஓரளவுக்கு நம்ம அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ணிட மாட்டோம். இருந்தாலும் அது கேட்டுக்கிட்டே இருந்தா வந்து என்னமோ சொல்றாங்களே இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒருத்தரா அது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையோ அப்படின்னு ஒரு தோணும். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பைய, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது.
1: அதாவது
2: போடுறாங்க நிறைய பேர்
0: போறது. காரணம் வந்து என்ன சொன்னா சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நிறைய நாள் அதை வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் பார்த்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்க தான் வந்து குப்பையை போட்டு போவாங்க. அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனு அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பார்க்கறதுனால ஸோ அவங்க போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு
1: போறது அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில போடுமா
0: அவங்க வந்து வெளியே போடுறோம் எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்லை. அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு
1: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு கையாங்க
0: அப்படியே ஆமா அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
2: ஓகே, குப்பை நிறைஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா அதுக்கான ஸ்டெல்
0: அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு நாங்க சொல்லி அதுக்காக வந்து நிறைய ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னிறுத்தி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்க பிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் நாங்க செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்.
2: சொன்னாங்க
0: அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நானும் ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொன்ன காரணங்கள் அதாவது இடப்பற்றாக்குறை அதுக்கப்புறம் வந்து டைம் இல்ல இந்த ரெண்டு காரணங்களாலே வந்துட்டு வச்சிருந்ததை நாங்க எடுத்துட்டோம். ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இவ்வளவு சொல்றதுனால வந்துட்டு எனக்கும் தோணும் திருப்பியும் அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம்.
1: கண்டிப்பா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பிளாட்ஸ் சொல்றீங்க கண்டிப்பா வந்து ஒரு 50 கண்டிப்பா எஃபெக்டிவா உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வரவங்க உங்க பக்கத்து பிளாட் அண்ட் கீழே இருக்கவங்க சோ வந்து பாத்தாங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுவாங்க.
2: உங்க வீடு அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட்
1: கொஞ்சம்
0: ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க வைக்கிறீங்க
2: 1008 காரணம் சொல்லி அதுல சொல்லுவாங்க.
0: ஆமா அவங்க வந்து நம்ம சொல்றத வந்து அவங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப வச்சப்பவும் நான் எல்லாரையும் வந்து எங்க வீட்டுக்கு வந்த போது கேட்டாங்க என்னது ரெண்டு வித்திய வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி அதாவது கலர்ஸ் கூட சொல்ல கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல வித்தியாசமா பிரிச்சு போடுறதுக்கு. அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது கண்டினியூ பண்ணணும் அதை வந்து விட்டத அப்படின்னு.
1: ஆமா சித்ரா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுனிதா சொன்ன மாதிரி உங்க பிளாட் அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் அப்புறம் உங்க ஏரியா
2: ஒரு 10 பேர்ல 2 பேர் தவிர்த்தாலும் 8 பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க உங்களோட இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தொண்டுனால இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு டஸ்ட்பின் வாங்குறதா எங்களோட முதல் வேலை.
1: கண்டிப்பா அதுவும் வந்து அவங்க சின்ன அந்த பிளாட்ஸ்ல வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அண்ட் பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பா நீயும் இதை பண்ணணும் அண்ட் கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆளை தான் சுனிதா கூப்பிட்டு வந்திருக்கேன் அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
2: தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
0: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
1: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல அண்ட் திருப்பி நீங்க வந்து
0: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற
1: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும் உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க சோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
0: கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா எங்க பிளாட்ல வந்து சொல்லி எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த காமனா இருக்கிற டஸ்ட்பின் அட்லீஸ்ட் வந்து
1: ரெண்டா பிரிச்சு
0: வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வீட்ல இருந்து கொண்டு வந்து போடுறோம் இப்ப காமனா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட போறோம் அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க. அங்க பிரிச்சு வச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வீட்லயும் அவங்க பிரிச்சு
1: கண்டிப்பா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒழுங்கு
0: எடுத்துட்டு வருவாங்க. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்.
1: ரொம்ப நன்றி சுனிதா. பயங்கர இந்துவா வந்த அதுக்கப்புறம் இப்ப என்ன பயங்கர சோகமா இருக்க?
2: ஆக்சுவலி அவங்க எல்லாம் நல்லதுதான் சொன்னாங்க.
1: ஓகே
2: ரொம்ப சொல்லிட்டாங்களோ ஒன்னும் தெரியல ஒரு மாதிரி கண்ணை கெட்டுது.
1: இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற
2: ஒரு சின்ன பிரேக் இருந்து
1: கண்டிப்பா எடுத்துக்கிட்டா போச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி
2: 107.8.
3: ஏய் எங்க கிளம்பிட்டு
0: இருக்க?
1: நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன், அதுவும் இந்த வாட்டி நானே நாமினேட் ஆயிருக்கேன்.
0: என்னது, குக்கரி பியூட்டி கான்டெஸ்ட் சம்திங் லைக் தட்?
1: அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், அதாவது குப்பைய கரெக்டா வந்து மகும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க.
0: குப்பைக்கு அவார்டா?
1: பியூட்டி கான்டெஸ்டுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அதோட இதுதான் ரொம்ப முக்கியம்.

0: back to MOP சமுதாய வானொலி 107.8.
1: என்ன சுனி, பயங்கர எந்தூலாம் வந்துருச்சு அண்ட் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சா?
0: கண்டிப்பா போயிடுச்சு. வா வா கிளம்பலாம்.
1: எங்க போகணும்?
0: இவ்வளவு நேரம் சித்ரா சொன்னாங்கல்ல செலிபிரிட்டி சொன்னாதான் மனசுல பதியும்னு, வா போய் செலிபிரிட்டி கிட்ட கேக்கலாம்.
1: கேட்டா போச்சு.
2: ஹாய் சென்னை, என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் எப்படின்னு சினிமா உலகத்துல தான் இருக்கேன். சென்னை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, நான் ஒரு மலையாளியா இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்க இல்லாம இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம். பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு, அது ஓகே. பட் ஒரு கேபிட்டல் சிட்டியாக நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அதில் தப்பு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை, ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சா நாடு தவனா சுத்தமாகும்னு. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூமையும் கிச்சனையும் சுத்தம் செய்யறது இல்லை. கண்டிப்பா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும்னா நம்ம வீட்டு சுத்தமா இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கணும்னா அவங்கவுங்க வீடு நிஜமா சுத்தமா இருக்கணும். அது எத்தனை பேர் செய்றீங்க, செய்யறவங்களுக்கு ஓகே, செய்யாதவங்க ப்ளீஸ் அவங்க வீட்டை சுத்தமா வைங்க, மைண்டுக்கு அது ஒரு பிளசண்டா இருக்கும். அதை மீறி வீட்டுக்கு வெளியில உங்க வாசல் முடிஞ்சா உங்க தெருவுக்கு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் அது ஒரு பிளான் பண்ணி உங்க தெருவை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பா சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பிளேசஸ் அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா அதுல ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷனா கூட இருக்கலாம், அவங்க சென்னையில இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்ல இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம சென்னையை கிளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதான் சொன்னேன், முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசல சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில எங்கேயாவது சாப்பிட்டு இருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குப்பை தொட்டியில நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். கார்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவர் அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைன்னா வீட்டில் கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட சேர்த்து வச்சுட்டு அதை எங்கே போடணுமோ போட்டுருங்க. இது நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் க்ரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
3: வணக்கம், சி சென்னை. நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுகிறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது வந்து சிங்கார சென்னை ஆகணும் ஆக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு, அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள், இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி, நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்குது. இது என்னென்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் 1 வயசு 2 வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பித்த குழந்தைகள், அந்த மாதிரியாக இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐ மீன், வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பாக வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால் மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசாக சிங்கார சென்னையாக மாற்ற முடியும். சிங்கப்பூரில் அப்படி இருக்குது, ஜப்பானில் அப்படி இருக்குது, லண்டனில் அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூளையாக தான் நம்மளுக்கு இருக்குது. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. நம்ம சிந்திக்காமல் இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னென்னா, இது இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டுருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம், அல்லது கடலை சாப்பிடுவோம், அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிருமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும். ஒவ்வொருத்தரும் குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோன்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னையாக்குறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும், எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லாயிருக்கும், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துனா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பை டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது, டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா, சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்ச துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் இன் டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.
0: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
1: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும். டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
0: ஆக்சுவலி இது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
1: அப்படி
0: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகேன்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க பாக்குறாங்கன்னு டைரக்டா அவங்க கிட்டே போய் கேட்டலாம்.
1: கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண விடுது, அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா எங்களால ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பா நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம டைரக்டா போய் அவங்க கிட்டே கேட்டுருவோமா?
0: எந்தெந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுலாம்.
1: கண்டிப்பா.
4: பொல்யூட்டடா இருக்கு, அத குப்பை வண்டி வந்து குப்பைய வாரிட்டு போறதை விட்டு குப்பைய கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. சோ வீட்டுல வந்து குப்பைய கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை தான் குப்பைய வச்சிருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டா இருந்தா போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டா இருக்கணும், சிட்டியும் நீட்டா இருக்கணும். அது இல்லாம நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம பண்றோம். சில இடத்துல மட்டும் நீட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல தான் வந்து குப்பைய போடுறாங்க, இது நல்லதுக்கு இல்ல. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனா வச்சுட்டு அவங்க ஒழுங்கா எடுத்துட்டு போகணும், லைக் கவர் பண்ணி மத்தவங்க மேல படாம ஆபீஸ் போறோம் அப்படின்னுக்கு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேல எல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பாக்கணும் கவர்மெண்ட். அவ்வளவுதான். எவன்லாம் குப்பைய வந்து வெளில போறோம்னா அவனை எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்கப்பா, இல்லன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்க.
5: I think you got to keep cameras in every corners of every place and around the city so that, you know, and don't send notice. If it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn. And sending notice is not going to teach them anything. I think that's the best way.
6: சென்னை சிட்டி கிளீனிங் பத்தி கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் மாதிரி விட்டான், இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி. அது விட்டு ஒரு 6 months கூட கவர்மெண்டே ஃபாலோ பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஏரியாலெல்லாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில வந்து 2 dustbin வச்சிருப்பான், அதுலயே வந்து பிரிச்சு வச்சிருப்பான் மக்கம் குப்பை மக்கம். இப்பெல்லாம் அந்த மாதிரி வண்டியில வரதில்லை, அதனால என்ன பண்றாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லயே போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்லை, அதனால வந்து அவங்க வீட்டு முன்னாடியே போடுறாங்க, அதனால வந்து சுகாதார கேடெல்லாம் வருது நம்ம பேருக்கு வந்து. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மழை வேற பெஞ்சனால அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கிளீன் இல்லாமல் இருக்கு, அதனால பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த அந்த பீச் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்திருக்கு. அதனால வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு கிளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பின்ல ரோட்ல இருக்கிற டஸ்ட்பின்ல போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பரவாம கொஞ்சம் தடுக்கணும்.
7: நம்ம சிட்டியை கிளீனா வச்சுக்கணும்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளை கிளீனா வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த கிளீனா வச்சுட்டு சிட்டியை கிளீன் ஆயிடும்.
1: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலனா வந்து எல்லாரையும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பின்ல போடாம வெளியில போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன், லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில போட்டு அதனால சிட்டி கிளீனா இருக்க சான்சஸ் இருக்கு.
5: Yeah, the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming. So you can find the people who pollute out, put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association, different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean, a major thing. And spitting on the roads and public places, even the inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and
8: இந்தியா வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வேற, பட் நம்ம கிளீனஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட் அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். ஸோ அதனால வந்துட்டு பேசிக்கா வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். ரதர் கவர்மெண்ட் பண்ணாத மாட்டிது, அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க சொல்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் தானே க்ளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரோ ஆம்பியன்ஸும் வந்து க்ளீனாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ தட் அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும், ஓகே கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குன்னே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் சீரியஸ் இஷ்யூ. அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் இஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு. அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8.
2: என்ன விளையாடிட்டு
1: இருக்கேன் நீ?

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பவி, டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோராவோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: இப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாமதான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒன்னும் மகன் தன்மை உள்ள குப்பை, ஒன்னொன்னு மங்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மகன் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையலறை கழிவு, தோட்டக்கழிவு இதெல்லாம் சேரும். மகாத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாமே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்குதான் ஹோம் எக்ஸ்ப்ளோரா வழிகாட்டுது. எக்ஸ்ப்ளோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மலா அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இதை ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்ப்ளோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்ப்ளோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுனாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது. அந்த வீட்டுல திட கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மகன் தன்மையுள்ள குப்பை வந்து 70%. இந்த மகன் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையல் அறையிலிருந்து வர கழிவு தான் ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான ரெண்டு பூத்தொட்டி, 1 அடி உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். தினம் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கை அளவு தான் இருக்கும். அந்த கையளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டியில போட்டுட்டு கொஞ்சம் வந்து காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணியை ஒரு வரட்டி வாங்கி வச்சுட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இது தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சீங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலா அதை வீட்லயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த சிமெண்ட் ரிங்ஸ், எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்திலிருந்து விழற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடுடைய பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 அடி உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 அடி ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில விற்குது, 2.5 அடி டயமீட்டர் இருக்கிறது 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல பக்கத்துல 2 செட் வச்சுட்டு இந்த தோட்டக்கழிவுலாம் அதில் போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவை மட்டும் அதில் போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல வச்சிங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றதை அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதில் தெளிச்சிடணும். பச்சை சாணி சமையலறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியை அது மேலே தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்ட கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவி புரியுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்டிலேயே கையாண்டுட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலா வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகும்னாக்கா அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுவினுடைய உணவு அது, எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இதை பல இடங்களில் இப்ப பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவை கையாண்டு சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும். பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லாத்துக்கும் பிரைஸ் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையலறை கை கூட சேர்த்து பிசுபிசுன்னு ஆக்கும்போது தான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போக பாக்கலாம், நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது. பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அவங்க வந்து கண்ணில் ஊத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க இதே மாதிரி இந்த ரெண்டு குப்பைகளையும் வீட்லயே நீங்க கையாண்டுட்டீங்கன்னாக்கா குப்பைன்றதே இருக்காது, சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இது என்ன பண்றது, நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுறுவம் வகையில விலைகள்லாம் இருக்குது. 2-3 தொட்டி வச்சுங்க, ஒரு தொட்டில வெண்டைக்காய், ஒரு தொட்டில கத்திரிக்காய், ஒரு தொட்டில தக்காளி வச்சுங்க. நீங்க தக்காளி 40 ரூபாய் 50 ரூபாய் கிலோ விற்குது. இந்த உரங்களை பயன்படுத்துங்க. ரெண்டாவது நம்ம வெளியில வாங்குறது வந்து நல்ல உணவுப் பொருளா இருக்குதுன்னா இல்ல, பூச்சி மருந்தும் செயற்கை உரங்களும் போட்டு பாய்சனா தான் இருக்கு அந்த உணவுகள் எல்லாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த குப்பையை வீட்டுல உரமாக்கி அந்த உரத்தையே பயன்படுத்தி காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். குறிப்பா நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரைகள். ஏன்னா கீரைகள் வந்து பூச்சி மருந்து ஒட்டிக்கும், கழுவவே முடியாது. கீரை சிறந்த உணவு, ஆனா இன்னைக்கு வெளியில கிடைக்கிறதுலாம் விஷமா தான் இருக்குது பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மட்டும் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் 2 முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்லயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம், உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா 2 ரேக் வச்சு நம்ம காய்கறி எல்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்லயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங், ஆகாயமே எல்லைன்னு அடுக்குமாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன் இட்டு ஒன்னு மேல ஒன்னு ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கு பானை மாதிரி அடுக்கி வச்சு சைட்ல ஓட்ட போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவு பொருளை கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
2: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல. ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்ல நம்ம தான் சொரிஞ்சிக்கும். அப்போ குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்போ வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழலை என்வரன்மெண்ட்னா சுற்றுச்சூழல் தான், சுற்றி உள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நிச்சயமா குப்பையை வீட்டுல இருந்து வெளியிலேயே போடக்கூடாது. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது ரிடியூஸ், தேவையில்லாத உள்ள கொண்டாடாதீங்க. ரீயூஸ், எதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்துங்க. ரீசைக்கிள், எதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணுங்க. எளிய முறையில நீங்க தோட்ட கழிவையும் சமையலறை கழிவையும் உங்களால வீட்டிலேயே பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா நாங்க இலவசமா பயிற்சி கூட கொடுக்குறோம், நீங்க நேரடியா வரலாம். குறிப்பா எல்லா இடங்களையும் இது மாதிரி பண்ணியாச்சுனாக்கா சுற்றுச்சூழல் வந்து சூப்பரா ஆயிடும், குப்பைன்றதே இருக்காது. இன்னைக்கு வந்து குப்பை மேட்டில் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். பள்ளிக்கரணையும் குழந்தைகளையும் எடுத்துமே கொட்டும் போது நிலத்தடி நீரின் தன்மையை அது வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தோல் வியாதி வருது. அங்க இருக்கிறவங்களும் நம்மள மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்கேருந்து கண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல, இன்னால அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கலாம். நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம்.
0: கண்டிப்பா சார். சார், நீங்க வந்து பயிற்சி அளிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா?
2: ஆமா.
0: எப்படி புதுசா வர்றவங்களுக்கு?
2: எங்க வீடே வந்து ஒரு மாதிரி இல்லாம மாத்திருக்கேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னே வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியால இருந்து மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருந்தும் வராங்க. பயிற்சிக்காக வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்றோம். அவங்க வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண முடியுன்றதை பண்றோம். கம்யூனிட்டி லெவல்ல, காலேஜ் லெவல்ல, எல்லா யூனிவர்சிட்டிலயும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி 18th அன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வகுப்பு எடுத்தோம். எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுல எவ்வளவு பண்ண முடியுமான்னுட்டு நிச்சயமா நம்ம பண்ண முடியும். அதாவது என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியல. எளிய முறையில தோட்ட கழிவு பண்ண முடியும்னும் போது கல்லூரியிலே நீங்க ஆரம்பிக்கலாம். கல்லூரியில அதை ஆரம்பிச்சோம்னாக்கா பல இடங்களுக்கு இப்ப சென்ட் டாமினிக் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பார்த்தாங்க அவங்க உடனே வந்து அவங்க தோட்ட கழிவுலாம் அங்கேயே உரமாக்கிடுறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த உரங்கள் எடுத்து போன பசங்கலாம் திரும்ப வந்து அங்க இப்ப உரத்துக்கு டிமாண்ட் ஏன்னா வேப்பிலைகள் இருந்து அது உரம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து தயாரிக்கிற உரம் வந்து சிறந்த உரம், அதுல இருந்து விளையிற விளைபொருள் வந்து சிறந்த சுவையும் தரமானதாகவும் இருக்கும். அதனால இப்ப அங்க வந்து உரத்துக்கு தட்டுப்பாடு அந்த உரத்துக்கு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வீணாக்கிட்டு செயற்கை உரங்களை போட்டு விளைவிக்க வேணாம். நிறைய பேர் இங்க வந்து இப்ப எனக்கு பெரிய லைன் நிக்குது எங்க வீட்டை விசிட் பண்றதுக்கு. நிறைய சுய உதவி குழுக்கள் வராங்க, அவங்களுக்குலாம் இலவசமா மண்புழு உரம் இது பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்லாம் வராங்க, எல்லா கல்லூரிகளும் வராங்க, எல்லா பள்ளிக்கூடங்களும் வராங்க. எல்லாரும் வந்து இங்க பார்த்துட்டு அவங்கவுங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளிலையும் அவங்கவுங்க அலுவலகங்கள்ல கூட இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றதுலயே நீங்க எவ்வளவு பிஸியான பர்சன் தெரியுது. எங்களுக்காக இவ்வளவு டைம் ஒதுக்கி இவங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி. இத வந்து நாங்க வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி இது. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா நிச்சயமா நம்ம வந்து இந்தியா நல்ல நாடு, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு வந்து இப்போ வந்து மோசமான நிலையில இருக்கிறது காரணம் ஒரே ஒரு குப்பை தான். வரவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குது ஆனா குப்பையாலதான் ஊர் கெட்டு போயிருக்குன்னு. இதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படணும். அது குறிப்பா வந்து உலகம் சூடாகிறதுக்கு குப்பையை ஒரு வெளியில போடுறது ஒரு காரணமா இருக்குது. அதனால இது நீங்க வந்து வீட்டிலேயே முறைப்படுத்தணுன்றது எங்களுடைய தலைமையான கருத்து.
0: ரொம்ப நன்றி சார்.
2: இந்த இதை வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு விண்ணப்பம் என்னன்னாக்கா இதை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 044-228-6494. நீங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். என்னுடைய விலாசம் நம்பர் 11 6வது தெரு சங்கர் நகர் பொம்மல் சென்னை 675.
0: கண்டிப்பா சார்.
2: நன்றி, வணக்கம் சார்.

0: ரொம்ப தேங்க்ஸ் பவி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இந்த ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் நான் எங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: கண்டிப்பா. அண்ட் நீ சொல்லி இப்ப வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். சோ இதை எல்லாரும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சிட்டி எப்படி இருக்கும்?
0: கிரீன் அண்ட் கிளீன்.
1: சூப்பரா சொன்ன.
0: ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். பாய். நான் சுனிதா.
1: நான் பவித்ரா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: படிக்கும்

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.

0: பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக, உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்குறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போது நம்ம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது, இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைன்னா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர், கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணுனால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நாம் விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும்? இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டிராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, டிராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும் உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்லை இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்குது, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ அதை எங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பெண்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டா ரொம்ப கரெக்டா இருக்கும். சோஃபால வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ், அந்த கபோர்டுக்கும் அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேலே போடுற கிளாத் இருக்கு இல்லையா உங்களோட, அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தானா அங்க ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு டிரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே. சோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும், யூஸ்வலா சோஃபாஸ்ல எல்லாம் நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது, பாக்குறவங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட்டை வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும், இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா, எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அந்த இதில். அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண ஒன்று செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டாக நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்லை வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேராக பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பாக, அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னரில் தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லையும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி

விரும்புனீங்க, இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் மெத்தட், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டாப் ஸ்லாப் ஒன்று போட்டுட்டு அதில் குட்டி குட்டி பொம்மை இல்லைனா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் சின்ன சின்னதாக அதெல்லாம் கூட நீங்கள் சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறதே அதை வைக்கலாம். இல்லை நீங்களாக ஏதாச்சும் டிசைன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ், அது மட்டும் இல்லை இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், நான் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லலை, இருக்கக்கூடிய மெட்டீரியலில் அதெல்லாம் கூட நீங்கள் டாப்பில் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாற்றிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்குறப்போ அந்த திரும்ப இடத்துல ரொம்ப கிராம்ப்டாக, ஐயோ இது என்னத்துக்கு இவ்வளோ செப்பல்ஸ் இருக்குது, இத்தனை கெஸ்ட் அவங்க வீட்டில் இத்தனை பேர், அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்லப்போனால் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நாலு பேர் செப்பல்ஸாவது இப்போ ஆயிடுறது, ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸாக இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறாக இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டமில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வீட்டில்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டில் ஒரு டைனிங் ஹாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆகிருக்கும். ட்ராயிங் ரூமை நான் சொல்கிறது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க, அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே கண்ட் ஒரே இடத்துலையே உங்களுக்கு டைனிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்தில் வச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடாக இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃப்ளாட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப். நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க, டைனிங் டேபிளுக்கு நீங்கள் டேபிள் நாலு சேர் வேணும், மினிமம் ஃபோர் நம்பர்ஸாவது சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தால் கூட போகிறோம். பட் உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லோரும் வரனால ஒட்டவர் இட்ஸ் ஒரு மினிமம் ஃபோர் சேர்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த ட்ராயிங் ரூமில் ஃப்ரண்ட்ல என்டர் பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைனா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக டேபிளை வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்போவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அது பிளாங்கை வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு தேவை அந்த மாதிரினா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னொன்னு சொல்ல போனானா ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்ல சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ளே வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்கள் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்கள் உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை.
எஸ்

இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இதில் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: பாப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா, இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சத்துப்படுது, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்து இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சத்துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க. பின்னால் இருக்கிறவங்களுக்கு

மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி என்ற சூழ்நிலையில் ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. பணப்பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாற்ற குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில் நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதில் நாடகத்தில் பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க. வணக்கம்.

0: காட்சி ஒன்று, வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நாம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: பாப்பா விக்ரம் ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், பாப்பா உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா இன்னும் ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா. உள்ள போக்கார்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
3: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
4: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
5: அவன் ஒரு நாள் வரான், நாள் வரமாட்டேங்கிறான்டா.
4: வேலை முடிஞ்சிடா, வாங்கடா போலாம்.
6: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்கல்ல, என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு பாருங்களேன்.
4: அவன் இன்னைக்கு வரல.
6: இல்லப்பா, இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
4: அவன் ஸ்கூல் போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
6: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
4: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
6: அப்படியாப்பா, நான் வீட்டுல போய் பாக்குறேன்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
6: என்ன வேலைக்கு தானே போசன, எங்க போன? எங்க போன?
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
6: நீ வாய மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதானே உனக்கு மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு தர முடியும்.
7: நான் இருந்து என்னங்க பண்ண போறேன், அவனாச்சும் உங்களுக்கு படிச்சு சம்பாதிச்சு தருவான்.
6: படிப்பை பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
7: சரி அது விடுங்க, பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசியை பாத்துட்டாங்க, நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பனான்ட்டு.
6: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
9: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
10: சரி வாங்க போலாம்.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
8: யார் நீங்க, என்ன வேணும்?
9: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
8: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
10: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
8: இன்ன அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா கொடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் கொடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம்னு கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
10: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
8: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
4: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
9: நாங்க அந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் இருந்திருக்கோம், அதுக்காக தான் உங்க கிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
4: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
10: சரி வாங்க போலாம்.
4: துர்கா, துர்கா.
8: ஏய் தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல?
4: ஏய் அது இருக்கட்டும்டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுடி.
8: உள்ளவாங்க, உட்காருங்க. இவங்க எல்லாம் யாருடி?
4: ஏய் இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதான், அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்த.
8: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரண்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரண்டி.
4: ரொம்ப நன்றிடி.
10: ரொம்ப நன்றிங்க.
8: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
4: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
0: ஜோசியராக ஸ்வாதி, கதாபாத்திரங்கள் ரம்யா, மகேஷ், மாளவிகா, அரவிந்த், சுவாதி.
11: வணக்கம் அம்மா.
12: கைரேகைய ஜாதகமா?
11: கைரேகை.
12: ஆமா, உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே.
0: சொல்லுங்க சாமி.
12: என்னோட கம்ப்யூட்டர் மூளை சொல்லுது, உன் பொண்டாட்டி வடகுதி சேல்தா ஓடுற பருப்பி புடி ஓடு.
0: நன்றி சாமி.
12: ஏன் உன் பொண்டாட்டி பிடிக்கிற சாக்குல பணத்தை வைக்காத போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
0: இந்தாங்க சாமி.
6: வணக்கம் சாமி.
12: வணக்கம்.
6: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படியே ஏதாவது பழையில எழுந்து நடப்பாளா?
12: முதல்ல நீ பணத்தவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
6: ஆமா சாமி.
12: அவன் ஸ்கூலுக்கு போறானா?
6: ஆமா.
12: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாத, வேலைக்கு அனுப்பு.
6: ஏன் சாமி?
12: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம் முழுக்க இப்படியதான் இருப்பா. அவன் வேலைக்கு அனுப்பிச்சதும் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகும்.
6: ஏன்?
12: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
6: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன் சாமி.
12: சரி சரி,
6: வர சாமி.
0: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
12: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
0: ஏமா ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
12: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானம்மா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்.
0: நீங்க ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோம்மா.
12: எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு.
13: காட்சி ஆறு, விக்ரமின் வீடு. தாய் தந்தை விக்ரமின் ஆசிரியர். விக்ரம், விக்ரம்.
14: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா.
7: போய் யாருன்னு பாருப்பா.
14: உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
7: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா.
6: என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குது? ஏய், எங்க அவன்?
7: உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு?
6: ஏய், இங்க வாயே.
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
0: அடிக்காதீங்க. எதுக்கு அவனை அடிக்கிறீங்க?
6: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
0: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
6: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தினா தானே அது வளரும்.
0: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
6: எங்க, நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலையை வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ, காய், கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
0: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
6: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
0: ஏங்க இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கைய வீணாக்குறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
6: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
7: நன்றி அப்பா.
6: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
7: நன்றி டீச்சர்.
0: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
13: காட்சி ஏழு, நூலக திறப்பு விழா. கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
9: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
13: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம் நீங்க வாங்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்ட.
15: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை இங்க கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
0: மேல கூப்பிடுங்க அவங்கள.
15: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
0: நீதான் தர்ஷினியாமா?
16: ஆமா மேடம்.
0: உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்களே, உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களாமா?
16: எனக்கு அம்மா இல்ல மேடம், எங்க அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு.
0: உங்க அப்பாவை நீ மேல கூப்பிடுமா?
16: வாப்பா.
0: ஏய், நீ என் கூட படிச்ச ராஜேஷ் தானே?
16: யார் நீ?
0: என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உன் கூட படிச்ச ராதிகா.
16: பரவாயில்ல, என் கூட போஸ்ட் கலெக்டரா இருக்க.
0: என் கூட படிக்கும் போது நல்லா தானே படிச்ச, ஏன் இப்படி ஆயிட்ட நீனு?
16: மேடம், எனக்கும் படிக்கணும் ரொம்ப ஆசை மேடம். ஆனா எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
0: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
16: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னாதான் பண்ண போகுது.
0: பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன போதுன்றத நீ சொல்லாத. அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். நானும் ஒரு பொண்ணுதான், என்ன படிக்க வச்சதுனாலதான் என்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. நீயும் அவளை படிக்க வைய, கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா.
14: சரி ராதியா, நாள்ல இருந்து என் பொண்ண நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
0: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி. காட்சி 8, விக்ரமின் வீடு மற்றும் தர்ஷினியின் வீடு.
2: அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்ப்பா.
14: சரிம்மா, அப்பா சத்தியமா இதோட குடிக்க மாட்டோமா. படிப்பை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுமா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீ படிச்ச அந்த ராதியா விட பெரிய ஆள் ஆகணுமா. இந்தாமா செலவு காசு வச்சு.
2: இல்லப்பா பரவாயில்லப்பா.
14: இல்லம்மா நீ வச்சுக்கோ.
0: அனைத்து வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடிதான் உட்காந்துருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்லதான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க MOP சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: நம்ம சென்னை சான்சேல
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்சேல.

0: உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: ஓகே ஸ்ருதி, இப்போ வந்து வரலாறு பத்தி பார்த்தோம், சாப்பாடு பத்தி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
1: சென்னை நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஹோம் டவுன். செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சென்னைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையில பிறக்கலைனா கூட சென்னையில அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான வருஷங்களை செலவு செஞ்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு பெருமை சேர்த்தவங்கள பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பல துறையில இருக்கிற செலிபிரிட்டிஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சென்னை சான்சே இல்ல பேச போறோம். நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: And with me, RJ Nandini.
1: On MOBCRS 107.8.
3: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. I love you, Chennai.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். I love Chennai.
4: சென்னை தான் என்னோட ஊர் and I love Chennai.
2: சென்னை தான் பெஸ்ட்.
5: I love Chennai.
6: Speaking of Chennai, it's an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai. And I would settle down this city forever. I love Chennai.
2: சென்னை தான் தெரியுமா?
7: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
8: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namat Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.
1: வீட்டுல என்ன பண்ண?
2: நேத்துக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். எங்க அப்பாவோட உட்காந்து கிரிக்கெட் பார்த்தேன்.
1: எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சென்னையில பிறந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகவும் 2015 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் ஓடிஐ பவுலிங் பேரும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் இந்தியன் டீமா இருக்கட்டும் இல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மற்றும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். இவர் நம்ம சென்னையில பிறந்தவர் தான். இவர் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட சென்னையில தான் பிறந்தாராம். இவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ கேட்டிருக்கியா?
2: போகுமே போகுமே, அந்த தி பால் இஸ் கோயிங் டு தி பேஸ், தி பிட்ச் இஸ் நாட் தி பால், இட்ஸ் தி பவுண்டரி. அதுல சொல்லுவ சாவியா கிளிகிளன்னு இருக்கோ தெரியுமா?
1: இவர் முன்னாடி விளையாடும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இவர் இப்ப கமெண்ட்ரி கொடுக்கும் போதே கூட இவரோட கமெண்ட்ரிக்குன்னு தனியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், லட்சுமிபதி பாலாஜி மற்றும் முரளி கார்த்திக், பல கிரிக்கெட்டர் சென்னையில பிறந்தவங்க தான். இது நம்ம சென்னைக்கே பெருமை இல்லையா? நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: அவங்க மட்டும் விஜய், நேஷனல் அவார்ட் வினர் தனுஷ், நிகல் சூப்பர் ஸ்டார் எஸ்ஆர், அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளனால ஞாபகம் வர அரவிந்த் சாமி, எல்லாருமே இங்கதான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரே.
1: என்ன சூப்பர் ஸ்டாரும் இங்கதான் பிறந்தாருன்னு என் காதுல பூசத்து போறியா?
2: இல்லமா இல்லமா, நம்ம சூப்பர் ஸ்டார் என்னதான் கர்நாடகல பிறந்தாலும் அவர் வளர்ந்து செட்டில் ஆனது எல்லாமே நம்ம சென்னையில தான். சோ அவர் வந்து சென்னைக்கு இருக்கிறது வந்து சென்னைக்கு ஒரு பெருமைன்னு பாத்துக்கோங்க.
1: அது ஏனோ உண்மைதான். சூப்பர் ஸ்டார்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சென்னையில பிறந்தவர் தானா?
2: பாரு வாட் ஏ இன்ஜினியரிங் மிராக்கிள்,
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா,
1: அப்படியே நிப்பாட்டு. நான் இப்ப பேச போறது சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கிற இசைய பத்தி தான். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதோட இசை வெளியீட்டு விழா மியூசிக் கம்போசர்ஸோடையும் சிங்கர்ஸோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லிசனர்ஸ அட்ராக்ட் பண்றது இந்த இசை தான். இதுல நிறைய மியூசிக் கம்போசர்ஸும் சிங்கர்ஸும் நம்ம சென்னையில பிறந்தவங்க தான். இப்போ நீ பாடுற ஹம்மா ஹம்மா பாட்டை இசையமைத்த நம்ம ஆஸ்கர் நாயகன் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில பிறந்தவர் தான். இவளுக்கு நேஷனல் அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர், கிராமி, கோல்டன் குளோப், பாஃப்டா, அகாடமி அவார்ட்ஸ் மற்றும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.
2: இன்னும் இவ்வளவுதான் அவார்ட் லிஸ்ட் இருக்கா இல்ல இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்குமா?
1: நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல இடம் பெற்றிருக்கு. 1992ல ரிலீஸ் ஆன ரோஜால இருந்து 2015 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் பிளிக் ஓகே கண்மணி வரைக்கும் இவர் பண்ணின எல்லா ஆல்பமும் செம்ம ஹிட். நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மானுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல இப்போ ஒருத்தர் நான் இப்போ ரஹ்மான் சாரை பத்தி நான் இப்போ பேசியே ஆகணும்னு ஒருத்த கால நினைக்கிறாரு. அவர் பேசுறத இப்போ நம்ம கேட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன் ஆன் நம்ம சென்னை சான்ஸ். ஹே எல்லா வித் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி.
2: வித் மீ அஜய் நந்தினி.
5: ஹாய், ஐ எம் ராஜா. ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையை பற்றி சொல்லணும்னா, ஐ மீன் சென்னையில் என்னதான் இல்லை, மெரினா பீச்லேருந்து பெசன் நகர் வரைக்கும் இல்லாத விஷயமே கிடையாது. அண்ட் சென்னையை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஆக்சுவலி. அண்ட் அதில் இருக்கிற மக்கள் அண்ட் த சரௌண்டிங்ஸ், த என்வாயர்மெண்ட், எவ்ரி திங் இஸ் லைக் பை அ லாட் ஆஃப் அவுட் சைட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கம் டு சென்னை. அண்ட் கம்மிங் டு ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் தான். அண்ட் அவர் ரீச் பண்ணாத மைல்ஸ்டோனே கிடையாது. ஃப்ரம் த நேஷ்னல் அவார்ட் டு ஈவன் தி பிக்கெஸ்ட் ஆஸ்கர், ஹி ஹேஸ் டச்ட் எவ்ரி திங். அண்ட் ஹி டெஃபினெட்லி ஹேஸ் மெனி மோர் யூனோ டு அச்சீவ். ஸோ கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார். அண்ட் அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆல்சோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆல்பம்ஸில் ரோஜா கண்டிப்பாக. அவரோட டெபுலேருந்து ஏன் லியோ காஃபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரஹ்மான் சாரை. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த மியூசிக் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒரு பர்சன், ஒரு ஸ்மால் பர்சன் கூட குறைஞ்சதே கிடையாது. ஐ மீன் டோன் வைஸ், குவாலிட்டி வைஸ், எவ்ரி திங். ஸோ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பார், இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ். பட் ஆனால் ஐ மீன் லைக் என்னோட பர்சனல் ஃபேவரெட் இஸ் ரோஜா ஆல்பம் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாங் ஆஃப் இட். ஸோ ஐ விஷ் ரஹ்மான் சார் ஆல் தி பெஸ்ட். ஹி இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் சென்னை. தேங்க்யூ.
2: சென்னையில் இருக்கிற பல பிரபலங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ டைம் போகிறதே தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் வேணும். அதனால வில் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸே இல்லை வித் மீ ஆர்ஜி நந்தினி
1: அண்ட் மீ ஆர்ஜி ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
9: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
0: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிர் நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Stay tuned.
1: ட்ரம் சிங்கர் பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்டாலே நமக்கு மைண்டில் முதல்ல வர பேர் நம்ம சிவமணி சார் தான். ஐபிஎல் மற்றும் பல பெரிய பேண்டோட கான்சர்ட்டில் வாச்சு ஃபேமஸ் ஆன சிவமணி சார் சென்னையில் தான் பிறந்தாராம்.
2: அது மட்டும் இல்லை, சிவமணி சாருக்கு ட்ரம்ஸ் மேலே எப்படி ஆசை வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போ அந்த கதையை உனக்கு சொல்கிறேன். அவர் பிறந்தது எல்லாமே வந்து சென்னையில் தான். ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அஸ்திவாரமும் சென்னையில் தான் பிறந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அந்த தாரத்தப்பட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடித்து எல்லாம் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேட்க அவருக்கு ரிதம் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். இப்போ பாருங்களேன், நம்ம ட்ரம்ஸே போயிட்டு யார் ஒன்று ப்ளே பண்ணோம் அப்படின்னா சிவமணி சார் தான். அதுவே ரெக்கமெண்ட் பண்ணோம், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் கார்த்திக். அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி சிங்கர் ஏசுதாஸோட மகன் விஜய் ஏசுதாஸ் பிறந்ததும் சென்னை தான்.
1: சென்னை பல இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்கு.
2: ஆமாமா, என்ன என்ன?
1: ஹலோ, நான் நல்ல இசைக்கலைஞர்களை உருவாக்குறத பத்தி பேசுறேன்.
2: ரைட் விடு,
1: கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நந்தினி, உங்களுக்கு பிரம்மாண்டமான செட்னு சொன்ன உடனே யார் பேர் ஞாபகம் வருது?
2: பிரம்மாண்ட செட் இஸ் ஈக்குவல் டு தோட்டாதாரணி சார்.
1: ஆமா, டவுட்டே இல்லாம சொல்லலாம். 2 நேஷனல் அவார்ட்ஸ், 2 ஃபிலிம் ஃபேர், 4 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கின ஆர்ட் டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆன தோட்டாதரணி சாருக்கு ஊர் சென்னை தானாங்க.
2: பாரா, செட் போட்டா மட்டும் போதுமா? அது அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டணும்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுற கேமராமேன்ஸ் முக்கியமான 2 பேர் நம்ம சென்னையில இருந்து வந்திருக்காங்க. யார் தெரியுமா? அது நம்ம கேவி ஆனந்த் சாரும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் சொந்த ஊர் சென்னை தானா. அது மட்டும் இல்லாம பிசி சாருக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்கு. என்னதான், இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த பெருமை வெறும் பிசி சாருக்கு மட்டும்தான் சேரும்,
1: நம்ம சென்னைக்கும் சேரும்.
2: எஸ், நம்ம சென்னை சான்ஸே இல்லை.

0: சரி, சென்னையில பிறந்த கிரிக்கெட்டர்ஸ பத்தி பேசியாச்சு, நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்றும் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லார பத்தியும் பேசினோம். அரசியல்ல யாருமே இல்லையா?
1: சரிதான், சரியா கேட்டப்போ இரு, இப்ப சொல்றேன். காமெடியன், லாயர், பிளே ரைட்டர், எடிட்டர் ஆஃப் துக்ளக், பொலிட்டீஷியன், சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இத்தனை ஃபீல்டுல பிரபலமா இருக்கிற நம்ம சோ ராமசாமி சார் பிறந்தது சென்னை தான். அது மட்டும் இல்லாம எக்கனாமிஸ்ட், லாயர், ஃபார்மர் கேபினட் மினிஸ்டரா இருந்த சுப்பிரமணிய சுவாமி சார் பிறந்ததும் இந்த சென்னையில தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன சொல்ல பாப்ப, ரெண்டு பேரும் பிறந்தது மயிலாப்பூர்ல தான்.
0: பக்கத்து பக்கத்து வீடா இருந்திருக்குமோ?
1: இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் ஒருவேளை இருந்திருக்கலாம். நேர்த்தே, இப்ப நீ டான்சர் பத்தி தானே பேச போற?
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பரதநாட்டியத்துக்கு பெருமை சேர்த்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஸ்வர்ணமாலியா பத்தி தான் நான் பேச போறேன்.
1: ஏய், ஸ்வர்ணமாலியான்றது அவங்க மொழி பல டான்ஸ் ஆடுவாங்களே, அவங்க தானே?
0: கரெக்ட். பரதநாட்டிய கலைஞராகவும் நடிகராகவும் ஆசிரியர் மற்றும்

0: வந்து பத்மா அவங்களுக்கு தான் போகும்ன்றது வந்து எனக்கு நல்லா தெரியுதே.
1: இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்டரி டான்சர்ஸ் பிறந்ததும் நம்ம சென்னையில தாங்க.
0: நம்ம சென்னைக்கு சான்ஸே இல்ல.
2: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. I love you Chennai.
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். I love Chennai.
4: சென்னை தான் என்னோட ஊரு and I love Chennai.
0: சென்னை தான் பெஸ்ட்.
5: I love Chennai.
6: Speaking of Chennai, it's an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai. And I would settle down this city forever. I love Chennai.
0: சென்னை தான் தெரியுமா?
7: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
8: Chennai is the best.
9: Chennai is the best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged, and if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: சென்னை ஜான்சே இல்ல நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல பிரபலங்களை பத்தி பேசினோம். சென்னையில பிறந்தவங்க, சென்னையில செட்டில் ஆனவங்கன்னு பல துறைகள்ல இருக்கிறவங்க பத்தி இன்னைக்கு பேசினோம். இந்த லிஸ்ட்ல என் பேரும் வரும்.
1: சென்னை பாட்டிப்போம், முடிச்சிடலாமா ஷோவை? ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ் இல்ல வித் மீ ஆஜே நந்தினி.

0: குடிபோதம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்போ ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து புரளணுமா இல்ல மப்பிரமானத்தை இழக்கணுமா? குளிக்காத சரையும் குளிக்காத, குளிக்காத சரையும் குளிக்காத.
0: புரியுது புரியுது சொல்லுறது, அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குளிக்காத சரையோ குளிக்காத, குளிக்காத சரையோ குளிக்காத.
3: குடியில் இருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடரே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், ஸ்வாகதம், சுஸ்வாகதம்.
3: எங்க போயிட்டே இருக்கு நீ பாட்டு
2: அப்படின்னு பல மொழிகள் பேசலாம், ஆனா இப்ப ஒரு சூப்பரான பேக்கேஜ் இங்கிலீஷ் பேசுறதுக்காகவே வந்து நிற்கு.
3: வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு பேக்கேஜ் எதை பத்தினா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரத பத்தி, ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்கிற
2: சிச்சுவேஷன்
3: மாதிரி சின்ன பசங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரது, கிளாஸ்ல என்னென்ன லூட்டி அடிக்கிறாங்க.
2: அது மட்டும் இல்ல, அவங்க ரைம்ஸ் எல்லாம் கூட பாடுறாங்கயா?
3: ஆமா, ரைம்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன நல்லா
2: கேட்டு, இந்த மாதிரியான சிம்பிளா இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ஈஸியான வேலை நம்மளுக்கு கத்துக் கொடுக்காக எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து நிறைய குட்டி பசங்களா வராங்க.
3: அதோட நம்ம உமா மிஸ்ஸும் இங்க இருக்காங்க. சோ ஸ்டுடியோ கொடுத்துலாமா?
2: ஓகே, இப்ப நம்ம கிளம்பலாம், அப்பிட் ஆயிக்கலாம்.
3: ஆனா இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பாப்பாஸ் எல்லாம் வந்து ஒரு ரைமோட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஷோவை?
2: ஏய் ஆமையா, எனக்கும் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும், அந்த வச்சு ஆரம்பிக்கலாமே ப்ளீஸ்.
3: சோ இப்போ கொஞ்சம் ரைம்ஸோட நம்ம ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி,

0: ஏன்பா பசங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் கிளாஸ் ரூம் உள்ள வந்த உடனே நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். என்ன சொல்லணும்?
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: கரெக்டா சொன்னீங்க, எல்லாம் தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டா? இப்போ மாலை வணக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க?
1: குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங் டீச்சர்.
0: குட் ஈவினிங்னு சொல்லுங்க. குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங்.
0: வெரி குட். சரி, இப்போ மத்தியானத்துக்கு
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: எல்லாம் நல்லா தெரியுது. சரி, காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங். அப்போ ராத்திரி நம்ம தூங்க போகும்போது என்ன
1: சொல்லுவோம்?
0: சரி, வெரி குட். இப்போ யாராவது முதல் தடவை உங்களை வந்து பாக்குறாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு வணக்கம் சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க?
1: குட் மார்னிங்.
0: சரி, ஹலோ இல்ல ஹாய் சொல்ல மாட்டீங்களா?
3: ஹலோ
0: ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ. சரி சரி, இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த தடவை நான் கிளாஸ்க்குள்ள வந்தேன்னா நீங்க என்ன சொல்லணும்?
1: குட் மார்னிங் டீச்சர்.
0: வெரி குட். சரி, இப்போ குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கவிதை கூட இருக்கு, தெரியுமா? யாஸ்மின், நீ படி பார்க்கலாம்.
5: குட் மார்னிங் தி பேர்ட்ஸ் சே குட் மார்னிங் பை சிங் சிங்
0: பை சிங்கிங்
5: ஹில்ரி
0: ஏர்லி
5: ஹேரி இன் தி மார்னிங் தி ஃப்ளவர்ஸ் சே குட் மார்னிங் தி ப்ளூயிங்
0: பை
5: பை ப்ளூயிங்
0: ப்ளூமிங்
5: ப்ளூமிங் ஹேரி இன் தி மார்னிங் அண்ட் ஐ சே குட் மார்னிங் பை
0: ப்ரேசிங்
5: குட் இன் தி மார்னிங் காட் இன் தி மார்னிங்.
0: வெரி குட். சரி பசங்களா, நீங்க யாரு? அஜித், நீ படி பார்க்கலாம்.
6: குட் மார்னிங் குட் மார்னிங் பை சிங்கிங் ஏர்லி இன் தி மார்னிங் தி ஃப்ளவர்ஸ் சே குட் மார்னிங் பை ப்ளூமிங் ஏர்லி இன் தி மார்னிங் அண்ட் ஐ சே குட் மார்னிங் பை ப்ரைசிங் காட் இன் தி மார்னிங்.
0: சரி, நீங்க எல்லாம் நல்லா படிச்சீங்க. சரி, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிக்கட்டா? நான் படிக்கிறேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சரியா? குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்
0: அப்படினா காலை வணக்கம்.
1: The birds say, the birds say,
0: good morning.
1: Good morning.
0: அப்படின்னா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
1: அப்படின்னா பறவைகள் சொல்றது காலை வணக்கம்.
0: ஓகே. By singing early in the morning.
1: By singing early in the morning.
0: சரி, அப்படின்னா அப்படின்னா என்ன? பறவைகள் காலை வணக்கம் எப்படி செய்யறது? பாடி காலை வணக்கம். Correct. Very good. The flowers say good morning.
1: The flowers say good morning.
0: By?
1: By?
0: Blooming?
1: Blooming.
0: Early in the morning.
1: Early in the morning.
0: Abdina, பூக்கள் காலை வணக்கம் எப்படி செய்யறது?
7: பூக்கள் காலை வணக்கம் எப்படி செய்யறது?
0: காலையில மலர்ந்து வந்து காலை வணக்கத்தை சொல்றது.
1: காலையில
0: And I say good morning.
1: And I say good morning.
0: By praising God in the morning.
1: By praising God in the morning.
0: அப்படின்னு
8: கடவுளுக்கு good morning சொல்றது.
0: கடவுளுக்கு
9: வணக்கம் சொல்லுகிறது.
0: நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா கடவுளுக்கு? சரி, சோ கடவுள் கிட்ட நம்ம பிரேயர் பண்ணி நம்ம காலை வணக்கத்தை சொல்றோம். ஏதாவது டவுட் இருக்கா?
1: இல்ல.
0: சரி. சரி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கத்துண்டோம். இப்போ பாடத்துக்கு போலாமா? என்ன சொல்றீங்க? பாடம்னா இப்போ கத்துக்கணும். என்ன வித்தியாசமா பண்ணணும் உங்களுக்கு? கேமா? என்ன புதுசா கேக்குறீங்க? சரி, என்ன கேம்? கிரிக்கெட்டா? சரி சரி, இப்போ நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கோம், அது கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியாது. கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி ஏதாவது கேம் விளையாடலாமா? இல்ல இல்ல, சரி, கேரம் போர்டு கிரிக்கெட் எல்லாம் இப்போ விளையாட முடியாது. இப்போ இங்கிலீஷ் பாடம், இங்கிலீஷ் வச்சுண்டு வேற ஏதாவது கேம் விளையாடலாமா? சரி, முதல்ல நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவேன், சரியா? அத நீங்க சொல்லி காமிக்கணும், சரியா? ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் தட் ஐ ஸ்பெல் அவுட், சரியா? நான் இப்போ ஸ்பெல்லிங் சொல்லுவேன், நீங்க அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி காமிக்கணும், ஓகேயா? சரி, முதல்ல யாஸ்மின் நீ சொல்லு. இல்ல, நான் ஸ்பெல் பண்றேன், நீ வந்து அது எப்படி, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லி காமிக்கணும், சரியா? டி ஓ U C H
5: touch
0: touch சரி, very good, very good. நதியா நீ சொல்லு பார்க்கலாம். S W E E T
5: eat sweet
0: sweet. சரி, நதியாவை கேட்டா நதியா தான் ஆன்சர் பண்ணணும், ஓகே. அப்புறம் நிர்மலா, F A R
5: fair
0: far
5: far
0: good, very good. சரி, பவித்ரா தான். பவித்ரா நீ N E A R
5: near.
0: சரி, good, very good. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி நீ சொல்லு. E Y E
5: I
0: very good, very good. அப்துல், N O S E
5: nose.
0: Very good, very good. அப்புறம் அடுத்தது, அடுத்தது யார் சொல்றா? சுனில் குமார். சுனில் குமார், வெரி குட். பார், நதியா சொல்றா. சரி, வேற ஏதாவது கேக்கட்டா உனக்கு? சரி சரி, நதியா கேக்குறா. சரி, ஓகே, வேற ஏதாவது உனக்கு கேக்குறேன். வெரி குட், வெரி குட் சுனில் குமார். அப்புறம் வர்ஷா, வர்ஷா H A N D
5: ஹேங்,
0: வெரி குட். அப்புறம் மதுமிதா, L E G
5: லெக்
0: லெக், வெரி குட், வெரி குட். சரி, நசிமா நீ சொல்லு. F O O D very good. கொஞ்சம் கத்தி பேசுமா? சரி, very good, very good. சரி, ஓகே. அஜித், H E A D very good. அப்துல் சொல்லக்கூடாது, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இப்போ இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு விளையாடலாமா? இப்போ நான் வார்த்தையை சொல்றேன், நீங்க ஸ்பெல்லிங் சொல்லணும், சரியா? ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, சரியா? சரி, முதல்ல அப்துல் நீ சொல்லு. சி
5: எஸ் இ.
0: நதியா வெரி குட், நீ நல்லா படிச்சுட்டு வந்திருக்க.
5: எஸ் இ.
0: இப்போ சரி, சுனில் நீ சொல்லு, இன்னொரு சி இருக்கு, அது என்ன? அப்படியா? வெரி குட், கரெக்டா சொன்ன. சரி அப்துல், திருப்பி இன்னொரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். நீ சொல்லு இப்போ. வெரி குட், ஓகே. சரி ஓகே பவித்ரா, சரி இப்போ நீ சொல்லு. ஃபீல்,
5: எஃப் இ இ எல்,
0: வெரி குட். சரி அப்புறம் டைரி, டைரி டியூ

0: சரி வர்ஷா நீ சொல்லு. லவுட்.
1: எல்ஓவி
0: லவுட் கிடையாது.
1: எல்ஓயுடி.
0: வெரி குட் யாஸ்மின், வெரி குட். நீங்க வந்து லவுட் அது சொன்னீங்க, நான் வந்து லவுட் கேட்டேன், சரியா? ஓகே மதுமிதா நீ சொல்லுமா. கேட்ஸ் ஸ்பெல்லிங்
1: என்ன?
0: வெரி குட். அது ஏன் எஸ் சேர்க்கணும்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்னொன்னா சொல்லு மதுமிதா, நீ சொல்லுமா.
1: ஒன்றுக்கு மேல தான்னா அது எஸ் ஒன்று.
0: அப்படியா, சரி வெரி குட். ஓகே வெரி குட். நசிமா இப்போ நீ சொல்லு, ஃப்ளவர் உடைய ஸ்பெல்லிங் என்ன? ஃப்ளவர். நதியா நல்லா படிச்சு வந்திருக்க, வெரி குட். சரி சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கட்டா. டாக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. சரி எல்லாரும் சும்மா இருங்க, பேசாம இருங்க, பார்க்கலாம். சரி இது ரெண்டாவது கேம் முடிஞ்சாச்சா? மூணாவது கேம் இப்போ என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையோடைய எண்டிங் லெட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேன் அப்படின்னு சொன்னேன்னா MAN இல்லையா, என்லேருந்து யாஸ்மின் ஆரம்பிப்பா, அவ ஏதாவது வேர்ட் சொல்லுவா, சரியா? என்லேருந்து உனக்கு என்ன என்ன வேர்ட் தெரியும்? என் இருக்கு இல்லையா, மேன் அப்படின்னா MAN. நெட்டா? சரி இப்போ நீ டீல இருந்து சொல்லு பாக்கலாம் ஏதாவது. நீ சொல்லு,
1: TREE.
0: நீ ஈல சொல்லு பாக்கலாம்.
1: ஈயர்.
0: ஆ ஸ்பெல்லிங் என்ன?
1: EAR.
0: வெரி குட். நெக்ஸ்ட் நதியா நீ எந்த எந்த வார்த்தையில சொல்லணும்?
1: ஆர்.
0: ஆ ஆர்ல ஏதாவது சொல்லு பாக்கலாம்.
1: ராட். RAT.
0: வெரி குட். டீல இருந்து எதா சொல்லு.
1: TREE.
0: வெரி குட்.
1: EAT. EAT.
0: வெரி குட். நீ எந்த வார்த்தையில சொல்லணும்?
1: ஏ
2: ஜி
1: டி. டி சொல்லணும்.
0: EAT. EAT
2: டாப் சொல்லு.
0: EAT சொன்னாங்க, நீ டீல ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, ஈட்டு சொன்னாங்க இல்லையா, நீ டீல தான் சொல்லணும். டாப்பா? வெரி குட். டாப்பா? வெரி குட். அப்புறம் அப்துல் நீ எந்த லெட்டர்? வெரி குட். ஆ சொல்லு.
1: பேரட்.
0: ஸ்பெல்லிங் தெரியுமா?
1: PARROT.
0: வெரி குட், வெரி குட். TTT. டீல. வெரி குட், வெரி குட். அப்புறம் பவித்ரா நீ சொல்லு. ஹெச்ல அப்புறம் எந்த லெட்டர் சொல்லு? அதனால நீங்க ஹென்ல ஆரம்பிக்கணும். திருப்பி சொல்லு. தெரியுதெல்லாம். இல்ல சொல்லு நிர்மலா. ஈட் ஏற்கனவே சொல்லியாச்சு.
1: எக். EGG.
0: வெரி குட். இப்போ யாஸ்மின் ஜி ல சொல்லு.
1: GATE. கேட்.
0: வெரி குட். சரி நிறைய விளையாடியாச்சு, விளையாடினது போதும். இப்போ பாட்டுக்கு போலாமா? என்ன இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். சரி பாடத்துக்கு அப்புறம் வேணா நம்ம விளையாடலாம், சரியா? சரி இன்னித்த லெசன் வந்து மிஃபீஸ் சண்டே. யாரு படிக்கிறீங்க அங்க பாரு, மிஃபி சண்டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தெரியலன்னா வார்த்தை கிட்ட கேக்கும்.
1: மிஃபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த ஜூ ஆன் எ சண்டே.
0: ஆன் எ சண்டே.
1: ஆன் எ சண்டே.
0: ஆன் எ சண்டே.
1: On the Sunday, they looked around the elephants, monkeys, deer, lion, giraffes, tigers, and zebras. Soon it was lunch time. They were hungry. They wanted to share the
0: food.
1: Miffy tried to open the bag, but the zip got stuck. The zip came. The zip camp off. They enjoy at the snacks and fruits. They
0: returned
1: home happily.
0: Okay. So very good, Sunil Kumar. நல்லா படிச்சீங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு திருப்பி படிச்சு இதுக்கு என்னோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? Miffy and his friends
2: went to the zoo
0: on a Sunday. நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க சண்டே அன்னைக்கு, சரியா? ஓகே, இப்போ ரிப்பீட் பண்ணுங்க.
2: They looked around.
0: They saw the elephants,
2: monkeys,
0: deer,
2: lions,
0: giraffes,
2: tigers,
0: and zebras. Soon it was lunch time. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா மிஃபியும் அவனுடைய தோழர்களும் ஜூக்கு போனாங்க ஒரு சண்டே அன்னைக்கு, சரியா? அவங்க வந்து அப்படி அப்படி இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம். அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க? வெரி குட். சரி, எலிஃபென்ட்னா என்ன? வெரி குட். அப்புறம் மங்கினா? ஓகே. டியர்னா? வெரி குட். லயன்னா? ஓகே. ஜிராஃப்னா? ஒட்டகச்சிவிங்கி. வெரி குட். அப்புறம் டைகர்னா? ஓகே. ஜீப்ரானா? வரிக்குதிரை. வெரி குட், வெரி குட். இப்போ வரிக்குதிரைக்கு இங்கிலீஷ்ல என்ன? வெரி குட். யானைக்கு?
2: மான்.
0: வெரி குட். புலி?
2: டைகர்.
0: அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி?
2: ஜிராஃப்.
0: ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? சிங்கம். சரி, ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, சும்மாதான் கேட்டேன். சரி, இப்போ பாடத்துக்கு போலாமா திரும்பி? ஓகே. சூன் இட் வாஸ் லஞ்ச் டைம். அப்படின்னா என்ன? அப்படின்னா அவங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துதான். அவங்க பார்க்கும்போது அவ்வளவுதான், சாப்பிடுறதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன என்ன சாப்பிடணும்? லஞ்ச் சாப்பிடணும். சரியா? They were hungry.
2: They were hungry.
0: They wanted to share the food.
2: They wanted to share the food.
0: Okay. They were hungry na enna artham? அவங்களுக்கு பசிச்சதுன்னு அர்த்தம். And they wanted to share the food. அப்படினா
3: ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பாடி பாடி எல்லாரும் பாடி பாடி ஷேர்.
0: நீங்களே நல்லா சொல்லி கொடுக்கறீங்க. சரி, ஓகே. Miffy tried to open the bag. அப்படினா அப்படினா மிஸ்ஸி வந்து அவனுடைய பேகை திறக்க பார்த்தானோ. ஆமா, பேக் வந்து ஓபன் பண்ணோம் இல்லையா? லஞ்ச் பேக் எடுக்கிறது, லஞ்ச் வெளியில எடுக்கிறதுக்கு பேக் ஓபன் பண்ணோம் இல்லையா? ஸோ மிஸ்ஸி வந்து பேக் ஓபன் பண்ண பார்த்தானோ. ஓகே, ஸோ ஓபன்னா என்ன அர்த்தம்? ஓகே, பேக்னா? சரி, வெரி குட். சரி, Miffy tried to open the bag.
2: Miffy tried to open the bag.
0: The zip got stuck.
2: The zip got stuck.
0: Stuck kadaiyadu, stuck.
2: Stuck.
0: The zip got stuck.
2: The zip got stuck.
0: Okay. Appadina enna artham? Zip vandu maatichu. Thorakka varala.
4: Thorakka varala.
0: They tried and tried.
2: They tried.
0: அப்படின்னா அவங்க திருப்பி திருப்பி அவங்க திறக்கணும் திறக்கணும் ட்ரை பண்றாங்க. வெரி குட், முயற்சி பண்றாங்க. கரெக்டா சொன்ன யாஸ்மின். சரி, அப்புறம் இப்போ உங்களுக்கு ஜிப் வந்து மாட்டிருச்சுன்னா என்ன மாதிரி சத்தம் வரும்? ஆமா, ஜிர் அப்படின்னு வரும். சரியா? அப்படி அப்படி ஒரு சத்தம் வந்துதான். The zip came off.
2: The zip came off.
0: அப்படின்னா திறந்துருச்சு. வெரி குட். இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அது திருப்பி அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போ திறந்துருச்சு. சரியா? ஓகே. They enjoyed the snacks.
2: The snacks
0: and the fruits.
2: And the fruits.
0: அப்படினா என்ன அர்த்தம்? அவங்க
3: பழங்கள்
0: snacks and fruits எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க. They returned home.
2: They returned home
0: happily.
2: Happily.
0: அப்படினா அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம fruits snacks எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா, அப்போ snacks ஒரு ரெண்டு மூணு snacks வகை சொல்லுங்க.
5: Chips,
0: அப்புறம் முறுக்கு, தேங்குழல், பன் பட்டர் ஜாம். வெரி குட். அப்புறம் பண்டிகைக்கு நிறைய சாப்பிடறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அது வகை ஏதா சொல்லுங்க. அப்புறம் சரி சரி சரி சரி, இப்போ வந்து நான் பண்டிகைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. சோ ஃப்ரூட்ஸ் உடைய சில வகைகள் ஒன்னொன்னா சொல்லுங்க. இப்படி இப்படி கத்த கூடாது, இப்படி கத்த கூடாது, ஒன்னொன்னா சொல்லுங்க. நீ சொல்லுங்க.
6: ஆப்பிள், ஆரஞ்சு.
0: ஓகே, இப்போ நீ சொல்லு பார்க்கலாம்.
6: மேங்கோ,
7: பனானா.
0: அப்புறம்
7: பைனாப்பிள்.
0: வெரி குட்.
7: இங்கிலீஷ்ல
0: தமிழ்ல பேச கூடாது. டொமேட்டோ டொமேட்டோ யார்
3: சொன்னா?
0: டொமேட்டோ டொமேட்டோ பழமா இல்ல காயா? இல்ல டொமேட்டோ, அதான் டொமேட்டோ வந்து பழம் சரியா? கிரீன் கலர்ல டொமேட்டோ இருக்குல்ல அதான் காய் சரியா? நம்ம சாப்பிடுற டொமேட்டோ ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா அதுதான். வெரி குட். ஸ்ட்ராபெரி, அப்புறம் செரி, அப்புறம் வேற என்ன, வேற என்ன ஃப்ரூட்ஸ்? சீதாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிக்குமா? அப்புறம் கொய்யா, கோவா, அப்புறம் சிக்கு, சப்போட்டா சொல்லிட்டீங்களா? சரி ஓகே, எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. சரி இப்போ வேற என்ன கேம் விளையாடலாம்? சரி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணி நீங்க சொல்லணும் சரியா? சரி, தி ஷிப்ஸ் ஆர் ஆன் தி சீ.
2: தி ஷிப்ஸ் ஆர் ஆன் தி சீ.
0: இட் இஸ் வெரி நைஸ் டு சீ.
2: இட் இஸ் வெரி நைஸ் டு சீ.
0: இதுல ரெண்டு வகையான சீ யூஸ் பண்ணிருக்காங்க சரியா? ஒன்னு வந்து பாக்குறது சி, இன்னொன்னு வந்து தண்ணி, கடல்கரை. வெரி குட். பாக்குறது, ஆமா பாக்குறது வந்து எஸ் இஇ, அண்ட் கடல் வந்து எஸ் இஏ. பாக்குறது கடல். வெரி குட். நெக்ஸ்ட் லைன், The purse has a zip.
2: The purse has a zip.
0: The purse has a zip.
2: The purse has a zip.
0: The soup is ready for a sip.
2: The soup is ready for a sip.
0: The soup is ready.
2: The soup is ready
0: for a sip.
2: For a sip.
0: இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? The purse has a zip. அப்படின்னா purse-க்கு zip இருக்குன்னு அர்த்தம். இதுல ரெண்டு மாதிரி zip வந்திருக்கு சரியா? ஒன்னு வந்து ZIP.
2: ZIP.
0: அதான் நம்ம zip இருக்கு இல்லையா அது. And soup is ready for a sip. அப்படின்னா ஸ்பூன்ல நீங்க நீங்க வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன்ல குடிட்டீங்கன்னா அப்படி பண்ணுவீங்க இல்லையா, அதான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஐபி,
2: எஸ் ஐபி,
0: ஜெட் ஐபி, எஸ் ஐபி,
2: எஸ் ஐபி.
0: அந்த சிப்புக்கு பேர் ஸ்பெல்லிங்
2: ஜெட் ஐபி.
0: அண்ட் நம்ம ஸ்ட்ரால குடிச்சோம்னா
2: எஸ் ஐபி.
0: வெரி குட். அடுத்தது, இட் இஸ் அ village fair.
2: Village fair.
0: Colorful fans are
2: colorful fans
0: are there.
2: Are there.
0: Very good. Na sila words solven seriya? And on the words vandu starting vandu same a irukum. Na ore oru tharava da solven, neenga ellame repeat pannanum seriya? Okay, aarambikkalama? ஒன்னொன்னா நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும். நான் பேசும் போதே நீங்க சொல்லக்கூடாது சரியா? நான் ரெண்டு ரெண்டா சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க சரியா? ஷிப் ஷீப்,
2: ஷீப் ஷீப்,
0: ஷாப் ஷேப்,
2: ஷாப் ஷேப்,
0: ஷிப் ஷீப்,
2: ஷீப் ஷீப்,
0: ஷாப் ஷேப்,
2: ஷாப் ஷேப்.
0: அடுத்து ஜிப் ஜீப்ரா,
2: ஜிப் ஜீப்ரா, ஜிப் ஜீப்ரா,
0: ஜூ ஜீரோ,
2: ஜூ ஜீரோ.
0: ஓகே அடுத்தது, ஃபன் ஃபேன்,
2: ஃபன் ஃபேன்,
0: ஃபின் ஃபோன்,
2: ஃபின் ஃபோன்,
0: ஃபன் ஃபேன்,
2: ஃபன் ஃபேன்,
0: ஃபின் ஃபோன்,
2: ஃபின் ஃபோன்.
0: அடுத்தது
4: சிம்பிளரா இருக்கிறது நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவேன், அது வந்து நீங்க சொல்லணும். ஓகேயா?
8: ஓகே
4: ஓகே. She sells.
2: She sells.
4: She sells.
2: She sells.
4: Sells.
2: Sells.
4: She.
2: She.
4: Shells.
2: Shells.
4: On.
2: On.
4: The.
2: The.
4: Sea.
2: Sea.
4: Shore.
2: Shore.
4: She.
2: She.
4: Sells.
2: Sells.
4: Sea.
2: Sea.
4: Shells.
2: Shells.
4: On.
2: On.
4: The.
2: The.
4: Sea.
2: Sea.
4: Shore.
2: Shore.
4: இப்போ கடல் கடற்கரைக்கெல்லாம் போனா சிற்பி கிடைக்குமா? சரி, இதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கடற்கரையில சிற்பிகள் விக்கறா அப்படின்னு அர்த்தம். சரியா?
2: ஓகே
4: ஓகே. சரி, இப்போ இந்த லைன்ல சேமா கேக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரியா?
2: என்னன்னா
4: உட்காந்துக்கோங்க எல்லாரும். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஓகே, ஷீனா என்ன? அவ பேசறா அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா அவ பேசறா, அது வந்து ஷீ. சி அப்படின்னா வெரி குட், ஷீ சி. இப்போ ஷெல் செல். ஷெல்னா என்ன? சிற்பிகள். செல்னா விக்கிறது. ஷெல்லோட ஸ்பெல்லிங்
2: என்ன?
4: வெரி குட். ஷெல்னா SHELL. செல்
2: அப்படின்னா
4: செல். செல்
2: SHELL.
4: அடுத்தது ஷோ.
2: ஷோ.
4: சோ.
2: சோ.
4: SHOW.
2: SHOW
4: அப்படினா என்ன? காமிக்கிறது. என்ன காமிக்கறாங்க? சரி, அதெல்லாம் இப்பவே சொல்லக்கூடாது. சரியா? சரி, அதெல்லாம் பண்ண கூடாது. ஏன்பா? அதெல்லாம் தப்பு. சரியா? ஓகே ஓகே. ஷோ அப்படின்னா காமிக்கர். ஓகே. SHOW.
2: SHOW.
4: சோ ஓட ஸ்பெல்லிங்?
2: SHOW.
4: சோ. சோ. வெரி குட். சோனா அதனால. ஓகேயா? சரி, அடுத்தது ஷேம். ஷேம். சேம். ஷேம் ஸ்பெல்லிங்? SHAME. சேம் ஸ்பெல்லிங்? SAME. SAME. ஓகே. ஷேம். ஷேம். இங்க பாருங்க, விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாது. யாருங்க விளையாடுறது? சுனில்குமார் உட்காந்துக்கோ. இப்ப விளையாடக்கூடாது, நம்ம தான் இங்கிலீஷ் கேம் விளையாடுறோம்ல. சரி, ஷேம்.
2: என்ன?
4: வெரி குட், வெரி குட். இப்போ சேம். சேம்னா ஒரே மாதிரி இருக்காது. சரி, யாஸ்மின் ஸ்பெல்லிங் சொல்லு. Same spelling.
6: S A M E.
4: Very good. Same and shame.
2: Shame. S A M E. Shame.
8: Yes.
2: S A M E. Shame.
4: Very good. Ipo. Zip. Sip.
2: Zip. Zip.
4: இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ நீங்களே ஸ்பெல்லிங் சொல்லணும். வெரி குட். அப்புறம் ஜூ ஷூ. ஷூ வந்து ஆமா ஷூ எஸ் ஹெச் ஓஇ S H O E. S H O E.
2: S H O E. Shoe.
4: And zoo spelling?
2: Z O O. Zoo.
4: Shoe na na?
2: Kalapur.
4: And zoo na zoo. Cheri. Okay. Amma. Vari kudra la anga irukum. Seri. Adutathu full pull.
2: Full pull.
4: Pull, full.
2: Full,
6: full.
4: Full spelling.
2: P-U-L-L.
4: P-U-L-L.
2: P-U-L-L.
4: Pull. Pull na enna?
7: Ilukkarudu.
4: Ilukkarudu. Pull na enna?
7: Ilukkarudu.
4: Spelling enna?
2: P-U-L-L. Pull.
4: Okay. Pull.
2: Fulla
4: irukkarudu.
2: F-U-L-L.
4: Very good. இதோட இந்த கேமும் முடிஞ்செடுத்து. சரியா? யா. ஓகே. திருப்பி இன்னொரு பாடத்துக்கு போலாமா? இன்னொரு பாடத்துக்கு போலாமா? சரியா? சரி, அடுத்த பாடம் என்னன்னா ஒரு கவிதை. சரியா? சரி, அஞ்சாவது பேஜ் எடுங்க பார்க்கலாம்.
2: Okay, Tommy Stout, irka? Ah, okay. Seri, na ungalku padikiren, apro meaning solren. Seriya? Tommy Stout. Tommy Stout. Tommy Stout always shouts. Always shouts. Throwing paper. Throwing paper. In and out. In and out. A green banana.
4: He slipped on the skin, broke his chin, lost his grin, and now he uses a dustbin. இந்த போயம்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கரெக்டா சொன்னீங்க. இந்த இந்த பையன், அவன் பேர் வந்து டாமி ஸ்டவுட். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவன் வந்து பேப்பர் பேப்பர் எல்லாம் அப்படிங்க அங்க போட்டு வைப்பானா. அண்ட் ஒரு தடவை என்னாச்சு, அவன் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டானா. வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோல் வந்து அப்படியே கீழே போட்டானா. யூஸ்வலா எங்க போடணும்? டஸ்ட்பின்ல போடணும். ஆனா அவன் வந்து கீழே போட்டானா. அதனால என்னாச்சு, அவன் வழுக்கி விழுந்து அவனுடைய அவன் சின்ன இருக்கு இல்லையா முகத்துல, இங்க வாய் கீழே ஒரு இது இருக்கு இல்லையா, தாடு வந்து உடைஞ்சிருச்சு. அவன் கீழே விழுந்து அது உடைஞ்சிருச்சு. அந்த உடைஞ்சதுனால அவன் இப்போ டஸ்ட்பின் யூஸ் பண்றான். அவன் திருப்பி அந்த வாழைப்பழத்தோல வந்து அவன் கீழே போட்டு திருப்பி உடைஞ்சிருச்சுன்னா, அது வேண்டாம்ப்பா நான் டஸ்ட்பின்லயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் டஸ்ட்பின்ல யூஸ் அத டஸ்ட்பின்ல யூஸ் பண்றான். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆமா, எப்பவுமே என்ன குப்பையா இருந்தாலும் சரி, அது வாழைப்பழ தோலா இருந்தாலும் சரி, சும்மா பேப்பரா இருந்தாலும் சரி, நீங்க டஸ்ட்பின்ல தான் போடணும். சரியா? ஓகே. இந்த பேப்பர் பேப்பர் பத்தி கூட ஒரு கவிதை இருக்கு.
8: என்ன கவிதை மிஸ்?
4: பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படினு.
8: பிட்ஸ் ஆஃப் பேப்பர்.
4: ஓகே நான் சொல்றேன், ஓகேயா? நான் சொல்றேன், நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, ஓகேயா?
8: ஓகே மிஸ்.

0: them up.
1: Pick them up.
0: Pick them up.
1: Pick them up.
0: இந்த poem என்ன சொல்றது, குட்டி குட்டி bits of paper இருக்குன்னா அது கீழே போட்டோம்னா அது நம்ம ரூமை வந்து அழுக்காக்கிடும், சரியா? அதை வந்து சும்மா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம்னா அது கிளீன் ஆயிடும், அந்த ரூம் கிளீன் ஆயிடும். அதான் இது இந்த இந்த இது சொல்றது, சரியா? சரி சரி, எல்லாரும் சும்மா இருங்க. நான் இந்த கிளாஸ் விட்டு வெளியில போன உடனே தான் நீங்க பேசலாம், அது வரைக்கும் நீங்க பேசக்கூடாது, சரியா?
2: ஓகே மிஸ்.
0: சரி, இப்போ நான் கிளம்புறேன் கிளாஸ் விட்டு, நீங்க என்ன சொல்லணும்?
1: Thank you மிஸ்.
0: Thank you students. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு திரும்பி வரோம், சரியா? ஒரு வழியா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம் உள்ள வந்தாச்சு. அம்மா,
3: என்னம்மா கிளாஸ் ரொம்ப இதாயிட்டு போல இருக்கு?
0: ஆமா, இன்னைக்கு நிறைய
3: பாடம் விறுவிறுத்து வந்திருக்க.
0: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, குழந்தைகளோட வேலை செய்யறதே ஒரு தனி இதுதான்.
3: அம்மா, உனக்கு நியூஸ் தெரியுமா?
0: என்ன நியூஸ்?
3: பக்கத்து ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்களா நம்ம ஸ்கூல் சுத்தி பாக்குறதுக்கு.
0: அப்படியா?
3: ஆமா, அந்த ரெண்டு டீச்சரும் நீ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இட் சீம்ஸ் தே வென்ட் பாஸ்ட் யூ இந்த காரிடோர்.
0: எனக்கு தெரியல.
3: You are very busy in the class. சரி, ஒன்னு வேணா பண்ணலாம். You've got this new teaching style and method, இல்லையா?
0: ஆமா.
3: அவங்க கிட்ட போய் கேட்கலாம், since they are also teachers, what they feel about this new technique.
0: Yeah, I think that's a very good idea. சரி வா, போய் கேட்கலாம் வா. வணக்கம் மேடம், நீங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்களா?
4: ஆமாப்பா, வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
4: என் பேர் பங்கஜம்.
0: அண்ட் உங்க பேரு?
4: என் பேர் எம் தமிழ்செல்வி.
0: நம்ம பாடம் எடுக்கிறது நீங்க பாத்தீங்க இல்லையா?
4: நான் பாத்தேன்ப்பா. நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் உங்கள்ட்ட நான் பேசல. கிளாஸ் முடிச்சுட்டு பேசலாம்னு நான் பேசாம இருந்துட்டேன்.
0: சரி, எப்படி எப்படி நடத்தினாங்க?
4: ரொம்ப நல்லா நடத்தினீங்க. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு புரியுற விதத்துல நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், புதிய வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம், கடின வார்த்தைகளுக்கு பொருள் சொன்னீங்க. பிள்ளைங்களும் ஆர்வமா கத்துக்கிட்டாங்க. அடிக்கடி துருத்துருன்னு கேட்ட சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவா பதில் சொன்னீங்க. பிள்ளைங்களையும் நீங்க சோர்வடையாம நீங்க பாத்துக்கிட்டீங்க.
0: ஓ, தேங்க்யூ மேடம். ஆமா, உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி பாடம் நடத்துறீங்க?
5: நாங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஏபிஎல் மெத்தட்ல நடத்துறோம். அது எப்படின்னா, கார்டு வந்து குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் அதுல புரிஞ்சுக்கிற மாதிரி தானே அந்த கார்டு எடுத்து பசங்க படிக்கிறது. நாங்கள் கிட்ட இருந்து அதை ஆறு குரூப்பாக பிரித்து சொல்லித்தர்றோம். அது ஒரு குரூப், ஒரு குழந்தை வந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி லீவு போட்டால் கூட, அந்த குழந்தை லீவ் திரும்ப ஸ்கூல் வரும்போது அந்த எந்த கார்டில் விட்டாங்களோ அதில் தொடர்ந்து படிக்கலாம். பழைய முறையில் அது கிடையாது. அந்த குழந்தை லீவ் போட்டால் அதுக்காக நம்ம திரும்ப நடத்தாத படத்தை அந்த குழந்தைக்காக நடத்த போகிறது இல்லை. அந்த குழந்தை மற்ற குழந்தைய பார்த்து நோட்டை பார்த்து எழுதிக்க தான் செய்யும். நம்ம நடத்துறது இல்லை அப்போ. ஆனால் இந்த கார்டு முறையில் அப்படி கிடையாது. எந்த கார்டில் விட்டானோ தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்து அவன் வந்த நிலையிலேருந்து படிச்சுக்கலாம். நல்லா படிக்கிற குழந்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே மேலே மேலே கார்டு போயிட்டே இருக்கவும் செய்யும். ஸ்லோவாக உள்ள குழந்தை அதுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி அது படிச்சுட்டு வரும்.
6: ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஒரே கார்டில் இருக்கணும்னு
5: கிடையாது. கிடையாது கிடையாது. ஆறு குரூப்பாக இருக்குல்ல?
6: ஓ சரி சரி.
5: ஆறு குரூப், நாங்கள் ஆறு குரூப்புக்கும் போவோம்.
6: ஓ, ஒரு குரூப் ஒரு கார்டு நம்பர் 50ல இருப்பாங்க, இன்னொரு குரூப் இன்னும் 48ல இருக்கும்.
5: அப்படி லோகஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் அப்படின்னா விலங்குகள், இங்கிலீஷ்னா வெஹிக்கிள்ஸ், பேர்ட்ஸ், அப்படி கொடுத்துருவாங்க.
6: சரி சரி.
4: இப்போ ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டீச்சர்லாம் தசாவதாரம் போய் 40 அவதாரம் எடுத்து அந்த 40 பேருக்கும் டீச்சர் சொல்லித்தரணும்.
0: சரி. உங்க

0: ஆனா கிளாஸ்ல அப்படின்னு வச்சா ஒரு கத்துக்கிற ஒரு இது வரும் இல்லையா,
1: கத்துக்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவா டிவி எல்லாமும் பார்த்து நம்மளும் அது போல பேசணும், இந்த மாதிரி ஸ்டைலா பேசணும். அத பார்த்த டிவி ரேடியோ எல்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு ஆர்வம், டிவியில இது மாதிரி எல்லாம் வந்தது, இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பேசி காட்டுவாங்க, நடிச்சு காட்டுவாங்க.
2: ஆமா,
1: ஆனா ஸ்கூல்ல படிக்கிறதோட அதுவும் சேர்ந்து கத்துக்கிறாங்க.
2: சரியா சொன்னீங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது மெசேஜ்
3: ஒரு வாரத்துக்கே ஐம்பது வார்த்தை ஆயிடுது அது மாதிரி புது புது வார்த்தைகள் கத்துட்டா அவங்களுக்கு வொகாபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி மேகசின்ஸ், அவங்க படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளை எழுதி எழுதி சந்தேகங்களை டீச்சர்கிட்ட கேட்கலாம். போஸ்டர்ஸில், ரோட்லலாம் போகிற போஸ்டர்ஸில் இங்கிலீஷ் வார்த்தைகளை படித்து கற்றுக்கலாம். தெரியாத டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம். இது மாதிரி புது புது வார்த்தைகளை நிறையா கற்றுக்கணும், புது புது விஷயங்களை நிறையா கற்றுக்கணும். அதுதான் என்னோட ஆசை.
2: ஓகே, தேங்க்யூ மேடம், நீங்கள் நல்லா சொன்னீங்க. நினைக்கிறேன்
0: விஷுவலி இஃப் வி டேக் சம்திங் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிறதும் கிரகிச்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும்.
2: எக்ஸாக்ட்லி. ஓகே, பெல் அடிச்சிருச்சு, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, அடுத்த கிளாஸ் இருக்கு, நான்
0: டீயாவது குடிச்சிட்டு போயேன்.
2: இல்லை இல்லை, எனக்கு டைம் ஆச்சு, மை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்
0: கிளம்புறியா? சரி, நான் கரெக்ஷனுக்கு போகிறேன். ஓகே, பாய்
2: பாய் பாய் பாய்.
4: ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஸ்கையில் மட்டும் இல்லை, இங்கே நம்ம லேண்ட்லயும் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாரும் அவங்களோட டேலண்ட எவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க.
5: அந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாமே
4: ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க கதை சொன்னாங்க. அப்துல் ரசாக்ன்றவங்க ஒரு சூப்பரான கதை சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் ரைம்ஸ் பாடினாங்க,
5: முத்து முத்தா பேசி எவ்வளோ அழகா கத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்னதை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க.
4: நம்ம நேயர்களுக்கும் ஈஸியான வேலை, ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி வந்திருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஒரு வாட்டி ஒரு ஞாபகம் வருது, அந்த ரேஞ்ச்ல போயிட்டு எல்லாம் ட்ரீம் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
5: சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க ஞாபகம் வந்திருக்கும். சோ இந்த பேக்கேஜ் இதோட முடியுது. இப்போ
4: அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஓபி ஸ்கூல் பசங்க, அந்த பசங்களோட பேரை விட்டுட்டோமே. சரி, நம்ம ஸ்டுடியோக்கு வந்து சூப்பரான ப்ரோக்ராம் பண்ண அந்த 11 நட்சத்திரங்கள் பேர் என்னன்னா,
5: சுனில் குமார், அப்துல் ரசாக், அஜித் குமார், யாஸ்மின், நசீமா,
4: வஷா, நிர்மலா, பவித்ரா, மதுமிதா, பிரியதர்ஷினி, நதியா.
5: அவங்களோட நம்ம ஸ்டுடியோக்கு வந்த மேம் யாருன்னா மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி மேம் அண்ட் பங்கஜா மேம்.
4: இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், அவங்களோட ப்ரெஷியஸ் டைம் ஆகிய அந்த ஸ்கூல் டே ஸ்கூல் ஹவர்ஸை விட்டு நம்மளுக்காக எங்க ஸ்டுடியோக்கு வந்து இந்த சூப்பரான பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல,
5: நம்ம பிரின்சிபல் எம்ஓபி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ்க்கு ரொம்ப
4: ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் வந்து மிஸ் ரம்யா ஆஃப் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா. இந்த ப்ரோக்ராமை கேட்டு நம்ம எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஜாலியா என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். சோ இதோட நாங்க கிளம்புறோம். அன்டில் தென் இட்ஸ் மீ.
5: இன்னைக்கு நம்ம கூட இருந்த ஆர்ஜிஸ்லாம் சொல்லிடலாம்.
4: ஆ சரி,
5: இன்னைக்கு இந்த பேக்கேஜ்க்காக ஹெல்ப் பண்ண வைதேகி, உமா, நம்ம ரெண்டு பேர், நீ சொல்லிடுவோம் பேர.
4: ஓகே, இட்ஸ் மீ வைஷ்ணவி
5: அண்ட் ஸ்வாதி.
4: பை பாய்.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
1: அது வேணுமா?
2: ஓகே, அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அதோ கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏய், அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வணக்கம், நான் உங்க ஆர்ஜே மதூர் கலையரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன். கலைன்றது ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லுவாங்க, அது ஒரு விதமான அழகும் கூட. ஒரு கலைஞனால எல்லார் மனசையும் தொட முடியும். கடவுள்கிட்ட நம்மளால இன்னும் நெருக்கமாக்குறது நம்ம கலை தாங்க. இப்படிப்பட்ட கலையை நம்ம கல்ச்சர்ல நம்ம அது ஒரு தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். கலையில ஒரு முக்கியமான கலை பாடல் கலை. எல்லாராலையும் பாட முடியாது, அது ஒரு வரம் தான் சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நி என்கின்ற சப்த ஸ்வரத்தினுள் அடங்கினதே இந்த இசை. அப்படிப்பட்ட அந்த இசையின் ஒரு பரிணாமம் தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்பது. கிபி 18 நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இசை கர்நாடக மாநிலத்திலிருந்து பிறந்து தஞ்சாவூரில் வளர்ந்து சென்னையில் தனி பாரபோலா படுத்தி கொண்டது. இந்த கர்நாடக இசை ஸ்ருதி, ஸ்வரம், ராகம் மற்றும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. கர்நாடக சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் கோவிந்தாச்சாரியா மற்றும் வெங்கட மகேன். இவர்களால் உருவாக்கப்பட்ட 72 மேல் கர்த்தா ராகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த சங்கீதத்தின் உபயோகிக்கப்படும் ராகங்கள். மனதிற்கு இனியதுமாகி செவிகற்கு திகட்டாத அமுதாகி மனசஞ்சலங்களை அகத்தோடு கரைந்து ஆன்மாவை தெய்வீகமாக்குவதுதான் இந் இசையின் நோக்கம். அந்த பக்தியால் கர்நாடக இசை MS சுப்புலட்சுமி, KJ யேசுதாஸ், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றோர்களால் உலகின் பல்வேறு மக்களுக்கு சென்றடைந்தது. இந்த ஏழு ஸ்வரத்தம் வெவ்வேறு விதமா பாடப்பட நிறைய ராகங்கள் உருவாகும். இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான ராகங்கள் இருக்கு. இந்த கணக்குக்கு இன்னும் 2 ராகம் கூட்டி இருக்காரு நம்ம கெஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி ஆஃப் தி ஷோ மிஸ்டர் ரமேஷ் விநாயகம். இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு கர்நாடக சங்கீத பாடல்கள் திரை இசையமைப்பாளர், தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, பின்னணி பாடகர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு கம்போசரும் கூட. வணக்கம் சார்.
2: கர்நாடக மியூசிக் எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க, எப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது?
3: கர்நாடக மியூசிக் ஐ மீன் லைக் I was introduced to it early in my days. In the sense, என்னுடைய பாட்டெல்லாம் வந்து முதல் பாட்டெல்லாம் கேட்டது வந்து நான் தூங்கும்போது. தூங்கும்போது எப்படி பாட்டு பாட கேட்க முடியும்னு கேட்காதீங்க. த பாயிண்ட் இஸ் ஐ கோ டு ஸ்லீப், அப்பா அம்மா யூஸ் டு சிங் சாங்ஸ் டு மீ ஆஸ் ஐ திங்க் மோஸ்ட் பேரண்ட்ஸ் வுட் டூ இட். கிராமத்தில் இருந்தால் கிராமத்து பாட்டு நிறைய பாடிருப்பாங்களா இருக்கும். பட் சின்ஸ் தே ஆர் தெம்செல்ஸ் வெரி குட் மியூசிஷியன்ஸ், அவங்க வந்து தினமும் ராத்திரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடுறது வந்து அது வந்து இம்பைவ் ஆகிடுது நேச்சுரலாக. ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாஸ் மோர் மீன் வாஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஏர்லி டேஸில், பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ பட் தேர் ஆஃப்டர் ஐ லேர்ன் மை ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க அவங்க சுப்புலட்சுமின்னு பேர். அவங்கக்கிட்ட முதல்ல அப்புறம் கற்றுனேன், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுனேன். There after I went under the tutelage to Mrs. Rukmani Ramani, who is the daughter of Papanasam Shivan. அவங்க கிட்ட வந்து ஒரு ரீசன்ட் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்.
1: நீங்க ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: நான் கண்டுபிடிச்ச ராகத்தை பத்தி சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கு ராகத்தை பத்தி என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் உங்களை கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எவ்வளோ தூரம் சொல்லணும்? சரி, வேணாம், நோ ப்ராப்ளம். நான் கண்டுபிடிச்ச முதல் ராகம், நான் நிறைய ராகம் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஃபைண்ட் அவுட் அ நியூ ராகா. இட் இஸ் நாட் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ராகா. ஐ டிட் வாட் எவர் ஐ டிட். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்காக வந்து ஒரு ரிவிஷன் ஆல்பம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது என்னை வந்து அவர், நீ நல்லா எழுதுகிற பாட்டு, நீயே எல்லா பாட்டையும் எழுதி கம்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த டைட்டில் வந்து டிவோஷனல் ஆல்பம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ 10 different 80s மேலே 10 different சாங்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் கம்போசிங் மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹிந்து டிவோஷனில் வந்து இந்த விநாயகர் மேலே ஒரு பாடல் வந்து பண்ணணும். நார்மலாக ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ வந்து சரி க பனி சா சனி ப கரி சா அப்படின்னு ஆரோகணம் அவரோகணம். அந்த ராகத்தில் வந்து நிறைய விநாயகர் மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டில் வந்து அது மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, ஒய் நாட் ஐ ஜஸ்ட் டூ சம்திங் அண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரதிமத்தியம்னு ஒரு ஸ்வரம், அந்த மத்தியமத்தை வந்து அதில் கலந்துட்டேன். சரி க பனிசா சனி பமா ப கரிசா அப்படின்னு ஒரு வக்கரத்தோட ஒரு சின்ன ட்விஸ்ட், சனி பம கரிசானா க்ளீனாக வந்துடும். மா கரிசன் சனி பமா ப கரிசா மா போயிட்டு திருப்பி பா போயிட்டு க ஸ்மால் ட்விஸ்ட் சனி பமா ப கரிசான்னு அவரோணத்தில் மாத்திரம் அதை வச்சு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிட் இட் ஜஸ்ட் பி டிஃப்ரெண்ட் யூனோ பிகாஸ் சி அஸ் அ கம்போசர் தேர்ஸ் ஆல்வேஸ் திஸ் ஹாப்பினஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் நியூ. அம்சத்வனிலே பண்ண போர் இல்லை, அதனால ஒரு புதுசாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பண்ணேன். ஐ ஸ்டக் டு த ஸ்கேல் இன் த சென்ஸ் அதை ரீடைன் பண்ணி இந்த ஹோல் காம்போசிஷன் பண்ணப்போ, பட் இது என்ன ராகம், ஏதாவது ராகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீச்சர் கூட நம்மளுக்கு போய் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், ஸ்கூலில் இருக்கிற மியூசிக் டீச்சர் செட் தெரியலையே இப்படி ஒரு ராகமாக இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. தென் இட் டான் ஆன் மீ மேபி தெர் இஸ் அ நியூ ராக தட் ஐ ஹவ் இன்வென்டட். ஸோ ஐ வெண்ட் அஹெட் அண்ட் தென் ஐ வாண்ட் டு செக் இட் அவுட், அங்கே வந்து செக் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாருக்கிட்டையும் கேட்டு எனக்கு தெரியலனோடனே தென் ஐ வென்ட் டு மியூசிக்காலஜிஸ்ட் பெரிய அவர் டாக்டர் எஸ் ராம்நாதன் அவர்கிட்ட போயிட்டு கேட்க சொன்னாங்க. அங்கே போய் கேட்டோடனே அவர் வந்து புதுசாக இருக்கே பார்த்தா இது மாதிரி ராகம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இருந்தாலும் லெட் மீ செக் இட் அவுட் கம் ஆஃப்டர் டூ டேஸ் அப்படின்னாரு. நான் 2 நாள் கழிச்சு போனபோது இது புது ராகம் நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். பேர் ஆக்சுவலாக வச்சுருந்தேன் பட் நான் சொல்லலை, சொல்றதுக்கு கூட நானே பேர் வச்சுட்டேன் பிரதித்வனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, இந்த ராகம் நல்லா இருக்கு, நான் பாடி பார்த்துருக்கேன், 2 நாள் அதுதான் பாடுறேன் அப்படின்னா. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ கிரேட் வின், நம்பவே முடியல என்னால், ஓகே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டிட் செக் அவுட் வித் மீன் லைக் சி வென்எவர் ஐ மேக் மியூசிக் ஏதாவது இது மாதிரி ஒரு புதுசாக இருந்ததுன்னா வந்து ஐ மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெதர் இட் கேன் பி அ குட் ராகம். ஏன்னா ராகம் அப்படின்றது பார்க்கும்போது மனசுக்கு ரம்யமாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடியது தான் அது ராகம். இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஐடென்டிஃபிக்கல் ஐடென்டிஃபையபிள் குவாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஹம்சத்வனி ஒரு ராகம் இருந்தனா இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோகனம், மோகனம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோடி. பட் தேல் ஆல் ஹேவ் தேர் ஓன் பியூட்டிஃபுல் யூனிக் வேல்யூ ஃபார் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தட் ராகம். அந்த ராகத்தில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெவ்வேறு டைட்டில் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதான் பியூட்டி, ஆர்ட் இஸ் அபவுட் பியூட்டி, இட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ். தட் இஸ் ஆல் மியூசிக்கில் என்னெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியறது தான் ஒரு கம்போசரோட வேலை. தட் இஸ் ஜாப் பேசிக்கா, வாட் எவர் இட் டஸ் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். இவர் இட்ஸ் ஹாரர் மியூசிக் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல், இட் ஹேஸ் பி நைஸ். ஒரு சேட் மியூசிக் ஸ்டில் இட் ஹேஸ் பி பியூட்டிஃபுல். ஸோ த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மியூசிக் ஆர் ட்ராயிங் ஆர் யூனோ டான்சிங் ஆர் எவ்ரி திங் இஸ் அபவுட் மேக்கிங் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் பியூட்டி. ஸோ this raga I think is really good. Eventually ellarum paaduvaanga na nenikiren, I don't go and propagate that I have done these things, but eventually I think this raga will be sung by most of the people. But as a matter of information na solren, I'm probably the only other composer than the other great composers like Papa Shivan, whose composition is being sung in kacheris now. Nitish Sri Mahadevan is singing one of my kirtanai in Sanskrit, Sri Ramududam solittu oru மணிரங்கராக நான் பண்ணது வந்து பாடிட்டுருக்காங்க அவங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் இட்ஸ் ஃபீச்சரிங் இன் ஹர் கச்சேரிஸ். இன்ஃபேக்ட் யூ கேன் கோ அண்ட் ஹியர் இட் இன் ஜெயா டிவி. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமதூதம், அது ராமதூதம், ஸ்ரீ ராமதூதம்னு பேர். அது வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எல்லாம். தட்ஸ் கம்போசிஷன் ஆஃப் ரமேஷ் விநாயகம். ஐ ஹவ் டன் இட் இன் சான்ஸ்கிரிட்.
2: கமகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்வரம் போட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா?
4: ஆ, ஸ்வரம் இல்லை, கமகம்ன்றது வந்து the essential difference between Indian music and Western music nu paakumbodhu adu romba mukkiyamaana or aspect vandu gamakam. Western music la vandu romba straight plain notes la vandu use panuvaanga and it's also harmony based, whereas Indian music both north and south is vandu மெலோடிக் மெலோடிக் பேஸ் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கமகம். கமகம் இஸ் அன் ஆசிலேஷன் அண்ட் மூவிங் அண்ட் கர்விங் அண்ட் கனெக்டிங் அண்ட் யூனோ பியூட்டிஃபைங் அ நோட். அதுக்குன்னு பிரயத்தனம் இருக்குது, ஒரு ஒரு ராகத்தில் ஒரு ஒரு கமகங்கள்லாம் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த கமகத்தை வந்து சரியாக நோட்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறை வந்து ரொம்ப இட் ஹஸ் பீன் எல்யூடிங் அஸ் பிகாஸ் வாட் எவர் நோட்டேஷன் தட் வீ ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ்ன்ற பார்த்தானா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வேண்டியிருக்கு. லாங்குவேஜ் என்ன பேசுகிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் வேண்டியிருக்கு. அந்த ஆல்ஃபபெட்லேருந்து வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ், சென்டென்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எந்த எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒரே நான் வந்து ஒரு விதமாக பேசலாம், நீ ஒரு விதமாக பேசலாம், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விதமாக பேசலாம். ஒவ்வொருத்தர் பேசினா கூட சேம் விஷயம் வந்து வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன் அண்ட் இம்பேக்ட் டிபெண்டிங் அப்பான் த வே யூ வாண்ட் புட்ஸ் இட் இல்லையா. ஸோ யூ நீட் த பேசிக் ஆல்ஃபபெட்ஸ். பட் வேற நம்மளுடைய நொட்டேஷனல் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ரியலி டெவலப்ட் டு எக்ஸ்பிரஸ் த வெரி இன்ட்ரிகேட் கமகாஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்வரஸ்தானங்கள், அது வெஸ்டர்ன் மியூசிக்கில் என்ன இருக்கோ அதை மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ண முடியுதே தவிர அந்த கமகங்களுக்கான சரியான நொட்டேஷன் இல்லை. அதே மாதிரி அதை ஸ்டடி பண்ண முடியாது, ரீசர்ச் பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. கற்றுக்குறாங்க எல்லாரும் காது வழியாக கற்றுக்குறாங்க, பட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ரியலி நோ வாட் யூ ஆர் டூயிங். சி அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொன்னானா, ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் தினம் மூச்சு விட்டுன்னு தான் இருக்கான், பட் அவன் காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்ட் சம்படி சேஸ் கேன் யூ ஃபீல் தி ஏர், யூ கான்ட் சீ இட். அதே மாதிரி யூ கேன் சி, யூ கோ டு தி பீச் ஆர் சம்வேர், யூ ஒன்லி வாண்ட் ஹேவ் லுக் அட் த வேவ்ஸ். ஈவினிங் பார்த்தானா அப்படி யூ சி த ஸ்கை வில் பி டச்சிங் தி சீ, அப்படி இருக்கும். ஓ தொட்டுதான் அவன் நினச்சான்னா அப்படி தொடலை. த ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஆப்வியஸ் இஸ் நாட் ரியலி ட்ரூத் அண்ட் வாட் இஸ் நாட் ஆப்வியஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ப்ராக்டிஸில் கர்நாடிக் மியூசிக்கில் கமகங்கள் வந்து தினம் தினம் யூஸ் பண்ணாலுமே அது என்னன்றது நமக்கு தெரியும்.

0: ஸ்ட்ரேட்டிஃபைடு ஏரியா ஆஃப் கர்நாடிக் மியூசிக், பட் தட் இஸ் அ பேசிக் ஏரியா. அதுக்கான நொட்டேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அகாடமியில. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் கிவன் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், தி மியூசிக் அகாடமி டுக் காக்னிசன்ஸ் ஆஃப் மை ஒர்க், கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட் டு தீஸ் அதர்ஸ், விச் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். ஐ எம் பிளானிங் டு பிரிங் அவுட் காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷனல் கோர்ஸ் வேர் பீப்புள் ஹூ வாண்ட் டு டேக் மியூசிக் அண்ட் லேர்ன் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் கேன் டூ இட் த்ரூ மை சிஸ்டம் ஆஃப் கமகா பாக்ஸ். கமகா பாக்ஸ் இஸ் தி invention in fact.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சு உங்களுக்கு கச்சேரி பண்ணனும்ன்ற ஆசை இல்லையா?
0: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சா கூட என்னுடைய மெயின் ஆக்சன்ட் இஸ் அண்டர்லைனிங் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பீன் அபவுட் மேக்கிங் மியூசிக், பிகாஸ் மேக்கிங் மியூசிக் வந்து என்டைசஸ் மீ பிகாஸ் ஐ எம் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ ஈவன் வென் ஐ லேர்ன் கர்நாடிக் மியூசிக் எனக்கு வந்து அது பேக் ட்ராப்ல வந்து ஓ புது ராகமா இருக்கே லதாங்கின இதில் ஒரு டியூன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ என்னோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து டு கிரியேட் சம்திங் ஃப்ரெஷ். பட் அஸ் அ சிங்கர் ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க் ரீசன்ட்லி வெல் இன் மை என்னோட பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது நான் நினைக்கிறேன். பட் டு சிங் கர்நாடிக் கச்சேரி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், பட் ஐ நீட் டு ப்ராக்டிஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வொக்கேஷன். யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், ப்ராக்டிஸ், எனர்ஜி. ஈவன் தோ அஃப்கோர்ஸ் வாட் ஐ எம் டூயிங் அஸ் அ ஃபிலிம் சிங்கர் இஸ் ஃபைன், அந்த ஸ்லைட் சிங்கிங்லேருந்து ரியலி கிளாசிக்கல் சிங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் யூ நீட் டு ஒர்க் ஹார்டர். And just because I'm a music director, I'm not an exception. I'll have to say the same things I'll tell a new singer. Because it applies, some rules don't change. It never changes over time, never changes for the person.
1: How many albums have you done, sir?
0: I've done about maybe 15 albums for a period of time. And films in Telugu and Tamil and also in Malayalam. I've done corporate films, advertisements. Everything that goes with making music, yes.
1: Carnatic music is almost becoming extinct. ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: I don't believe so. I really don't believe because it's a fad னு சொல்வாங்க. Just hey come on yaar, this is Carnatic music, I'm not going to hear it, let's go for rock அப்படின்ற மாதிரியான ஒரு attitude இருக்கு. In fact young people, அது எல்லா டைட்லயும் அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா we are all enamored by the western culture much, and we always think that our music is far less, or wearing a sari is bad, or wearing a jeans is fine abindra madriyana sila attitudes ella irukku. But you see, you foreigners try to wear, Madonna tries to wear a sari, you know, and she comes and she is happy to do it. You see all the foreigners come and they have a put vechukranga mela maalai potukranga sari kattikranga, the whole world is behind sari because they say that sari is what a woman looks very beautiful in. So that is the way the world looks at. So this is, you know, the same thing angeinda paatha idu nalla irukka mari idu ingeinda paakanga, but it is not true that it is not good. It's all very beautiful. So our music has got its own wonderful music, that the culture is giving you this Carnatic music or Hindustani music, and Carnatic Idol or music nadakkiradhu and the competition, and people are wanting to join. People want to know the ragas, they feel a bit awkward if they don't know the ragas. They will come and say, sir enakku no music theriyadhu sir, ana romba nalla irukku sir, enna ragam sir adu appdinu vandu kekkranga. Which means that people are interested in Carnatic music. Please throw that sort of, you know, தேவை இல்லாத ஒரு போர்வையை வந்து தூக்கி போட்டுட்டு பி நேச்சுரல் அண்ட் பி ஹாப்பி டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மியூசிக் பிகாஸ் எவ்ரி மியூசிக் இஸ் காட் எவ்ரி மியூசிக் ஜானர், யூனோ ராக் ஆர் ஜாஸ் ஆர் கிளாசிக்கல் ஆர் இந்தியன் மியூசிக் ஆர் ட்ரைபல் மியூசிக் ஆர் ஸ்பானிஷ் மியூசிக் ஆர் கேரபியன் மியூசிக், இப்போ கோவன் மியூசிக் கேரபியன் மியூசிக் அப்படிலாம் சொன்னால் யூ ஸ்டார்ட் டான்சிங் பிகாஸ் வெரி, யூனோ, ஜாலி லக்கி மாதிரி போயிட்டு இருக்கோம். That's where it really helps you, rhythmical. Whereas rock is very hard and energizing. But you won't be able to listen to rock all the time. You want to hear a lullaby, right? So, classical music in Pakamodhu, it gives you a very sobering effect. That is, it will just say that everything is fine, my dear son. You can go up and do your job tomorrow. Far more better than what you did today. Quietness and something that makes you change from inside. That is Carnatic music. You should certainly try to explore it.
1: ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: டோன்ட் ஹாவ் எனி இன்ஹிபிஷன்ஸ், த்ரோ யூ ஆல் யுவர் யூனோ வாட் யூ கால் நாட் ஸோ ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மியூசிக். அதுலேருந்து வந்து ஜான் வில்லியம்ஸ்னு கிரேட் ஹாலிவுட் கம்போசர் ஹூ மேக்ஸ் ஸ்டார் வாஸ் அண்ட் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கர்நாடிக் மியூசிக் ஆர் தே ட்ரை டு இன்கார்பரேட் ராகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் யூ வாண்ட் டு யூனோ சே தட் யுவர் மியூசிக் இஸ் நாட் குட் இட்ஸ் வெரி ஃபுலிஷ் எங்கே பியூட்டி இருந்தாலும் வேர் எவர் பியூட்டி லைஸ் யூ ஹேவ் டு சீ இட் என்ஜாய் இட் அண்ட் லுக் அட் இட் அண்ட் யூனோ டோன்ட் சே தட் இட் இஸ் நாட் ஃப்ரம் மை பிளேஸ் ஸோ இட்ஸ் நாட் குட் ஆர் இட் இஸ் ஃப்ரம் மை பிளேஸ் இட்ஸ் நாட் குட் அப்படின்றது வந்து இட்ஸ் காட் நத்திங் டு வித் தட் ப்ராடக்ட் வாட் எவர் தட் nature has given, you should enjoy it. Keep your eyes, heart, ears open, and it will make you look into the real things, then you can really enjoy life far more better, because there's so many hues, so many colors, so many beautiful things around you, and that includes Indian music as well.
1: நேயர்களுக்காக ஏதாவது ஒரு ரெண்டு லைன் உங்களால பாட முடியுமா?
0: என்னுடைய பிரதித்வனின ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது அதுல இருந்து வந்து ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன் சான்ஸ்கிரிட். சரிகா பனிசா சனிபமா பகரிசா ஆரோகணம் அவரோகணம் ஸ்ரீ

0: ஜெயசுத்த ஜனபரி பாலினி சுகலோலினி சுத்த ஜனபரி பாலினி சுகலோலினி ராஜராஜேஸ்வரி
1: Thank you, sir.
0: Thank you. It's a pleasure meeting you guys. All the best. Listen to music. Listen to good music. Listen to my music.
1: Enna nergali number Ramesh Nayagam sir. Listen to good music and listen to my music and sana mari ippo avaroda or song namma kekkalam. Nityashree Mahadevan paadna paattu Pratidwani ragam. Ramesh sir indha ragatha kandupidichirukkar. Vaanga kekkalam.

என்ன நேயர்களே, உங்க பசங்களையும் கர்நாடிக் மியூசிக் கத்துக்க வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேருங்க. அது கெரியரா எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அது ஒரு அழகான மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. அப்படி கெரியரா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க தடுக்காதீங்க. கர்நாடக சங்கீதத்திலயும் ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்றத நம்ம நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்களெல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால ஒரு கலைஞனா இருக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கலை ரசனை உள்ளவனா இருப்போம். நிறைய சங்கீதத்தை கேட்போம், சங்கீதத்தை வளர்ப்போம், கலையும் கலைகளையும் வளர்ப்போம். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஆதி.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்து தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனாக மாறியிருக்கேன்.
0: நீங்கள் எழுதின புத்தகங்களில் எதை ரொம்ப முக்கியமான புத்தகமாக நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது. ஒரு 2 முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துட்டுருக்கு. அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும். அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும். அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 4 வரைக்கும் நாங்கள் 2 பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும், ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங், அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்க வந்து உங்களோட மகள் குழலி பெரியவளானே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா இல்ல, இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணி
1: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம் ரோல்ஸ். சோ
1: இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டஸியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டஸி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டு, ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எட்டுலேருந்து பதினாலு வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். பதினாலுலேருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயம்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி

0: நீங்க கொஞ்சமா விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி
0: அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டா குழந்தை இருந்து ஸ்ட்ரைட்டா அடல்ட் தான் அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் அந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு.
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்னென்ன
0: என்ன ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா, அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணணும். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லை சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனால் ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பற்றி வந்து டேட்டா பேஸாக இல்லாமல் தகவல்களாக இலக்கியமாக கதை மூலமாக சொல்லலாம் அப்படின்னுங்க. நான் கூட ஒரு சின்ன காந்தி பற்றின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்குன்னு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமேல் நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சிது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமா இருந்த அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலா அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு
0: அப்பழுக்கற்ற
1: ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்,
1: இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80s, 80s-ஓட end வரைக்கும் 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி குடும்பமாக நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்,
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. சோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைகளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இது சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்கு, உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த கிரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது. அதை தாண்டி புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 365 ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்கு. ஸோ 365 நாளுக்கும் நீங்க ஒரு ஒரு கதையா எடுத்துட்டு போனா டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ல ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலாம்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலாம்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டுருந்தாங்க, ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டும் கிடையாது அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும் தான், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுருணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேறு யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தை வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டா வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமா என்ன சொல்லுவோம்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங் வந்து நம்ம காப்பாத்தலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமா சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
0: ஸ்டே டியூன் வித் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: 107.8. வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு மூணு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12th படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் கூட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுநடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாம்னு கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்க குழந்தைகள் வந்து அதுல இருக்க ஓட்டைகள், அந்த கதையில இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கேள்வி கேட்கிறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம்னு தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் டெய்லி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்கள் சொல்ல வந்த கதையே மறந்து இல்லை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா?
1: என்னோட பசங்க தான், பசங்க வைஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். அப்படி வந்து கதை சொல்லும் போது ஒரு காட்டுல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும் போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனாலே எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் கதை சொல்றது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம். நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாத்த முடியும், நிச்சயமா மாத்த முடியும். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில. இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸ்ல படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கத்துக்கிட்டாங்களா பி கத்துக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும் நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேற எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும்,
0: ஒரு
1: ட்ரீமா இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்துல என்ன பண்றோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் போது. அதனாலதான் வந்து இந்த அந்த ஆரம்பத்துல நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடிக்கும், பயங்கர அடமெண்ட்டா அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்றது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று இதுவும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியமும் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு அழகான உலகமா நம்ம மாத்தலாம்.
0: முன்னாடி எல்லாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்ப சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
0: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 to 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் ஈபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். இன்னும் ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், ஈபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பு அது. ஆனால் நான் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக, டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி
1: சின்ன, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழிலில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுறாங்க. 10 பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்பியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊர்ல இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்ட்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா, நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுன்னா, இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்ருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதையெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகளில்?
1: கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நான் என்னோட கதைகளில் என்ன பண்ணுறேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டாக சொல்ல மாட்டேன்னா. நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகளில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேல வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க. எப்பவுமே இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ எல்லாம் பக்கத்து வீட்டில் பார்க்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியா நான் பாக்குறேன்.
0: சிறுவர்கள் ஆர்வமா கதை கேக்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
1: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர்,
0: ஒரு
1: கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில பெற்றோரா இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலராக இருக்கலாம், இல்லை எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழைத்தனம் போகாமல் அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
0: இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே
0: பரவாயில்ல.
1: ஜென்ரலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலனா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
0: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்.
1: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
0: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்ணதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும்னு. அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னா அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது, ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல், அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
0: குழந்தைங்களுக்கு நிறைய வீக்லி மேகசின், நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்?
1: அவங்களை அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது. எழுதுகிறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுகிறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கையும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
0: நம்ம சமூகத்தில் பெண் எழுத்தாளர்களே குறைவாக இருக்காங்க, அதுலேயும் சிறுவர் இலக்கியத்தில் பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்கே ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்லை. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்லை.
1: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதில். நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டுறதுலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்காப்பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்குது, அது வந்து மறுக்கவே முடியாது.
0: ஆனால் அதை அவங்க எழுத்து வடிவில்
1: கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்பதான் ஜாஸ்தி உருவாங்க.
0: கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட முடிக்கலாமே.
1: சுட சுட இன்னைக்கு காலையில எழுதின ஒரு கதையை சொல்றேன். ஒரு காட்டுல வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படி நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி. அப்புறம் ரெண்டு மான் இருக்குது. அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும். அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. இப்போ திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது, நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறேன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுத்தி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நீங்க முடிக்கணும். அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே ஒரு நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடிச்சது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது, யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போகுது, அந்த கயிறு வருது, கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமால்னு விழுது. தமால்னு விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைலாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது, அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை, அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. இந்த அறிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சி உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சி உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த பறவைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டுருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த சைடில், போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில். அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கைத்தட்டுறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது, அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்டுருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சு இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம் தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகம் கைத்தட்டி விசில் அடிக்குது, அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
0: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா,
1: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்,
0: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜை நம்ம கொண்டு போறோம்.
1: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
0: நிறைய கதைகள் வரும்.
1: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா, அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில்.
0: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதுக்காக நன்றி.
1: வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விடியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். So please girls-ஐயும் என்கரேஜ் பண்ணுங்க எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். MOP சமுதாய வானொலி.

97.8. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சங்கீதா. இப்பெல்லாம் நம்ம பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸ் கேட்டாலும் சரி, கொலை, கொள்ளை, தீவிரவாதம் சொல்லிட்டு நிறைய கெட்ட கெட்ட செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அதை விட்டுட்டு இது கலிகாலம், இந்த உலகமே சரியில்லை, நம்ம குறப்பட்டிருக்கோமோ வச்சு என்னைக்காவது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? என்ன நேர்களே, எங்களை சொல்றியே சங்கீதா, நீ எதுக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு என்ன கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நேர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல வந்திருக்கேன். நம்ம பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க காலம் மாதிரி இந்த காலம் இல்ல, இந்த காலத்துல நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது, கெட்ட கெட்ட செய்திகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டு காணாம இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? அந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க என்ன அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஒரு மாறுபாடு இருக்கு நேயர்களே, அதுதான் குடும்பம். என்ன நேயர்களே, ஃபர்ஸ்ட் அவ கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப குடும்பம் சொல்றா, இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் நேயர்களே, அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்க்கையிலே அப்படின்ற பாட்டை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருக்கோம். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி அழுதுட்டு தானே பிறக்குது, நல்ல குழந்தை எல்லாம் சிரிச்சுட்டு பிறக்குது.

0: கெட்ட குழந்தைலாம் அழுதுட்டு பிறக்குதுன்னு ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா சில குழந்தைகள் வந்து நல்லா பெரிய ஆளாகி டாக்டர் இன்ஜினியர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. சில குழந்தைகள் வந்து தீய வழியில சென்று திருடர்கள் தீவிரவாதிகள்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா குடும்பம் தாங்க. அவங்க வளர்ற குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இவங்க இது மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. அவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து பொறுப்பா இல்லாத காரணத்தாலும் கடமைய சரிவர செய்யாத காரணத்தாலும் தான் அவங்க இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. நேயர்களை இந்த வார்த்தையை கவனிக்கணும். அவங்க தானாவே செய்யல. இது மாதிரி குடும்பத்துல பொறுப்புகள் சரிவர செய்யாத காரணத்தால் தான் இவங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனை ஐ சொசைட்டி லோ சொசைட்டின்னு சொல்லப்படுற பணக்காரர்களுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா புரியற மாதிரியே சொல்ற நேர்களை, இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி சொன்னேன். குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாட்டுல நடக்கிற தீவிரவாதம் திருட்டு இதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொறுப்புணர்ச்சியா தன்னுடைய கடமைய சரிவர செய்தா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்துல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து நம்மளும் நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு தெருவுல எல்லா குடும்பமும் அது மாதிரி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தா அந்த தெருவுல இருக்க எல்லா குடும்பமும் சேர்ந்தா அந்த தெருவே தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரிவர செய்யும். அந்த தெரு ஒழுங்கா சேர்ந்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஏரியா ஒழுங்கா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருந்தா ஸ்டேட் ஒழுங்கா இருக்கும். ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அப்படின்னு உலகம் முழுவதுமே வந்து அமைதியான சூழ்நிலையா இருக்கும் நேர்களை. ஆகவே எப்படி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா ஒரு சின்ன பொருளான அணுல இருந்து தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். அதே போல ஒரு உலகம் அமைதியா இருக்கணும்னா குடும்பம் அமைதியான சூழ்நிலையா கடைபிடிச்சாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இது மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு சிறு நாடக வடிவில் காட்சிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். எங்க நாடகத்துடைய பெயர் கபாலியின் மனமாற்றம். எங்க நாடகத்துல நடிக்கிறதுக்காக நான்கு பேர் வந்து ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. கபாலியா நடிக்க துர்கா வந்திருக்காங்க. வணக்கம் துர்கா.
1: வணக்கம்.
0: முனியம்மாவா நடிக்க பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
0: இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி. இவர்களுடைய மகளா சஞ்சீவி வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
0: சஞ்சீவியோட தோழியா திவ்யா நடிக்க வந்திருக்காங்க.
4: வணக்கம்.
0: என்ன நேயர்களே, எங்க நாடகத்துடைய பெயர் கேட்ட பிறகு கபாலியின் மனமாற்றமா, கபாலி என்ன மனமாற்றம் அடைந்தாரு, அவருக்கு ஏன் மனமாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சரி நேயர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாமா? கபாலி வந்து தன்னுடைய பொண்ணு எந்த காலேஜ்ல படிக்கிறா எந்த கிளாஸ் படிக்கிறா கூட தெரியாது. ஆனா எந்த பார்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க எங்க விலை கம்மியா இருக்கும் தெரியற ஒரு கேரக்டர். முனியம்மா தன்னுடைய ஊதாரிக்கு தனமான கணவனை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சராசரி குடும்ப பெண். சஞ்சீவி சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தாகம் செய்யற ஒரு மகள். திவ்யா தன்னுடைய ஃப்ரெண்ட் நல்லா இருந்தாலும் அது கெடுக்கிறதுக்குனே கூட சுத்துற ஒரு தோழி. சரி நேர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாம். காட்சி ஒன்று. கபாலியும் முனியம்மாவும் வீட்டில் உரையாடி கொள்கிறார்கள்.
5: கடவுளே, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. பொண்ணுக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும். இந்த மனுஷன் என்னடா பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. மத்த குடும்பத்துல அப்பாக்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, நான் ஒரே ஆளா எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறதோ.
6: ஏ எங்கடி இருக்க, நடி பண்ற காலங்கத்தால புலம்பிட்டே இருக்க, எங்கடி காசு வச்சிருக்க, குளுடி கையெல்லாம் நமனமன் இருக்கு, கடைக்கு போனோம்.
5: ஏங்க இப்படி இருக்கீங்க, கை கால் இல்லாதவெல்லாம் வேலைக்கு போறா, உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு செலவுக்கு கூட நான் இப்ப காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். நமக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க.
6: எல்லாம் என் பொண்ணு பாத்துப்பான், நீ காச குடுடி.
0: காட்சி ரெண்டு. திவ்யாவும் சஞ்சீவியும் கல்லூரியில் உரையாடி கொள்கிறார்கள்.
1: ஹாய் திவ்யா.
2: ஹாய் சஞ்சீவி. அப்புறம் ஃபீஸ்லாம் கட்டிட்டியா நீ?
1: கட்டணும்டி. அம்மா கிட்ட இப்பதாண்டி சொல்லியிருக்கான், அம்மா ரெண்டு நாள் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்கடி. நீ என்ன ஃபீஸ்லாம் கட்டிட்டியாடி?
2: எனக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது என்ன ஒரு 20-30,000 தானே ஆக போகுது. எங்களுக்கு இருக்க வசதியெல்லாம் அதை மாதிரி எத்தனை பேருக்கு வேணால் ஃபீஸ் கட்டலாம். நான் போன வாரமே கட்டிட்டேன். ஏன் நீ ஒன்றும் கட்டலையா?
1: சொல்லியிருக்கேன்டி, அம்மா கட்டிடுவாங்கடி, நாளைக்கு தருவாங்க, நான் கட்டிடுறேன்டி.
2: எப்படிதானே இப்படி ஃபீஸ் கட்டாமலாம் இருக்கியோ? எனக்குலாம் அப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும். பேர்லாம் நோட்டீஸ் போர்டிலலாம் வரும். ஐயோ, அதெல்லாம் ரொம்ப அவமானம். என்னமோ போ.
1: ஓகே விடுடி. என்ன ட்ரெஸ்லாம்? உன் ட்ரெஸ்லாம் புதுசாக இருக்குது, கம்பல்லாம் புதுசாக இருக்குது. எங்கேனாச்சும் வெளில போயிட்டு வந்தியா என்ன?
2: ஆமாம் ஆமாம், நான் வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு இந்த கம்பல்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். சினிமாலாம் போய் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம். இந்த கம்பல் நல்லா இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் வந்து நியூ மாடல், யாருக்குமே கிடைக்காது. என்ன தவிர தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸு வெறும் 10,000 ரூபாய் தான். இதை மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குல்ல எனக்கு?
1: சூப்பராக இருக்குடி, உனக்கு நல்லா இருக்குடி, நீ ரொம்ப லக்கி கேள்றி.
2: போதும் போதும், என்னை பற்றியே எதிர்க்க பெருமையாக பேசாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் அழகாக இருக்குன்னு. சரி, அதுக்கப்புறம் டூருக்கு நீ வரந்தானே ரெடி பண்ணிக்கோ. நிறைய காசு எடுத்துகிட்டு வா, நம்ம ஜாலியாக சுற்றணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிக்கோ. எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணிட்டு வரேன். நான் நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன். என் பக்கத்தில் நீ ஃபோட்டோக்கெலாம் நிற்கும் போது அப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரிஞ்சுதா சொன்னது?
1: என்னைக்கு டூரு?
2: டூராதோ இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே போகிறோமே, உனக்கு தெரியாதா என்ன?
1: தெரியும், அம்மாயிட்ட சொல்லியிருக்கேன்டி. எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குடி.
2: அப்ப நீ வரலையா?
1: முடிஞ்சா வரேன்டி.
2: ஆமா, என்னமோ வேலை வேலைன்ற. நீ பேசுறத பார்த்தா வேலை இருக்க மாதிரி தெரியல, காசு இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆமா ஆமா, உன்கிட்ட ஃபீஸ் கட்டவே காசு இல்லையா? இதுல டூருக்கு வரதுக்கா காசு? என்ன பண்றது? சரி ஓகே, பரவாயில்ல விடு. என் அளவுக்குலாம் உனக்கு வசதி இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, பாய்.
1: ஓகேடி, பாய்டி. பாரு, திவ்யாலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெலாம் போகிறான், பட் அவள் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நான் இப்படி தான் இருக்க முடியும்? அப்பாவுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ? அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.
0: காட்சி 3. வீட்டில் கபாலி, முனியம்மா, சஞ்சீவி உரையாடி கொள்கிறார்கள்.
5: ஏய் சஞ்சு, என்னடி எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டே இருக்க? அடிக்கடி ஏதோ ஒர்க்குன்னு வேற வெளியே போயிடுற. உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டியாடி. உன்னை படிக்க வைக்க நான் எத்தனை வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் உங்கள் அப்பாவை சொல்லணும். அவர் சரியாக இருந்தால் நீ சரியாக இருப்ப.
1: என்னம்மா இப்படி சொல்கிற? காலேஜில் வேற நிறைய ஒர்க் இருக்குமா, ஸ்காலர்ஷிப் ஒர்க்குக்காக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. என்னை இப்போ என்னை பார்த்து இப்படி சொல்கிறியம்மா?
5: என்னமோ, நீ அது பொறுப்பாக இருடி. நீ தான் குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமக்கணும்.
6: ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு போடுடி, பசிக்குது, கடைக்கு போகணும். நீ காசு கொடுடி, கடை வேற மூடிடுவான், டைம் ஆயிடுச்சு.
5: உங்களுக்கு இதே தான் வேலையா? நீங்க எப்போ தான் திருந்துவீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை மாத்தணும்.
6: ஆ சரி, நான் வரட்டுமா?
5: ஏ சஞ்சு, போய் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாடி.
1: ஓகேம்மா.
0: காட்சி 4. கடை தெருவில் தோழிகள் திவ்யாவும் சஞ்சீவியும் உரையாடி கொள்கிறார்கள். அதை கேட்கும் கபாலி.
1: என்ன திவ்யா இந்த பக்கம்? காலேஜுக்கு வேற வரல, எங்க போன?
2: ஏய் நான் என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு வந்திருக்கேன், அதான் இந்த பக்கம்.
1: சரிடி, வீட்டில் என்ன சொன்னி?
2: இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் எவ்வளோ போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். எங்க நான் சொல்லிட்டு போக வேண்டிதான், அதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு
1: என்னடி
2: அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னேன். என்னாச்சு அந்த கதை?
1: ஆமாண்டி சொன்னேன், பையன் நல்ல பையன்தான் என், பட் என்ன பண்ணுறது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, இப்போ வந்து லவ் இவன் போய் சுற்றிட்டு இருக்க முடியுமா? அப்பா வேற பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
2: சும்மா ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலியை கட்டிக்கிட்டே இருச்சா? என்ன மாதிரிலாம் நீ பணக்காரியாக இருந்தால் அது மாதிரிலாம் இருக்கவே முடியாது. இல்லை பாவம் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்னமோ உன் தலையெழுத்துப்போ.
6: ஐயோ, நம்ம பொண்ணு சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ ஆசையை அடக்கி வச்சிட்டு இருக்காளே, அவளோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலே. ஊரில் எவ்வளோதான் அப்பா சரியிருந்தாலும் பொண்ணுங்களாம் சரியில்லாமல் எப்படி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்படி சுயநலவாதியாக இருந்தும் என் பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா. அதுவும் இல்லாமல் நான் திருந்திடுவேன்னு என் மேலே நம்பிக்கை வேற வச்சிட்ருக்கா. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாச்சும் நான் திருந்தணுமே. இனிமேலாவது அவள் சந்தோஷமாக வச்சுக்கணும். இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் குடிக்கக்கூடாது. அவளை ஒரு நல்ல இடத்த பார்த்து, அவளுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல நாளைக்கு போய் ஒரு வேலையை தேடணும்.
0: என்ன என்ன நேயர்களே, நாடகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய தந்தை ஊதாரித்தனமா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து தியாகம் செய்கிற ஒரு மகள், அத ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற கபாலி மனம் திறந்துறான். என்ன நேயர்களே, இந்த நாடகம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி குடும்பம்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் சரிவர செய்யணும், இல்லைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்காது. குடும்பத்துல இருக்க தந்தை தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பா தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். குடும்பத்துல சப்போஸ் தந்தை வந்து சரியில்லைனா குழந்தைகள் தவறான வழியில தான் போகணும்னு இல்ல. சஞ்சீவி மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லபடியா இருந்தா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையும் அதை பார்த்து கபாலி மாதிரி திருந்துவாரு. ஆகவே நம்ம வந்து கஷ்டப்படும் போது தீய வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்ல நேயர்களே. கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றது தாங்க எங்களுடைய வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சங்கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: 97.8.
1: ஹாய், நான் உங்கள் காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சிட்ருக்கேன். நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய் அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பசங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் போகிறவங்க வந்துட்டு ஒழுங்காக பஸ்ஸில் உள்ளே உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நேற்று நான் போனப்போ நான் போன பஸ்ஸில் வந்து அந்த பசங்க வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டில் கூட நின்றுட்டுருக்கல, சைடில் இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளோ அந்த அதனால ஏற்பட போகிற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத பற்றி அவனுக்கு சுத்தமாக தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்லை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான் அவன். ஆனால் முன்னாடிலாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட்டு, காலேஜுக்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போகிறாங்க, நம்ம ஏன் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருக்கான். இப்போது என் தம்பியாக இருந்தால் நான் வந்து அவன் மேலே ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்கே இருந்த கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட அவங்களாம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லலை. அங்கே சைடில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் வந்து என் தம்பியாக இருந்தால் நான் பேசுவேன். அதனால நான் அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன்கிட்ட நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவன்கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு என்கிட்ட. என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில் டூ வீலரில் போகிறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்டில் போகிறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 வீக்கில் வந்து ஃபைன் போடுவோம், இல்லை 1 வீக் ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து டூ வீலரை போகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுட்போர்டில் போகிறதுனாலையும் நிறையா நடக்குது. ஸோ இனிமேல் பசங்க யாரும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: பேருந்தன் முதல் படி,
3: வாழ்க்கையின் கடைசி படி.
4: பொது நலம் கருதி கூறுவோர் MOP Community Radio 107.8.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா, யோகா, யோகா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம்.
2: You're listening to 107.8 FM, a community outcry. MOPCRS 107.8 FM.

0: 97.8. நான் உங்கள் ஆர்ஜே சுமன். இன்னைக்கு நம்ம கேட்க போற ப்ரோக்ராம் மனிதர்கள் பலவிதம். நல்லவங்க கெட்டவங்க என்ன எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்
1: ஹாய், நான் பவித்ரா பேசுறேன். சுமன் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல நிறையா வந்து நல்லவங்க கெட்டவங்களை வந்து நம்ம டெய்லி வந்து கடந்து வந்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து லைஃப்பில் ஒருத்தரை வந்து பார்த்தேன். அவரை பார்த்து வந்து இப்படியும் மனுஷங்க வந்து இருக்காங்களான்னு நினச்சி இருந்தேன். என்ன பார்த்திங்கன்னா வந்து நான் டெய்லி வந்து காலேஜுக்கு வர்றதுக்காக வந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்காக வந்து ஒரு ரூட்டில் வருவேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண், அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அவங்களோட சுயநினைவை இழந்துட்டு வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து போயிட்டுருக்கவங்க வரவங்க கிட்டவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்கறது, சாப்பாடு கேட்கறது இந்த மாதிரி இருந்தாங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் வந்து போடாமல் அப்படியே போயிட்டுருந்தாங்க. நானும் வந்து அதை பெருசாக வந்து பார்க்கல. ஓகே, இருக்காங்க, காசு போடுறதா இருந்தால் போடலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் வந்து நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அங்கிள் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கலாம், நின்று கேட்கலான்றது கூட எனக்கு தோணலை. பட் அவங்க என்ன பேசுனாங்கன்றது வந்து கொஞ்சம் தான் கேட்டேன். பட் அதுலேருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு. அங்கே அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தர் தான் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டார். அதுக்கு அவங்க வந்து எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டமாக பேசினாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ரிட்டர்ன் வரும்போது உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பேசுகிறேன்னு சொல்லும் போதே தெரியுது கண்டிப்பாக வந்து அந்த பெண்மணிக்கு அவர் ஏதாவது ஒரு உதவி செய்வார்னு. ஸோ அந்த ரோட்டில் அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு மட்டும் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லி என்னையே நான் வந்து கேட்டுக்கிட்டேன். நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோம் பட் நம்ம எதுவுமே பண்ணலை. பட் அவர் அதை ஒரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து அவர் வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லும் போதே அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து மனுஷங்க இப்படியும் இருக்காங்கன்ற மாதிரி வந்து நான் நினச்சிட்டேன். இன்னொரு ஸ்டோரியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் வந்து லைனாக வந்து பிச்சைக்காரங்க வந்து காசு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பையன் வந்து 6 ரூபாய் வச்சுருந்தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுத்தான். ஸோ 6 பேருக்கு தான் அவனால் கொடுக்க முடிஞ்சது, ஏன்னா அவன்கிட்ட 6 ரூபாய் தான் இருந்தது. பட் அங்கே 20 பேர்கிட்ட இருந்தாங்க. ஸோ அந்த 7th பர்சனுக்கும் மற்ற அந்த இருக்கிறவங்களுக்கும் அவனால் போட முடியல. அந்த 7th பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா தான் இருந்தது. இவனை வந்து ரொம்ப பலமாக வந்து ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன நீ எனக்கு போடவே இல்லை அப்படின்னு அதிகாரமாக வந்து அவனை கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம வந்து நம்மக்கிட்டே இருந்ததே நம்ம வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம போட்டோம், பட் இவங்க வந்து இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அக்கா கிட்டே சொல்லியிருக்கான். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா வந்து ஒரு வேலைக்கு போயோ இல்லை ஏதாவது செஞ்சோ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பட் அவங்க அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்காமல் எல்லோரும் பிச்சை எடுக்கிறாங்க, ஸோ பிச்சை எடுத்தால் வந்து காசு நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க நினச்சி அந்த மாதிரி உட்காந்து அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. கண்டிப்பாக வந்து முடியாத நிலைமையிலேயே எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், பட் அவங்க வந்து நல்லா இருக்கும் போது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ
0: ரொம்ப நல்லா பேசுனீங்க பவித்ரா. மனிதர்கள் இப்படியும் நல்ல விதமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததை நம்ம பேச போகிறது ராஜேஸ்வரி.
2: ஹாய், நான் ஆஜே ராஜேஸ்வரி பேசுகிறேன். இப்போ வந்து நான் சொல்ல போகிற கதை என்னென்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னது தான். இப்போ ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் அவன், ஸோ அதுக்கு போயிட்டு இருந்தவன் வந்துட்டு திடீர்னு அவன் பர்ஸ் பேகு அதெல்லாம் வந்து தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சு. ஈவன் அவன் வந்துட்டு ஒரு நல்ல பணக்காரனாக இருந்தாலும் திடீர்னு ஊரை விட்டு ஊர் வரும்போது அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து அவன் தொலைச்சிட்டான் அப்படின்னு. ஒரு ஃபோன் நம்பர் இல்லை ஃபோன் எதுவுமே கிடையாது, எல்லாமே தொலைச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவன் சொல்லி புரிய வச்சுருக்கான். இந்த மாதிரி வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும், அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. யாரும் அதை நம்பலை. சில பேர்லாம் வந்துட்டு இவனை வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, சில பேர் வந்து கண்டுக்காமலேயும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சாப்பாடு படுக்கையே வழி இல்லாமல் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்ருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்ருக்காங்க பக்கத்தில். அப்போ வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு நான் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன், எனக்கு வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, ஸோ ஒரு வாட்டி கான்டாக்ட் பண்ணக்கூட எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் சாப்பாடுலேயே வந்துட்டு பாதி வந்துட்டு அந்த பையனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சிட்டிஸ்லாம் வந்துட்டு நம்ம யாருக்கும் யாரையும் நம்புறதும் இல்லை, ஒரு தண்ணி பச்சை தண்ணி கூட வந்துட்டு யாராச்சும் வந்து கேட்டால் கொடுக்கறதும் இல்லை. ஸோ ஹெல்ப்ன்ற வார்த்தையே மறந்துடும் போகல, அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லது.
0: நன்றி ராஜேஸ்வரி. அடுத்து நம்ம பேச போகிறது நந்தினி. பேசுங்க நந்தினி.
3: ஹாய், நான் உங்கள் நந்தினி. என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக தான் நான் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். சமீபத்தில் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏற போனேன். ஸோ பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். பஸ் ஏறி கேர்ள் சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபோனை தான் எடுத்தேன். ஃபோன் எடுத்துகிட்டு கையில் ஃபோன் வந்து மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கண்டக்டர் வந்து என்கிட்ட வந்து டிக்கெட் எடுக்கலையா மணி அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் வந்து ரொம்ப பஸ் பாஸ் இருக்கிற இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தேனே என் பேகை திறந்து பஸ் பாஸ் தேடிட்டுருந்தேன். அவர் வந்து அந்த சைட் போயிட்டார், டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த சைட் போயிட்டாரு. நான் பஸ் பாஸ் தேடிட்டுருக்கும், பஸ் பாஸையும் காணும். நான் சரி காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கலாம்னு பார்த்துட்டு நான் காசு எடுக்கலான்னு பார்த்தா பர்ஸையும் காணும். ஸோ நான் இப்படி நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றதை வந்து பாய்ஸ் சீட்ல இருந்து ஒரு அங்கிள் பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப தேடிட்டு இருக்கேன், நான் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டேன், ரொம்ப பதட்டமாயிட்டேன், எதுவுமே என் கையில் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டேன். எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்பயே என்னோட கண் வந்து ரொம்ப கலங்கிடுச்சு. என்ன பண்றது, இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோம், இதுக்கப்புறம் உங்களால் இறங்கவும் முடியாது, ரொம்ப திட்டுவாங்களோ, ஆல்ரெடி நம்ம ஃபோனோன்றதையும் அவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு நான் அதையே ரொம்ப திங்கிங் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கண்டக்டர் வந்து கேட்டாரு, என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டார். இது மாதிரி நான் சொன்னேன் இது மாதிரி சார் என்னோட எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சார், பஸ் பாஸையும் தொலைச்சிட்டேன், பர்ஸையும் தொலைச்சிட்டேன் சார் காலேஜில் அப்படி சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்கம்மா, டிக்கெட் எடுக்காமலும் வராங்க அப்படி சொல்லிட்டு நெக்லா சொன்னார். அந்த செகண்ட் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னே தெரில, ரொம்ப அப்படி கண்ணுந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணது தெரில. என் பக்கத்தில் எனக்கு முன்னாடி சீட்டில் இருந்த ஒரு ரெண்டு ஆண்டி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே பேசினாங்க. அப்போ இது மாதிரி ஏன் திட்டுறீங்க, ஒரு 15 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஏன் அவளை அப்படி திட்டுறீங்க, இதுக்குன்னே வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு எப்படி அழுகுறா பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஜென் சீட்லேருந்து உட்காந்து என்னை வாட்ச் பண்ணவங்களும் சொன்னாங்க, அந்த பொண்ணு உண்மையாகவே தொலைச்சிட்டாங்க சார், அதனால ரொம்ப அந்த பொண்ணை தேடிட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அப்பயும் என்னை விடாமல் வந்ததுமே ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க, இப்படிதான் இப்படிதான் இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்களாம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. இது இன்னும் எனக்கு அழுகதான் வந்தது, மற்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அழுகதான் வந்தது, என்னடா நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். லைக் அவங்க முன்னாடி இருந்தவங்க வந்து காசை எடுத்துட்டாங்க, வெளியே காசு எடுத்து, இப்போ என்னங்க டிக்கெட் தானேங்க, அதுக்கேந்துக்கு இந்த பொண்ணை இவ்வளோ திட்டுறீங்க, நான் எடுக்கிறேங்க இந்த டிக்கெட்டை அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சு போல், முன்னாடி எனக்கு டிக்கெட் எடுக்கிறவங்க சொன்னதுனால அவங்க எழுந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் பக்கத்தில் இருந்தவங்கன்னா நானே எடுக்கிறேங்க டிக்கெட் எடுக்கிறேங்க அப்படி சொல்லிட்டு அவங்களே டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டு நான் அழுவ ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமும் நான் அழுதுட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாகவே. அவங்க என்ன நான் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கூட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நீ என்னம்மா பண்ணுற, எங்கம்மா படிக்கிற, லைக் நான் மோட்டிவேஷனல் காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னதுமே அவங்களுடைய பொண்ணோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என் மோட்டிவேஷனல் காலேஜில் என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கலமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த அதை பற்றி நினச்சதுனால கொஞ்சம் நான் அழுகையை நிறுத்தினேன். அப்புறம் நீ எப்படிம்மா தொலைச்ச, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. மேம் என்னோடய பர்சன் நான் தொலைச்சிட்டேன் மேம், எங்கே தொலைச்சேன்னு தெரியல, நான் காலேஜில் தொலைச்சேன்னா எங்கே தொலைச்சேனே தெரியல, அதில் என்னோடய பென் ட்ரைவ் இருக்குது, அதில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குது, 6 மந்தோட ப்ராஜெக்டே அதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னை விட அவங்க ரொம்ப கேர் பண்ணாங்க. லைக் எப்படி சொல்கிறது, உன்னோட ப்ராஜெக்டே அதில் தான் இருக்காம்மா, ஏம்மா நீ இன்னும் நீ வீட்டுக்கு வந்துட்டுருக்க, லைக் நீ வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு நீ தேடலாமே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தோணலை காலேஜ் போகணும்னு தோணலை, வீட்டுக்கு போகணும், என்னால் முடியல, அப்போ ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால என்னால் முடியல, எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும், பரவாயில்ல ப்ராஜெக்டே போனாலும் பரவாயில்ல நினச்சிருந்தேன். ஆனால் என் பக்கத்தில் உட்காந்தவங்க வந்து உனக்கு ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பர்ஸ் எடுத்து 100 ரூபீஸ் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. இப்போ நீ வந்து இப்போ உன்னோட காலேஜ் போகணுன்னா, இப்போ நீ ரிட்டர்ன் போகணுன்னா அதுக்கும் பஸ்ஸு தேவையில்லாமா, உன்ட்டு காசு இல்லாத போது என்ன பண்ணுவ, இந்த 100 ரூபீஸை கையில் வச்சுக்கோ சொன்னாங்க. எனக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, புள்ளரிப்பே வந்துருச்சுங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க, எந்த நம்பிக்கையில் அப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. நான் அவங்ககிட்டயே கேட்டுட்டேன், ஆண்டி என்ன யாருமே உங்களுக்கு தெரியலையே ஆண்டி, என்கிட்ட நீங்கள் 100 ரூபீஸ் கொடுக்குறீங்களே ஆண்டி அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டேன். பரவாயில்லம்மா, என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் இன்னொருத்தவங்க உதவி செய்வாங்களே அந்த ஒரு கர்டைசியில தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் என் பொண்ணு இருந்தால் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்களா, ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவாங்களா, அந்த ஒரு கர்டைசியில் தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்லம்மா வச்சுக்கோ, மணியே வச்சுக்கோ. இப்போ நீ வீட்டு, நீ இப்போ காலேஜ் போயிட்டு உன்னோட ஃபஸ்ட்டு உன்னுடைய ப்ராஜெக்ட் உன் பென் ட்ரைவ் எங்கே இருக்குன்னு பாரு. பர்சனா கூட பரவாயில்ல, எவ்வளோ காசு வச்சுருந்தாலாம் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ காசு வச்சிருந்து அதில் என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேரிங்காக என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை இப்பயே இறங்க சொல்லி அதெல்லாம் சொன்னாங்க, நீ இப்போ வீட்டுக்கெலாம் நீ போக வேணாமோ, ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு தேடு காலேஜில் போயிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கிட்டு திருப்பி காலேஜில் வந்து பார்த்தேன். காலேஜில் லேப்பில் தான் இருந்தது என்னோடய பர்ஸு. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்போ அன்னைக்கு சொல்லலைன்னா லைக் அடுத்த நாள் வந்து கூட எனக்கு கிடச்சிருக்கும், ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு கிடச்ச சந்தோஷம் என்றைக்குமே கிடச்சிருக்காது. என்னை எப்படின்னா எனக்கு இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, லைக் நம்மளோட நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ப்ராஜெக்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே நான் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், இது மாதிரி அம்மா இப்படிலாம் நல்லவங்க இருக்காங்கம்மா, யார் என்னை யாருன்னே தெரியலம்மா, ஆனால் அவங்க வந்து எந்த நம்பிக்கையில் என்ன எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இது எப்படியாச்சும் அவங்ககிட்ட நான் போய் கொண்டு போய் சேர்க்கணுமா, என்னை யாருனே தெரியாதவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் திருப்பி அதை கொடுக்கணுமான்னு சொல்லியிருந்தேன். நான் அப்போ பஸ்ஸில் பேசும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி என் பொண்ணு வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் தான்மா படிக்கிறா, இதுக்கு முன்னாடி நாங்கள் எம்ஓபிலையும் ட்ரை பண்ணுமா ஆனால் கிடைக்கலம்மா, கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கிடைக்கலம்மா அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆண்டி நான் உங்ககிட்ட உங்கள் பொண்ணுக்கிட்ட எனக்கு அந்த காசை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஆண்டி, நாளைக்கே பார்த்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஆண்டி, நான் காண்டாக்ட் பண்ணி எப்படியாச்சும் கொடுத்துட்றேன் ஆண்டி சொல்லிட்டு சொன்னேன். பரவாயில்லம்மா வச்சுக்கோமா, இதில் என்னம்மா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி எனக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க. அடுத்த நாளும் நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இறங்கி அந்த பொண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை வர வச்சு 100 ரூபாய் கொடுத்தேன். அந்த பொண்ணு கேட்டாங்க, நீங்க அவங்க தான் நீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, லைக் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தம்மா அந்த பொண்ணு ரொம்ப அழுதாமா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கதையை ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் என்ன பண்ண, அடுத்த நாள் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம என் ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணேன், இது மாதிரி நல்லவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கடி, நம்ம தான் நினைக்கிறோம் செல்ஃபிஷா இருக்காங்க சிட்டிஸ்லலாம், அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க, மற்றவங்களை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்டி. ஆனால் அது அப்படி இல்லவே இல்லைடி. நான் எனக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சதுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கடி, ஈவன் 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இப்படிலாம் நடக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னால் அந்த இன்சிடெண்ட்டை இன்னும் மறக்க முடியலைங்க. எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நினச்சாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆண்டியை நினச்சா. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நடந்துட்டுருக்குது கலியுகங்க, குதிரையே ஒரு காலம் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறதுனால தான் அந்த குதிரையும் ஒரு காலம் ஓடிட்டுருக்கு. இப்போ அதுவும் இல்லைன்னா குதிரையே விழுந்துருங்க.
4: அடுத்ததாக பூஜா பேச போகிறாங்க, கேட்கலாம்.
5: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன ஒரு சின்ன கதையை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்க. அப்போ ஒரு அங்கிள் வந்து அங்கே சாப்பிட வந்தார். ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர் டேபிளில் வந்து இன்னொரு அங்கிள் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் அவர் என்னன்னு தெரியல, அவர் அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாகவே சாப்பிடல. இந்த அங்கிள் ரொம்ப நேரமாக இன்னொரு அங்கிளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், இவர் எதுக்கு அவர் தட்டையே பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து பாதியிலேயே அந்த ஃபுட்டை வச்சுட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அவரோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன் இவர் இவங்களது எடுத்து சாப்பிட்றாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டதுக்கான ஃபுட்டோட பில்லை வந்து ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. அந்த டொனேஷன் பாக்ஸில் வந்து அந்த அவர் சாப்பிட்ட காசை வந்து போட்டுட்டு போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு அவர் என்ன பண்ணார்னே எங்களுக்கு புரிஞ்சுது. அவர் வந்து உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஆனால் நாங்கள் வந்து அதை ஒரு இதுவாக தான் பார்த்தோம், என்ன அவர் சாப்பிட்டதை வந்து இவர் சாப்பிட்ருக்காரே, இவருக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட காசு இல்லையா, அவர் வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல. ஆனால் அவர் வந்து அப்படிலாம் ஒரு அசிங்கமும் பார்க்காம இது மாதிரி பண்ணது வந்து எங்களுக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சு.
6: நான் உங்கள் அபிநயா பேசுகிறேன். மனிதர்கள் பலவிதம். நான் வந்து சந்தித்தது வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கெட்டவங்களை பற்றியே சொல்லிடுறேன்.
7: என்னோட ஹவுஸ் ஓனர், இது வந்து ரொம்ப ரியலாக நடந்த ஸ்டோரி. எங்கள் அம்மா சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே வந்து அவங்க மேலே கோவமே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹவுஸ் ஓனர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது நிறைய பெட்டிலாம் இருந்துச்சு. அது வந்து அவங்களோட வீடு வந்து மூணாவது மாடி. ஸோ தூக்கிட்டு போகணுன்றதுக்காக கீழே வந்து பூ விற்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க பூ விற்கிறாங்கனாலே அவங்க வந்து ரொம்ப ஏழையானவங்கன்னு தெரிஞ்சுது. அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பேகை தூக்கி மேலே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவங்களும் வந்து மூணு மாடி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எல்லாம், அதுவும் வெயிட்டான செம வெயிட்டான பேக் தான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டாங்க. அப்போ வந்து ஒரு மொக்க லைக் பேசிக் செல் தான், அந்த பேசிக் ஃபோன் வந்து காணும் அப்படின்னு சொன்னனே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த லைக் அந்த பூ விற்கிறவங்களோட ஹஸ்பண்டை வந்து கேட்குறான், இது மாதிரி ஏன் எங்கே என் ஃபோனை நீங்கள் திருடிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க, இது மாதிரி ஏழையாக இருக்கிறதுனால நான் திருடுவேன்னு என்ன அர்த்தம், இப்படிலாம் நினைக்காதீங்க, ரொம்ப தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து ரொம்ப சண்டை போட்டு இது மாதிரி நான் சத்தியமாக திருடல, அதுவும் அந்த அங்கிள் பாவம் அவங்க பசங்க மேலே அவங்க ஒய்ஃப் மேலெலாம் சத்தியம் பண்ணுறாங்க, இது மாதிரி நான் திருடவே இல்லை, ஏன் இது மாதிரி கேவலமாக சந்தேகப்படுறீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து சரி சும்மா தேடி பார்க்கலாம், அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க பேக்லெலாம் செக் பண்ணும்போது அந்த ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோன் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு அந்த அவங்க பையன் என்ன பண்ணார்னா, ஒத்துக்கலாம் இல்லை இது மாதிரி ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்படி கேட்காம அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து விடாமல் இது மாதிரி சரி சரி ஒரு பேசிக் ஃபோனுன்றதுனால உன்னை விடுறேன், சரி பொழைச்சி போ அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக கேவலமாக பார்த்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் உண்மையாகவே அந்த அங்கிள் அந்த இடத்துல உண்மையாகவே பாவம். எனக்கு இந்த ஸ்டோரி கேட்கும் போது என்னடா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அது சாரின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஒரு புவர் பீப்புளெலாம் திருடுவாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு மேலே சந்தேகப்பட்டது ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சாரி கேட்காம அவங்களோட கௌரவம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விடாமல் ஓவராக சீன் போட்டது ரெண்டாவது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு இவெல்லாம் எதுக்கு மனுஷனாக பிறந்தான்ற அளவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு நல்லவரை பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா வந்து டிஹெச்எல்எஃப் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் லைக் வேலச்சேரியிலேருந்து தூரத்தில் வந்து ஒருத்தர் வந்து வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட ஃபோனு பர்ஸு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து அந்த சைடாக ஒரு ஆட்டோ டிரைவர் போயிருந்தார். அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டு இது மாதிரி என்னப்பாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என்னோடய வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு, என் ஃபோனையும் ஃபோன்லேயும் சார்ஜ் சுத்தமாக இல்லை, காசும் வந்து பர்ஸும் வந்து ஆஃபீஸ்லேயே மிஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன், இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா ஆஃபீஸ் போயிருந்தாலும் அது லைக் ஒரு ஹரவர் நடந்து போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரணும் காசு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் ஹெல்ப்பெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டோரி சொன்னார். அப்போ வந்து அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார்னா, சரி தம்பி நீ வந்து என் கூடவா இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு என் கூடவா வந்து 60 ரூபீஸ் தானே ஒரு லைக் 1 லிட்டர் பெட்ரோல் உனக்கு வாங்கித்தரேன், நீ எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து வீட்டுக்கு போ. இவர் வந்து சொன்னார் இது மாதிரி, ஐயோ காசுலாம் வேண்டாம் சார், இது மாதிரி அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவர் வேண்டாம் வேணும் ரொம்ப நேரம், சரி ஓகே உனக்கு திருப்பி கொடுக்கணுன்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணிவிடு, என் ஃபோன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்ரு அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்மையாகவே உங்களை பார்த்தது, அதுவும் இந்த நடுராத்திரியில் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டார். அந்த ஆட்டோ டிரைவர் பெருமைக்குரிய எங்களுடைய அப்பா தான். ஸோ இதோட இந்த மனிதர்கள் பலவிதம்ன்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக எனக்கு தெரிஞ்ச மனிதர்கள் நல்லவங்க கேட்டவங்களை பற்றி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
8: வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சுமன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOP CRS 107.8 FM.
2: You're listening to MOP Community Radio 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலயும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக

जिससे जो मैंने करी है, सच्ची सी है ये तारीफ।

0: வணக்கம், நான் வேட்டையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கப்புறம் நான் அப்போ நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தபோது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்துருக்கலாம். இங்கே அந்த டைம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழைஞ்சிருப்பாங்க. ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ

அது மட்டும்தான் எனக்கு என்னன்னா, இன்கேஸ் நீங்க ரோட்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க இது பண்றீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோன் அது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த விஷயத்துலதான் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நான் சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. சென்னையில் இந்த ஜனவரி மாசத்துல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பொங்கல் மட்டும் இல்லைங்க. புத்தக வாசகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜனவரி வந்தாலே சென்னை புத்தக கண்காட்சி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த வகையில் இந்த 2026 49வது சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதை ஒட்டி இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய அரங்கத்தில் உயர் திரு கே கே சார் அவர்கள் வந்திருக்காங்க. எம்ஓபி வைணவ கல்லூரியில் சீனியர் எடிட்டராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்களோட மிகப்பெரிய சிறப்பே என்னென்னா, நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க. இந்த புத்தக கண்காட்சி நடந்துட்டுருக்க இந்த வேலையில் திரு கே கே சார் அவர்களோட நம்ம உரையாடுறத மிக சிறப்பாக நினைக்கிறோம். காரணம், நம்ம நேயர்களுக்கு நிறைய புத்தகங்களும் புத்தக ஆசிரியர்களும் அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க. வாங்க நேயர்களே, நேரம் கடத்தாமல் நேர்காணலுக்குள்ளே போகலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். நீங்கள் புத்தகங்கள் படிப்பீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எப்பத்துலேருந்து இந்த புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்க, அண்ட் யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க?
2: புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நாங்கள் ஊரில் படிக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ கிராமங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த ஊர் பொது கிணறு இருக்கு இல்லையா, கிணறு பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்கில் கீழே வந்து மோட்டார் பெட் இருக்கும், மேலே வந்து தண்ணி டேங்க் இருக்கும், அந்த நடுவில் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த கிராமத்தோட லைப்ரரி இருக்கும். ஸோ அதுதான் முதன் முதல்ல அந்த லைப்ரரின்னு ஒன்று இருக்குது நம்ம தெரிய ஆரம்பிச்சது 8th படிக்கும்போது. அப்புறம் எங்கள் ஊர் வந்து போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போது நடுவில் ஒரு 2 ஊர் கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போவோம். போகும்போது அங்கே இருக்கிற ஊரில் வந்து தினமலர் பத்திரிகை இருக்கு இல்லையா, அதோட சிறுவர் மலர் வரும். ஸோ முதன் முதல்ல வந்து அந்த மடத்தில் உட்காந்து அந்த சிறுவர் மலர் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த கோகுலம் கதிர்ன குழந்தைகள் படிக்கிற புத்தகங்கள்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சில பெரியவங்களாம் ரெஃபர் பண்ணி வியாசர் விருந்து, அப்புறம் சக்கரவர்த்தி திரும்ப, ராஜாஜி எழுதின மகாபாரதமும் ராமாயணமும் கொஞ்சம் படித்தோம். ஸோ அந்த காலகட்டத்திலலாம் சரி புத்தகங்கள் படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து ஆரம்பமாச்சு.
1: நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஆசிரியர்கள், குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் புத்தகங்கள் சிபாரிசு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: புத்தகங்கள் சிபாரிசு பண்ணுறது வீட்டில் வந்து அப்போ நிறைய புத்தகங்கள் நம்ம வந்து வீக்லி மேகசின்லாம் வரல, அந்த மாதிரி வர்ற புத்தகங்கள்லாம் வரும். ஸோ நமக்கு வந்து அப்புறம் நம்ம ஹையர் எஜுகேஷன் போனோம், அப்புறம் வந்து இந்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய குறைஞ்சிருச்சு. அப்புறம் சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தோம், அப்போ புத்தகங்கள் நிறைய படிக்கணும்னு நினைப்போம், பட் நிறைய ஆத்தர்ஸ் தெரியும். அப்போ ஊர்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து கி ராஜநாராயண் பெரிய எழுத்தாளர்டா, கு அழகிரிசாமி நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு ஊர் பெருமையை பேசும்போது அந்த எழுத்தாளர்கள் பெருமையை சொல்லுவோம். ஸோ அந்த காலகட்டத்திலாம் வந்து கி ராஜநாராயண் புத்தகங்கள் வந்து நிறைய எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்பித்தோன்னா அவரோட அதுக்கு முன்னாடி சில புத்தகங்கள் படித்தா கூட இது வந்து ஏன்னா நம்ம ஊர் அப்படின்றனால வந்து நம்ம நிறைய நம்மளோட நிறைய ஒட்டி இருந்தது. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு ஆர்வமான விஷயமா இருந்தது புத்தகங்கள் படிக்கிறதுக்கு. அந்த கீராஜநாராயண் புத்தகங்கள்லாம் முதல்ல அதிகமாக படிக்க ஆர்வத்தை தூண்டினது வந்து கீராஜநாராயண் புத்தகங்கள்.
1: நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு சில புத்தகங்கள் தான் நம்மளோட மனதோட பேசுகிற மாதிரி இருக்கும், நமக்கு இன்ஃபேக்ட் சில பேருக்கு டேர்னிங் பாயிண்டாக கூட அமையும். அது மாதிரி ஏதாவது புத்தகங்கள் உங்களுக்கு இருக்கா சார்?
2: புத்தகங்கள் வந்து இப்போ அந்த கீராஜநாராயண் புத்தகங்கள் படிக்கும்போதே பார்த்தா நம்ம ஊர், நம்ம வாழ்க்கை விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து சோ தர்மன், அதே கரிசல் எழுத்தாளர் தான், அவரும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் கு அழகிரிசாமி, அவரோட கு அழகிரிசாமி கதைகள் படிக்கும்போது தான் நமக்கு வந்து இன்னொரு டைமென்ஷன் தெரிய ஆரம்பிச்சது. அவர் எழுத்துக்களும் சரி, அந்த கதாபாத்திரங்களும் சரி, அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரோட புத்தகங்கள் படிக்கும்போது தெரியும். அப்புறம் சூழ் புத்தகம் படிக்கும்போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். அந்த கிராமங்களில் வந்து இப்போ கி ராஜநாராயணன் அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, சூழ் வந்து சோ தர்மன் எழுதுனா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். ஸோ இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருந்தது நிறைய படிக்கிறதுக்கு. அப்போ சுந்தர ராமசாமி அவரோட எழுத்துக்களும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்பவும் இப்போ சமீப காலத்தில் வந்து ரொம்பவும் பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாக்கா எஸ் எல் பைரப்பா சொல்ல, கன்னட எழுத்தாளர் அவர். அவரோட புத்தகங்கள் வந்து கன்னடத்தில் எழுதி நிறைய மொழிகளில் வந்து அதை அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழில் வந்து ஒரு 4 புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 3 புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். திரையின ஒரு புத்தகம், அப்புறம் வந்து சார்த்தான ஒரு நூல், அப்புறம் பருவம். இந்த பருவம் வந்து மகாபாரதத்தை வந்து ஒரு நாவலில் நம்ம சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அது படிக்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து இது நாள் வரைக்கும் படித்ததுக்கும் அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கலாம், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது 4 வழிக்கு படித்ததுக்கும் அவரோட எழுத்துக்களை படித்ததுக்கும் கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு பரிமாணத்தை வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தது.
1: இந்த டிஜிட்டல் யுகத்தில், இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் புத்தகங்கள் வாசிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு ஒரு பக்கமும் இல்லை, இவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் புத்தகங்கள் இன்னும் மக்கள் வாசிக்க தான் செய்கிறாங்கன்னு ஒரு பக்க தரப்பும் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: சரி, புத்தகங்கள் என்ன தான் சோசியல் மீடியா டிஜிட்டல் மீடியா வந்தால் கூட அந்த புத்தகம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க. இன்றைக்கி வர ஜென்ரேஷன் வந்து ஒரு பசங்க வந்து 18 வயசு 20 வயசில் இருக்க பசங்க, ஒரு சில பசங்க வந்து புத்தகங்கள் படிக்கணும்னு விருப்பம் இருக்குது, நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மாறும், அந்தந்த வயசு அந்தந்த இதில் வந்து அப்படி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க புத்தகங்கள் படிக்கிற ஆரம்பம், எனக்கு வந்து அந்த வயசில் கிடையாது இல்லையா, ரொம்ப சின்ன வயசில் இருந்தது. அப்போ நடுவில் பெரிய ஒரு கேப் இருந்தது புத்தகங்கள் படிக்க, திரும்ப புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தோம் இல்லையா. ஸோ சோசியல் மீடியா வந்தால், சோசியல் மீடியா வந்தானாக்கா நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அது இப்போ நம்ம ஒரு புத்தகம் வருது புதுசாக வருது அப்படின்னா என்ன தெரியும், யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த எஸ்எல் பைரப்பா புத்தகமே எனக்கு சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சது. எஸ்எல் பைரப்பான்னு ஒரு கேரக்டர் எனக்கு சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சது. அவர் அற்புதமான சினிமாலாம் 70s வந்து கதைகள் எழுதியிருக்காரு, ரொம்ப வருஷமாக எழுதிட்டு இருக்கா, சமீபத்தில் காலமானார் 90 வயசுக்கு மேலே இருந்து. ஸோ சோசியல் மீடியானால வந்து நிறைய அட்வான்டேஜாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் வந்து நீங்கள் PDF புக்கை வந்து மொபைலில் ஸ்க்ரால் பண்ணியோ கம்ப்யூட்டரில் ஸ்க்ரால் பண்ணியோ நீங்கள் படிக்க முடியும், படிக்க முடியாது இல்லையா. ஸோ புத்தகன்றது வந்து அது ஒரு தனிய ஒரு விஷயம், அது வந்து குறையவே குறையாது. சோசியல் மீடியானால அட்வான்டேஜாக இருக்குமே ஒழிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது.
1: சில இளைஞர்களோட உரையாடும் போது அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, புத்தகங்கள் வாசிக்கிறதுனால அப்படி என்ன பலன் வந்துட போதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப வருடங்களாக வாசிக்கிறதுனால உங்கள்ட்ட கேட்குறோம், புத்தகங்கள் ஒருத்தங்க வாசிக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்கள்ட்ட என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், என்ன பயன்கள்?
2: முதல் பாயிண்ட் வந்து என்னென்னாக்கா, மொழியோட செழுமை தெரியும். இப்போ நீங்கள் வந்து நம்ம வெறுமனே இன்றைக்கி தமிழ் வந்து படிக்க படிக்க வந்து நம்மளோட தமிழ் உச்சரிப்பும் சரி, தமிழ் பேசுகிற விதமும் சரி, தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி தான், நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு புத்தகம் பார்த்து இப்போ கன்னடாவில் இருக்கிறாங்க, அவங்க கன்னடா மொழியில் அவங்க படிப்பாங்க, அதுதான் படிக்கணும், அதுதான் நல்லது. இப்போ தெலுங்குனா தெலுங்கு அவங்க மொழியில் படிக்கணும், மலையாளம் அவங்கவுங்க தாய் பாஷையில் படிக்கும்போது, அவங்கவுங்க பழக்கமான பரிச்சயமான பாஷைகளில் படிக்கும்போது அந்த மொழியோட செழுமையை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எப்படியே ஆரம்பித்து இந்த பக்தி இலக்கியம் போனீங்கன்னா இன்னும் தமிழோட அழகு வந்து இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் திருப்பாவி ஆகட்டும், திவ்ய பிரபந்தம் ஆகட்டும், நீங்கள் பெரிய புராண விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது தமிழின் செழுமையும் தெரியும், நாமளும் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புத்தகம் படிக்கிற என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, நீங்கள் சினிமா பார்க்கறதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சினிமா பார்க்கறது அந்த டைரக்டரு, அவங்களோட ஆர்ட் டைரக்டரு, அவங்களோட கேமராமேன், அவங்களோட லிமிட்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காட்சிப்படுத்துவாங்க. புத்தகம் படிக்கும்போது நீங்கள் உங்கள் கற்பனையை தட்டி விட முடியும். 1000 குதிரைகளில் ஒருவன் வந்தான்னாக்கா, நீங்கள் மனசில் நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் ஓட்டுற 1000 குதிரைகள் வர்றது வேறு, அங்கே இயக்குனர் சொல்கிற குதிரைகள் வேறு. ஒரு யானை வருது அப்படின்னாக்கா யானை எப்படி வருன்றது உங்கள் மனக்கண்ணில் இருக்கிறது வேறு, அவங்க இயக்குநர்கள் எடுக்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கற்பனை சக்தி வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு சில மியூசிக்கை கேட்கும்போது நமக்கு வந்து கற்பனை சக்தி அதிகமாக வருதோ, அதை மாதிரி எழுத்துக்களை சில எழுத்துக்களை படிக்கும்போது நம்மளோட கற்பனை சக்தி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் புத்தகங்கள் படிக்கிறதோட பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எந்த ஒரு செய்யுள் எடுத்தாலும், எந்த ஒரு பாடல்கள் எடுத்தாலும், இப்போ திருப்பாவை பாடல்களோ, திவ்ய பிரபந்தம் அப்போ எது எடுத்தாலும் அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்க, அது விளக்க உரையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம திரும்ப ஒரு 4 வாட்டி படிக்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு யோசிக்கத்தோம். இப்போ திருப்பாவில் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னால் நம்ம படிக்கிறோம். ஸோ மார்கழி மாதம் முழு நிலவு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம் இல்லையா, மதி நிறைந்தனக்க மதியின் என்ன புத்தி. ஸோ வார்த்தைகள் வந்து நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த புத்தகங்கள் படிக்கிறது, அந்த நல்ல நல்ல விஷயங்களை செய்யுள் மாதிரி பழந்தமிழ் விஷயங்களை படிக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ நிறைய புத்தகங்கள் வந்து ஒரு சில புத்தகங்கள் திரைப்படங்களாக ஆக்கிட்டு வராங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பொதுவாக வைக்கிற விமர்சனம் என்னென்னா,

0: இந்த புத்தகம் படிச்ச அந்த எஃபெக்ட் வந்து அந்த திரைப்படம் பார்க்கும்போது வரல அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய வாசகர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா, இல்ல இந்த புத்தகங்களை சிறப்பா எடுத்திருக்காங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நினைச்சது உண்டா?
1: புத்தகங்கள் வந்து படிக்கிறது என்னன்னாக்க, நீங்கள் புத்தகம் படிக்கணும்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இன்டெப்த்தாக டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கத்து எழுதியிருப்பாங்க. அது சினிமா வந்து நம்ம 5 மணி நேரம் எடுக்க முடியாது இல்லையா, 6 மணி நேரம் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு சில காம்ப்ரமைஸ் இருக்கும், சில கண்டென்ஸ் பண்ணி பண்ணதான் பண்ணுவோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது முக்கியம். அதனோட மைய கருத்து வந்து கரெக்டாக போச்சு. இப்போ வம்சவிருக்ஷம்னு ஒரு நாவல் வந்து சொல்லுவாங்க, எஸ்எல் பைரப்ப எழுதுனதை நான் படித்தது கிடையாது. ஆனால் படத்தை பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. எப்படா இப்படி ஒரு கதையை யோசிச்சிருக்காங்க, எப்படி இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம புத்தகத்தை படிக்கலை. புத்தகத்தை படித்தா நம்ம மாற்று கருத்து இருக்குமான்றது தெரியல. பட் படமாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ஒரு படம் வம்சவிருக்ஷம்ல, கன்னடாவில் வந்த படம், அதை தெலுங்குலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க.
0: மோகமுல், பொன்னியின் செல்வன் எல்லாம் திரைப்படமாக வந்தது. ஸோ அதை அதை ஒட்டி தான் கேட்டேன்
1: நான். அது நீங்கள் நம்ம பொன்னியின் செல்வன் அவ்வளோ பெரிய புத்தகம் அது. அதை வந்து நம்ம அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸாக அந்த மாதிரி ஒரு சீரியஸாக வந்து ஒரு 100 மணி நேரம் 200 மணி நேரம் சீரியஸாக எடுத்தால் மேபி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம்.
0: சார், அது மாதிரி புத்தகங்கள் பற்றி பேசும்போது புத்தக ஆசிரியர்கள் பற்றி நம்ம அவசியம் பேசியே தான் ஆகணும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த புக்ஸை விட இந்த ஆத்தர்ஸ் தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் ஆத்தர்ஸ் யார் சார், அண்ட் ஏன் அவங்கள பிடிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நம்ம ஃபேவரட் ஆத்தர்ஸ்ன்றது வந்து நம்ம பர்டிகுலராக சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் வந்து முதல்ல இப்போ கீராஜன் எங்கள் ஊருக்காரர், எங்கள் அழகு அழகிரி சாமி, சோதர்மன் இவங்களாம் எங்கள் மண்ணை பற்றியே எழுதியிருக்காங்க, அவங்க பிடிக்கும். அது மட்டுமே வந்து உலகம் கிடையாது இல்லையா. நம்ம இன்னொரு இப்போ வந்து கன்னியாகுமரி சைடு அந்த விஷயங்களை வந்து எழுதுனாக்கா சுந்தர ராமசாமி அந்த மக்களோட வாழ்க்கை அவங்களோட விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு அவர் எழுதியிருப்பார். ஆமாம். இப்போ வந்து எஸ்எல் பைரப்பானாக்கா அந்த கன்னட மக்கள் அந்த மக்களோட வாழ்க்கை முறை எழுதியிருப்பார். ஸோ இதில் ஃபேவரேட் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தாங்க. சாதாரண ஒரு நம்ம எந்த ஒரு ரைட்டர் எழுதின விஷயங்களும் நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அது வந்து அவங்க நம்ம ஃபேவரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ சினிமாவில் மாதிரி சினிமாவில் எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம டோட்டலாக ஒதுக்கிற முடியாது இல்லையா. ஒரு சில ஆளுங்கூட படம் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், அந்த மாதிரி தான்.
0: நிறைய பேர் நிறைய புக்ஸ் ஆத்தர்ஸ் பற்றி உங்கள்ட்ட சிபாரிசு பண்ணும்போது ஆஹா இந்த இந்த புத்தகம் கண்டிப்பாக நம்ம புத்தகங்கள் நிறைய படிச்ச கண்டிப்பாக படிக்கணும், அண்ட் இந்த ஆசிரியர் எழுதுனதை கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது லிஸ்ட் வச்சுருக்கீங்களா, பக்கெட் லிஸ்ட்?
1: இல்லை, அந்த மாதிரி இப்போ நிறைய இப்போ வந்து இந்த பல்லவர்கள் வரலாறு ராசமாணிக்கனார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆத்தர், அவர் எழுதின புத்தகம் பார்த்தேன், அது ஆன்லைனில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் வந்து நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த பதிப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், அது வந்தனாக்கா படிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு புத்தகங்கள் படிக்கிறது நமக்கு நிறைய வேலைகளும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கு நேரமும் வேணும். அதனால் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நம்ம கிடைக்குதோ அதை படிச்சிக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போதே லிஸ்ட்டில் இருக்கிற வந்து பல்லவர்கள் வரலாறு புத்தகம்.
0: என்ன சிபாரிசு உங்களுக்கு பண்ண சொன்னீங்கன்னா நான் ஜெயமோகன் அவர்களோடது பண்ணுவேன். இப்போ சமீபத்தில் நான் அறம் அப்படின்னு ஒரு அவரோட ஒரு படைப்பு படிச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப பிரபலமான படைப்பு, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் அப்புறம் நேரம் கிடைச்சதுன்னா படிச்சு
1: படிங்க. நான் அவரோட புத்தகங்கள் எதுவும் இது வரைக்கும் நான் படித்தது ஒன்று கூட படித்தது இல்லை. நான் அதனால் இனிமே வேணால் அந்த அறம் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கி உங்களுக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்.
0: எங்கள் எம்ஓபி சமுதாய நேயர்களுக்கு இந்த புத்தகங்கள் அவசியம் வாங்கணும் அப்படின்னு உங்களை சிபாரிசு பண்ண சொன்னேன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க சார்?
1: எனக்கு வந்து நீங்கள் தமிழ் நான் திரும்ப திரும்ப அந்த கீரா தான் போவாங்க. கீரா புத்தகங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து எஸ்எல் பைரப்பா பருவம் படிக்கலாம். என்னன்னாக்கா நமக்கு வந்து தெரிஞ்ச கதை. இப்போ மகாபாரதம் வந்து வியாசர் எழுதியிருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இன்டர்பிரிட்டேஷன் வந்திருக்கும், நிறைய வந்து சேர்த்துருப்பாங்க, நிறைய எடுத்திருப்பாங்க, என்னென்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம நிறைய மகாபாரத படங்கள் பார்த்துருக்கோம், சீரியல் பார்த்துருக்கோம், கதைகள் கேட்டிருக்கோம், வீட்டில் தாத்தா பாட்டி சொல்ல கேட்டிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் இருந்தால் கூட அதை வந்து பருவம்னு ஒரு ஒரு புத்தகத்தில் வந்து நம்ம யதார்த்தமான மனிதர்கள் மாதிரி அடக்கி அந்த காட்சிப்படுத்துதல் அந்த வந்து இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னென்னாக்கா முதல்ல எடுத்தவுடனே வந்து சல்லியன் வந்து தன்னுடைய பேத்தி வந்து மாதவிளக்காயிட்டா அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவார். அவர்
0: ஏன் வருத்தப்படுவார்?
1: ஐயோ வந்துடுச்சாடா, கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு. ஏன்னாக்க பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை ஒரு மாதவிடாய் வரும்போதும் வந்து ஒரு உயிர் இறக்குது அப்படின்றது. ஏன்னா இவ்வளவுதான் வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில் வந்து இவ்வளவு முறை தான் வரணும்னு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் போகும்போது வந்து ஒரு சந்ததி ஒரு குழந்தை போகுதே போகுதேன்ற மாதிரி ரொம்ப பயங்கர தற்போக்காக இருந்தது அந்த இது வந்து. அதே மாதிரி அந்த சண்டை காட்சிகள் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் முகாம் அமைச்சிருக்கிற இடத்துல வந்து தண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் இதுவரை லைஃப்பில் கேள்வியே பண்ணல. நம்ம சினிமா பார்ப்போம், கதைகள் பார்ப்போம், சண்டை போடுவாங்க, ஜெயிச்சாங்க, பாசறைக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க எங்கே வந்து மலஜலம் கழிச்சிருப்பாங்க, எங்கே வந்து கைகால் கழுவிருப்பாங்க, எங்கே அந்த குதிரையை சாணியெல்லாம் எப்படி அப்புறப்படுத்தியிருப்பாங்க, அந்த இடம் எப்படி ஒரு துர்நாற்றத்தில் இருந்திருக்கும், அந்த பெரியவங்க பாசறைக்கெல்லாம் எப்படி சாம்பிராணி போட்டு வச்சு, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எழுதியிருப்பார். அப்போ திருதராஷ்டிரம் வந்து கடைசியில் வந்து அந்த விளக்கு வந்து எரியும் போது அந்த எண்ணெய் எண்ணெயில் எரியுது அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம நுணுக்கமா மண்ணெண்ணெயில நமக்கு எரிஞ்சானாக்க வாசனை மூலம் கிராமத்துல சோரட்டி வச்சிருப்போம், மண்ணெண்ணெயில எரிஞ்சு எரிஞ்சிரும். வேற சாதாரண நம்ம எண்ணெயில தேங்காய் எண்ணெய் எரிஞ்சா தெரிஞ்சிடும், நல்ல எண்ணெயில எரிஞ்சாலும் தெரிஞ்சிடும், விளக்கெண்ணில் எரிஞ்சாலும் வாசனை தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். ஸோ அது வந்து நான் அந்த புத்தகத்தை வந்து பரிந்துரை செய்வேன்.
0: இவ்வளவு நேரம் எங்க நேயர்களுக்காக நிறைய புத்தகங்கள் குறித்தும் புத்தக ஆசிரியர்கள் குறித்தும் ஏன் மக்கள் புத்தகங்கள் படிக்கணுங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக விவரிச்சிங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி உங்களை சந்திக்கிறோம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் திரு கே கே சார் அவர்கள் புத்தக கண்காட்சியை ஒட்டி நம்ம எடுத்த சிறப்பு நேர்காணலில் அருமையாக பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக அவர் சிபாரிசு பண்ண புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற சிறப்பான நேர்காணலோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: நீங்கள் கேட்டு எம்ஓபி சமுதாய வானொலி. You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, டீச்சர் என்ன
2: இருக்கல்ல? ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.